12 சொல்லப்படுவது போல, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்ன தேவ வசனத்தை வாழ்த்துக்களாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவர். சின்ன ஜபம். ஆண்டவரே, தந்தையாகிய யெகோவா தேவனே, இயேசு ராஜாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ அடியேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நான் மௌனமா இருக்கிறேன், நீங்க பேசுங்க. எல்லாவற்றிலும் இயேசு ராஜாவுடைய திருநாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, போலப்படுவதாக, உலகமெங்கும் அறிவிக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடியனை, அடியன் சேவி ராஜநாயகத்தை, இயேசுவின் கண்மணியில் குடும்பம் சார்ந்த என்னை, இந்த அருமையான சங்கமம் நிகழ்ச்சியில, வார்த்தையின் வெளிச்சம் என்ற பகுதியில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக, இந்த அதிகார வேளையிலே, இந்தியாவில் இப்ப மணி 5:30 AM எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இயேசுவின் வாழ்நாளில் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தை, இந்த வார்த்தையானது, இந்த வசனமானது அநேகருடைய இதயத்திலே விதைக்கப்படும்படியாக, அதை வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படியே போதிக்க கடவன். பரிசுத்த வேதாகமத்துல 1 Peter 4:11 சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அடியேன் இயேசுராஜா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத, இன்றைக்கு நான் கொடுக்கப்பட முடியாத இந்த கர்த்தருடைய வசன வார்த்தை, நாவு என்கிற தலைப்புல நான் உங்களுக்கு செய்தியை, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது தேவ வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Samuel 23:1-2 உள்ள தேவ வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவன் பேசின கடைசி வார்த்தைகள் தான், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து செயல்பட முடியாத அவன் அவனை விட்டு கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தருடைய வசனம் அவன் நாவில் வைக்கப்பட்டிருந்தது, அது பேசியதான். அதே போல அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படட்டும். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய செயல்பாடுகள் விண்ணகத்தில் நிறைவேறது போல, மன்னகத்துல பூமியில, இந்த அருமையான சங்கமம் நிகழ்ச்சியில, வார்த்தையின் வெளிச்சம் என்ற பகுதியில வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ எம் ஜஸ்ட் அ நோபடி டு டெல் எவ்ரிபடி அபவுட் சம்படி ஹூ கேன் சேவ் எனிபடி. என்ன அது ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை போட்டு கலங்குறீங்களோ? நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, ஆனா எனக்கு ஒருதே ஒருத்தரை தெரியும், அவர் யார வேணாலும் ரசிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஐ எம் ஜஸ்ட் எ நோபடி டு டெல் எவ்ரிபடி அபவுட் சம்படி ஹூ கேன் சேவ் எனிபடி. ஆமா, எல்லாரையும் யார வேணாலும் ரசிக்க வல்லவரா இருக்கிற அந்த ஒருவரை பற்றி பேச நான் யார்? நான் ஒருவனும் இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன இந்த நாவு, இந்த நாவை பத்தி ரொம்ப அருமையான காரியம் உண்டு. மோசையை பற்றி நம்ம அறிவோம், அவன் மந்த நாவும் திக்குவாயும் உடையவன். நாவில வந்து சொற்கள் வந்து அழகாக வராதான். அந்த மோசையை தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அருமையான இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, எகிப்திலிருந்து கொண்டு வரும்படியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆமா, மரணமும் ஜீவனும் எந்த எதன் அதிகாரத்தில் உள்ளன உங்களுக்கு தெரியுமா? அது நாவின் அதிகாரத்தில் உள்ளன. நம்முடைய நாவு ஒருத்தரை சந்தோஷிக்கப்படவும் முடியும், மற்றவரை துக்கப்படுத்தவும் முடியும். ஆமா, அது பயங்கரமான ஒரு காரியம் இந்த நாவு. இந்த நாவை எப்படிலாம் அடக்கணும், எப்படிலாம் என்னென்ன நாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அந்த அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளதான் அடியேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சோத்ரா, நந்தி ஆண்டவருக்கு. குதிரைக்கு கடிவாளம், யானைக்கு சங்கிலி, புலிக்கு கூண்டு, நாய்க்கு பெல்ட், நாவிற்கு என்ன, அதெல்லாம் நம்ம இந்த இந்த இந்த அருமையான நர்சியில நம்ம பார்க்க போறோம். சோத்ரா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 139:1-4 தேவவசனத்தோட சின்ன காரியங்களை நான் விளக்கமா சொல்றேன். என் நாவில் பிரவாதருக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை இல்லாம அறிந்திருக்கின்றேன். என் நாவில வார்த்தை அம்மா அப்படின்னு வரதுக்கு முன்னாலே நான் என்ன பேசுவேன், என்ன செய்வேன் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். அவர் அறிந்திருக்கிறாராம். அப்ப நாம இந்த நிகழ்ச்சியில என்ன பகர போறோம் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அடியனையும் பயன்படுத்த அடியன் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் வாயை திறந்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை அவர் எனக்கு தந்து இயேசுராஜாவுடைய நாமத்தை மயப்படுத்த முடியாத அந்த சந்தர்ப்பங்களை ஆண்டர் இயேசு கொடுத்துள்ளார். அன்றைக்கு நன்றி தோத்திரம். நாம் எல்லாம் பூரண புருஷனாக காணப்பட வேண்டும், அது எப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3:1-2 உள்ள பரிசுத்த தேவ வசனங்கள்ல நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், நிறைய விஷயங்களை நம்ம தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும்
தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, நம்ம அநேக விஷயங்களை தவறி போயிடுறோம். பரிசுத்த வேதாம மிக அழகாக சொல்லுது, ஒருவன் பூரண புருஷனாக இருக்க வேண்டுமானால் தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிக்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். நல்ல கவனிய, இந்த சிறிய அவயமான நாவானது அடங்காததும் பொல்லாதுக்குரியதுமாக விஷாவுக்கெதுவான விஷம் கொண்டதா இருக்கிறது இந்த நாவு. ரொம்ப ஜாக்கிரதையா நாம் காணப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று. அதே பரிசுத்த வேதாவும் யார் நாவை அடக்க முடியுங்கிறத விடையையும் அங்கேயே வைத்திருக்குது. இல்ல மறைவான விஷயங்கள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள். நாம் அந்த வேத வசனங்களை முழுமையாக படித்து தியானித்தால் எதை கொண்டு நாவை அடக்க முடியும், யார் நாவை அடக்க முடியுங்கிறதுக்கும் பதில் இருக்குது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாதுங்கிற அந்த வசனமும் தேவ வார்த்தைகள்ல தான் இருக்குது. அப்ப ரெண்டு காரியங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மனிதர்களால நாவை அடக்க முடியவில்லை. யார் அடக்க முடியுமா? யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாம மூணாம் அதிகாரம் 1-2 உள்ள தேவ வசனங்களை நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், நல்ல கவனிங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிங்க, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனா இருக்கிறான். அவன் தான் பூரண புருஷன். அப்ப தன் சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆவியான்மா சரீரத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வசனங்களை பயன்படுத்தி அதை செயல்படுத்தி வாழ்ற பூரண புருஷனாகிய மனிதன் இந்த நாவை அடக்க பலவனா இருக்கிறான். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்ல அதே பரிசுத்த வேதாகவும் அவை அடக்கவும் முடியும். அவன் பூரண புருஷனாய் காணப்பட வேண்டும். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதது. அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவானம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அல்ல கவனிங்க, அது அடங்காததா பொல்லாததா சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சாட்சி சொல்லிட்டு அப்படியே வசனம் இந்த வார்த்தைகளை கூட கடந்து செல்ல ஆசைப்படுறேன். ஒரு சமயம் நானும் மனைவியும் கூட மற்ற இரண்டு பேரும் இங்க மதுரையில் உள்ள ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போறோம். அடியனுக்கு ஒரு பலவீனம், அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேரை சொல்ல நான் விரும்பல. அவரு மதுரையில பிரபலமான டாக்டர்ஸ்ல ஒருத்தர், ரொம்ப அருமையானவர். எனக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் அங்க அவரு டாக்டர் போச்சு. நானும் என் மனைவியும் என்னுடைய கூட ரெண்டு பேரும் அழைக்கப்பட்டோம் உள்ள. அவர் உள்ள போய் எனக்கு சில என்னை சோதனை பண்ணாரு. அவர் செத்தாஸ்கோப் போச்சு, இதயத்துல சோதனை பண்ணாரு, கால்ல எல்லாம் சோதனை பண்ணாரு. மைண்ட் உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரையே நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், என்ன சொல்ல போறாங்க டாக்டர் தான் சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஒரு 30-40 லட்சம் ரூபாய் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஏன் டாக்டர் அப்படி கேட்டோம். இல்ல உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமா காணப்படுது, அது ஃபங்க்ஷனாக வழி இல்லை, அதனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இதயத்தை இதய மாற்று அறுவை சிகிச்சை உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. ஐயோ டாக்டர், நான் சென்னைக்கு போகிறதுக்காக நான் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருக்கேனே, அவங்க கண்டிப்பா போகணுமே, சென்னைக்கு நான் போகணுமே, நானும் என் மனைவியும் போறமே. நான் அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபிளைட்ல போங்க, ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்லுங்க டாக்டர்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஃப்ளைட்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள போயிடும் சென்னை போயிடும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனை இல்லை, அங்க உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ல ஆட்கள் காத்திருப்பாங்க, உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போய் உங்களுக்கு காப்பாத்திடலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அதை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, மாத்திரைகளை நான் வாங்கிட்டேன், நீங்க போகலான்ட்டாங்க. டாக்டர்களால் நான் அமர்ந்திருப்பது அவருக்கு இப்ப பிடித்தம் இல்லை. ஏனென்றால் ஒருவேளை நான் அங்கே ஜீவனை விட்டால் அந்த டாக்டருக்குள்ள மரியாதை மதிப்பு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அந்த டாக்டர், நானும் என் மனைவியும் என்னுடைய கூட வந்த ரெண்டு பேரும் அந்த வாசலுக்கு வெளியே நின்னோம், யாரும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே என்னை நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றீர், என்னுடைய எல்லைகள், என்னுடைய எல்லைகளை நீ ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர், நீ வாழ்வின் எல்லைகளை நீர் ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர், நீரளவா ஜீவனுக்கு அதிபதி. ஆண்டவரே, ஒரு டாக்டர் நிறைய படிச்சிருக்கிறாரு, மதுரையில நிறைய படிச்ச டாக்டர்ஸ்ல வருவாரு, அவர் இப்படி சொல்றாரு, ஆனா ஆண்டவராக இயேசுவே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் கேட்டேன், மனசுக்குள்ளே கேட்டேன், யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்லாரு, நீ தைரியமா போடா, நீ ஏன் பிள்ள,
நீ தைரியமா இருந்தாள். நான் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அந்த அந்த ஆஸ்பத்திரி வெளியே வந்தேன். அப்படி வெளியே வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கடந்து 8வது வருடத்துக்குள் நான் பிரவேசித்து இன்னைக்கு உயிரோட ஜீவனோட வைத்து உங்க முன்னால நான் கத்துறைய நச்சதை கொடுக்க முடியாத ஆண்டு எனக்கு ஜீவனை கொடுத்தார், தீர்க்க ஆயுசை கொடுத்தார். இயேசுராஜா நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, வணங்கப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக. ஆமேன். எனக்கு ஆண்டவர இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் பரிசுத்த வேதாந்த சங்கீத புத்தகத்துல 138வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டோட மன்னாடு ஆண்டோட நீங்க என்னுடைய எல்லைகளை குறித்திருக்கின்றீர், நீங்க என்னுடைய நாவால் அறிக்கையிட்ட ஆண்டோட கேட்டேன். ஆமா, கேளுங்கள் எவனும் பெற்று, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இயேசு நாமத்துல நம்ம கேட்பதே இல்லை. மத்திய எழுதின பரிசுத்த வேதாமம் 7வது அதிகாரம் 7வது வசனமும் யோவானுக்கு எழுதின பரிசுத்த வேதாமத்துல 14வது அதிகாரம் 14வது வசனமும் எரேமியாவுக்கு எழுதின நூல்ல 23வது அதிகாரம் 3வது வசனமும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். இது கர்த்தருடைய வேத வசனங்கள் இன்றைக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனமோ வார்த்தைகளோ ஒருபோதும் அழிவதில்லை. அதுக்கு நானே சாட்சி. இப்ப நான் உயோட உங்க முன்னால இருக்கிறேனே, ஆஹ், யோசிச்சு பாருங்க. 40 லட்சம் ரூபா அடியே ரெடி பண்ணிக்கோ, உனக்கு ஹார்டே மாத்தணும் அப்படின்னாங்க. ஆமா, அந்த பாவ மனுஷனை ஒழிச்சுட்டு புதிய மனுஷன் ஆண்டவர்கள வைத்து அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவரின் நச்சதியை சொல்ல முடியாத உங்க முன்னால அமர்ந்திருந்து இந்த காலை வேளையிலே நான் நச்சதியை பகிர்ந்து உள்ள ஆண்டர் பாராட்டின கிருபை மிகப்பெரியது. ஆண்டவர் இயேசுராஜாவை நீங்க விசுவாசிங்க, அவர்கிட்ட கேட்க மாட்டீங்கல, கேளுங்கள் தரப்படும் சொன்னாங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்களே, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, இல்லை பாவங்கள் வெளியேறங்கமா உள்ளதே, நான் எப்படி கேட்பேன், நீங்க எப்படி தருவீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல ஒருவேளை நம்ம, ஆமா, கர்த்தர் வந்து பாவியை அழைக்கத்தான் இந்த உலகத்துல வந்தார். நீதிமான்களே அல்ல, பாவியாகி உன்னையும் என்னையும் அழைக்க ஆண்டவரே இந்த உலகத்துல வந்தார். நாம் நம்மளை தாழ்த்தி அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் அறிந்தி மனம் தெரிந்தினால் கர்த்தர் நமக்கு சேமத்தையும் நீண்ட வாழ்நாளையும் தீர்க்க ஆயுசையும் தர வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு நானே உங்கள் முன்னால சாட்சியாக அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசுராஜ நாமம் மகிமைப்படுவதாக. தேளுக்கு கொடுக்கில் விஷம் இல்லையா, பாம்பிற்கு பல்லில் விஷம், நாவிற்கு வார்த்தையில் விஷம். நம்முடைய வார்த்தையில் நாம் எப்படி பேசணுமா, நிதானித்து கவனமாக ஞானமாக பேச வேண்டும். நிதானித்து பேசணும், ஞானமாக பேசணும், கவனமாக பேசணும். அப்படி பேசலைன்னா இந்த சாவுக்கு எதுவான விஷம் அதுல இருக்கு. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம் இல்லையா, அது அடங்காததும் பொல்லாங்குது பொல்லாங்குள்ளதும், நாவானது அடங்காததும் பொல்லாங்குள்ளதுமான சாவுக்கேடுவான விஷம் நிறைந்தது மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லப்படும். ஜாக்கிரதை, நாவை குறித்து நம் ஜாக்கிரதான். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நாவான ஒரு சிறிய அவயம்தான், அது என்னெல்லாம் செய்யுமா, பெருமையானதை பேசும். நாவ் ஒரு நெருப்பு, அநீதி நிறைந்த உலகம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், ஆயில் சக்கரத்தை கொளுத்து விடும், நர அக்னியால் கொளுத்தப்படுகின்றதுமாய் இருக்கிறது, அது அடங்காததும் பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. எனக்கு தெரிந்து சில வார்த்தைகளை சிலவர்கள் பேசும் பொழுது சில சமயங்கள்ல அதை கேட்கிற அதை ரிசீவ் பண்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க தெரியும் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசினார். ஒரு புருஷன் ஒரு பெண்ணை பார்த்து தேவையில்லாத ஒரு வாசையை பேசிவிட்டால், அதை அனைவரும் கேட்டு விட்டால் அவர்கள் தன் ஜீவனையே மாய்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா பேப்பர்ல நம்ம பார்க்கலாம், டெய்லி நியூஸ்ல பார்க்கலாம். அப்ப இது சாவுக்கு எதுவானதுலாம் பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவானது, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது வேதம் சொல்லுது, பரிசுத்த வேதாமும் அப்படி சொல்லுது. அப்ப இந்த சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்த நாவை நாம அடக்கணும். நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்ப்போம். இந்த நாவு மூலமா சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 31:1 சொல்லப்பட்டிருக்கு, நாவானது பாவம் செய்யும். நாவின் மூலமா நம்ம பாவம் செய்ய முடியும், நம்முடைய சிந்தனை மூலமாக மட்டும் இல்ல. சிந்தனை, சொல், செயல், நடத்தை, பாவை, பேச்சு, வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் வேண்டும். இந்த நாவானது பாவம் செய்யும். அதெல்லாம் கவனிக்கிறது, நாவானது எப்படி பாவம் செய்யும், நீங்க பேசுற வார்த்தையிலே பாவம் இருக்கிறது. நாவானது தீட்டப்பட்ட சவரன் கத்தின்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. நாவானது கருக்கான பட்டயம், கூர்மையானது, அடுத்தவரைக்கு அடுத்தடைய கேட்குத மனிதருடைய இதயத்தை கொல்லும். சாக்கிரதை, நம்முடைய பேச ஆசீர்வாதமான நல்ல காரியங்களே நாம் பேசணும். அப்படி பேச முடியலன்னா ஒண்ணு செய்யலாம், அமைதியாக இருக்கலாம். நாவானது நம்மையே கெடுக்கும். நாவானது புகழ் பாடும், வானம் எட்டும் அளவு பேசும், பூமி எங்கும் உலாவும். நாவு நகைப்பினாலும் ஆண்ட சத்தத்தினாலும் நிறையும், சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும். நல்லா கவனிக்க, விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும். சங்கீதம் 143 சொல்லப்பட்டது, சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும், விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும். பாருங்க, இந்த நாவு ஒரு சவுக்கு நாவு இச்சகம் பேசும். இவ்வளவு வசனம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு.
சங்கீதம் எடுத்து வாசம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள், 39 சங்கீதம், 52 சங்கீதம், 57 சங்கீதம், 64, 66, 73, 126 சங்கீதம், 140 சங்கீதம், யோபு 5:21, இதெல்லாம் நாம பத்தி ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் ஜாக்கிரதை, அதான் ஒருவன் 1 பேதுரு 4:11 வரை சொல்றது, ஒருவன் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் இப்படியே போதிக்கிறது. இன்றைக்கு எனக்கு என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுப்படுத்தின சென்னிவாசகம் மகேந்திரன் சென்னிவாசம் ஐயா அவர்களை பத்தி நான் சொல்லலை, ஏனென்றால் அவர்களுக்கு என்னை பேச முடியாமல் அழைப்பதற்கு பரிசுத்த ஆவியான உதவியே இருந்தார். மனிதனை மறைத்து தேவனை மையப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிவுப்படுத்தின விக்டர் ஜெயபால் கொடிமங்கலம் மதுரையில் உள்ள அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். அவர்கள் என்னை அறிவுப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிவுப்படுத்திருக்காங்க, அவர்களுக்கு நாங்கள் நன்றி. இந்த நாவு எதெல்லாம் பேசக்கூடாத பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிறது சில ரெண்டு நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். பரிசுத்த வேதாமத்தில் உண்டு 2 ராஜாக்கள் 2:23-24 உள்ள தேவ வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டால், எலிசா பெத்தேலுக்கு போகும் பொழுது எலிசா மொட்டை தலைவனாய் தலையுடையவனாய் இருந்தான். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நல்ல கவனம், சின்ன பிள்ளைகள் மொட்டை தலையா மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க கிண்டல் தானே பண்றோம், ஒரு பரியாசம் தானே பண்றோம், இதுல என்ன இருக்குது, அது ஜாலியா எடுத்துக்க வேண்டியதானே. இல்ல, அது நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து ஆசுவாதமான நல்ல வார்த்தைகள் தான் நம்ம பேசணும், அதுக்குதான் இதுக்கு உதாரணம். அப்படி அவன் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிக்காங்க, மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ மொட்டை தலையா மொட்டை தலையான்னு. எலிசா கர்த்தரை மனுஷன் கோபப்பட்டு அந்த பிள்ளைகளை சபித்தான். நடந்தது என்ன, காட்டிலிருந்து 2 கரடிகள் வெளிப்பட்டு 42 பிள்ளைகளை பீறி போட்டதுன்னு பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கணும். கேட்டு நடுங்கி போனேன். கர்த்தருடைய மனுஷன் எலிசா, பரிசுத்தமான மனுஷன், கர்த்தருடைய தேவ பிள்ளை அவன், அவன் சபிக்கும் அளவுக்கு அந்த அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். நாம் இந்த நாவை வைத்து கர்த்தரை போகலாம் பாடலாம், ஆனா நாவை வைத்து சபிக்க கூடாது யாரையும். ஆனா சபிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. என்ன காரணம், பரியாசம் பண்றது ஒரு நாளும் செய்யாதீங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்தோ, அவருடைய பார்த்தையை பார்த்தோ, அவருடைய உடையை பார்த்தோ பரியாசம் பண்ணி, நீங்க எப்படி இருக்க, அசிங்கமா இருக்க, அப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணவே வேண்டாம். கூடிய மட்டிலும் நல்ல வார்த்தைகளை, கனி உள்ள அன்புள்ள வார்த்தைகளை நாம பேச பழகுவோம். ஆமா, இந்த நாவானது பெருமையானது, பெருமையானவளை பேசும் இல்லையா. நான் அப்படி, நான் இப்படி, நான் அது படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், நான் பிரமாம ஆள், நான் 40 வருஷம் ஊழியம் பண்றேன், 50 வருஷம் ஊழியம் பண்றேன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டரை பத்தி பேச 2 வார்த்தை பேசிடலாம் இல்லையா. அது பெருமையானவில பேசும், புறம் பேசும், பாடமும் செய்யும், சாடமும் செய்யும், நன்மை செய்யும், தீமையும் செய்யும், இங்கொன்றும் பேசும், அங்கொன்றும் பேசும், பின்னால் ஒன்றும் பேசும், இல்லாததும் பொல்லாததுமானதையும் பேசும். பெரிய கப்பல்கள் சுக்கானால் திசை திருப்பப்படும், சிறிய நாவு எல்லாம் அடக்கப்படும். பெரிய கப்பல், மிகப்பெரிய கப்பல், அதை நிறுத்தின உடனே நிறுத்தினா சுக்கானாலும் அதை திசை திருப்பப்படும். நங்குரம் போட்டு இடத்துல அவங்க கட்டி வைத்திருவாங்க. அதே போல நங்குரமாகிய ஆண்டவர் இயேசுவை அவருடைய வசனங்களை நம்ம வைத்திருந்தோம் என்றால் இந்த நாவையும் அடக்கி கொள்ள முடியும். நாவை அடக்க ஒரு மனிதன் கூடாதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அதே பரிசுத்த வேதம் சொல்லுது, நாவை அடக்க முடியும் யாரும், பூரண புருஷன், பூரண புருஷனாய் கர்த்தர் ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படியிற ஒரு மனிதனாய் காணப்பட்டால் இந்த நாவை அடக்க முடியும். இந்த நாவை குறித்து கிட்டத்தட்ட 20 வகையான நாவுகள் இருக்குன்னு சொல்லி பரிசுத்த வேதாமத்தை நான் ஆராயும் போது நான் கண்டுபிடிச்சேன். 20 வகையான நாவுகள், அவைகள் என்ன, இனிய நாவு, கல்விமானி நாவு, ஆரோக்கியம் உள்ள நாவு, புறக்கூடாத நாவு, ஞானம் உள்ள நாவு, தேவனை புகழும் நாவு, தேவ வசனத்தை விவரிக்கும் நாவு, புறம்பூறும் நாவு, கபடம் உள்ள நாவு, மாறுபாடு உள்ள நாவு, பெருமையானவளை பேசும் நாவு, தந்திரமுள்ள நாவு, ரொட்டுள்ள நாவு, பொய் பேசும் நாவு, கள்ள நாவு, முகஸ்துதி பேசும் நாவு, இருநாக்கு, பொல்லாத நாவு, வஞ்சக நாவு. இது பரிசுத்த வேதாமத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாமத்துல 20 வகையான நாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புத்தகத்துல கிட்டத்தட்ட 7 இடங்களிலும், நீதிமொழியில 8 இடங்களிலும், யோபுல ஒரு இடத்திலும், ஏசாவில ஒரு இடத்திலும், ஏசாயால ஒரு இடத்திலும், மீகாவில ஒரு இடத்திலும், இறைமையால ஒரு இடத்திலும், செப்பனையால ஒரு இடத்திலும், 1 தீமோத்தேயு 3:8 ஒரு இடத்திலும் சொல்லப்பட்டது. இந்த நாவை பத்தி படிச்சு பாருங்க, நேரம் கிடைக்கும் பொழுது இந்த நாவை குறித்து சொல்லப்பட்ட 20 வகையான நாவுகள் உலகத்துல உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு ஐந்த பரிசுத்த வேதாமம் 3:9-10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம்னா, நாவானது நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கவும் பயன்படுத்துகிறோம், தேவனுடைய சாயம்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். எப்படி முடியும், மனுஷனை நீ சபித்தா தேவனை சபித்த மாதிரி அல்லவா,
யாரை சபிக்க முடியும்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். பகைவராக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரிகளா இருந்தாலும் சரி, நாம் அவர்களை ஆசீர்வதிக்கவே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம்? இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால ஆசீர்வதிக்கிறோம் உங்களை. மூன்று யான் ஒன்றுகளில் சொல்லப்படுவது போல, பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல, வாழ்ந்திருப்பது போல, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் வேண்டுகிறேன்னு சொன்ன தேவ வசனத்தை தான் நாம சொல்லணும், வாழ்த்தணும். பரிசுத்த முத்தத்தோட, பரிசுத்த சத்தத்தோட அவங்க ஒவ்வொருவரையும் நம்ம வாழ்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமேன், அல்லேலூயா. ஆண்டு அழகா சொல்றது, நம்ம நியாயாதிபதியா மாறிட்டோம். ஒரு காரியத்தை எப்படி நம்ம சொல்றோம் கேளுங்களேன், நம்ம எப்படி திடீர்னு நியாயாதிபதியா நாவை கொண்டு மாறிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சர்ச்சுக்கு முன்னால இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் வந்து அவங்க யாசகம் பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சர்ச்சு முடிஞ்சு நம்ம வெளியே வரோம். சர்ச்சில் ஆண்டுடைய காணிக்கையை நம்ம கொடுத்துட்டோம். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுங்கன்னு பரிசுத்த வேதம் சொல்லு. தேவனுடைய தேவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வெளியே வரோம். இங்க ஒரு 10 பேர் உட்காந்துக்காங்க, இங்க ஒரு 10 பேர் உட்காந்துக்காங்க. சர்ச்சுக்கு முன்னால நம்ம கடந்து வரோம், அவங்கள பார்த்துட்டே வரோம். சிலவங்களுக்கு காணிக்கை கொடுத்தோம், சிலவங்கள இவன் தான் முழு மனிதனா இருக்கானே, அவனுக்கு ஊனம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் நல்லா தானே இருக்கான், அவன் வேலை செய்ய பிழைக்கட்டுமே. உடனே நியாயாதிபதியா நம்ம மாறி அது நீதியின் சிங்காசனத்துல ஏறி அமர்ந்துட்டு, இவன் தான் நல்லா இருக்கான், இவருக்கு என்ன காசு கொடுக்கணும்? நீ யார் அதுக்கு தீர்மானிக்க? அவன் யாசகம் கேட்கிறான், பிச்சை கேட்கிறான். கத்தருடைய இயேசுராஜா நாமத்துல முடிஞ்சாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனா நான் பார்த்த அளவுல யாருமே கொடுக்கல, ஒரு சில பேர் தவிர. அவளும் இவன் முழு மனதாக கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு கொடுக்குறாங்க, சிலவங்க கொடுக்காம போயிடுறாங்க. நம்ம எப்படி நியாயாதிபதியா ஆகலாம்? நம்ம நியாயாதிபதியா ஆகவா நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவா நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு 1000 ரூபாய் சர்ச்சைப்படி வெளியே வராங்க, ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 5000 ரூபா ஆச்சு. அது 20,000 டிவைட் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரொம்ப எல்லாம் வேணாம், ஆளுக்கு 5-5 ரூபா, 20 பேருக்கு இருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு? 100 ரூபா செலவு, ஒரு ஆளுக்கு 100 ரூபா செலவு. 1000 ரூபா இருந்தாலும் எவ்வளவு செலவு நல்லா யோசிப்பாருங்க. ஒருத்தருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் யோசிப்பாருங்களேன். அந்த கிறிஸ்த தேவ ஆலயத்துக்கு முன்னால உட்கார்ந்து மனுஷனுக்கு நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம நாவனால இயேசுடைய ராஜா நாமத்துல அவனை வாழ்த்தணும். நம்ம வாழ்த்தணுமா? இல்ல. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 4:11 வசனங்கள் வர சொல்லுது, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு விரோதமா நீங்க பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகின்றவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவனான் ஆயினால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீயா மற்றவனை குற்றப்படுத்துவதற்காக உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு நாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம், அதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ஒருவரை ஆசீர்வதிக்க அவனை வாழ்த்தது நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் அவளை வாழ்த்தவும், இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால் வாழ்த்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாவு எதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? மற்றவரை குற்றவாளியாக தீர்க்கவோ, நியாயாதிபதியா நீ மாறவோ இந்த நாவை நாம் பயன்படுத்த கூடவே கூடாது, ஒரு நாள் கூடவே கூடாது. நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீயா? ஒரு பாடல் ஆண்டவர் இயேசு என்ன கொடுத்தாரு, இதெல்லாம் இது இதை பார்த்த உடனே நான் அழுதேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை பேரை நான் குற்றப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நானே குற்றவாளியா இருக்கிறேன் ஆண்டவரே. சகலமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கிறது. மறைக்கக்கூடிய காரியங்கள் உள்ளதுல நம்மிடம் ஒன்று யாரும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது. மறைக்கத்தக்க சிசிடிவி கேமரால நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சிசிடிவி கேமரால அந்த அந்த நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பதிவாகிட்டே வருது. 20 நாள் பதிவாகுது, சில மாதிரி 2 மாசம் கூட வச்சிருக்கலாம். அதனுடைய அந்த சிசிடி கேமராவுடைய தன்மையை பொறுத்தது. ஒரு சிசிடி கேமரால 20 நாளுக்குள்ள காரியங்களை சேவ் பண்ணி வைக்க முடியுமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதுல காரியங்களை அன்னோரால சேவ் பண்ணி வைக்க முடியாதா? நீ மறைவான இடத்துல செய்யும் பாவங்களும், மற்றவர்கள் அறியாமல் செய்யும் பாவங்களும் வெளியரங்கமாய் கத்த சமூகத்தில் இருக்கிறதே. ஆகவே சாக்கிரதை, மற்றவனை பாவி என்று தீர்க்க நீ யார்? சகோதரனை குற்றப்படுத்தி அவர் எனக்கு விரோதமாய் செய்து விட்டான், அப்படி பேசி விட்டார் என்று நீ குற்றப்படுத்து நீயா? அவனை நேசித்தாயா? சகோதரன் ஒப்புரவானாயா? அவன ஒப்புரவாக 7 எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? 70 முறையா? 7 70 முறை அன்றைக்கு எத்தனை முறை சொல்லிக்கிறாரு அறியாப்பா? அத்தனை முறையும் அன்னைக்கு மன்னிக்கணும். ஆனா நாம் செய்த பாவங்களை, சிந்தனை, சொல்லி, இயல், நடத்தை, பார்வை, பேச்சு, வார்த்தை அனைத்தும் பாவம் செய்தோமே, நம்மளை மன்னிக்கலையா? ஆண்டவர் இயேசு, அனுதினமும் செய்யணுமே, அதை நம்ம மன்னிக்கலையா? நம்ம ஒருதமும் உப்புரவம் பொழுது கர்த்தர் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறோமே. என் தேவ பிள்ளையே, தேவ மனுஷனையே, என் கண்மணியே, நீ பாவம் செய்யாதுன்னு அன்று எத்தனை நாள் பேசுறாரு, நம்மகிட்ட பேசுறாரு.
சிறுவியில் காயப்பட்ட அன்பு இயேசுவை நாம் முத்தம் கொடுத்து டெய்லி காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோமே. யூதாசை போல அவனை காட்டி கொடுத்தமே முத்தம் செய்து, பேதுருவை போல மூன்று முறை இல்ல முன்னூறு கத்தரை மூவாயிரந்தோட நம்ம கத்தரை மறுதளித்திருக்கிறோமே. அவர் யாருன்னு தெரியாமல் நம்ம செய்திருக்கோமா இல்லையா? ஆண்டவரே நம்மளை மன்னிக்கலையா? இந்த நாவை நம்ம கத்தரை புகழுவதற்கும் கத்தரை போற்றுவதற்கும் கத்தரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் ஆராதனைக்கும் நம்ம பயன்படுத்தலாம், அவரை மற்றவர்களை வாழ்த்தலாம், ஆனால் சபிக்க கூடாது, அதுக்கு தேவையில்லை. யார் யார் யார் நீ யார் மற்றவனை குற்றவன்

சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ, நண்பனை குற்றவாளி என்பாயோ, சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ. ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினால் மூன்று வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே. ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினால் மூன்று வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே. யார் யார் யார் நீ யார்? ஒரு பாடாண்டு தந்த நிம்மையார் மற்றவனை குற்றவாளியை தீர்க்க நம்மையார். நீதிமொழிகள் 18:21 இவ்வாறாக சொல்லி, மரணமும் ஜீவனும், நல்லா கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜெமிமான் சொல்லி அருமையான ஒரு சகோதரி, இந்தியன் கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீம்ல இருந்தாங்க. அவர் விளையாடும் பொழுது, பிரமாதமான விளையாட்டு விளையாடும் பொழுது, செமிஃபைனல் இருக்கும் பொழுது அவர் ஆண்டரை மையப்படுத்தினாங்க. ஆண்டர் இயேசு ராஜா நாமத்தை மையப்படுத்தினாங்க. அவர்கள் மூலமாக இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தேடி தந்தார். அந்த வெற்றியை தேடி தந்த பிறகு இன்டர்வியூல கேட்கிறாங்க, எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருக்காங்க, பெரிய பெரிய பத்திரிகையாளர் உலகத்தில் எல்லாம் இருக்காங்க, கேட்க முடிச்சிருந்தாங்க. ஆண்டவர் இயேசுதான் நம்பினேன், இயேசு ராஜா நான் கேட்டேன், எனக்கு தந்தார். அடியேனே ஆண்டர் பயன்படுத்தி இங்க இந்திய கிரிக்கெட் விமன்ஸ் டீமுக்கு பெருமை தேடி தந்தார். எல்லா புகழும் ஆண்டவர் தான், ஆண்டு இயேசப்பாவுக்கு தான் சொல்லி அவங்க ஆண்டரை மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம நாவை கொண்டு கர்த்தரை மையப்படுத்த காத்திருக்கிறோம்? இன்னைக்கு காலை வேளையில நம்முடைய எதிரிகளுக்காக, பகைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம நாவை கொண்டு அவர்களுக்காக ஆசுவாவான நல்ல வார்த்தையை சொல்றோமா? இன்னைக்கு நியாயம் தீர்த்த அன்பு சாதனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இயேசுராஜா நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பேர் நீங்க சொன்னீங்க காலையில, அப்புறம் கர்த்தராக இயேசுராஜா நம்மளை மன்னித்தாரே, கர்த்தராக இயேசுராஜா மன்னித்தாரே, அவர் படைக்கும் பொழுது எல்லாம் நல்லதுன்னு கண்டாரே, அனைத்தும் நல்லதுன்னு கண்டாரே, தீமையான காரியம் ஒன்றுமே இல்லையே. ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜாக்கிரதை. ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போறேன். கிறிஸ்து வேதாந்தம் சொல்லப்பட்ட நல்ல காரியம், ஒரு காரியம், 2 Samuel 1:1-16 உள்ள தேவ வசனங்கள்ல இந்த காரியம் சொல்லப்பட்டது. நாவினால ஜீவனும் வரணும் மரணமும் வரும். அது எப்படி பரிசு வேதாந்தம் சொல்லுதை நம்ம கேட்போமே. அதுல சொல்லப்பட்டிருக்க அந்த 2 Samuel 1:1-16 உள்ள தேவ வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. சவுல் மறித்த பின்பு தாவீது வந்து அமெரிக்கரை வந்து முறியடிக்கிறான். சிக்லாக்கு வந்து அங்க தங்கியிருக்க கூட அடிச்சு தங்கியிருக்கிறான். அந்த படை வீரர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அமெரிக்கரை ஜெயிச்சுட்டு வந்து தங்கியிருக்கிறான். அங்க தங்கியிருக்கிறது 3rd நாள்ல ஒரு அமெரிக்கவன் ஒருவன் வந்து அங்க வாரான், தாவீதை பார்க்க வாரான். அவன் இழைச்சு போய் களைச்சு போய் வரான். இஸ்ரேலிய பாளையத்துக்கு வந்து அவன் சொல்றான், இஸ்ரேல் பாளையம் வந்து முறியடிக்கப்பட்டது, சவுலும் அவன் குமாரனும் யோனத்தானும் மடிந்தார்கள், இறந்து போனாங்க, அதை என் கண்ணால பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, தற்செயலா கில்போவா மலைக்கு நான் போனேன், கில்போவா மலைக்கு நான் போனேன், அங்க சவுல் ராஜா சவுல் ஈட்டி மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் இல்ல, சவுல் என்னைக்கோ சொன்னாரு, நான் அந்த அந்த ஈட்டி வந்து ரெண்டு பேரும் கற்குள்ள பட்டயம், அது தரையில ஊனி அது மேல சாய்ந்து தன் உயிரை விட மாற்ற நினைத்திருந்தார் சவுல், ஆனால் பிராணன் போகல. அப்ப இந்த அந்த அமலேக்கன் சொல்றான் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் பாக்குறான், யாருன்னு பார்த்து சவுல், சவுல அவன் சொல்றான், அமெரிக்க நம்ம சொல்றான், என் பிராணன் இன்னும் போகல, நான் எதிரி கையில் சிக்கிருந்தாலும் என்னை நீ கொண்டு போடு, இல்லைன்னா அவங்க எதிரிகள் சிக்கினா என்னைய ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க என் உடலை அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அந்த அமெரிக்க செய்யறான், தந்தம் சவுலின் தலை மேல் விழுந்த அந்த முடி இருந்த அந்த முடி புயத்தில் இருந்த அஸ்த கடாகம் இவற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை கொண்டு போடுறான், சவுலை கொண்டு போடுறான், கொண்டு போட்டு அந்த அஸ்த கடகம் மற்ற அவனுடைய உடைகள் எல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு தாவிட்டு கொடுக்குறான். கொடுத்து தாவி அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி உன் கையை நீட்ட பயப்படாமல் போனதுன்னு அவன் கேட்கிறான். ஏன்னா அது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுல், அவனை கொண்டு போட உன் கையை நீட்டினது என்ன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி செய்வே, செய்யலாமா, சவுல் அரசன் அல்லவா அப்படின்னு சொல்லி இவன் பரிதாபப்பட்டு செய்தான். அந்த செயலை செய்தா அமைதியா நீ இருந்திருக்கலாம். அவன் அதை பெருமையா தாவீது முன்னால் வந்து அறிக்கையிடுறான். நல்ல கவனிக்கிறான். நாவ என்ன பாருங்க, அவன் நாவு அவனுக்கு எதிராகவே அறிக்கையிடுது, நம்முடைய நாவு நமக்கு எதிராகவே அறிக்கையிடுது அப்படி அவன் சொல்லி அந்த கேள்வி கேட்டுட்டு அவன் சொன்னான். தாவி சொல்றான், வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அம்மே விழுந்து அவனை வெட்டி போடுங்கிறான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான், அந்த அமலைகள் செத்து போனான். எதனா செத்து போனான்? அவன் நாவால. நல்லா கவனிங்க, எவ்வளவு பயங்கரம் பாருங்க, நாவால, அவன் சொந்த நாவால தேவையில்லாத அறிக்கையிட்டு அவன் கேட்கவே இல்லை. தாவி கேட்டானா, நீ அமலைக்கனா, நீ அங்க போனியா, இங்க நடந்து கேட்டானா, கேட்கல. இவன் சொன்னனால தாவீது 2 Samuel 1:16 வர சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த புலி உன் தலைமையில் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை
நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உன் நாவே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு. ஜாக்கிரதாய் ஜாக்கிரதாய் ஜாக்கிரதாய், எச்சரிக்கையா சொல்றோம், எச்சரிக்கா சொல்றோம், ஜாக்கிரதை. உன் நாவு மற்றவரை நியாயம் தீர்த்தால் அதே நாவு உன்னையும் நியாயம் தீர்க்கும். கர்த்தரை கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, நாவு ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நம்ம நாவை நான் ஒரே வீட்டிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வரும்போது அந்த அளவா கேட்கிறா. நான் கேட்டுட்டா ஆடி போயிட்டேன். எத்தனை சமயங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேரை நான் நியாயம் தீர்க்கிறேன் நாவால, இந்த அழுகி போற நாவால நான் நியாயம் தீர்த்துக்கிறேன் ஆண்டவரே. நீ மன்னிங்க, பெரியத்தனமா செய்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாவால நான் செய்த பாவங்கள ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் என்னை மன்னிங்க. இந்த நாவு நல்லதே பேச, வாழ்த்துக்களை சொல்ல, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வேத படத்துல வேறாம் சொல்றது, நீதிமொழி 15:4, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நல்ல கவனிக்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். கர்த்தருடைய வசனங்கள்லாம் இருவரும் புடமடப்பட்டவை, இருவரும் கருக்குள்ளவைகள். அதனால கர்த்தருடைய நீதிமான நாவு சுத்த வெள்ளி, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா அது எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப் கொடுக்கக்கூடியது நாவு. ஒருத்தனை வாழ்த்தணும்னா அப்படி வாழ்த்தமே, அவன் களைப்பா இருந்தானா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனை ஏசுராஜர் அந்த வாழ்த்தி அவனை பிளஸ் பண்ணி நம்ம அனுப்பணும், அவனை ஆசிர்வதித்து நம்ம அனுப்பணும். நம்ம நாவு அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்தோம், தன் நாவை காக்கின்றவன் தன் ஆன்மாவை காக்கிறான். நீதிமொழிகள் 21:23 சொல்லப்பட்டிருக்கு, தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். இந்த ஆத்மாவை கொண்டு போடும் சக்தி இருக்குது இந்த நாவுக்கு. ஜாக்கிரதையா அண்ணன் சகோதரே சகோதரியே, ஒவ்வொருவரும் நாம் எப்படி இருக்கணுமா? பிரியமான சகோதரரே, யாக்கோபு 1:19 சொல்லுது, என் பிரியமான சகோதரரே, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுகின்றதற்கு தாமதமாகவும் நீர் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகின்றதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும். என்

என் உதடுகளை சேர்த்து தையும் மூடன் அதிகமாகவே பேசுகிறான். ஞானியோ அமைதலாக இருக்கின்றான். மூடன் அதிகமாகவே பேசுகிறான். ஞானியோ

0: பேச நீயோசி, கொஞ்சம் பேசின நீதான் சுகவாசி. அதிகம் பேச அதிகம் பேச நீயோசி, கொஞ்சம் பேசின நீதான் சுகவாசி. வாய்க்கு நீர் காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். ஆண்டவரே, நாவை அடக்க கருவுதா? இதை கேட்ட ஒவ்வொருவரும் தன் நாவை அடக்க உள்ள முடியாத, தன் நாவை நல்ல காரியங்களுக்கு மற்றவரை ஆசிர்வதிக்க வாழ்க்கை பிரயோஜனப்படுத்த முடியாத இந்த வேலையை நீர் பயன்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்க அடையை மறைத்து நீர் வெளிப்படுத்தி உன் நாமம் மையப்படுவதாக. ஆண்டவரே, அநேக உள்ளத்துல நல்ல வசனமாக விதையை விதைத்திருக்கிற ஒன்றுக்கு நூறாக பலன் தரணும். மீட்பன் ரட்சகருமான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் வேண்டி பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளே நாவு என்ற தலைப்பிலே அருமையான செய்தியை வேதாமத்திலிருந்து தொகுத்து நீ அழகாக எடுத்துரைத்தீர்கள். நாவை அடக்க முடியாதுதான், ஆனால் அடக்க முடியும், பூர்ண புருஷன் சொல்லி அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராசநாயம் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் ரெவரன் ஸ்டீபன் அடைக்க போறோம். பிரைஸ் லார்ட் ரெவரன் ஸ்டீபன் அவர்களே.
2: பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். முதல் தடவையாக நீங்கள் இந்த நேர்ச்சியை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் கூட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், இங்கே வழி நடத்துங்க.
2: தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச் டொரண்டோ சபையிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். பாஸ்டர் பந்துஜன் அவர்களின் சார்பாக, சபை மூப்பர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருடைய சார்பாக உங்களை வாழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரெண்டாவது முறையாக உங்களுடைய வானொலியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வார்த்தை அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு நிச்சயமாய் பேசும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு தூர தேசத்தில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு அன்பு தகப்பனா தன்னுடைய பிள்ளையோடு வாழ்ந்து வந்தாராம். அவர் எந்த வேலைக்கு போனாலும், எந்த வீட்டை விட்டு எங்கே போக வேண்டும் என்றாலும், ஒரு பெரிய ஆற்றை கடந்து அல்ல ஒரு பெரிய நதியை கடந்து தான் போக வேண்டும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இந்த தகப்பனாரும் இந்த சின்ன பிள்ளையும் அந்த நதியை தாண்டி தான் போயாக வேண்டும். அந்த தகப்பனார் என்ன செய்வார், அந்த சிறு பிள்ளைய கையில பிடித்து கொண்டு தன்னுடைய தோளின் மேல வைத்து மகளை பார்த்து சொல்லுவார், என் கழுத்தை நீ நல்ல பிடிச்சுக்கோ, இறுக்கி என் கழுத்தை பிடிச்சுக்கோ, நான் இந்த ஆற்றை கடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை நீந்தி கடப்பாரா. அந்த மகள் பயங்கர சப்தத்தோடு பலத்த பயத்தோடு அழுவான், அப்பா இந்த ஆறு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா போகுது, வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் உங்க கூட வரலன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பயம். நாட்கள் சென்றது, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொன்னாரா, இல்ல நீயும் ஒரு நாள் இந்த ஆற்றை கடந்து செல்லுவாய், நீ பயப்படாத, ஒரு நாள் வரும், அந்த நாளில நீ இந்த ஆற்றை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு நாள் சொன்னாராம், இப்போ உன் கையை விடு, இப்போ உன்னுடைய கையை விட்டு இந்த ஆத்துல நீ இறங்கி பாருன்னு சொன்னா. பிள்ளை நல்ல வளர்ந்திருந்த நாட்கள் அது, கையை விட்டுச்சு. தகப்பனார நம்பி கையை விட்டு இந்த ஆற்றுல நடு ஆற்றுல இறங்கிச்சு. வேகமாய் ஓடுற தண்ணி அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் பயமுறுத்தினாலும் நடுங்க வச்சாலும் அந்த பிள்ளை இப்ப தைரியமா நின்னுச்சு, நீச்சல் அடிச்சது, இங்கேயும் அங்கேயும் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் திரும்ப திரும்ப திரும்ப நீச்சல் அடித்து கொண்டே இருந்தது. நீச்சல் அடித்து கரைக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை தகப்பனார பார்த்து சொல்லிச்சான், அப்பா இந்த நதியை பார்த்தா நான் இவ்வளோ நாள் பயந்திருந்தேன், இதுக்கா நான் இவ்வளோ பயப்பட்டேன், இப்போ நான் ரொம்ப ஈஸியா நான் தாண்டிடுறேன், ரொம்ப ஈஸியா நான் வந்து என்ன செய்ய முடியுது, தாண்ட முடிகிறது. நீங்க வந்து எனக்கு என்னை கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க, இவ்வளவுதானா இந்த நதி, இவ்வளவுதானா அந்த நதின்னு சொல்லி அதுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்திலேயே இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலேயே இருக்கின்ற பொழுது நாம் அறியாத வகையில, நாம் நினையாத வகையில கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். பலப்படுத்தி கொண்டே வந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ஒருவேளை பார்வையிலோ அல்லது நம்முடைய செயலிலோ அல்லது படிப்பிலோ அநேக சூழ்நிலைகளில நாம் பலவீனர்களா இருக்கலாம். பலவீனமான சூழ்நிலைக்கு மத்தியில இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, தேவனுடைய சமூகத்துல நாம் எப்போது என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். எசேக்கியேல் 33:7 இப்படி சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் காவல்காரனாக நியமிக்கிறார். தேசத்தை காக்க வேண்டும், தேசத்தினுடைய ஜனங்களை காக்க வேண்டும், தேசத்துக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தேவனுடைய காவல்காரனாக வைக்கப்படுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு விசுவாசியினுடைய அழைப்பு, ஒரு விசுவாசியினுடைய செயல்பாடு, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் பலனடைகிறேன், நான் அண்மையானவைகளை பெற்றுக்கொள்கிறேன், நான் நல்ல ஊழியத்தை செய்கிறேன், நான் விசுவாசி என்கின்ற எல்லைக்குள்ளே வரும்போதே கர்த்தர் நமக்கென்று அல்லது எசேக்கியேலுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பெயர், நீ காவல்காரன், நீ அநேக காரியங்களை காக்கும்படியாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை நான் வைத்திருக்கிறேன். இப்ப இந்த எசேக்கியேல் காவல்காரன் என்று சொல்லும்போது மூன்று விதமான காரியங்களை மாத்திரம் சுருக்கமா அவங்க மத்தியில வைக்கிறேன். இந்த காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது, எனக்கென்று ஒரு அழைப்பு, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு, காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. எசேக்கியேலுக்கு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? எசேக்கியேல் 1 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இந்த எசேக்கியேல் அநேக சிறைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷனாகவே உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒரு மனுஷன், உலகத்தினுடைய மனுஷன் எசேக்கியேலை காவல் காத்து கொண்டிருக்கிறான். நிற்கணும்னா அல்லது இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கணும், எழும்பணும், போகணும், படுக்கணும், சாப்பிடணும். என்ன செஞ்சிருப்பாங்க அந்த சிறைப்பட்டவர்கள், ஐயா நாங்கள் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டோம், நாங்கள் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நிற்கலாமா, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா, கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லி அந்த காவல்காரனை பார்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, அனுமதி கேட்டிருப்பாங்க. ஐயா ரொம்ப கால் வலிக்குது, நான் கொஞ்சம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கிட்டுமா. அவன் அந்த சிறைச்சாலை காவல்காரன் என்ன சொல்லியிருப்பான், ஒருவேளை சரி பரவாயில்ல உட்காந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ரெண்டு மிதி என்ன செஞ்சிருக்கலாம், மிதிச்சிருக்கலாம். சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றிருந்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம விரும்பின காரியம் நடக்காது, நம்ம விரும்பின காரியம் நடக்காது. உலகத்தின் மனுஷனுடைய கையில ஒரு கைதியாக, ஒரு சிறைச்சாலை மனுஷனாக இருந்த எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், உன்னோட நான் பேசுகிறேன். 2 அதிகாரத்துல காலூன்றி நில், நான் உன் வார்த்தைய உன் வாயில வைக்கிறேன். மூன்றாவது அதிகாரத்துல சொல்லுகிறா, நான் உன்னை காவல்காரனாக வைக்கிறேன். நீ அநேக வேலையை செய்யணும். நீ என் ஜனத்தினுடைய காரியங்களை, என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சிறை பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை அந்த சிறையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்து அந்த தேசத்திற்கே காவல்காரனாக வைத்தார். சிறை பிடிக்கப்பட்ட மனுஷன்தான் காவல்காரனாக மாறினார். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமானது. அப்ப எசேக்கியேலுக்கு தெரியும் தன்னுடைய அழைப்பு என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப கவனமா இருந்திருப்பார். இந்த வார்த்தை உள்ளத்துல வந்த உடனே நான் காவல்காரன், அவருடைய கண்ணு பார்க்கிறதை எல்லாம் அந்த காவல்காரனோ இதை பாதுகாக்க வேண்டும், இந்த குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும், இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஏன் பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்புக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வுக்குள்ள இந்த எசேக்கியேல் வந்திருப்பான். இன்றைய நாளில அநேக விசுவாச பிள்ளைகள், நீங்களும் நானும் அநேகருக்கு பொறுப்பாளிகள், அநேகருக்கு காவல்காரர்கள். ஏன்னா நாம் எப்படி இருந்தோம், சிறைச்சாலையில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். அநேக மக்கள் நீங்க இதை காட்டிலும் கொடுமையான இடங்களிலும், கொடுமையான மரணத்தின் பிடிகளில் இருந்தீங்க, கொடுமையான இடத்துல இருந்தீங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருந்தீங்க. உங்களை கர்த்தர் விடுவித்தார், உங்களை கர்த்தர் பாதுகாத்தார். குறிப்பாக இலங்கை தேசத்திலிருந்து இன்னும் பிற நாடுகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் எவ்வளவோ வேதனைகளை தாண்டி, வலிகளை தாண்டி, இழப்புகளை தாண்டி, அப்போ சிறைச்சாலைனா என்னன்னு தெரியும். உங்களை இன்றைக்கு கர்த்தர் காவல்காரராக வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் வரும்போது பாருங்க எவ்வளவு ஆச்சரியமானது. தமிழ் மக்களை இந்த இன்டர்நேஷனல் பல சர்வதேச, இந்த கனடா தேசத்தில் பார்க்கும்போது ரொம்ப, ஒரு சில மக்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். எவ்வளவாய் உழைக்கிறாங்க, எவ்வளவாய் ஓடுறாங்க, எவ்வளவு வேலை செய்கிறாங்க, எவ்வளவாய் இந்த மக்கள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறாங்க, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு தெரிந்து காலை அதிகாலையிலிருந்து இரவு மட்டும், நடு இரவு மட்டும் வேலை செய்கிறாங்க, வேலை செய்து கடினமாய் உழைத்து இருக்கிற மக்கள் உண்டு. பல பிரச்சனைகள் இருக்கிறார், பல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, யூத் யங்ஸ்டர்ஸினுடைய ப்ராப்ளங்கள் இந்தியா, இலங்கை, கனடா இந்த நாடுகளில இருக்கிற குடும்ப பிரச்சனை, திருமணங்களில பல பிரச்சனைகள், திருமண உறவுகளில பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கு. அவர்கள் ஆவிக்குரிய உலகத்துல நம்மை போல அவங்க வருவாங்களா, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அவர்கள் கையில பைபிள் எடுப்பாங்களா, ஆலயத்துல காலடி எடுத்து வைப்பாங்களா, அந்த தலைமுறை ஊழியத்தை செய்யுமா, செய்வார்களா, ரட்சிப்பின் பாதையில நடப்பார்களா, அநேக கேள்விகள் இருக்கும் போது நமக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு பதில், நான் தான் அதை செய்யணும், நான் தான் அதற்கு பொறுப்பு, நான் தான் அதற்கு காவல்காரன். நான் காவல் காக்கும்படியா என்னிடத்துல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ரெண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறார், அநேகரை கத்தர் கொடுத்திருக்கிறார். நான் கண்களால பார்த்தறியாத, கேட்டறியாத அநேகரை கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப காவல்காரனுக்கு என்று ஒரு அழைப்பு உண்டு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற இதே சமயத்துல யாரெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய உறவுகளில இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க தான் காவல்காரர்கள். தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இங்கே இஸ்ரவேல் புத்திர எசேக்கியேலுக்கு சொல்ற வார்த்தை தான், அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசு. அநேக நேரங்களில் சொல்லலாமா, சொல்லாம சொல்லிட்டா எதுவும் நினைப்பாங்களா, நான் சொன்னா எதுவும் பிரச்சனை வருமா? இல்லை, சொல்ல வேண்டிய இடங்களில சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல. கர்த்தர் உங்களை, உங்களுடைய ஊழியங்களை காவல்காரனுடைய ஊழியமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த காவல்காரன் எல்லா நாளும் அவசியமே இல்லை, தேவையா, வேண்டவே வேண்டாம். காவல்காரன் என்ன செய்யலாம், போகணும், வேலையில சேரணும், வீட்டில் வந்து படுத்து தூங்கணும், உண்மையாவே சொல்ல ப்ராக்டிக்கலா பேசுறேன். இப்ப என்ன வந்து பேங்க்ல ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஏடிஎம்ல காவல்காரனாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யலாம், போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணிட்டு நல்ல வீட்டுக்கு திரும்ப வந்து படுத்து தூங்கிடலாம். காவல்காரன் தினமும் அவசியம் இல்லை, ஒரு நாள் திருடன் வருவான், ஒரு நாள் பிரச்சனை வரும், அன்னைக்கு மாத்திரம் போனா போதும், தீங்கு நாளில் ஒரு நாள் தீங்கு நாள் வரும். எல்லா நாளும் காவல்காரன் அவசியமே இல்லை இல்லையா? எஸ்ஐகேஎல் 1வது, 2வது, 3வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு நாள் ஒன்று வரும், தீங்கு நாள் வருகின்ற பொழுது நீ என்ன செய், அந்த நாளில நீ காவல் காத்தா போதும், எல்லா நாளும் காவல் காக்க வேண்டாம். ஆனா அப்படி காவல்காரன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, தீங்கு நாளுக்கென்று அவன் காத்து கொண்டே இருப்பான். 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது அவர் அந்த வார்த்தை எஸ்ஐக்கள் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இதெல்லாம் சரியாக நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், சரியாக நம்ம என்ன செய்ய முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். அந்த தீங்கு நாள் எப்போது வரும், அந்த தீங்கு எப்போ வரும், அந்த பிரச்சனை எப்போது வரும், அந்த நெருக்கம் எப்போது வரும், நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், இன்றைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆஹா என்னை வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நல்ல அமைதியா இருந்துட்டு விசுவாசியான பிறகு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு, கிருபைகளை பெற்ற பிறகு, நன்மைகளை பெற்ற பிறகு, ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு யுத்த களம் ஆரம்பமாகிறது. ரெண்டு ஆப்ஷன்ஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது. நல்ல சுகமாய் இருக்கிற நாளில என் பலனை பெருக்கி கொண்டே இருக்கிறேன், பலனை சேர்த்து கொண்டே இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் தீங்கு வரும்போது நான் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்றைக்கு தீங்கு வரும், என்றைக்கு பொல்லாத நாட்கள் வரும், என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான் காவல்காரன். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நல்ல சுகமா இருந்துட்டு எதை பத்தி நான் கவலைப்படல, ஆண்டவர் பார்த்து கொள்வார், நான் அமைதியா இருக்கிறேன், சும்மா இருந்து விட்டு நான் என்ன ஆயத்தப்படுத்தல, அல்லது ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தல, வரங்களினால ஆயத்தப்படுத்தல, வார்த்தைகளினால் என்ன ஆயத்தப்படுத்தல, திடீரென்று ஒரு நாள் முழிக்கிறேன், நான் இன்று யுத்தம் பண்ணுகிறேன். இல்ல, காவல்காரன் அப்படி திடீரென்று எழும்பி செய்ய முடியாது. கேள்வி இதுதான், இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார், நான் என்னை எப்படி ஷார்பன் பண்ணுகிறேன், எப்படி என்னை கூர்மைப்படுத்துகிறேன், நான் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று, அந்த அன்பு மகள் தகப்பனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டாள், அவ்வளவுதான். அப்பாதான் நீச்சல் அடிக்கிறார், பிள்ளை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீச்சல் அடிக்கிறார். ஒரு நாள் வந்தது, தகப்பனா சொன்னார், இப்ப நீ தண்ணியில இறங்கு. இந்த தண்ணியில இறங்கும் போது பிள்ளைக்கு பயம் போயிடுச்சு, பலன் வந்துட்டு. ஆனா ஒன்னே ஒன்று அந்த பிள்ளை செஞ்சது, ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அது அமைதியா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தகப்பனாரோடே கூட நீச்சல் அடிச்சது, நீந்தினது. அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம இவ்வளவுதான் ஆயத்தப்படணும். நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில நீ ஆற்றில இறங்கு, இன்னைக்கு தீங்கு வருது, பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிற ஒரு நாளில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த தீங்கு நாளில நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த ஜெயம் வருகின்ற பொழுது, அந்த ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு அன்றைக்கு புரியும், நான் அநேகருக்காக, நான் அநேகருக்காக. இதை நீங்க எஸ்ஐகேஎல் 1, 2, 3, எஸ்ஐகேஎல் 33 நீங்க வாசிக்கின்ற பொழுது ஒரு தேசத்துல தீங்கு வரும்போது காவல்காரன் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கலாம், எங்க தீங்கு வரக்கூடும், என் குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வரலாம், யார் மூலமா வரலாம், எந்த நேரத்துல வரலாம், அது வர ஆரம்பித்திருக்கிறதா, டு ஐ சி த ட்ரேசஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு காவல்காரன் என்ன செய்யணும், பார்த்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வந்த பிறகு செயல்படுகிறது அழைப்பல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே எக்கால சத்தத்தை ஊதுவதற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் காவல்காரர்கள். வெரி பிராக்டிக்கல். என் சரீரத்தை பார்க்கிறேன், ஓகே நான் நன்றா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வருது, லேசா ஒரு ஒரு டயர்ட்னஸ் வருகிறது, அல்லது சிலர் என்ன சொல்லலாம், எனக்கு டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அல்லது லேசா வயிறு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு, ரொம்ப குண்டாயிட்டேன் நான், அல்லது நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன். நம்ம சரீரத்தில் எங்கே பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும், உடனே என்ன செஞ்சிடும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுகிறோம், ரொம்ப கேர் பண்ணுகிறோம், வாக்கிங் போகிறோம். அதே போல் சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம், உங்கள் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப வாட்ச் பண்ணுறீங்க, பண்ண பண்ண கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை வரப்போகுது, நீ ஆயத்தம் ஆயிரு, உன் பிள்ளைகளை எச்சரிக்கை பண்ண, இதை செய். இப்படி செய்யும்போது ஜாமக்காரர்கள் அல்லது காவல் காக்கிறவர்கள் தீங்கு நாளுக்கு ஆயத்தப்படுகிறாங்க. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், அதுதான் நமக்கான வாக்கு தத்துவம். எசேக்கியேல் 3:27 காவல்காரனுக்கு ஒரு அழைப்பு உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு தீங்கு நாள் உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பலப்படுத்தினார். 22 நான் உன் கூட பேசுவேன்னு சொன்னார், கூட்டிட்டு போனார், மகிமையை எசேக்கியேல் பார்க்கிறார், முகங்குப்புற விழுந்தார், ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவி அவரோடு பேசினது, நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, எசேக்கியேல் அமைதியானார், பேசவே முடியல, பேச முடியல, மனுஷ ஞானம் தடைபட்டது, மனுஷ ஆலோசனை தடைபட்டது, கர்த்தர் எசேக்கியேலை

0: அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. இது ரொம்ப ஆச்சரியமானது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் எப்போ பேசணும்னு விரும்புகிறேனோ அப்பந்தான் அவன் வாயவே திறப்பேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, நீர் எப்போது பார்க்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் கண்களை திறந்துடும். நீர் எப்போது கேட்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் காதுகளை திறந்துடும். எப்போது நான் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்பொழுது என் கால்களை நீர் திறந்துடும். என் கைக்கு அப்படி காவல் வையும். அப்போ இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தீர்க்கதரிசியினோட வார்த்தை. இன்றைக்கு நம்ம பேசுகிற எந்த இடமா இருந்தாலும், வீட்டில் பேசினாலும் சரி, ஆலயத்தில் பேசினாலும் சரி, பிரசங்கத்தில் பேசினாலும் சரி, சும்மா பேசினாலும் சரி, நண்பர்களோடு பேசினாலும் சரி, மனைவியோடு பேசினாலும் சரி, குடும்பங்களில் பேசினாலும் சரி, இதுதான் கட்டளை. ஆண்டவரே, நீர் பேசும்போது என் நாவை திறந்துடும். அநேக நேரங்களில் நான் நினைப்பது உண்டு, ஒருவேளை இந்த இடத்துல சொல்ல இந்த வசனத்துக்காக நான் சொல்லுகிறேன், தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அநேக சூழ்நிலைகளில் ஊழியக்காரங்க பேசாம இருந்தாலே எழுப்புதல் வந்துடும். சும்மா பேசாம இருந்தாலே, அமைதியா இருந்தாலே இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்கோம், எழுப்புதல் வந்திருக்கும். நம்ம பேசி பேசி பேசி, தேவையில்லாததை பேசி, ஏதோ ஒன்று பேசணும் வேணும் என்று பேசி பேசி பேசி அநேக காரியங்களை நாமே கெடுத்து கொண்ட சூழ்நிலைகள் உண்டு. நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அமைதியாயிரு. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். நீ ஏன் கவலைப்படுற? கேட்குற ஆளை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உன்னை பேச வைக்கிற ஆளை குறித்து கவலைப்படு. நம்ம கன்சர்ன் ஃபுல்லாக கேட்குற ஆளை பற்றி இருக்கு. கேட்கிற ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கேட்கிற ஆட்கள் அப்படி இருக்கணும் இப்படின்னு. ஆனவருக்கு அந்த நீ கேட்கிறவர்களை பற்றி நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ என்னை பற்றி கவலைப்படு, நீ என்னை பற்றி நீ என்ன செஞ்சுக்கோ, கவனமாக இருந்துக்கோ. கேட்கிறவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லு, உன் ஃபோக்கஸ் அங்கே இல்லை, யுவர் ஃபோக்கஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஆன் மீ. கேட்கிறவர்களை குறித்து நீ வந்து ரொம்ப யோசிக்காத. நீ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருப்போம் என்றா. இன்றைக்கு என்னுடைய ஜெபம் இது, ஆண்டவரே, தேவைப்படாத நேரங்களில், அவசியப்படாத நேரங்களில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். நீ பேச விரும்புகிற நேரத்தில் என் நாவை திறந்து பேசவை. உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் காவல்காரர்கள். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, உங்கள் வாயை கர்த்தர் கூர்மையாய் எடுத்து ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையை பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அசைப்பாராக. ஒரு செகண்ட் உங்களுக்கு அச்சுப்பிக்கிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இது தூர இடத்திலிருந்து கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய காவல்காரர்கள். நீர் கவனித்துக் கொள்ளும். இந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்யட்டும். எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி நிற்கிறார்களோ, வியாதி, பிசாசின் போராட்டங்கள், நெருக்கடிகள், பிள்ளை சூனிய கட்டுகள், குடும்ப பிரிவினைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், கடன் பிரச்சனைகள், சரீர வியாதிகள், ஆமேன், ஒவ்வொன்றிலும் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Thank you again. God bless you.
1: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே எசேக்கியேல் 33:7 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு நம்ம தலைவர்கள் செஞ்சிருப்ப அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இதில் சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதன் காவல்காரனாக மாறினான். பட் ஒரு தலைமுறையை பற்றி சொல்லி அதை பார்த்தா நானும் சொன்ன தலைமுறை இனி வருகிற ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷனாக வருவார்கள் தெரியாது. சபைக்கு போவார்களா, வார்த்தையை வாசிப்பார்களா, இவங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படுவார்களா என்ற கேள்வி. காரணம் இன்றைய நாள நவநாள நன்றாக முன்னோக்கி கொண்டு போயிருக்கு. இந்த பிசாசானவன் பல விதமான நுட்ப காரியங்களை கொண்டு வந்து புகுத்தி விட்டு, இதனாலே இந்த இளைஞர்கள் ஜோதிடர் வந்து உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பிசாசானவன் காந்தம் போல எடுத்துக்கொண்டிருக்கான். அப்போ இந்த தலைமுறை நல்ல

0: சுதாரணத்தை சொல்லுங்க, தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்னவாக முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற பாச. அருமையான வழிபாட்டை கொடுத்தீர்கள். அடுத்தது, நான் உன்னோடு பேசும்போது வாயை திறப்பேன். இப்படி ஆண்டர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தா பேசாமல் இருப்போம், டெலிஃபோனோட அலம்புவோம். காரணம், கீழ்ப்படி வரும் வார்த்தை தியானிக்கும். அருமையான இசைக்கிற அதிகாரத்தில் மிக தெளிவாக ஆறுதலாக உங்களுடைய வார்த்தை மிகவும் தெளிவாகவும் ஆறுதலாக இப்படித்தான் செய்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது முதியோர் அனைவர் இப்போ 97 ரேடியோவிலே நாங்கள் தொடர்படுத்திருக்கின்றோம். உங்களுடைய தேவனுடைய வார்த்தை இப்பொழுது உலகம் முழுக்கவும் 97 ரேடியோவில் இது போய்கொண்டிருக்கிறது. அநேக முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த அநேக முதியோர் கேட்கக்கூடிய முறையிலே நீங்கள் மிக ஆறுதலாக அமைதியாக வார்த்தையை உச்சரித்து சொன்னீர்கள். மிகவும் ஆசிரியது. உண்மையிலே இது மறு உடலுக்குள்ளே போகும்போது அன்னைகள் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ரெண்டாம் முறையாக வந்திருக்கு. இப்போ ஞாபகம் முதல் முறை நீங்கள் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் உங்களோட முதல் வரைக்கும் இளைஞராக இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. பரவாயில்ல, கத்தையும் உங்கள் உதயங்களையும்
1: நன்றி.
0: தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
1: கண்டிப்பா.
0: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ரெவரன்ஸ் ஸ்டீபன். இது ரெண்டாம் முறையாக இந்த நித்தியாவசியம் வந்திருக்கிறார். எஸ்ஐக்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு வருஷத்தை கூறி மிகவும் தெளிவாக வழிபடுத்தினார். மிகவும் மாசிவாக இருந்து கத்தர் அந்த ஊழியக்காரன் ஆசிரியப்பார்கள். அது மட்டும் நாங்கள் பிறந்த பஞ்சுஜனுக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். அவர் கூட அநேக ஊழியக்காரே வந்தையில் தொகுத்து அதுக்காக நான் சொல்ல வேணும். கத்தர் பஞ்சுஜனை ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போகிறோம். முடிய நாளிலே வார்த்தையின் வளர்ச்சி மிக ஆசீர்வாதமாக நடந்து முடிஞ்சது. ஆவியானவர் தான் இன்றைய நாளே இந்த வார்த்தை விஷயத்தை நடத்தினார். மிகவும் ஆசமாக இருந்த முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினியிடம் ஒப்புக் கொடுக்கும். காரணம், அவர் ஜெபிக்கும் பொழுது சில வசனங்களை என்ன தொட்டது. ஆரம்ப ஜெபம் எடுக்கும் பொழுது சில வார்த்தைகளை என்ன தொட்டபடியா இந்த முடிவு ஜெயத்தை அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்க போகிறேன். பிரேசல் சிஸ்டர் ரஜினி அடங்காரமணி.
2: பிரேசல் லார்ட் பிரதர் மகேந்திரன். அது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் விட்னஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் எனக்கும் நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே தொடக்கத்திலேயே எனக்கு கடவுளை காட்டி கொண்டிருந்தார். என்ன மாதிரி அவர் அதை தொடர்ந்து அவரே நடத்த போகிறார் என்று சொல்லி நீங்கள் அவ்வளவுக்கு நீங்கள் அவரிடம் காத்திருந்து தான் வந்திருந்தீர்கள். அதே போல் அவர் உங்களை நடத்தி கொண்டே வந்தார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.
0: செய்தியே
2: கடைசி செய்தியா பற்றி. ஆமேன், ஆமேன். நாங்களே எங்களை கத்தர் என்ன மாதிரி காவலராக வைத்திருக்கிறார் என்று நல்லாரு ஒரு செய்தியை கொடுத்தார். We are watchmen of the Lord. When the Lord has, you know, instated us and given us that position of just like in Ezekiel, has been coming through a place of being in a, you know, almost like in a prisoner's position to be a watchman. In such a wonderful place, the Lord has called him out to be watchman. They call it out watchman on the wall, watchman, you know, how the Lord calls people to be watchman of a city, watchman of the gate, watchman of you know, several ways and means. But we can be the watchman of the souls that God has called us to be, you know, wonderfully. That is carrying the souls in our hearts as being the watchman, that we do not want them to be taken by the enemy, rather than we come into the place of taking them, you know, from the enemy's hands into God's holy way in which he has redeemed us into God's redemption. And so I really, really was blessed by that special word coming from Ezekiel, how the Lord has blessed Reverend Stephen to come and share that wonderful word, how to be a watchman. And thank the Lord for that wonderful word. And the second word that came from Pastor Rajana, I'm also was a very powerful word that blessed me also personally. Thank the Lord for that word as well. And the first word from Pastor Victor Paul. thank the Lord for all of these servants of the Lord that come and bless us with the word of God. And as it goes into YouTube and even, you know, Facebook, they become a wonderful blessing to the hearers once again, for the listeners as they go into the media networks to be blessed as Brother Leslie is preparing, recording and sending them into the media networks. So thank the Lord for that. Thank you, thank you, thank you, Master. Thank you, Savior, Lord God Almighty. In the name of Jesus, Lord, you have been such a blessing, Lord, bringing this blessing, Lord, into the hearers, into the listeners, that they have been listening, Lord Jesus, that have also joined hands together. Lord, we do not take this light, Lord. This is your work. This is the work of the Holy Spirit. I always, Lord, want to adhere that, and I want to acknowledge that, Lord Jesus, not to bypass the work of the Holy Spirit, the third person in the Trinity, how he is the one who is carrying and working and moving and doing this, as you have sent that third person in the Trinity, Lord Jesus, you coming in the form of the person of the Trinity into this world to accomplish the mission that you have asked us to do, Lord, and given us, Lord Jesus, as it has all been said, Lord Jesus, through the lips of the servants and the handmaidens, Lord, and also, Lord, for this network to come in and been blessed by it, Lord, and also Brother Mahendran, Brother Leslie, Sister Rita have been working alongside, Lord, as you have, Brother Mahendran has been hosting this network. He has been empowered and, Lord Jesus, anointed, Lord Jesus, such a way, Lord, to be led by you, Lord, right from the beginning to the end. This is nothing but your work and your spirit, the work of your Holy Spirit, Lord. So we thank you for that, Lord. Now we, Lord, entrust, Lord Jesus, the rest of the program that has been going on, that you have been so faithful, Lord. I'm bringing Sister Karuna, Lord, who has been singing and worshiping and blessing many, Lord, in how you have been leading her, Lord, through prayer, Lord. In many ways, she has been coming and praying for Israel and Sri Lanka and India and so many other places that she has been led to pray for, Lord. And also, Lord, thank you for the song that she had sharing also beautifully. And also, Brother Sister Grace Jayaranjan, who came and also, Lord Jesus, shared in the worship, Lord, the time of worship, Lord, that you have been, Lord, leading many, Lord, to come and worship together. And also, Lord, oh God, the time of devotional, Lord, that you have been coming and sharing once again about the just shall live by faith. And faith is the essence, Lord, oh God. And without faith, it's impossible to please God. And thank you for that wonderful message, Lord, the short devotional that she was able to challenge people's heart to keep faith in the very bottom line, Lord, in our lives, Lord. That's why you said it is impossible to please God without faith. And faith is the substance of things hoped for and the evidence of things not seen. So we thank you, Lord. Now we also thank you, Father, for Sister Dolly, who came and prayed, Lord, for the workers and servants of the Lord, right from beginning to the end, to be empowered and strengthened and anointed, Lord Jesus, to come and share, which you have been faithfully doing that, Lord, as we have been preparing them, praying for them, standing in the gap, Lord, and praying accordingly. Thank you, Lord, for her ministry and her call and the way you have been praying through also, Lord, and bless her and her family as well. And we thank you, Lord, also to be able to come in and pray, Lord, for the nations of the world and the hearers, Lord, and especially for Colombia, Lord, in South America. We have been struck by an earthquake and 700 people have perished. This is how life is, Lord, when we are not prepared to meet you. And yet, Lord, the life is such a way, Lord, comes and takes us away without even knowing about it. And such a disaster when they were not even prepared. Lord, this is how, Lord, we have to be so prepared, knowing that we are going to meet the Lord, our Maker, like it or not, prepared or not. That is how we have to take it so seriously, Lord, with the breath that you have given us, in the image you have made us, Lord. Lord Jesus, be always knowing. And Lord, you said you are knocking on the hearts of the doors and given us such an opportunity, Lord. These 700 people might have given such an opportunity. We do not know, Lord, how you might have been knocking the doors of their hearts, Lord, before they perished. But Lord, we think of their families once again, Lord, that you have been ministering and sending both churches and ministries, Lord, of the gospel, Lord, through evangelism and all the rest, Lord, to go in and now make whatever they could, Lord, with the families and the rest of what's going on in that very particular place, Colombia. We thank you for that, Lord. Now we also thank you, Father, for the ministers of the gospel that came, Lord, for Pastor Victor Paul's sermon, Lord, and Lord Jesus also, Pastor Rajan Ayam's sermon as well, Father. All those sermons have had such a special foundation of the gospel, the word of the living God coming through, blessing many, Lord, and bless them, Lord, as they go into YouTube and Facebook, however it goes in, Lord, oh God, that many will be hearing and listening and being blessed by it. And also the last sermon, Lord, that we had already shared, Lord, from Reverend Stephen, Lord, would also be such a blessing, Father, as Brother Mahendran already mentioned about it, Lord, let it be a blessing as it goes into YouTube and Facebook as well. At a time such as this, Lord, to challenge their hearts, Lord, to come in and be blessed by, to be the watchman, Lord, not the watchman of their cities or the watchman on the wall, the watchman of their souls, Lord, for the others that they are feeling the responsibility of their souls, just like this earthquake that the 700 got perished, Lord Jesus, that we will be responsible for the souls of our loved ones, our neighbors, our acquaintances, however that you have put us, Lord, in the path of their lives, we will be a witness to them and be blessed, Lord Jesus, because this is the time, Lord, that you have made it a point to be make a difference, just like the media networks are going this very moment as we spend this time before you, Lord, that you will be honored, lifted up and glorified and draw all men unto yourself. In Jesus' name we pray. Amen and amen.
0: Amen. Thank you, Sister Rajani Rangaramani, for your powerful closing prayer. God bless you and your family. Amen. Sister Dolly.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 115 3 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய்

சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்றும்
1: தேவையில்லையா. நீங்க இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டமனோ அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி காட்டி கொண்டு வரலாம். அதான்
0: சொல்றேன் பட்டம் போட்டு வச்சுக்கணும்.
1: இப்ப நான் இப்ப ஒரு காரியத்தை நான் கேக்குறேன், இவ்வளவு பட்டம் வச்சுக்கிறாங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்றாங்களா?
2: அது பட்டம் பறக்கிறதுக்கு ஐயா, பட்டம் பறக்கிறதுக்கு தானே
1: அதுதான் ஐயா. இப்ப வந்து அதாவது அந்த அந்த பேருக்கு ஏற்ற டைட்டலுக்கு ஏற்ற இது இப்ப வந்த ஐயா ஒரு இப்ப பாருங்க ஒரு மேனேஜர் சொல்லிச்சுன்னா அந்த மேனேஜருக்கு ஏற்ற டேலண்ட் அவருக்கு இருக்க வேணும். ஒரு கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தால் பியூனா இருக்கிறவன் கூப்பிட்டு மேனேஜர் ஆக்கி விட்டால் அவன் என்ன மேனேஜர்ன்ற காரியம் செய்வா? கடைசியா கம்பெனி இழுத்து மூட வேண்டிய கட்டம் தான் ஆண்டோட சபை இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலே போயிருக்கு ஐயா. குப்பையில இருந்து தூக்கி பந்து கிடந்து பாக்கணும் இல்ல அழுவில ரெண்டு நோய். நான் குப்பையில இருந்தேன், நான் புழுதியில இருந்தேன், ஆண்டவர் என்ன தூக்கி விட்டேன். நீ குளிப்பு முழுக்க எல்லாம் குப்பையில இருந்திருப்ப, குளிப்பு முழுக்க எல்லாம் புழுதியில இருந்திருப்ப, போய் குழியன்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி விட்டுருப்ப. அதான் சில சில காரியங்களை நினைக்கல வந்து ஆக்கள காரியங்களை பார்க்கல எல்லாம் வந்து இந்த பட்டங்களை வச்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க ஆக பெந்திகோஸ்தவ தான் இருந்தது. இப்ப பார்த்தா பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆரை பார்த்தாலும் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு கும்பிட்டு போனேன் நான் பாஸ்ட் வந்து இல்லையோ. இத்தனை பேர் வச்சு அவற்ற குடும்பம் தான் அங்க சவை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்பினும் குடும்பத்தை மட்டும் தான் வச்சிருப்பினும். ஆனா அங்க பார்த்தா பாஸ்டர் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு விஷயம் தெரியாது. ஒரு முறை ஒருவர் வந்து இந்த எங்கட ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்து கொண்டார், கலந்து கொண்டார் ஏதோ வழியில டெலிஃபோன் நம்பரை பிடிச்சிட்டேன், பிடிச்சி வாய்ஸ் ஆஃப் கோட் தெரிஞ்சுட்டு தானே அடிச்சுக்கிட்டார். ஒரு அடிச்சு கேட்டு சொன்னார் இப்படி இப்படி நான் ஜெர்மனுக்கு வர வேணும் சொல்லி. அப்ப என்ன இவர் என்னது ஜெர்மனுக்கு வரவேணும்? ஊர்ல இருந்து ஊழியத்து செய்யுங்க ஜெர்மனுக்கு வரவனும் என்னதுக்கு என்னது ஜெர்மனுக்கு வர போறாரு எனக்கே தெரியா ஜெர்மனுக்கு என்னதுக்கு வரானு சொல்லி. நான் அப்புறம் நான் என்ன யோசிப்பேன் சொல்லி இப்போ நான் டெலிஃபோனை வச்சுட்டேன். நான் அப்படியே இப்ப பாருங்க என்ன காரியம் சொல்லி சொன்னால ஐயா, இப்ப நீங்க உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்தா உடனே இப்ப கனடாக்கு வரவணும் இன்னும் மகேந்திரமாய் டெலிஃபோன் இருந்த டெலிஃபோன் நம்பர் இருந்தா அங்க மகேந்திரமாய் இருக்கிற விக்டோரியாவுக்கு வர போறோம்னு இப்பினோம் என்னத்துக்கு வந்தாலும் இடம் பாக்குறது வர போயினோம். புளியக்காரோட காரியத்தை வர பவுலடிகள் இடம் பார்த்தா ஒண்ணு தெரிஞ்ச அவள் பவுலும் இருந்தாலும் சரி பேதுருவா இருந்தாலும் சரி ஆண்டோட ராஜ்யத்தை கட்டி கொண்டு தாங்கடா அதான் சாப்பிட வழி இல்ல இல்லமேல அவங்க இதுன்னு இருந்தாங்க. இவங்க வந்து கொளுத்து போய் நிக்கிறாங்களே ஐயா நம்முடைய இதான் இந்த கடைசி நாட்கள். அதான் இந்த சில சில சம்பவங்கள் நாட்கள்ல உலகத்தில் நடக்கிறது காரியம் கத்தர் இப்ப எல்லாத்தையும் சபையை துப்புரவாயை கொண்டு வர, விசுவாசிகளை துப்புரவாயை கொண்டு வர, அதே போல ஊழியக்காரர்களை துப்புரவாயை கொண்டு வர, இப்ப கப்ப கிளீன் பண்ற இதுக்குள்ள வந்துட்டு கத்தர் இப்ப முக்கியமான காரியம் வந்து உங்கள்ட்ட ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான். அதை நாம பாத்துக்கொள்ளணும். இன்னைக்கு வந்து டெலிஃபோன் அடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது இவ இல்லைன்னா முன் தெரியாது வலுகூலா வளைஞ்சு கதைப்பினேன் முன்பின் தெரியாது ஆக்களை வந்து முதல் எடுத்துக்கிடுத்து தன்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிளியதுன்ற இல்லை நான் டக்குன்னு அங்கே அது சிறது சிறதுன்னு சொல்லி சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னு முடிச்சு போட்டு போயிடணும். சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும். இன்றைக்கு பெட்டி கடை திறக்கிற மாதிரி ஆண்டு சபையை திறந்து எல்லாம் வந்துட்டு சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்கள்ல சபைக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தை நிமித்தம் கத்தோடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போதே ஒழிய அதோடைய ராட்சியம் வளர்ந்த வாடில்லை. இன்றைக்கு அப்படியே சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகத்துல தள்ளப்பட்டிருக்கு. எந்த நாடு பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்து ஆப்பிரிக்கால இருந்து வரவங்க முழு பெரும் ப்ராஃபிட்னு சொல்லி கொள்வாங்க, நம்ம தேசத்திலிருந்து வரவங்க ரெவரன்னுவாங்க இதுன்னுவாங்க, மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் வந்துருக்கு, அது வந்தப்ப அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்றது எல்லாரும்.
0: ஓகே, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்?
2: 40,000
0: இல்லை,
3: 16,000 பேர். 16
0: இல்லை, அசிரியரின் பாளையத்தில்
2: 140,000.
0: என்னன்னா
2: 140,000
0: இல்லை,
2: 100,000 மேலதானே?
0: 100,000 மேலதான்.
2: 160,000
0: அதுக்கு மேலுக்கு மேல
1: அசிரியரின் பாளையம், அதிபரின் பாளையம், பெலிஸ்தியர் பாளையம், அவருடைய பாளையம் சுற்றிலும் கத்தருடைய
2: எழுபத்தையாயிரம் பேரா?
0: 175,000
2: 85
0: ரெண்டு ராஜாக்கள் 19 35 இருக்கு.
2: அவங்களுக்கு ஈரான் கிடையாது தெரியலையோ?
1: தெரியும்
0: அஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்த தீர்க்கதரிசியா?
1: வெறுங்காலுமா வஸ்திரம் இல்லாமலுமா?
2: சின்ன தீர்க்கதரிசி ஆமகுகா
3: ஓசியா.
0: என்ன
3: ஓசியா?
0: ஓசியா இல்ல.
2: ஆபகூக்கா
0: இல்ல.
2: சின்ன தீர்க்கதரிசி
1: வஸ்திரம் இல்லாமல் பெரும்
3: கடந்தியா?
0: இல்ல, ஏசாயா 23 இருக்கு.
1: அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி?
0: ஏசாயா தான்.
2: 23
3: அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரன் இஸ்ரவேல் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல. நடக்க இல்லை,
1: அப்ப போல
3: போல.
1: Come to the point, Mahendravayya.
3: உலி வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமா நடக்கிறது போல, கர்த்திக்கிற சிங்கம் போல
0: நடந்தது போல.
2: அது சொல்லப்படுகிறது. என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க, அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தாம் தான் குடி விலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான், அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீ அடிவணி ஆட்டி.
1: ஆமென். இதயத்தை அதாவது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது எது?
2: மகிழ்ச்சியாக்குவது மது.
0: திராட்சரசம்
2: மது.
1: சரியான பதில். இரண்டாவதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது?
2: முகக்களே
0: தானியம்
1: இல்லை.
2: முகக்களே உண்டாவது வெயில்
1: இல்லை.
3: ஐஸ்வரம்
1: என்ன சமான்?
0: ஔஷதம்.
1: ஔஷதம் இல்லை.
0: என்ன முளக்காலையா?
1: முகக்கலை.
2: முகத்தை களை ஆக்குறது நல்ல வடிவாக்குறது. வடிவாக்குறது என்ன?
1: எரிஞ்சு காரியங்களை செய்து விட்டுரும். மாறிக்கிறி கண்ணு கடிச்சு விட்டா கண் கட்டு போயிரும்.
3: மறந்து
1: நான் முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விலாம் இருக்குது.
0: ஒரே வசனத்திலாம் இருக்குதோ? தானியம் திராட்சை ரசம் எனக்கு தெரியும், மறந்துட்டேன்.
1: சரி நான் சொல்றேன், வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 104:15 வாசிங்க.
2: சங்கீதம் 104:15 சங்கீதம் 104
3: இதயத்தை மகிழ்ச்சியாக்கன் தேசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணையும்
1: முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா இருந்தான், சாஃப்டா இருக்கு. எடுத்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து இந்த சாப்பாடு கெடுக்கிறது நல்லது, அதே வேளையில வந்து எங்களுடைய சரீரத்திலே அப்படி பூசி கொண்டு வரையில வந்து இந்த தோல்களில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதண்டு நல்ல ஒரு ஷைனிங்கா இந்த நாட்கள் தண்டவாடிலே இதண்டு பூசி கொண்டு உண்டைக்கு பாருங்க. இன்னைக்கு என்னதுக்காண்டி மோத்துக்கு கிரீம பூசுற மட்டும் சொன்னா எங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை இல்லாதனால வெளிநாடுல கிரீம பூசுறோம். கவனிச்சு பாருங்க ஐயா, இளங்கல் எங்க ஐயா கிரீம் பூசினாங்க? இப்படிய காலமே இப்ப ஜோதிச்சு பாருங்க, சின்ன வயசு
0: அம்மா பவுடர்
1: பூசுறீங்க. பவுடர் பூச பவுடர் நோமல். இப்ப பவுடர் என்னதுக்காண்டி பூசுறோம்? உனக்கு வேர்வை இழுக்கிறது தான் பூசுறது இல்லையோ? பவுடர் மட்டும்படி வேறு ஒன்றுக்கும் பூசுறது இல்ல. வந்து பவுடர் வந்து மற்ற இந்த தொற்றுகள் பிடிக்காதபடிதான் பூசுறது. மற்றது வந்து பாருங்க, இந்த அந்த நாட்கள் மகேந்திரபை அவங்க சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, 7-8 வயசுல உங்க அம்மா கூப்பிட்டு ரெண்டு குண்டுல தந்துட்டு தலை கண்ணை வச்சுட்டு ஓடு ஓடு முத்தத்துல விளையாடு சொல்லி போட்டு மத்தியானம் கூப்பிட்டு முழுக பாக்குறேன் இல்லையே, அதே மாதிரிதான்.
3: இந்த யாப்பாந்த கைக்குழன்ற சாதி இருக்கணும். அவை வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு முகத்த போட்டு பூசுறவே.
1: தெரியுமா? உடனே என்ன திங்க இது வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்க பள்ளிக்கூடத்து போனோம். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இந்த மனுஷன் வந்து என்ன சார் டக்குனு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சு போட்டு அவிச்சு போட்டு அப்படி கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் ரெண்டாம் மூன்றாம் நாத்து கால நோமல் காலா வந்துட்டு நான் பள்ளிக்கூடத்து போயிட்டேன். சார் நல்ல ஒரு மாதிரி இருந்தது
3: ஐயா. அந்த டபுள் டக்கர் யாழ்ப்பாணத்துல
0: என்ன விலை ஏறினது?
1: கிடுகு என்ன தெரியுமா? முதல்
3: அந்த ஓடியால கட்டி விடுமே சுத்தி
1: ஆக்கள் வந்து குளிக்க மேல் மேல் தள்ளி இருந்தாங்கன்னா ஆக்களை குளிச்சோன்னு பாத்துட்டு
0: எனக்கு தெரியாது.
1: யாழ்ப்பாணத்துல ஓடினது கொஞ்ச நாள் நின்றுட்டு பஸ்
3: டபுள் டெக்கர்ல ஏற இல்ல அதான் தெரியாது
1: தெரியுதா தெரியும். சரி அடுத்த கேள்விய பாருங்க ஐயா, அடுத்த கேள்வி கேக்குறேன். சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்?
0: கால குறிப்புக்காக.
1: நன்றி, கத்திர ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அடுத்த கேள்வி, நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது?
3: ஆண்டவருக்கு.
1: அருகு
0: சொன்னது
1: எரோமியா தான் சரியான பதில். எரோமியா 1:6 வருது. அடுத்ததாக, சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது? இந்த கேள்வி இன்னொரு இதுக்கு ரெண்டு கேள்வி வருது. யார் யாருக்கு சொன்னது? எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த அந்த அந்த நாட்கள ஒரு தேசத்தை ராஜா ஆண்டு வந்தார், அந்த அந்த ராஜான்ற பேரும் சொல்லவும் நீங்க. எந்த ராஜாவின் நாட்கள் சொன்னது?
3: சீர்கட்ட இஸ்ரவேல் என்று சொல்லி எரேமியா சொன்னவர்.
1: சரி, எரேமியா சொன்னது. சரி, நீங்க ஒத்துக்கொள்ற மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜா என்ற காலத்துல
3: சொன்னது? ராஜா
1: இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்ப நீங்க முதல் சொல்ல நீங்க என்ன சொன்னீங்க?
0: எரோமியா, எரோமியா காலத்துல.
1: எரோமியா, சரி, நீங்க எரோமியாவின் சரி அது நீங்க சொன்னது எரோமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரோமியா தீக்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல, அந்த அந்த அந்த ராஜாண்ட பேர் என்ன? அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் சொல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.

செய்கிறாங்க.

0: ಆರಿಂದ ಅಮ್ಮನ್ ಬಿದ್ರ
1: ಇಲ್ಲ
2: ನೇಮರಾಜ್ ನೇಚಾರ
1: ಇಲ್ಲಯ್ಯಾ.

0: அந்த நாட்களில் ஒரு ராஜா அன்று அந்த தேசத்தை ஆண்டுன்றதுதான் அந்த ராஜாவின் காலத்தில் சொல்லப்படும்.
1: இந்த ராஜாக்கு சின்ன பேர் வார்வார்
2: யோசியா ராஜாவா?
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: யோசியா ராஜா.
0: சரியான பதில். எரேமியா 3:6 வாசி பாருங்க.
3: எரேமியா
0: 3:6
3: ஆறாவது வசனம்.
2: யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள்.
0: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன?
3: எர்மோன், எர்மோன்.
0: நோ நோ, மலை மலை ஐயா. ரெய்னி, ரெய்னி, ரெய்னி, ரெய்னி.
1: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
3: மாரிமலை, வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
0: என்னையா பின்மாரி முன்மாரியா? 3 மலையை சொல்லுங்க.
1: பின்மாரி மலை, முன்மாரி மலை.
0: சொல்லுங்க 3 மலையை. அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான காரியம் வந்து அந்த மலை.
2: அன்றைக்கான படிச்சேன், உன்னையா மறந்துட்டேன். நான் உன்னையா படிச்சேன் நான் அந்த காரியம்.
0: மகேந்திரபையா தெரியும் நினைக்கிறேன்.
1: வடகாட்டு மலை,
2: பின்வாரி முன்மாரி அந்த மலையான.
0: இந்த பின்மாரியும் இல்ல, முன்மாரியும் இல்ல, அலுமாரியும் இல்ல. இது போற
1: வடகாட்டு மலை உண்டு. நீதி மரம் 25-23.
2: அடைகாற்று, கீழ்காற்று,
1: வெள்ளமா அடிக்கும் மலை. நீதி மரம்
0: இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. ரசியா சொல்லுங்க ஐயா.
3: திடீரென பிளாங்கா போச்சு. என்னென்ன பிளாங்க?
0: அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
3: அதான் வருது இல்ல,
0: மைண்டுக்கு வருது இல்லையா? இல்லாட்டி கூகுள்ல வருது இல்லையா?
3: கூகுள்ல
1: சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணுவேன்.
0: இல்லை, இல்லை.
3: பெருமலை, பெருமலை.
0: நீங்க சொல்றதான பெருமலைக்கு முன்னுக்கு வசனம் பெறணும். சரி, மறுபடியும் சொல்லட்டா?
3: மும்மாரி மலை, மும்மாரி.
0: என்ன
1: மின்னல், மின்னலோட வர மலை?
0: இல்லை, இல்லை.
3: மும்மாதிரியோ?
0: அது அருமையான மலை ஐயா. அந்த மலைய ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மலை ஐயா.
3: பெருமலை,
2: சம்பூர்ண மலையா பெய்ய பண்ணி
0: ஐயா சொல்ற. அரவா காவாசியத்தான் சொல்ற. ஒரு மறுமொழியில காவாசிய சொல்றாரு. இன்னும் இருக்கு கணக்கு.
3: என்ன
0: சொல்றீங்க?
3: பெருமலை, உறைந்த மலை, வானத்தின் வானத்திலிருந்து வந்த மலை.
0: பெருங்காற்று
3: மலை.
0: இல்ல, இல்ல, இல்ல. சரி, நான் மறுபடியும் சொல்லட்டா? மகேந்திர ஐயா, மகேந்திர ஐயா
1: சொல்லுங்க.
0: யோபு 37:6 வசனத்தை வாசி பாருங்க.
3: இது பழைய ஏற்பாடு. யோபு
0: 37:6 வசனம்.
2: அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: கல்மலை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்?
3: அது மறந்து போனேன்.
0: நீர்த்துளிகள் எப்படி அவர் ஏற பண்ணுகிறார்? எப்படி என்ன, எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது? ஐயா,
3: நீங்கள் ஒரு பிரசங்கத்தில்
2: ஆவியா?
0: இல்ல இல்ல இல்ல, ஆவி வராது நோமல். அதுக்கு ஒரு காரியம் இப்ப அதாலதான் இன்றைக்கு அந்த காரியத்தினா இன்றைக்கு உலகம் இந்த நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குழுதாரணம் உங்களுக்கு.
3: அணு போல
0: சரியான பதில்
3: ஐயா.
0: யோபு 36 அதிகாரத்துல 27 வசனத்துல வாச்சீங்கன்னா சொல்லுது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையை.
3: ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னீங்க.
1: அவைகள் மேகத்திலிருந்து மலையா சொல்றேன்னு சொல்றான். ஆனா விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி எழுக்கப்பட்டு மழை வருது.
0: ஐயா, அது நான் நேர கண்ணாலே கண்டனா ஐயா. நான் வந்து பண்ண பாலத்துல கண்டனா ஐயா. அது வந்து மழை வந்து இந்த யானைன்ற தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்தோண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுன்னு சொல்லப்பட்டிருக்கா? அவ்வளவு ஸ்பீட் ஐயா, அந்த ஏதாவது டக்கண்டு தின்னக்கூடிய தன்மைக்கான தான் அணுவை ஒப்புட்டு
3: இருக்கிறேன். ஐயா, ஸ்பவுட் என்று சொல்றது வானத்துல இருந்து ஒரு சுழாண்டு சுழாண்டு சுழாண்டு வந்து கீழே உள்ள தண்ணியை கொண்டு ஓடும்.
0: இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சா உயிர் மீன் எல்லாம் விழுந்து ரோட்ல.
3: ஓ யா யா,
0: இலங்கையில் நடக்கிறது அந்த காரியம்.
3: ஆமா ஆமா
1: ஐயா, யோகு வந்து தண்ணீரை மேகங்களை கட்டி வச்சுதானே இந்த பெரும்பள்ளம்
4: வந்து சத்தத வானில
0: என்னத்த சொல்லுங்க.
1: யோகுன்ற காலத்துல வசதிகளுக்கு மேகத்துல தண்ணீரை கட்டி வச்சவரான்
0: மதவுகளை திறந்தார்னு சொல்லி அங்க வந்து டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மேகத்துலதான் போய் முழுக்க நிக்குமான்னு நாங்களும் எப்படி சொல்ல முடியும் ஐயா?
1: யோகக்கே எப்படி இந்த சிந்தனை வந்தது?
0: ஏதோ ஆண்டவட்ட வெளிப்பாடு ஐயா, அவட்ட ஆண்டவட்ட வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. அப்ப யோபு வந்து ஐயா, அதான் வேதத்துல சொல்லப்படுது. யோபு வந்து ஆதிகாமத்துல ஆபிராமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் சொல்லப்படுது.
1: இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்க வேணும்.
0: வந்திருந்தா யோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா யோவுக்கு அது தெரியல. ஆனா யோவுன்ற காலத்துல ஐயா புத்தக சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் என்னோட மாமிச கண் காண்கொண்டு அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை அதே யோகுதான் சொல்றாரு வந்து. மாமிசமான அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும் என்று சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்க அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. ஆனா கடைசி நாட்கள் தான் நிறைவேறப்போகுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கல்லறைகள் திறக்கப்பட போது இந்த நாட்கள்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படத்தில் 1:7 எடுத்து பாருங்கள், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோவுக்கு ஏற்கனவே ஆண்டவர்
1: வெளிப்படுத்திட்டார்.
0: ஏசாயா சொல்லிருக்கிறாய்யா. ஏசாயாவுக்கு முன்னுக்கு உள்ள சின்ன சின்ன தீர்க்கதரிசியே அங்க இவர் சொல்லிருக்கிற எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல எப்ராத்தாண்டா அப்பத்தின் வீடு குறிச்சு ஆண்டவர் சொல்லிருக்கேன். இந்த ஆண்டவரை பிறப்பா குறிச்சு அவரே
1: சொல்லியிருக்க.
0: பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவுடைய வருகை, ஆண்டவுடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்ளுகிறையில பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்து ஒருவரும் கண்டுகொள்ள இல்லையா? அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏனென்னு சொல்லி சொன்னால் ஐயா, நீங்க வேதத்தை அடிப்படையில் எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லையா? அவர் வெளி ஐயா, ஒருவரும் வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்றவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோச கேட்கிற ஆண்டவர் உடைய உமா காண்பிக்கும் சொல்லுற விளையா சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டா கண்டா நீ செத்து போவ. ஆனா என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்கு, அந்த வசனத்தை வாசி பாருங்க யாத்ராமத்துல, என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை அண்டு சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளை வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வேன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள இந்த விழாவில் ஈட்டிய அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன்னு அந்த பின் அந்த பிரசனத்தை பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுது ஐயா. அப்ப அந்த அப்படியான்னு சொல்லி பாக்குற வழியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்தான் பிதாவின் போல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம் யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்தான் அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜபம் போராடின ஜபத்தை குறிக்கிறது ஐயா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ளையில தூதரன்னு சொல்லிப்பட்டு ஒரு சிம்பிளா இந்த நாட்களை விட்டுட்டோம். ஆனால் மத்தை வந்த பிறகுதான், மத்தை முதலாம் அதிகாரத்து பிறகுதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பேர் பகிரங்கமாகுது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் மத்திய ஒன்று சொல்லப்படுது, அவருக்கு இயேசு என்று கூட அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாம் வாக்கத்தை இந்த கொடுத்தார் இல்லையா ஆண்டவராய் ஆண்டவர் இந்த நாட்கள்ல, அதாவது ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களையும் கடக்கிற மணலை போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்க வந்து நிக்கிற பாருங்க பாப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வந்து நிக்க ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தானே நீங்களும் நான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா தானே இன்றைக்கு நாங்களா இருக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் சந்ததி எல்லாம் போயிட்டு, ஆனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றுறேன். சரியா ஐயா?
1: நீ சொன்ன சரி, நாங்களா உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் இப்போ தேவன பிள்ளை நடக்கணுமோ?
0: கேட்கல தேவன்
2: அதுக்குத்தானே ஆண்டவர் வந்தவர் மனுஷனுக்காக.
0: ஆமென். அடுத்ததாக ஐயா, மாதுள மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்?
2: இவன் இவன்
1: ஹத்தி மரத்துக்கு நாத்தான் வேல்.
0: இல்ல ஐயா, ஒரு பயங்கரமான ஆள் ஐயா, குலப்படியா நாள்.
1: அடுத்த
0: குழு நீங்க பிடிச்சிருவீங்க, அந்த மர்மலைய வச்சே பிடிச்சிருவீங்க. கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் இறைக்குரிய 600 பேரா இருந்தார்கள். ஆமென். கதை சொல்றேன். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள் எந்த புஸ்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுது ஐயா?
1: சங்கீதத்தில்
0: 8
1: சங்கீதம் 78.
0: சரியான பதில். 8 சொல்லுங்க அப்போ.
1: நீங்க சொல்லும்
0: 35 34. ஆமீன் ஆமீன் சோத்ரம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் நான் வந்து. சங்கீதம் சங்கீதத்துக்கு வரணும்னா மீன். சோ அடுத்ததாக இந்த பொருங்க சொல்லப்படுது வந்து ஆமே
3: ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறார் நான் தந்த மிச்சத்தை நிரப்புங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் தந்த மீதிய சொல்லுங்க.
1: நானே கத்தர் என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை.
3: இல்ல இல்ல, நான் தந்த, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர் நான் தந்த. ஒரு ஆளுக்கு சொல்ற ஆண்டவர், நான் தந்த
1: கத்தர் கத்தர்
3: கத்தர் கத்தர் ஆண்டவர்
0: ஆண்டவர் ஐயா, நான் தந்தேன்னு சொல்லப்படுது ஐயா. நான் தந்த அபிஷேகம் ஐயா
3: இல்லை. கத்தர் என்ன செய்யறா, ஒரு தீர்க்க தரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார், நான் தந்த.

0: நான் தந்தேன்னு சொல்றீங்களா?
1: நான் தந்த பிள்ளைகள்
0: அப்படிரா?
2: அது கிட்டத்தட்ட சரி, ஆனா அது இல்ல. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புறார், நான் தந்த என்று சொல்றார்.
0: அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்திரியானவர்டா?
2: இல்ல இல்ல, கிட்டத்தட்ட சரி. யார் யாருக்கு சொல்றாருன்றதான் கேள்வி.
0: இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். சரியா?
2: இல்ல இல்ல, இது நான் தந்த ஸ்திரீ இல்ல, ஸ்திரீகள்.
0: நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னு அது ஆதிமத்துக்கு வராதுங்கள தள்ளி தாமரும்.
2: நானே சொல்லி விடுறேன், சாயமாவது ஆண்டவர் சொல்றார். நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்லி விடுறார், நான் தந்த உன்னுடைய நான் தந்த மனைவிகள் உனக்கு எத்தனையோ இருக்கு, அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போனா. அவர் தந்த ஸ்திரீ, அப்ப அவன்டா உங்களுக்கு தந்த மனைவிகள், ஆண்டவர் தந்த மனைவி. நிறைவு கொண்டு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் இந்தியா போறார், நீங்கள் எடுக்கலாம்,
0: நீங்கள்
2: நிறைவு கொண்டு வாருங்களாமா?
3: ஆவியானவர் எங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பங்கு கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அண்ணரண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மகேந்திரமண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், லேசியண்ணா குடும்பத்தை செய்கிற ஊழியங்களே நீர் கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். அதே வேளையில நீங்கள் இந்த நாள் வலிக்குவீங்கம்மா?
3: அடுத்த வியாழக்கிழமை அதிகாலை.
2: ஆமா,
0: டிக்கெட் டிக்கெட் மறைவா எடுத்துட்டீங்களா?
3: யா
2: நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சௌரம் மகேந்திரையா அதிகால வேளையில விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியால இருந்தும், மாலை வேளையில எங்களுடன் சௌதரி அருள் பிரகாசம் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ஊழியர் சுசோதரின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலவேளையிலும் இணைந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலை பேசுகின்ற பொழுதும் கேட்கப் போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சகோதரி அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் தேவ ஊழியர் சாரி ஜனட் அவர்கள் கனடாவில் இருக்கிறபடியால் அந்த ஏதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே இணைய முடியுமா தெரியவில்லை. சுயசேகரின் வானர் அவர்கள் இணைந்தார்கள்னால் நாங்கள் நடத்துவோம். மூன்று பேர் அடுத்த வாரத்திலும் கல்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதே வேளையிலே அவர் மேற்கொண்டு பிரயாணங்களிலே அடுத்த வியாழக்கிழமை கர்த்தர்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. புத்தக வெளியீட்டிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அவருடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌர மகேந்திரையா நன்றி வாழ்த்துக்களும் கூறுகிறோம். சௌரி ஜனட் விலகிவிட்டார், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நன்றி பிரதர் மகேந்திரன், நன்றி ஐயா. இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போவோம். ஓகே, நீங்கள் ஆயத்தமா ஐயா?
0: ஓமையா
2: ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேசரிப்பின் வானரையார் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்போம். ஆயத்தமாகவும் கத்திட்ட கரத்திலேயோ போய்ப்போம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமேன்.
1: Recording in progress.
2: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து தொடர்ந்து நேரம் மதியம் 12 மணி இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசேசரின் வானரவர்கள் ஜெயமந்திரத்துடன் இணைந்திருக்கிறார். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: ஆமேன். நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்களை அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தாமே இந்த இடத்திலும் இந்த கேள்வி நிகழ்ச்சிகளிலே கூடியது நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேத பாட காரியத்தில் நீங்க தாமே கூட இந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நேற்றைய நாட்களில் இந்த இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது வேதம் நம்பிக்கை அதாவது வேதத்தை சார்ந்து இந்த நாட்களே நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக நான் பேசின காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களிலே பேசினேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் இந்த நம்பிக்கை நிமித்தம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நீதிமான்கள் அங்கே துன்பப்படுகிறார்களாம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய அந்த ஊழியம் இயேசு ஊழியம் செய்த காலத்திலே அசுத்தாவிகள் அது மட்டுமல்ல அசுத்தாவிகளை திரத்தினார். அதன் மூலமாக சாத்தான் மீது தமக்குள்ள அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சாத்தான் மீது அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தின மீது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் ஒரு எதிர்ப்பை இந்த நாட்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவோட வல்லமையினால் இந்த நாட்களை பிசாசுகளை திரத்தி இந்த நாட்களை ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கடைசியாக அவருக்கு சூட்டின பெயர் என்னவென்றால் இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசுகளின் தலைவனாலே இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த நாட்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே அந்த நம்பிக்கை வைக்காதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா அந்த நம்பிக்கை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு நீதிமான்கள் இன்றைக்கு துன்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த துன்பமான சூழ்நிலைக்குள்ளே துன்ப காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பிதாவுடைய ஒரே போரான குமாரனா இருந்தும் அவருடைய சொந்த ஜனமாகி அந்த ஜனங்கள் அவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்ப அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த ஜனங்களை வெறுத்து விடவில்லை. இன்று கூட இந்த நாட்களே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஷ்டவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே அங்கே அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு அந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம்தான் நானும் நீங்களும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்வதற்கு அங்கே நமக்கு ஒரு பாதை கிடைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள் இங்கே தேவனை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவதற்கு இந்த நாட்களே ஏதுவாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, இரண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதைத்தான் பார்த்தோம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. இல்லை. அதே வேளையிலே இன்றைய நடக்கிற இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஆண்டவரோடு இருந்துவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை அங்காலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மேலும் இயேசு தமது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 12:31 வாசிக்கின்றேன். அப்போ இப்பொழுது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான், நான் பூமியிலே இருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இந்த உலகத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் இன்றைக்கு புறம்பே தள்ளப்படுகிறதே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் அதிபதியா நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், இந்த நாட்களில் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆகிய அவன் நாட்களை என்ன செய்கிறான், ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறான் என்பதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அதன் மூலமாய் அவர் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே வல்லமையாய் இந்த நாட்களை நிரூபிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு ஆர்வத்துடன் கூறுகிறார். எப்படி என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினால், அதாவது அழியாததுமான மாசற்றதுமான வாடாததுமான கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே என்ன செய்கிறாராம், மறுபடியும் இந்த நாட்களிலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பேதுரு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 பேதுருவின் புத்தகத்துக்களை இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான விசுவாசம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இந்த நாட்களிலே பரலோகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இப்பொழுது இருக்கிற நாங்கள் நம்முடைய காலம், இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான்னு ஓம் பிரதர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களானா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அதனுடைய அர்த்தம் தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முடிவு வரையந்த நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லப்படுகிறது. வேதத்துல வேற எந்த மாற்றமும் இல்லை. முடிவு வரையந்த நிலநிற்கிறவன் யார், அவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு, அப்படியானால் இந்த ரட்சிப்பின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகளை, சல்வேஷன், அதாவது விடுதலை, அதாவது மனுஷனுக்கு பெற்றுக் கொள்ளுகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது. எப்படி என்றால் மரணத்திலே இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, பாவத்திலே இருந்து விடுதலை, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நோயிலே இருந்து விடுதலை, இப்படியான ஒரு காரியத்திலேருந்து இந்த நாட்களை விடுதலையை பெறுகிறதான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு என்பதையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து தான் பேதுரு இந்த நாட்களை தெளிவாக எழுதி வைக்கிறார். என்னவென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க எதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு என்றுதான் சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பினுடைய பலத்தை நாங்கள் காண முடியும். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தனுடைய குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அருமையான பிள்ளைகள், என்ன பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை பெருமா இருந்தால் அந்த நாட்களை என்ன செய்வார்கள், நான் இன்றைக்கு பிஸி ஐயா, நான் அங்க போறேன் இங்க போறேன், அந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த நாட்களில் என்ன எனக்கு இப்படியான பிரச்சனைகளா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே காரியத்தை சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் சமூகத்தை அங்கே அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் நிராகரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, இதிலேயே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. அப்ப இந்த விசுவாசம் புடமிடப்பட வேண்டும், விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு பிரச்சனை வருது நெருக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவன் ஆண்டவரோடு நல்லா இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் நாட்களை அவனை தாண்டிக்கிற காரியம் இல்ல, அவன் ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் என்றதுக்காண்டி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த சோதனை இந்த நாட்களை அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோவு என்ன பாவம் செய்தார், யோவனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பாவம் இல்லை. அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்கனாலும் ஒரு விருந்துக்கு போய் வந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொன்னால் பிள்ளைகளை சுத்திகரிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், யோவுக்கு எவ்வளவு ஒரு பிள்ளைகளை குறித்தோ அந்த குடும்பத்தை குறித்தோ அந்த நாட்களை அக்கறை இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து ஒரு பயம் யோவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்த நிமித்தம்தான் யோவு இந்த நாட்களில் கடைசி நாளில் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த பேதுரு தெளிவாக அந்த நாட்களை எழுதுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்ப யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் யோவனுடைய காரியத்துக்கு அனுமதித்தார். யோவு சொல்லுகிறார் இந்த நாட்களே, நீ என் தாசனாகிய யோவை கவனித்து பார்த்தாயா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், யோவை குறித்து நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆனால் பாருங்கள், யோவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவன் யோவுக்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திலே அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தான், அவனுடைய விசுவாசத்தை தளர்ச்சியை கொண்டு வந்தான், விசுவாசத்திலே இருந்த நாட்களை முறிந்து விழும்படியாக அந்த நாட்களை செய்தார், விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே நிந்திக்கிற அளவுக்கு இந்த நாட்களை போகும்படியான பிரச்சனைகளை உருவாக்கினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் அவருடைய நண்பர்களை அந்த இடத்திலே அனுப்பி நண்பர்கள் மூலமா சில காரியங்களை பேசும்படியாக அந்த நாட்களை யோவோ இந்த நாட்களை தூண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் யோவு மௌனமாக இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த அதாவது தொடர்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்த நிமித்தம்தான் கடைசி முடிவிலே இந்த நாட்கள் என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவன் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த பூமியிலே அவருக்கு திரும்பி கொடுக்கிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த கால கட்டத்திலே அவருக்கு அந்த திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் தான் யோவனுடைய வாழ்க்கை. அப்ப முதல் பகுதியில எப்படியாக வாழ்ந்தாரோ அதை விட இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடும் இரட்டிப்பான ஒரு அதாவது நாட்களே இரட்டிப்பான ஒரு விடுதலையோடும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே தேவன் யோவுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற இரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நாங்கள் காக்கப்படுகிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த விசுவாசம் இந்த நாட்களை சோதிக்கப்படுகிற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தளர்ந்து விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால் முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிற வேளையிலே, ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே, நாங்களும் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இந்த நாட்களிலே அங்கே காணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனான ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் இந்த நாட்களை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த ரட்சிப்பாய் இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே சோதிக்கப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். அப்படியாக புடமிட்டப்பட்டவர்தான் அங்கே பக்தன் சொல்லுகிறார், இந்த நாட்களே நான் புடமிட்டப்பட்டதுக்கு பின்பாக பொன்னாய் விளங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே நீதிமான்கள் அங்கே இந்த நாட்களே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசிப்பதற்காக துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை இந்த நாட்களை சோதிக்கப்படுகிறது, நம்பிக்கை புடமிடப்படுகிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை விட்டு ஆண்டு அவர்கள் இந்த நாட்களை ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எனவே இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கை எனப்படுவார் எனப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கொலோசியன் புஸ்தகம் 27:24 வாசிப்போம். இருந்தால் புறஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இன்றைக்கு புறஜாதியா இருக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் விளங்குகின்ற அந்த மகிமையின் ரகசியம் என்னவென்றால், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார்.

கற்பதை எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேர்ணமாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே குழு சபைக்கு எழுதுகிற வழியில இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த புறஜாதிகளாகிய இருக்கிற நமக்குள்ளே இந்த விளங்குகின்ற அந்த ரகசியமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அங்கே வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதான் மகத்துவமான ஒரு பெரிய ரகசியமாக அந்த நாட்களை கருதப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தீமோத்தேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒன்று தீமோத்தேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று தீமோத்தேயன் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராக இருக்கிற நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசுவின் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறார் விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஒன்று தீமோத்தேயன் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொன்னால் அங்கே தேவனுடைய தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளை தான் இந்த நாட்களே அந்த இடத்துல அவர் இந்த நாட்களே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த நாட்களை அவர் மீது தமது நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதனை சோதரி பாருங்கள். குருந்தி ரோமர்கள் நிறுவத்திலே 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் 12-13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்திலே புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார். இவ்வாறுங்க இந்த ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எப்படி என்றால் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார். ஐயா ஏன் ஐயா புறஜாதிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும்? அவருக்கு ஒன்று சனம் இருக்கல்லவா? அவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை இஸ்ரவேலை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். அவர்களை என்னுடைய அதாவது எப்படியாக ஜனங்கள் என்று ஆதி முதலே இருந்து பாருங்கள் இந்த நாட்கள் அந்த ஜனங்களோடு தான் ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டு வருகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே அந்த ஒடுக்கத்திலே இருந்தவர்களை விடுவிக்கும்படியாக மோசையை ஏற்படுத்தி மோசையை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களே அங்கு சிவந்த சமுத்திரத்தினூடாக வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கடைசியாக அந்த வந்தவர்கள் கூட அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கு காணாணிக்க போனவர்கள் 2 பேர் தான். என்னென்னு சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இடையிலே இந்த நாட்களை முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள் இறந்து விட்டார்கள். இப்படியாக அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வழியிலே மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள். இங்கே 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏசாய தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார் புறஜாதிகள் இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார் அருமையான கர்த்தர். ஏனென்றா அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள் வெறுத்தார்கள் ஒதுக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர் சொன்ன காரியங்கள் இந்த நாட்களில் எல்லாம் பிழை பிழை பிழை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல அவர் இந்த நாட்களிலே பரிசுத்தாவுடைய வல்லமையினால் ஜனங்களை குணப்படுத்தி ஜனங்களை விடுதலை செய்த வழியிலும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை அதை நிராகரித்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் யார் அந்த ஜனங்கள்? அவருடைய ஜனங்கள் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியான ஜனங்கள் இந்த நாட்களை அவரை அப்படியான சூழ்நிலைகளை தள்ளின வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கமாக இந்த நாட்களை திரும்பினதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்று நாங்களும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் இருக்கிறது முக்கியமான காரணம் என்னவென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துறது. இன்னைக்கு பாருங்கள் எத்தனை வகையான புறஜாதிகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சில தேசங்களுக்குள்ள போங்க அந்த நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாசைக்காரர்கள் அங்கு ஜாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆராய் ஏன் சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகள். அப்ப அந்த

0: உலகத்தின் தேவன் நாட்களை என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாட்களை அங்கே நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒன்று பேதுரின் புத்தகத்துக்கு மறுபடியும் இந்த நாட்களை வருவோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம். ஒன்று பேதுரின் புத்தகத்திலே அங்கே முதலாவது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகளின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க முடியாது சொல்லப்படுது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடக்கிறது நடந்து கொண்டு வரும் ஐயா, பஞ்சம் நடக்கிறது பஞ்சம் நடந்து கொண்டு வரும் ஐயா, மழை பெய்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கும் வரும் ஐயா, அழி பூமி வச்சு வாழ்றது வந்து கொண்டே இந்த நாக்கு, இந்த பூமி உண்டான நாட்கள் இருந்தே பூமி வச்சு இருக்கிறது. அருமையான கத்துடைய உள்ளவர்கள், அருமையான கத்துடைய, அப்படியானால் பாருங்கள், வெள்ளப்பெருக்கள் வந்தோண்டே இருக்கும். இனி இப்படியான காரியங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் போராடும், ஜனங்களுக்கு எதிராக ஜனங்கள் போராடும், ஜனங்கள் டெமோக்ரேஷன் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு நேரில் அந்த காலத்திலே இந்த நாட்களை இருந்தே இருக்குது. அப்படியானால் பாருங்கள், இவைகள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை கவலைப்படாதபடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னமே உங்களை அறியாமையினாலே கொன்றிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், ரொம்ப முக்கியமான காரியம், இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே இந்த நாட்களே எப்படியாக இருங்கள், பரிசுத்தராய் இந்த நாட்களே இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் அவரை போல இந்த நாட்களை மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய சாயலாக இந்த நாட்களை நாங்கள் கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கிருதா இருந்து இந்த நாட்கள் காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து வைத்துக்கிற நம்பிக்கை இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை அற்று போகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை அநேக இடங்களிலே பாருங்கள், அநேக விதமாக இந்த நாட்களை பேசி இருந்தும் இந்த நாட்களே ஜனங்கள் அவரை குறித்து இந்த நாட்களை அறியவோ அல்லது இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களை ஐக்கியப்படவோ இந்த நாட்களை விரும்புவது குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வல்லமையின் மூலமாய் நாம் அவர் மீது நமது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்தான் இந்த நாட்களில் இந்த வேத பகுதி இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ரா புத்தகம் 17வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்றால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் சொல்லப்படுது. இதுதான் அந்த காரியம். மோசே யார் ஐயா? தேவனாலே நாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி இந்த நாக்களை பார்க்கிறோம். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், என் வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இந்த நாக்களை இருக்கிறான் சொல்லி. அப்படியானால் மோசையினுடைய சரீரத்தை கூட ஆண்டவரே இந்த நாக்களை அடக்கலம் செய்தார். அப்படியாக இருக்கிற அந்த மோசையினுடைய காரியத்தை பாருங்கள், இந்த இஸ்ரவேலரும் அமலேக்கரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ணுகிற வேளையிலே மோசையினுடைய கைகள் உயருகிறது. அப்ப அந்த கைகள் உயருகிற வேளையிலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கைகள் கீழே விடுகிற வேளையிலே அங்கே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார். என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை ஆராதிப்போமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருகும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியதாக தேவன் நமக்கு அந்த கிருபியை அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மோசையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, ஏனென்றால் அந்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாய் அவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திராவும் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த மலையின் உச்சியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கும் மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மலையின் உச்சியிலே இந்த நாட்களில் ஏறி இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் அந்த இடத்திலே பாருங்கள், மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, அவளுக்குள்ளே உங்களுடைய நம்பிக்கை, அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உறுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கைகள் சோறுகிற வேளையிலே அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள, அதே விதமாக தாண்டே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்த நாட்களிலே ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து துதித்து பாடி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை என்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே, அங்கே பவுல்டிகள் சொன்னது போல அந்த நாட்களிலே அங்கே வெற்றி வாழ்க்கையாக அந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, அந்த கிரீடத்தை அடைந்து கொள்ளும்படியாக, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை, அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக் முடியாக, கரங்களை உயர்த்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லப்படுவதை பார்க்கும். கரங்களை விட்டு இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அந்த காரியம் இந்த நாட்களில் நமக்கு கிடைக்க முடியாமல் இந்த நாட்களை போருகிறதை போக்குறோம். போர்டிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டவன் சொல்றார், நியமிக்கப்பட்டதன் அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்து வைத்திருக்கிற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சோதனை சோதரியே, கரங்கள் உயர்த்தப்படுமா இருந்தால்தான் நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள், அந்த பொக்கிஷங்கள், அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, தேவன் வைத்திருக்கிற இந்த நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற அந்த அவார்டு, எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுவதை பார்க்கும். இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கையின் மூன்றாவது அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆதி அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த நாட்களே தவறில்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரது அச்சுறுத்தல் மூலமா இந்த நாட்களே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எழுத செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இரண்டு தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. இரண்டு தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மூன்றாவது அதிகாரம் 16 வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே எழுதப்பட்டது என்றால் தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இந்த நாட்களே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களே அருளுகிறார். அதன்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோராவிலேயோ அல்ல இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவ ஞானத்தோடு தேவனுடைய கிருபையோடு அந்த வார்த்தைகளை எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்ப பாருங்கள் அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே எப்படியான தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அது மட்டுமல்ல தேர்ந்தவனாக மாற்றப்படுகிறான், அதே வேளையிலே நற்கிரியை செய்கிறவனாய் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறான். உதாரணமாக அப்போஸ்தலர் 10:38 நசரனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையினும் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அதைத்தான் சொல்லுவார், தேவனுடைய வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டு அப்படி பாருங்கள் அவரை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் நடக்கும்படியாக இங்கே நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களே 1 அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து அதாவது பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையவர்களாய் பொருளுடையு நீங்கள் முந்தையே அறிய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்கள் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலே ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுது. இது தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லப்படுது. அருமையான கத்த, அப்ப ஒரு காலகட்டத்தில எப்படியாக இருந்தாலும் சொன்னால் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் எரேமியாவ எசாயாவ இருந்தாலும் சரி, எசேக்கியலா இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்க தரிசியா இருந்தாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தீர்க்க தரிசிகளா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார்கள் சொன்னால் அங்கே எலியா எலிசாவா இருந்தாலும் சரி, அவள் சொல்லுகிறாள் நாட்களே கத்தருடைய ஆவினால் ஏவப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். இது எப்பொழுது ஆண்டவுடைய நாட்களிலே, ஆண்டவுடைய நாட்களுக்கு முன்பாக அந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார்னு சொல்லி சொன்னா அந்த தீர்க்கரசி அப்படியே தீர்க்கரசன் நிறைவேறும் ஐயா, மாறாதையா, இதான் அந்த உண்மையான காரியம். அப்ப வரப்போற காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கிற வழியில அப்படி அல்ல, இன்றைக்கு எல்லாம் தலைவர்களாக அந்த நாட்களை, இன்றைக்கு வந்து முடிந்த காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். நான் சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிருக்கன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடைய பாருங்கள், எலியா சொல்லுகிற அந்த நாட்களே மழை வருதுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிற போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவ பார்த்துட்டு வார, வருகிற வழியில எந்த விதமான காரியம் இல்லை. மறுபடியும் அந்த நாட்களை போய் இந்த நாட்களை பார்த்துட்டு வருகிற வழியில் ஒரு சிறியளவு மேகம் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள் அதுக்கு பின்பாக சொல்லப்படுறது, அங்கே ராஜா இடத்துல சொல்லப்படுது, நீ குதிரையை கட்டிக்கொண்டு நீ போன்னு சொல்லி சொல்லுகிற வேளையில பாருங்கள் அங்கே மழை பெய்ய தொடங்கினது அருமையான. இதுதான் தீர்க்கரசுடைய காரியம் பாருங்க. இதற்கு முன்பாக பாருங்கள் மூன்றரை ஆண்டுகள் மழை வேண்டாம் என்று சொன்ன வேளையில மழை கம்ப்ளீட்டா இல்லையா, எல்லாம் வறட்சி அங்க பாக்குற வேளையில, இதானையா தீர்க்கதரிசனம். ஆனா மழை பெய்ய வேணும்னு சொல்லி தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்டதன் பிரகாரம் மழை பெய்தது, அங்கே வெள்ளம் அந்த இடத்துல வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேத வாக்கியங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அந்த அந்த அந்த அந்த அதிகாரங்கள்ல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அவருடைய நித்திய வார்த்தை இந்த நாட்களிலே பரலோகத்திலே இந்த நாட்களிலே உறுதியாய் இந்த நாட்களை செலுத்திருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது நாம் அங்கே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை இந்த வேத வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேத வார்த்தை மீது இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துறவர்களே. அப்ப நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே எதிலே வைக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய வேத வார்த்தையிலே நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் சங்கீதம் 119 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது 89 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் வானங்களிலே இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா, இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும், எனி டைம், எந்தென்றைக்கும், எந்த நேரத்திலும், அதாவது ஒரு முடிவில்லாதபடி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை நிலைத்திருக்கிறதா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை சங்கீதம் 119 நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் சங்கீதம் 119 அதிகாரத்திலே 49 வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். பாருங்கள் கத்தர் இந்த நாட்களே நாங்கள் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பார் ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு, அந்த வார்த்தையை பார்க்கிற வேளையில அந்த வசனம் தான் நம்ம இந்த நாட்களை. சில பேர் சொல்லுவேன் பாருங்க, நான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து வேதத்தை வாய்ச்சேன், வேதத்தை வாசிக்கிற வேளையில யோவான் 8 வருகிற ஆண்டவர் அதாவது குமாரன் விடுதலையாக்கு நான் மையாக விடுதலாகிறோம் சொல்லி அந்த வசனம் வருகிறது. அப்படியாக அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாட்கள் இந்த வசனம் எனக்கு தொட்டது, இந்த வசனத்தின் மூலமா யார் இந்த குமாரன் என்று அறியும்படியாக நான் அங்கே ஆவலாயிருந்தேன், அதனாலே இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி நான் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அருமையான கத்தொழிப்பு அதைத்தான் இந்த சங்கீதம் 119 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 49 வசனம், நீர் நம்பின, அதாவது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், ஆண்டவர் என்னை நம்ப பண்ணின வசனம், அருமையான கர்த்தருடையவர்களே, அடியேனுக்காக உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னை நம்ப பண்ணும்படியாக வார்த்தைகளை அனுப்புறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், காக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், சங்கீதம் 74 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் 74:19 இந்த நாட்களை வாசிப்போம். இருந்த நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 119:74 இப்படியாக பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு இந்த நாட்களிலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பயப்படுகிற என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு அவர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாகிறது. 81 வசனம் சொல்வது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார் 114 வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த நாட்களே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம்தான் இந்த நாட்களே நம்மை புடமிட்டு, அந்த வசனம்தான் இந்த நாட்களே நம்மை ஒரு நித்திய வழிகளே இந்த நாட்களை நடத்துகிறதாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், அப்போஸ்தலர் 26 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 6 வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த வாக்குத்தத்தம் பண்ண வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அந்த வசனத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார்கள், அந்த நம்பிக்கையாக நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அர்க்கிப்பை ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என்மேலே இந்த நாட்களை குற்றம் சாட்டுகிறார் சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறது எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே மீண்டுமா இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4 வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இந்த நாட்களில் எழுதியிருக்கிறது சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்படியானால் அருமையான அன்பு சோதனை சோதரியே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிற அந்த பொறுமை, அதே வேளையிலே அந்த வசனத்திலே உண்டாகிற ஆறுதல், அப்ப கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களே நாங்கள் அந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயே அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களே உண்டாகிறதுமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், 3 காரியங்களை இந்த நாட்களை உண்டாக்குறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த வேத வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்கள் இந்த காரியங்களை செய்கிற அதாவது வல்லமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு குமன் கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இந்த கதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிற வழியிலே கதை புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களே உங்களுக்கு இந்த நாட்கள் எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களோ செய்யாத அருமையான கத்துடுகள். ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வேதத்திலே அந்த வேதம் நம்மோடு பேசும் ஐயா. ஏன்னா அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் தேனிலும் மதுரமான அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் சத்தியம் ஜீவன் உள்ளதாக அந்த நாட்கள் இருக்கிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், அந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, அந்த வசனத்திற்கு மேலே நாங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதாக. பாருங்கள், பேதுருவும் சீசர்களும் அந்த இடத்திலே பாருங்கள் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற வேளையிலே இவர்கள் சொல்கிறார், ஐயோ ஆவேசம் வருகிறது சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. என்னையா தண்ணிக்கு மேலே யாரையா நடக்கிறது, ஒரு பயங்கரமான காரியம். கடல் போய்கொண்டிருக்குது, கடலில் ஆழத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது எத்தனை அடி ஆழமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர்கள் கிட்ட வந்த உடனே பார்க்கிறவர்களிலே அறிந்து கொண்டார்கள், யார் இது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்தில்தான் பேதுருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஆண்டவரே இவர் கடல்ல நடக்கிறதா, நான் நடந்தா என்ன என்று சொல்லிச்சு ஆண்டவரத்துல கேட்க. அப்ப ஆண்டவரத்தை சொல்ற, ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாக்கில் ஆண்டவரத்துல கேட்க. நீரானால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், பேதுரு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டார். வாண்டு கூப்பிட்ட வழியில பேதுரு என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படகிலிருந்து தண்ணீர் மேல காலை வைக்கிறார். வைத்தது நாட்கள் என்ன செய்கிறார், நடக்கிறார், நாலு அடி வைக்கிறார். வைத்த பிறகு தண்ணீர்ல அமிழ்ந்து போகிறார். இந்த நாலு அடியும் எதை குறிக்கிறது சொல்லி சொன்னால், அந்த அவருடைய அந்த நம்பிக்கை நாலு அடிகள் தான் இந்த நாட்களில் இருந்தது என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வச்சிருந்த நம்பிக்கை அந்த நாலு அடிகள், அந்த நாலு அடிகள் மேல் இருந்தது. அஞ்சாவது அடி வைக்கிற வேளையிலே அவர் தண்ணிக்குள்ள அமுழி போறார். அருமையான இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தருடைய வாழ்க்கை. ஆண்டவரை நம்பி இந்த நாட்களே ஆதியில வருவாங்க, ஆண்டவரை தேடி கத்தாவை நீர்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வாங்க. அங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், அப்படி அப்படி எல்லாம் நடக்கும், காரியங்கள் எல்லாம் நடக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் முடிவிலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சற்று சறுக்கி போகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களோடு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்கள் இதையும் செய்ய முடியாது என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நிலைத்திருங்கள் அருமையான கர்த்தருடைய, வேர்ட் ஆஃப் விஸ்டம் அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த ஞான வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களிலே முடிவு வரை அந்த நிலைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் நாம் தேவனை பற்றி கிறிஸ்து இயேசுவை பற்றியும் அறிந்திருப்பதெல்லாம் அங்கே மாறாத சத்தியமாகிய வேதாகமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவை என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். இரண்டாம் மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த விசுவாசிகளின் நம்பிக்கையினுடைய அந்த உள்ளடக்கத்தை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. விவரங்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதே வழியிலே இந்த விசுவாசிகளுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலே மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அவர்கள் இந்த நாட்களில் யார் மேலே இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போமா இருந்தால் விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, 16-17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படா, சௌரியான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்பு அதாவது தப்புவியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த நாட்களில் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் இறுதியாக இந்த நாட்களை நம்பிக்கையும் விசுவாசம் இந்த நாட்களே மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை வைக்கக்கூடாது அருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு போருக்கு போற வழியில குதிரை அந்த நாட்களில் குதிரையின் மேல எந்த குதிரையோடும் எந்த குதிரையை அப்படி செய்யும் இப்படி செய்யும் நினைத்து கொண்டு போற வழியிலே அங்கே நடக்கும் சொன்னால் எதிரி வந்து ஒரு அம்பாலையோ வீட்டியால இது விட்டா குதிரை காலி. அப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் இப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கத்தர் இந்த யுத்தத்திலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் மேல வைத்தார். இந்த நாட்களிலே ஓடாத குதிரை இந்த நாட்களில் ஓடி வெற்றி எடுக்கிறதுக்கு அங்கே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உலக சம்பந்தத்தை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 147 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 147 அதிகாரத்திலே 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அவர்கள் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த நாட்களே தமக்கு பயந்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ தேவன் யாருக்கு யார் மேல பிரியமாயிருக்கிறார்? முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன்ல தான் ஐயா பிரியமா இருக்கிறார். நீங்க இதையும் செய்யலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், எல்லாம் தானதனமும் எல்லாம் செய்யலாம், ஆனா உனக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா என்றுதான் முக்கியமான காரியத்தை பார்க்கணும். கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் உனக்கு இருக்குமா? இருந்தால் இந்த நாட்களில் அறிமான கத்தருடைய பிள்ளைகளே, கத்தர் இந்த நாட்களில் உன்னுடைய ஜபங்களுக்கு உன்னுடைய காரியங்களுக்கு இந்த நாட்களை அவர் ஜெபி கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அறிமான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே மற்ற விசுவாசிகள் மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களில் அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அல்லது உலக சம்பந்துக்கள் மேல் இந்த நாட்களே பணத்தின் மேலும் இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 20 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. 20 7 வாசிப்போம். இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே இந்த நாட்களே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும், தங்களுடைய பெருமைகளையே இந்த நாட்களை அடித்துக் கொண்டிருப்பார். அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக நிறத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 6 19 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிடுகிறது இல்லை திருடுகிறதும் இல்லை என்று சொல்லி நாக்களே அங்கே சொல்லுகிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி நாக்களை சொல்ல பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் எடுத்து பாருங்க, போய் இந்த நாக்களை கோடி கோடிய சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டு இந்த நாக்கள் என்ன செய்யறான், ஒன்றில் பேங்க்ல போயிட்டு பேங்க்ல போட்டு அந்த காசை அப்படியே போட்டு வைக்கிறான் தன்னை சேவுக்குள்ள. ஆனா அவங்க வீட்டை வந்தா நிம்மதியா நித்திரை இருக்காது, ஏன்னா பேங்க்ல வச்சு உடைச்சி எடுத்து கொண்டு போயிருவாங்களோ. அதே வழியில வீட்டை கொண்டு தான் அந்த நாட்களில் கள்ளன் வந்து தன்னை கொண்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு போவானு சொல்லி ஒரு பயம் இருக்கு. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கு அருமையான கத்துடைய. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மனுஷன் என்ன செய்வான் சொன்னால், அவன் இந்த நாட்களிலே நிம்மதியா தூங்குவான். அவன் இந்த நாட்களே தூங்குறது பாருங்கள், இந்த நாட்களே அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு விடிஞ்சாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அந்த நாட்களை பாருங்கள் சந்தோஷமா இந்த நாட்களை தூங்குவான். ஆனால் பாருங்கள் அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தின் மேல் அதாவது பணத்தின் மேல் இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதை குறித்து இந்த நாட்களில் மத்தை 6 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்து லூக்கா 12 நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட லூக்கா 12 நாங்கள் வாசிப்போமா? இருந்தால் 12 13 இருந்து நான் வாசிக்கின்றேன், சொல்லப்படுவது பாருங்கள், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே ஆசியையும் ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்குடுறவனும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை ஆறுங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைந்தது, அப்பொழுது அவன் இந்த நாட்களே இடமில்லை, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே வேதம் சொல்லுவது பாருங்கள், எப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நாட்கள் பின்பு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று கேட்டார். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இந்த நாட்களே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒன்று தீமேத்தேயின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். ஒன்று தீமேத்தேயின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கே 17வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த நாட்களே நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்தினம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே எண்ணாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 18வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 18வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தர், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி நாக்கள் சொல்ல பாருங்கள். ஆண்டவர் ஆரோனை நோக்கி கதை பேசுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நீ அங்கிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் தான் உனக்கு பங்காயிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்களில் இருக்கிறார். நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களிலே எதை குறித்தும் இந்த நாட்களே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மீது இந்த நாட்களே நாங்கள் அதிகளவு இந்த நாட்கள் நமக்கு பணம் தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இந்த நாட்களே அளவுக்கு மீறின அளவுக்கு பணங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வாங்கி இங்கே வாங்கி அதை செய்து இதை செய்து அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எல்லாம் இந்த நாட்களே வீணாக, ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்க திடீரென எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க, திடீரென்று அந்த சேர்த்தவர் அங்க திடீரென்று இருந்தா இரவிலே மறிச்சு போறாருன்னா நிலைமை என்ன? அந்த பணத்தை யார் கொண்டு வாங்க? அவருக்கு ஒரு சம்பத்துகள் இல்லா இருந்தால், குடும்பமோ பிள்ளைகளோ யார் இல்லாமல் இருந்தாலும் அந்த பணத்தை என்ன செய்வாங்க? அரசாங்கம் தான் தொடுவோம். வீடா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, எல்லா காரியம் பாருங்க. என்னோட வேலை செய்யற ஒரு சகோதரர், அந்த சகோதரர் பாருங்க திடீரென்று குறைந்த வயதிலே இந்த நாட்களிலே பாருங்கள் மறித்து விட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விட்டார். ஆனா அவர் மறித்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய நண்பனா இருந்த நாட்களை வேலைக்கு வரவில்லைன்னு போன் பண்ணி அழைத்து இந்த நாட்களை இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னு சொல்லி பார்த்தா வரவில்லை. சரியாக 3 நாட்கள் பின்பாக இந்த நாட்களை அவர்கள் வந்து இந்த நாட்களை வீட்டுல பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனா உள்ளுக்கு இல்லை. கடைசியாக ஜன்னல் வழியாக இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை உள்ளே பார்த்தா இந்த நாட்களை அவர் கட்டிலே விழுந்தபடியே அப்படியே மோங்குப்புற விழுந்தபடியே மறித்து கிடந்தார். இருந்தான கத்துரை உள்ளே அப்படியே வந்து அவர்கள் அந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து அவர்கள் வந்து அந்த பொடியை கொண்டு போய்விட்டார்கள். கொண்டு போய் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அவருடைய அவர் வீடு புதிய வாகனம், அவர் திருமணமாகவும் இல்லை, இந்த நாங்கள் ஏற்கனவே திருமணமாகி விட்ட பெண்ணை மனைவி விட்டு விட்டார். அவருடைய புதிய வாகனம் வந்து ரோட்ல கிட்டத்தட்ட அந்த புதிய வாகனம் நிற்குது. நின்றால் நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷமா அந்த வாகனம் அப்படியே நிற்குது, அசைவே இல்லை. ஏன்னா அந்த வாகனத்தை இந்த நாட்களை வந்து யார் எடுத்து கொண்டு போகணும்? அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் இந்த நாட்களில் அந்த இடத்துல இந்த வாகனத்தை இந்த நாட்களில் அரசாங்கம் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் முடிந்தால் தான் அந்த காரியங்களை இந்த நாட்களை தொடுவார். அவர்கள் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல கிரெடிட்கள் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து விட்டு தான் செய்வார். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஆனா கொஞ்சம் முற்கோபக்கார். அப்படி இருந்த வேளையிலே பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த வேளையிலே அவர் கடைசியாக இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒன்றுமே செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே மறித்து விட்டார் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரி, இன்றைய நாட்களே நாங்கள் ஐஸ்வர்யங்களை இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து வைத்த இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த ஆவி எந்த நேரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் என்று மனுஷனுக்கு இந்த நாட்களே தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றால் கர்த்தர் தந்த தீபமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தர் மேலே இந்த நாட்களில் விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீதிமானுடைய துன்பம், நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள், நீதிமானுடைய வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக அந்த நாட்களில் நெருக்கப்பட்டார்கள், துன்பப்பட்ட நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் துன்பப்படுகிறது நோக்கத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நீதிமான் எதற்காக துன்பப்படுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே வருகிற இந்த சாத்தானுடைய நெருக்கல் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே புடமடப்படுகிற வேளையிலே, அவருடைய விசுவாசம் புடமடப்படுகிற வேளையிலே அவள் அங்கே துன்பப்படுகிறதை பார்க்கும். அதே மாதிரி தான் விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையில் இந்த நாட்களை நிலைத்திருப்பார்களா இருந்தால் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களோ எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே வந்தாலும் அவள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர்தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லோர்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து விதைத்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் வாக்கு தத்துவத்தோடு பின்னதாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா. மூன்று மாதம் அடுத்து நம்ம சந்திப்போம் ஐயா. சனிக்கிழமை சந்திப்போம் ஐயா.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றியிலும் வாழ்த்துக்களும். ஆமீன். காட் பிளஸ் யூ. நேரமங்களுடன் வேத பாட நிகழ்ச்சியிலே கூடிய சிஸ்டர் ரேட்வின் வானர் அவர்கள் ஜெபம் செய்து நினைந்து கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்தார். வேத பாட நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இது மூன்றாவது செய்தி நினைக்கிறேன். துதியாராதனை கர்த்தருக்கு இந்த தலைப்பின் கீழே மூன்றாவது செய்தி கூடாக வழிநடத்தினார். கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்புவிப்போம், கேட்டுக்கொண்டு வருவோம். சார்பிலும் மறுவலை கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் கர்த்தருதாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: recording stopped.
1: வாழ்த்துக்களையும் கூறுவோம், விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரனம் அவர்கள் இணைவார்கள். சற்று தாமதமாக இணைவதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதுவரையும் ஓரிரு பாடல்களை இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெப வேளையிலே கத்திரண்டை ஜெபங்களை உபயோகிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த ஜெபங்கள் முன்னதாகவே கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபதகப்பனே, அந்த நிர்மூலமாகாமல் காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்க மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ற பரிசுத்தாவியானவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்கு அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உரிமையை உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருவரும் போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே வழிநடத்தவல்ல பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்திலே ராஜா இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத மகிமிறந்த மாட்சிமிறந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ ராஜா, என்ன நோக்கத்துக்காக உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை மட்டுமல்ல எங்களோடு கடைசியும் இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே, அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட வாழ்க்கையில் எங்களோட செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோட சிந்தனையிலும் கூடி நீங்க தான் மகிமைப்பட வேண்டும். மகிமையை விரும்புகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற மகிமையின் துதியையும் கனத்தையும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா உலகத்தில் இந்த பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்த, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பரிசுத்தாவியானவரே, எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, பரிசுத்தாவியானவர் உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பரிசுத்தாமியானவரே, உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை நீங்கள் இடகட்டி ஆண்டவே வளர்த்துங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், மிச்ச நிறைந்த பாவம் உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு பிரியமில்லாமல் நாங்கள் இந்த பாவத்துக்களையும் அடிமையாய் போய்விடாதபடி விசேஷமாக

0: சிந்தனைகள் கூடி போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒப்பரதரை ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உயிரோடு இருந்தவரை, உயிரோடு எழுந்திருக்கிறவரு, உயிரோடு இருந்து இன்னும் பிறந்து பேசுறவரே, உங்களோட பிறந்து பேசுகூடாக எங்களை காத்துக்கொள்ள வேணும், காக்க வல்லவர் காத்துக்கொண்டு வாரீங்கள். அதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறோம். விசேஷமாக தகப்பனே, உங்களோட ஊழியத்தை செய்து ஊழியத்தை பொருட்படுத்து ஊழியத்தை செய்கிறோம் என்று ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கோ ராஜா, இடகட்டுங்கோ அப்பா. நீங்க தான் அவர்களை காண்கிற தேவன், அவர்கள் எல்லாவற்றையும் அழைத்தது, அவர் அபிஷேகம் பண்ண தேவன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் இந்த உலக பிரகாரமான பேருக்கோ பொண்ணுக்கோ ஒளிக்கோ இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி பிள்ளைகளை சாத்தான் எங்கு விழுத்தலாம் என்று பகதேடிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதற்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வல் நடத்துங்க ராஜா, இடகட்டி வல் நடத்துங்கோ. எத்தனையோ ஆத்மாக்கள் பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கண்களாலே காண்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின்வாங்கி போன ஆத்மாக்களை நீங்க மறக்க மாட்டீங்க, மன்னிப்பீங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக அந்நிய நோங்களில் எல்லாம் இணைக்கப்பட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஐயா. அடுவரே, இதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் படும் வேதனை உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத உங்கடத்தில் கேட்கலாம், எல்லாவற்றையும் உங்கடத்தில் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கலாம். இந்த சங்கம ஒலியல இணைந்திருந்து உங்கள்ட்ட கேட்கிறோம் ராஜா. உங்களால் தான் போன ஆத்மாக்களை தொட முடியும். திரும்பவும் அவர்களும் கூட உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக தக்கத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள் உங்களோட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறுபடுத்துங்க ராஜா. உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கும் எங்கே ஸ்தோத்திரிக்கும். ஆண்டு விரைந்தபடி ஆன செய்திகளை கேட்டு நாங்கள் மனவேதனையோடு ஒருவரோடும் கதைக்க முடியாதான உங்களோடு எல்லாவற்றையும் கதைக்கலாம். நாங்கள் கேட்பதற்கு மேலாக செய்யவல்லவர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன். கேட்டு ஆசீர்வாதத்தை ஆண்டு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கின தேவன், எத்தனை செய்த தேவன். அதே போல் ஆண்டவரே, பின்வாங்கி போன பிள்ளைகளையும் தொட்டு திரும்ப உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட வரிகையில் ஈடுபடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செல்ல செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளை அன்பிந்தவனே, காலையோட இதுவர நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களோட பாகத்தில் வந்து உங்களை துதிக்க வேணும், சோதரிக்க வேணும், விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேணும் என்ற மனப்பாரத்தை தந்து இந்த நேரத்தில் உங்களோடு பேசத்தக்கதாக நடத்திட்டு நன்றி. உங்களோட வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எத்தனையோ பிள்ளைகளை தொண்டு ஆட்டி தேட்டி குணமாய் கொண்டு வர்றதுக்காக என்ன இந்த வார்த்தைகள் கீழ்ப்படியத்தை உள்ளதான அந்த விரைவால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை போல ஐயா, ஒரு இடத்திலும் எழுதப்பட்டதும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை, அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட்டி பரிசுத்த வேதமாக ஒன்று கூட்டி அவைகளை நாங்கள் வாசிக்க, கேட்க, அனுபவிக்க, ருசிக்க, கீழ்ப்படிய உங்களை வாசித்து மகமப்படுத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வார வார்த்தைக்காக, வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களை இதையும் சுயத்தில் செய்து விடாதபடி கூட பாத்தில் இருந்து விண்ணப்பத்து ஆண்டுதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியா நிறைவேல் நடந்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சங்கமம் என்ற பேரையே வெளிப்படுத்தி சகோதரன் மனவாஞ்சே நிறைவேற்றி திணவிற்காலமாக கணவனும் மனைவியுமாக கைகோர்த்து வண்ணம் இந்த சங்கம ஒளியிலேயே நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நேரத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன நோக்கத்தோடு நீங்க தேர்ந்தெடுத்து கூட பிள்ளைகள் இந்த முற்றே போட்டீங்களோ அந்த நோக்கத்தை அவட மன வாங்கி நிறைவேற்றி நான் அறிந்த நான் ருசிக்கிறேன் உயிருள்ள தேவனை, இந்த அன்பானவர்களின சின்ன மக்கள் உங்களை அறியாதவர் ருசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த சங்கம மொழியிலேயே நீங்கள் அவர் குரால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உன்னை போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, நீங்க கொடுத்த அன்பை மற்றவர்களும் ருசிக்க வேணும் என்ற அந்த அன்பை நீங்கள் அவற்றை வாழ்க்கைகளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிருபை சந்ததியாக தொட்டு கொடுத்து அவர்களையும் கூட அந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வரத்துக்கதாக நீங்க செய்கிற வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே, சௌகரியம் சௌகரியம் ஆசீர்வதிங்களும் நல்ல சோபலதையும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இருக்கும் நாளெல்லாம் உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த பிளவினம் வந்தவர்களை அணுகாதொடி கூட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க. ஆரோடு தொடர்பு கொண்டாலும் ஆரோடு கதைத்தாலும் மத்தியிலோ அன்பான மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ இந்த சங்கம மொழிகளில் இணைவோரோடு கதைக்கும் பொழுதும் உங்களுடைய அன்பு ஆறாக அவர்களால் பாய்ந்து புஞ்சிரிப்போடு சொல்லும் வார்த்தை கூட அவர்களையும் நீங்கள் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக அவர்களுக்குள்ளும் இருக்கிற கசப்பினாக இருந்தாலே அதையும் முறுகி எடுத்துக்கொண்டு வர இருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தொடுக்கிறோம். உங்களோட ஆயுதங்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாவிக்கிறீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. வற்றாத ஜீவன் அதையே உங்களோட ஜீவ தண்ணீர் அவர்களுக்குடாக பாய்ந்து ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளால் பாய்ந்து அவர்களையும் ஆத்மாவையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வரதுக்காக சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. இருக்கிறோம் கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவை அன்பின் தேவனே, நீங்கள் ஏதோ விதத்தில் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக அவளே நீங்கள் ஒரு கருவியாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் தெலப்படுத்தி உங்களுக்குள் நல்ல ஞானத்தை கொடுத்து ராஜா வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்க நீட்டி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் மகனுக்காக, மருமகளுக்காக, விசேஷமாக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக, வாழ்க வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். உதரத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டு இருந்த பிள்ளைகளுக்குடாக ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி நிகழ்வு நடத்தி கொண்டு வர நன்றி. அவர்களை மாண்டவரே கனிதருந்த ராஜஸ்வரி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ பெற கண்டுகள் போலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக ஆசீர்வதித்துக் கொண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனையும் மருமகளையும் ஆசீர்வதிங்கோ, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கெங்கப்பட்டாலும் ஆண்டவரே அவர்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை மொழியாக வைத்து பாவிக்க உங்களால் முடிவு சேரக்கூடாது. ஒளியில் வாசம் பண்றீர்கள் இயேசுவே. உங்களுடைய ஒளி அவர்கள் இருள் சூழ்ந்த மக்களை தொடத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர். அதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள், ஐக்கியப்படும் ஐக்கியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கும். உங்களோட பெரும்புகரத்தினால் தாங்கி காத்து சத்தத்தினால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும் ராஜா. சங்கார தூதன் கிட்ட வராதபடி முத்திரை போட்டு காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், ஐக்கியப்படும் இடங்கள் ஒவ்வொன்றையும், சபையில் சமுதாயம் ஒவ்வொன்றையும் ஐயா, ஆண்டு வேலை ஸ்தலம் ஆயிருந்தா வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும், மகளையும் எல்லாரையும் ஐயா ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொழுங்கு தர்ப்பிணி சத்ராதியான அண்ணுகாதபடி ரத்தத்தால் முத்திரை போட்டு மட்டும் காத்தது போல் இன்னும் காத்து கொள்ளுவீங்க. காக்க வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனையும் கூட அன்பை என்னென்ன விதமாக இந்த சங்கமும் ஒலிகளை கூடாக மட்டுமல்ல என்னும் என்னென்ன விதமாக உங்களை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சை மனதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வாஞ்சையும் ஐயா உங்களோட நேரத்தில் நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி என்னும் அன்பென்று வினைவர் ஒன்றும் வேண்டாம். உங்களை அறியாத மக்கள் பிரபஞ்சத்தில் வாழும் மக்கள் அன்பானவர் சகோதரர்கள் சந்ததியினர் ஆரா இருந்தாலும் அயலார் ஆரா இருந்தாலும் அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி ஆண்டவிருந்த அபிஷேகம் அவர் சிவசன்மையில் இருந்து விட்டப்பட்டு மற்றவர்களின் தொட்டு குணமாக்க வல்லவா இருக்கிறதுக்காக அபிஷேக நாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்கிற ஐயா வழிநடத்துங்கிற ஆசீர்வதிங்க தரப்பினே. நம்பின்றவனே இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் வந்து உங்களுடைய அன்பை பெருமாறு இருக்கும் பிள்ளைகள் ஒருவருக்காக நன்றி சொல்கிறோம். செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவர் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் செய்தியை கொடுக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. சேர்த்தல் பேசிவிடாதபடி அவர் பெருசுத்தாவியானவரையே அவருக்குள்ளால் நீங்க பேச போறதுக்காக அதை கேட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய மனம் மாறத்தக்கதாக எத்தனையோ பேர் மனம் மாறத்தக்கதாக ஆனா நல்ல செய்தியை நீங்கள் அவர்களால் கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. என்னமே எந்தெந்த பிள்ளைகள் பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஆண்டவரையும் உங்களை மகப்படுத்த வேணும் கேளுக்கதை எதுக்கு அவர்களையும் நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக எந்த விதத்திலும் பெருமைப்படாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஒன்று குழந்தை வருகிறோம். அந்த தலைமை தகுதியை நீங்க கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டையர் சகோதரர்களை பொறுப்படுங்க ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களை பாதத்தில் தரித்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நீங்க தான் வழிநடத்த முடியும். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆராதிப்புக்கு தடைகள் இல்லாதபடி உங்களோட சத்தியத்தின் படி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட சத்தியத்தின் படி அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட நேசிக்கும் தலைவர்களையும் நீங்க விடகட்டி வழிநடத்துங்க ராஜா. விடகட்டி வழிநடத்து நீங்க தான் மகாபிரிய தலைவர் ஐயா. இவர்களுக்கு தலைமை பீடத்தை கொடுத்தவரும் நீங்க தான் தகப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்தந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வார்த்தைகள் மறைக்கப்படாதபடி வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே உங்களை வழிநடத்த முடியும். உங்கள் விசேஷமா உங்களை நேசிக்கும் தலைவர்கள் பொறுப்படுத்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவர் கோலந்த மாறுபாடமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வழிதப்பி போய்விடாதபடி அவர்களை அவர்கள் வாழ வழியை வகுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும் உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் அன்பின் தேவனே அநாதைகளுக்கு ஆகும்பு விதவுகளை நேசிக்கிற தேவனே ஆண்டவரே அநாதைகளுக்காக உங்கள் வருகிறோம். இந்த அநாதைகள் மத்தியில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒற்றதற்காக ஆண்டவரையும் கூட அன்பை பெருமாற வேணும் என்று எவ்வளோ வசதிகளை விட்டுட்டு ராஜா ஆண்டவர் போயிருந்து கூட அன்பை பகிர்ந்து கொள்ளும் அநாதைகளை மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக உங்கள் அண்டை வருகிறோம். எவ்வளோ ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் உடலுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் உங்களுடைய அன்பை அறிய வேணும். உன்னை போகல் பிறந்த நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவரே உலகத்தில் போயிருந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஓநாய்களுக்குள் அனுப்புறீங்கள் ராஜா. அந்த ஓநாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. இப்படி அமெரிக்கா தேசத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே இந்த மிஷனரி மேல் ஆண்டு உங்களை அன்பரசித்தோம். அவர்கள் மேல் அவர்களின் மனதில் பேரத்தை போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த சேசத்துக்கு வந்து கூட அன்பை என்னென்ன விதமாக பங்கிட்டார்கள் ஐயா. அது கூடத்தான் எத்தனையோ ஆத்மாக்கள் படித்து முன்னேறி வரத்தக்கதாக அந்த கொடுத்து நீங்க வசதியை கொடுத்து எங்களை வழிய திறந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கத்தக்கதாக வசதியை வழிய திறந்த அவர்களால் அவர்களை பாவித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தங்களுடைய ஜீவனை ஒரு பொருட்டு நன்னாதபடி எவ்வளவு வசதியாக இருந்தவர்கள் அந்த சூடான இடத்தில் கால்நடையாக நடந்து நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினார்களே ராஜா. அதுக்குடாக எத்தனை கோடி மக்களை நீங்க தொட்டீங்கள், எத்தனை கோடி மக்களை தொட்டீங்க. இன்றும் வரையும் அந்த மிஷன் ஸ்கூல் என்றும் அந்த வைத்தியசாலைகளில் நடக்கத்தக்கதாக நீங்க செய்தீங்கள் ஐயா. உங்களுடைய அப்பனுக்கும் கூட பிள்ளைகளை நீங்கள் அழைப்பு கொடுத்து அர்ப்பணிப்பு கூடாக தங்களை தாங்களை வெறுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர்கள் செய்த ஊழியத்துக்கூடாக இன்றைக்கு சந்ததியாக உங்களை அன்பர் சுத்தி அதிகாரங்களை பெற்று படுத்து பட்டம் பெற்று ஆண்டவரே எல்லாரும் வாழத்தக்கதாக நாங்களே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை வசதியான இடங்களை விட்டு எல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நைகீரியா தேசம், ஈரான் தேசம், ஈராக் தேசம், இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களுடைய அன்பை பெறமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட அளவுக்கு படிந்து ராஜா எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும், உடுப்பில்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேணும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேணும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீரை தோண்டி தண்ணீர் வகங்களை தோட வேண்டும் என்று போயிருந்து உங்களுடைய அன்பை செய்யுங்க ஊழியக்காரரை ஒவ்வொருவரே நீங்க பொருட்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, எந்த கஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே சாசானவன் அழித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆபா உங்களால் தான் காத்துக்கிட்ட தேசத்தில் இப்படியான நெருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேசங்களை மக்களை நீங்க பொருட்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த இலங்கையில் நீங்கள் உண்டு பண்ணினாக மக்களை நீங்க உலகம் முழுதும் சிறக்க பண்ணினீங்களே. உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டு மக்களை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணினீங்களே. தத்துவத்தை கிரகங்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக சிறந்திருந்தனே. என்னும் அவர்களை அந்த உங்களை ஏற்றுக்கொண்ட புள்ளி சந்ததி ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததியாக பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வருங்கால சந்ததிக்கும் ஆண்டவரே வாழத்தக்க வழி வசதிகளை வாழ்வ சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் வழிதப்பி போய்விடாதபடி ராஜா, இந்த உலகாசபாச இச்சந்த டெக்னாலஜிக்கு அடிமையாகி போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததிகளை நீங்க தூக்கி எடுத்து உங்களுக்கென்று ஆயுதப்படுத்தி உங்கட வழியில் நீது உள்ள வழியில் கிருபனவந்த சித்தத்திலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு படுத்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனம் சோர்ந்து போகாதபடி பின்வாய்க்கு போய்விடாதபடி அவர்களுக்கு உங்களால் தான் ஐயா வேலை வாய்ப்பை காண்பிக்க முடியும், அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தான் கொடுத்தீங்க, ஞானம் கொடுத்தீங்க, பறிக்கப்பட்ட பிறத்தக்க வசதியை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து பின்வாங்காதபடி ஆசீர்வாதம் உள்ளவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஐக்கியப்படும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, வாழ்க்கை துணைக்காக இங்கிணிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களோட பரலோகத்தில் நீங்கள் எத்தனை சேர்த்து வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்தும் ராஜா. உங்களுக்கு பிரியமில்லாமல் கால் அடுக்கெடுத்து வைத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமையாக நேசித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக அனைத்த வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேண்டும். பொறுமையோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் இருந்து உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ராஜா. எப்படியாவது அமைக்கு வாழை நீங்கள் கொடுத்தீங்களோ அதே போல் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாயிருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளாயிருந்தாலும் அவளுக்கு ஏற்ற துணியாத அமைவாலை நீங்க காட்டி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல தேவனருக்காக உங்களை துதிக்கிறோம். பலவிதமாக சுவீனமாக டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு ஆண்டு ஜாதி என்று கைவிடப்பட்டு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்கள்கிட்ட வருவோம். நீங்க பரம வைத்தியன் என்றவா, பரிகாரியான தேவன் இல்லவா? உலக பிரகாரமான டாக்டர் வைத்திய கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாதபடி இந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டு விரைவில் அந்த வைத்தியம் படித்து பட்டம் பெற்றும் கூட அந்த வேலையை சேர்ந்த சகோதரிக்கு 42 அந்த சகோதரிக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டு 4 பிள்ளைக்கு தாயாக திருபவும் அந்த பராமரிக்கத்தக்கதாக கூட சேவை செய்யத்தக்கதாக கூட அற்புத விடுதலையை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா என்றும் உயிரோடு இருக்கிறீங்கள், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். டேனியல் என்று இந்த சகோதரனுக்காக உங்களை உங்களுடைய நேசித்தமான ஐயா சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வதித்த தேவனே, என்னும் அவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த எடுக்கும் கிடைக்கும் சிகிச்சை கூடாக அற்புத விடுதலையை கொடுத்து அவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து சாட்சி உள்ள தகப்பனாக கணவனாக ஆண்டவரே சகோதரனாக ஆண்டவரே வாழத்தக்கதாக சபையில ஆண்டவரே உற்சாகம் உள்ளூர் சகோதரனாக ஆண்டவரின் சாட்சியாக இருக்க கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் விடியா என்ற சகோதரிக்காக மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம். பட்னேஸ் என்ற சகோதரிக்காக இப்படி எத்தனையோ அகலப்பா ஆண்டவரே வேதனையோடு சோதனத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து கூட பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லி நடக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவே வேதனையோடு இருக்கும் சிறு பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் அவைது வந்து ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கும் ஆண்டவரே இந்த கனடா தேசத்தில் ஒரு வைத்திய வசதியை கொடுத்தது கூடாக அந்த சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எத்தனை சின்ன பிள்ளைகள் ஐயா சுகம் பெற்று ஆண்டவரே என்றும் இருந்து உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக கூடி நீங்க பாவிக்கிறீங்களே இன்னும் அந்த அந்த வைத்திய சாலையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அற்புத விடுதலையை கொடுத்து வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து வெற்றியோடு அவர்கள் சோம்பெற்று வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். பரம வைத்தியனே பரிகாரியாரும் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்றே நாளுக்காக வருகிறோம். எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டு வேலைக்கு போகணும், ஒரு கடமைக்கு போகணும், ஒவ்வொருவரோடும் கூட இருக்கப்பா. ஓடும் வாகனங்கள் விமானங்கள் சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதுகள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் கடமை போனவர்களும் ஆண்டவரே சோலமாக திரும்பி வரத்தக்கதாக ஒருவரே நீங்க பாதுகாத்து உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து விழித்திருந்து நீதி தீக்கிறங்கள் தேவனே உங்களுடைய நீதியின்படி பெறுதலையும் வேண்டி பாதுகாப்போடும் பகமேன் ஆவி ஒன்றும் இல்லாதபடி அன்போடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியலே நீங்க புறப்படுங்க ராஜா. அதை ஆண்டவரே இதில் இணைந்திருந்து நாங்கள் எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களோட மனதை துறந்து உங்களோடு கதைக்கு எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த உறவுக்காக இந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மீதியான சங்கமம் ஒளியலிய நீங்கள் பொருட்படுத்தி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்கள் என்ன விதமாக உங்களை வாமப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த கிருபை நிறைந்த சித்தத்தின்படி வெற்றியோடு கூட நாம வாமப்படுத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்ல தேவனே, நான் அந்த இடையே எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மனக்குலத்துக்காகவும் ஆண்டவரே கண் நோக்கி கொண்டிருக்கிறவங்க தேவனை பரந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகரம் மகிமை செலுத்தி உங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். வர நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கடத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கருந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஊழியர் பாஸ்டர் அண்டனி செல்லி இப்ரஹாம் அவர்கள் 2 மணிக்கு இணைவார்கள். அதுவரையும் ஒரு பாடலில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாரா? ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். God bless you. ஆமேன்,
0: ஆமேன்.

0: Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You Are Divinely Favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered even in difficult times. God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and he shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I am surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான், ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள், அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்தில் திரும்ப சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமர் எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரமுகள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காட் bless you all. See you tomorrow.
1: ஆமென். ஆமென். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா, ரூபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவசி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாதிக்கிறோம். கத்தர் தாமையின் வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தகவலை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது ஊழியர் இப்ராஹிம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை நொழிச்சு நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கத்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் இவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பிரசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி
3: வரவேற்போம்.
1: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர்.
3: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இன்னையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக அன்பின் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், மீட்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களை மீட்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் படிப்போம், வாசிப்போம். 1 John 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறிய, இதை 6வது அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தள்ளும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம், ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாகப்பட வேண்டி இருக்கிறபடியால், அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடியால், அவர் சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது. நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆகிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா? என்மேல் இருக்கிற சுகயினம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா? அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலை ஆக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு அற்சுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்றால் அநேக வேலைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேலைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா? அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேலைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவே. அப்ப நான் சோர்ந்து போயிருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே தேவன் என்னோடு பேசினார், தீர்க்க தரிசனமாய் பேசினார் அந்த போதகர் மூலமா, மகனே தோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உவளவாய் தேவனை தேடியும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையே என்று நீ நினைக்கிறதாக நீ நினைக்கிறாய், ஆனால் சத்துரு உன்னோடு பேசினார் என்று அவர் மூலமா எனக்கு தீக்க தரிசனம் வந்து, அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் இது வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல, பிசாசு இப்படியான நினைவுகளை எங்களுடைய இதயத்திலே போட்டு எங்களை என்ன செய்கிறான், எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையாய் உத்தமமாய் இருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் இப்படியான காரியங்களை பிசாசு இதயத்திலே போடுகிறான். ஆனா கவனியுங்கள், அந்த வேளையிலே என்னட்ட மணி இருந்தது. ஏன் தாமதித்தது என்று சொன்னால், என்னுடைய கரங்களிலே மணி இருந்தது. அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமதம் என்ன செய்தார், பொறுமையா இருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரிய செய்திருப்பாரானால் என்னிடத்தில் இருந்த மணிதான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாமல் இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபாய் இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொன்ன. அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய், என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளில் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்ன நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை, மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரான். இந்த நாளிலே நீ இந்த பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாயிருக்கிறார். ஆனால் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல், தேவனை நம்பி அவரை நோக்கி போகிறவனா இருக்க மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் ஆபிரகாமே புறப்பட்டு வா என்றுதான் சொன்னார். ஒழிய என்ன சொல்லல, எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். எவ்வளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கும். எவ்வளவுக்கு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய ஏ டு இசட் வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளில நீ இது செய்வாய், இந்த நாளில இது உனக்கு நடக்கும் என்ற எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால், நாங்கள் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தேவனை விட்டுட்டு நாங்கள் அதே மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார். தேவனிடத்திலே வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள், அதற்கு பிறகு வெளிப்படுத்தின பிறகு தங்களுடைய கிரியையை செய்கிறார். தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள், இளைய குமாரனை போல ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே தங்களுடைய இச்சைகளைத்தான் நிறைவேற்றுகிறார். அப்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுவோமானால், நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆசைப்பட்டதை பார்க்கிலும் பிரயாசப்பட்டதை பார்க்கிலும் அது ஜபம் பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். 1 John 4:9 தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு ஜீவன் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளத்திலே

மாறாமல் இருக்கிறோம். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய பிரஷஸ் பிரஷஸ் என்றால் தமிழ்ல அவருடைய பிரஷஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால் அந்த ட்ரெஷர் யார்கிட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது? நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கித்தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார், அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாகத்தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால் எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார் அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல், எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசு நடத்திலிருந்து வருகிறது. நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்காக அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கல என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதல்ல அவர்தான் முதலாய் முதல் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னை தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளை தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் தத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன

0: வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க பிரதர் லெஸ்லி பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பெனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அநேக வேலைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லை என்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமண்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கு, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, அந்த அவவிசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை, நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அழுத்தத்தின் நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தீங்கு நினையாது, இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம் அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. எந்த சார்பும் அற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய் ரெண்டு சார்பிலுமே அழிவு வருகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே ரட்சிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமென். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த சூழ்நிலையிலே தேவன் இந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மால எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமென். ஆகவே ஒருவரை 770 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமென். தீக்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே தெரியும். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால், அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை மேற்கொண்டிருக்கிறபடினால் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. மாத்திரமல்ல, நாம் உமக்குள் இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல, மாமிச அன்பு குறைவுள்ளது, ஆனால் உம்முடைய அன்பு எப்பொழுதும் நிறைவுள்ளது. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல உம்முடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தால் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இயேசுதாமே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்திரதாமே, உங்களுடனும் கூட இன்னும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கருத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கருத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்துடைய கரந்தானே கூட இருந்து தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக அவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறு உழைப்பிலே கேட்கின்ற பொழுதும், பேஸ்புக்கூடாக, ட்விட்டருக்கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கத்துட தாமே வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்தினார். நான் என்னுடைய மைக் ஆஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேலையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட அகடுத்து வந்து தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார். மனிதனாக வந்த சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் வார்த்தைகள் பரிசுத்தாவியான கொடுக்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கருத்தில் ஒப்புவிப்போம். இந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேர அந்த வேளையிலும் நாங்கள் எடுத்த
0: நிகழ்ச்சியிலே அவள் மகள் ஆரோக்கியம். அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவசித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமே, அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தி 8 29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் அவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசான. ஆனால் அவன் ஜபிக்கிறான், எப்படி ஜபிக்கிறான், விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை அன்றைக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ரெண்டா பிசாசே சொல்ல, பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்கு. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியா மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்ப கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார், ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை, நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான். ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்வாய், செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறது, செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும் கருப்பு மேகம் கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது இல்லை, அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீ போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவன் நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும். நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், சொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும், அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார், நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்கே இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை. நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசு மறித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆறாம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறையை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தையோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு, அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37, தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்தில் நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜபம். ஜபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளாய் எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: உங்கள்கிட்ட ஜெபங்கட்டி நிக்கிற மிஜக்கம்மன் தாயே உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இஜக்கம்மன் தாயே உம்மிடத்திலேருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இஜக்கத்துக்கும் தயக்கத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட ஜெபங்கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்திக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கம் செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஏழைகள் விதவைகள் விதவைகள் திகழ்காக நிரலுக்காக நீங்க
2: விண்ணப்பத்தையும்

அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா, பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்கள் நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டால் நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவை என்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, எங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே, இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகள் அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியான

நீங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. நம்புவதை பார்க்கலும் கத்தரிவரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பிட்டு உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொரு

ஒவ்வொரு நாடும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா ஒவ்வொருவரும் தேட்டுங்க அப்பா கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா அதற்காக அப்பா நன்றி அப்பா கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா நன்றி நன்றி நன்றி அப்பா அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா எனக்கு பரிபூர்ண சுகந்தந்தற்காய் நன்றி தந்தையப்பா எனக்கு எவித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா

நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த

0: பார்க்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அறிவித்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா. ஆமீன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார்.

ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது? சூழ்நிலைகள் எல்லாம்

புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பு

வார்த்தைகள் கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக

செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற

என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன? உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து

0: அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளக்கூடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 வசனத்திலே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளப்படாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களில் போகக்கூடியவர்களாய், அதே வேளையில தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாச்சப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 7 வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு

0: இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை நீதிமா, அதாவது இந்த நாட்கள் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல், பாவிகள் மேலே இந்த நாட்களை நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது, தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனா வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம், தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம்.

வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, நான் உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னோட முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார், கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்கை அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும்
இசை அடக்கம் ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாற்ற முடியாது. ஒட்டகசிவிங்கி அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாற்ற முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாற்ற முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா? நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய்யும். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாகோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். தீத்தனுடைய புஸ்தகம் 7வது வசனத்தில் முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் தீத்தனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களை. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த
முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையினம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுத நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டு.
வசனம் சொல்லுது. முன்னெல்லாம் இது எனக்கு முடியாத முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்ப கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோடு பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதுமே 8 அதிகாரத்துல ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா. அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறான. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கற்றுக் கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஒருத்தன் செத்துட்டானாக்கா நடக்குது? பிரசங்கினுடைய புத்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவருடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது.
அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 வருஷம் ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல, சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமல்ல ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமல்ல ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால செத்து போனாக்கா 3 இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம உன் புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசி
சிகிச்சையில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நம் நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது ஆயிர வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த ஆயிர வருஷ அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ ஆயிர வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். இரண்டாவது ஆயிர வருஷ அரசாட்சி. மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.

0: God bless you. Amen.
1: Amen, amen, amen, amen, amen, amen. Sotramaya, Sotramaya, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, Sotram, அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவர், மாய்மை உள்ளவர். அப்பா, ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபைகளை சொல்லி முடியாது ஐயா, அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்காம் விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாத அழியப்பா, செய்யக்கூடாத அழி மகிமேந்தேவனப்பா, பாசினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாது ஆண்டவர். அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உட பிரசன்னம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களை திகவங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்போலும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக முடிச்சு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்களே, எங்கள் பாவங்களுக்கு படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இறக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மண்ணி தீவுகள் எல்லாம் மனம் திரும்புகிற மக்களாய் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அனுப்பி வைக்கிறோம் சுவாமி. நாங்களுடைய கண்ணீர் ஆண்டவர, வேதனை ஆண்டவரே, சபிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு எங்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி.

நன்றி சொல்லுகிறோம். சுத்தங்கள் ஐயா யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடந்து வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள் வைக்கிறவன் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே இருக்கவேன் தேவனே எங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டால் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி ஆண்டவரே ஞான கிருபைகளை கீழ்ப்படுகிறவளாய் ஆசீர்வாதம் பெறுகிறாய் சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சகப்பனே. நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்பா வியாதியும் கொடுமை ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறது சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்து வியாதி ஒருவர் தானும் அருமையாய் போனது சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி. வியாதியை தொலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்காக தேவைகளோடு இருப்பார்களானா தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதுர வாய்க்கப்பட்டவளாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் நீங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் தகப்பனே தேசத்தை இருக்கிற

உட்கார் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது. எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரே இவர்களை நிரப்பட்ட சுவாமி அழுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவரே அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரை அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில ஆண்டவரே தரப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம். கத்து நல்ல கிருபை என்று உள்ளதென்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபை தான் அப்பா உங்களுக்கு கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதியின் நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி அப்பா. எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதியின் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தப்பனை இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தப்பனை. இவர்களுக்காக தேசத்தை காக்க விட்ட ஊழியர்கள் ஆண்டவர் ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே அன்னையோடும் அச்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனீந்தரான வீர ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தாதங்களை தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிறைய ஆண்டவரே வேலை இல்லை ஆண்டவர் ஜனங்களுடைய கூக்குரு ஆண்டவர் தகப்பனே இவர்கள் மனந்திருப்பட்டம் இவர்கள் மனந்திருப்பங்களை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமச்சி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரே கீழ்ப்படியட்டும் சுவாமி தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர் தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி சிறப்பை கொடுக்கிற கத்தர் நீங்க வாழ்வை கொடுக்கிற கத்தர் நீங்க வறட்சி நீக்கிற கத்தர் நீங்க ஆண்டவரே அதுதான் அப்பா ஜனங்களுக்கு வழி உணர்வுகளாய் மாறட்டும் கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் பக்கமாய் திரும்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன். அப்பா ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி நீங்க பசி அப்பா பசி பசியின் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பனை இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமங்களும் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் விடுப்பட்டிருக்கிற சுவாமி அதே தேவன் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே

lecturie alții la retepețe cu la tânsoane. Tapanierul ca vândică lor, șerul ca vândică lor, tapanierul vândică lor, செய்யக்கூடிய வாந்தியை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, பெள்ளத்தை குடும்ப சுவாமி, கடைசி நாட்களில் நிற்கிறவர் சுவாமி, ஊழியர்காரர்கள் வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி, ஊழியர்கள் எல்லாம் பெருகட்டும் பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி, தகப்பனேவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி, தகப்பனேவருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆயாண்டவரை கட்டப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி, உங்க ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி, எல்லாம் இந்த நிலையோ சுவாமி, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்களும்படியாய் தூக்கிவிடும்படியாக கொள்கிறோம், ஆண்டவரே சாசனையில் இருந்தும் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்களின் நிமித்தமும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா, இவர்கள் பழையபடி நம்ம நிலைமைக்கு வந்து இவ்வளவு ஊழியத்தில் செயலோடாய் மாற்றுங்கள், மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க, ஆசீர்வாதத்தை கற்றுவிடுங்க சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, எங்கெல்லாம் இருக்கிறார்கள் எங்களெல்லாம் காண்கிறது வந்து சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம், பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனே காத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்வோம், அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், அப்பா இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனியினுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி,

சுவாமி, உலக அருகில எடுத்துக் கொள்கிற சபையாக, மனவாட்சிகளாக, அசுத்தமுள்ள சபைகளாக, எடுத்துக் கொள்கிற சபைகளாக, இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, அப்பெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் பகுதி தகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்ப அந்த சிந்தை, நீங்க தான் அப்ப அந்த சிந்தி. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் வருவார், மனமும் அன்புமாய் சபையை கட்டு வருவாய், நேசிக்கிறவாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர் போதர் மாறி நடத்துங்க சுவாமி.

உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்களுக்கு அவள் உண்டு சுவாமி, இவைகளுக்கெல்லாம் அவங்க சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் ஊழியன் சேருவளாய் ஆண்டவரே, அந்த தாகம் உண்டாகும்படியாக நிற்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுவர்களுக்காக வண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் எத்தனையோ பிரதேசங்கள் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் மிஷன அறிவுக்காக வேண்டிக் கொள்றோம். அந்த இடங்களை நிற்கிற ஒவ்வொருக்கு அந்த வாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. மற்றவர்களோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாரும்

ஆண்டவரே, அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே எங்களை வருகை ஆமதிப்பதுகளே அப்பா, காலங்களின் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியும் நன்றியும் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா, நீங்க ஒருவர்தானும் கெட்டு போக கூடாது எப்பொழுதும் ஆண்டவரே. ஐயா நீங்க தாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமிகளுக்காக வேண்டி சொல்லும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மறந்து நம்பி வெளிச்சத்தை காணிக்கலாம் சோவைகளோ உறுதிப்பார்களான சோவைகளை சந்திக்கிற எனவே எழுப்பிக் கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக எழுப்பிக் கொடுங்க செல்வமெல்லாம் ஆண்டவரே, எனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனேக்காக வண்டி கொள்ளுறோம், தகப்பனே வண்டி கொள்ளுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அவளுடைய பெருகட்டும். அப்பா ஒருவர் தானும் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்படிந்தால் சேவிக்கப்படுகிறவராய் மாறிட்டு சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் கிருபை அப்பா. தாப்பனே நன்றி சொல்லப்பா, இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாப்பனே கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா, நட்டில்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா, பன்னீரப்பா வேதனையப்பா, பிரிவுகளப்பா, தகப்பனீர்களுக்காக வேண்டி அன்புதானப்பா, எல்லாவற்றை நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும். ஐயா பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக் கொண்டே போகிறார்கள் சுவாமி. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே தெரிவின் நிலை ஆண்டவரை சாங்க முடியாது சொன்னப்பா. அப்படியான இருக்கிற மக்களுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் தானப்பா வேணும் அந்த நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் அந்த மாதிரி

குழந்தைகளை பாப்பாயிரப்பது கடைசி நாட்கள் ஒரு விஷயம் அந்தவரே இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னித்து இறக்கம் செய்யப்போ அந்தவரே. இந்த ஜனங்கள் கீழ்படுகிறவளை, வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவளை, தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அண்ணினால் இறக்குங்கப்பா, பின்னாடியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக, பின்னாடியாக அண்ணின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே மூச்சப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. வேண்டிக் கொண்ட நாட்கள் ஆலய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆலய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே, சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு சொல்லி ஆண்டவர்

ஆவிக்கு கண்ணீர் பாவமாக்குறவனையாயும் ஆண்டவரே, வாரிய பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவன் நீங்க தான் அப்பா. ஐயா ஒருவருக்காக வேண்டி கொள்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த வாரிய பிள்ளைகள் வாரிப வயது ஆண்டவரே, எங்களோட பிள்ளைகளா அவங்களை ஒளியும் செய்யறவளா கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்களை சமூகத்திலே ஆண்டவரே கணிதோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, கணிதில் பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி, இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி.

சீரழிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்றைய நிலை நாங்களே இருக்கிறான் இருக்கிறவங்க சுவாமி, தேசத்தை விட்டு நீங்கும் மரியாதை வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும் மரியாதை எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா இந்த தேசம் மாறவேணும் சுவாமி, மாறவேணும் சுவாமி, மாறவேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான், தேசத்துக்காக வேண்டிக் கொள், கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று தீக்குடன் தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்தின.

என்ன தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுகிறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக நிகழ்ந்தவனே, எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்து வந்த தேசம், எங்களை மூதாதீர் வாழ்த்து தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா, தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணைந்து போய்விடாதே, விக்கிரகங்களை நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாதங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்கள் தேசத்தின் அனுபவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்வோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டு சிறு ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா மக்கள் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டி கொள்ளுறோம். இரண்டு தேசங்கள் அநேகம் ஆண்டவர், இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால இளத்தில் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீத்தியாச்சிரு தேவன், நீங்க நீரில் தவறாதவன், நீரின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுப்பி கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தை அப்பா மாறுவதில்லை அப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர், சொல்லுடைய முழங்காலும் நான் உங்களை யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நினைச்சு கூறுவோம்.

கத்தரண்டு சொல்கிற தேசத்துல வந்து ஆண்டவரே குடிக்க மாண்டு தேசத்தை ஆளவேன்னு மடிச்சு வைக்கிறோம் சுவாமி. உடலுக்காக வேண்டிக்கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக்கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா சீர்வாதங்களுக்காம் எல்லா கிருவிகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவனப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அந்த சராசரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி.

எனக்கு மகிமைப்படுகிறது சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக

0: உங்களோட கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்து கிருபை ஆண்டோம் ஒன்று கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சமாதானத்தோடு காத்து கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கும் சொத்துறோம், எல்லா மகிமைக்கும் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஆமென், ஆமென். நேரம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 22 அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேரூபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக்கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து பெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும். எரேமியா 25 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4 வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் அரசாண்ட 3 வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13 வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பிக் கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதிலளிப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்திரமும் பாழும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊத்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்திரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போயிட்டும் ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும் பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மெய்ப்பர்களே அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மெய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினதின் நிமித்தம் மெய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று.
1: ரோமர் 13 அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு ரோமர் 14 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அந்தியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று. ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசம்

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 3:11. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாயிருக்கிறது. ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஆவியில் அனலாய் இருங்கள். விட வேண்டிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட தீவிரமாயிருங்கள். அன்று லோத்து காலத்தை தாழ்த்தியபடியால் அவன் சந்ததி அமோனியரும் மோவாப்பியரும் ஆனார்கள். எஸ்தரே, நீ தாமதித்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். கர்த்தர் பஸ்காவை ஆசரிப்பதற்கான முறைகளை யாத்திரமாகமும் 12 தெளிவாகவும் வரிசையாகவும் கட்டளையிட்டார். அதில் நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா என்று கூறுகின்றார். பஸ்கா ஆசரிப்பில்தான் மீட்பின் கிரியை ஆரம்பமானது. எகிப்திலிருந்து மீட்பின் தடியை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். அவரையே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தின் வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு செபித்தால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டீர்கள். தீவிரமாய் புசித்து எகிப்தை விட்டுவிட தீவிரப்படுங்கள். கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இருக்கலாம். இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் தீவிரமும் துரிதமும் வேகமும் நிறைந்ததாக இருந்தது. அதே கால கட்டத்தில் தமது சீசர்களையும் அவர் விழிப்புணர்வுடனும் அக்கறையுடனும் ஆயத்தப்படுத்தினார். இதோ சீக்கிரமாய் வர இருக்கிற திரும்பி பார்க்கவோ பின்னிட்டு பார்க்கவோ பின் மாற்றமான எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். தாமதமில்லாத போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தேவனுடைய வருகைக்காக விழிப்புடன் காத்திருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை, வெற்றிடங்களை, விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
0: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை 2026 ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. பிரசங்கின் புத்தகம் 7:20 வாசிக்க கேட்போமா இருந்தால், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அங்கே இந்த நாட்களிலே நீதிமானை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்றால், அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவம் செய்துதான் இந்த நாட்களிலே மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்திலே கற்பம் தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். அப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் இந்த நாட்களிலே ஏற்படுகிறது. அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர்கள் இங்கே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே பாவங்களை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே மனம் திரும்புகிற வேளையிலே அங்கே தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே அவர் மன்னித்து இந்த நாட்களிலே அவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே மன்னித்து அவர்களை அனுதினம் இந்த நாட்களிலே நீதிமான்களாக இந்த நாட்களிலே மாற்றிக்கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே ஆபிரகாமுடைய சகோதரன் இந்த நாட்களிலே பாருங்கள், லோத்துவை குறித்து சொல்லப்படுகிறது. லோத்து எப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமோடு இருந்த லோத்து எப்படியாக பிரிந்து போய் இந்த நாட்களிலே பாவம் நிறைந்த அந்த சோதோம் குமாராவிலே போய் வாழ்ந்து வந்ததையும் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாவ சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் ஆனால் ஒரு காரியம் இருந்தது, இந்த நாட்களிலே அவருக்குள்ளே தான் இந்த நாட்களிலே சற்று புரிம்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே அவருடைய பாவங்களுக்கு அவருடைய காரியங்களுக்கு அங்கே உடந்தைப்படாமல் இங்கே அவர் இந்த நாட்களிலே பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தது நிமித்தம்தான் இங்கே ஆபிரகாம் அவரை குறித்து தேவனிடத்திலே இந்த நாட்களிலே ஒரு விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நாட்களிலே அந்த பாவ இடத்திலே இருந்து வெளியாலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை. அப்படியானால் நீதிமான்கள் கூட இந்த நாட்களிலே பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள். பாவத்தை செய்து அவர்கள் மனம் திரும்பித்தான் இன்றைக்கு நீதிமான்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சோதனை சோதரி, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அண்டையிலே நீ வருகிற வேளையிலே அவருடைய இரத்தம் உன்னை கழுவி நீதிமானாக்க அங்கே இந்த நாட்களில் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறதே எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியே ராக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நன்மைகளை பேசுகிற, பருந்து பேசுகிற, பாதுகாக்க இரத்தம் இந்த நாட்களே உன்னை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கும். அப்படியானால் இந்த நாட்களில் நீ நீதிமானாய் வர வேண்டுமா இருந்தால் ஆண்டோடைய இரத்தத்தின் அண்டையிலே, ஆண்டோடைய சமூகத்தில் அண்டையிலே நீ வருகிற வழியிலே தான் அப்போது நீ நீதிமானாக இந்த நாட்களிலே மாற்றப்படுவாய். நீ தான தர்மம் செய்கிறதுனாலே நீ நீதிமானாக்கப்படுவதில்லை இந்த நாட்களிலே. ஆனாலும் ஆண்டவர் ஒருவரே உன்னை நீதிமானாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையூடாக உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் அண்டையிலே வாருங்கள், கழுவப்படுங்கள், சுத்திகரியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: Recording stopped.

0: 된다고하네그내려오려고하면끊었다이러는그글뿌리우연의수함무릎에봐야뿌린거에만들그글뿌리를봐야이러는그거에는수함허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리허리பெ ட ் ட ோ ர ் ம ் சொல்லு கொடுக்கா வேண்டி எப்படியா வேண்டவ தேசங்கள் எல்லாவற்றுக்கா வேண்டி கொள்ளுவோம் சண்டி எங்களை இலங்கை தேசத்துக்கா வருகிறோம் சுவாமி இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி அப்பா இலங்கை தேசம் இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆண்டவரே தகப்பனே பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய்கொண்டுதான் அப்படியும் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்ப வல்லவர் நீங்க திருப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர் தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் தேசத்துக்காக வேண்டி தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே இறக்கம் சிங்கம் உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும் உங்களுடைய மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான் கிருபை எங்களை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் வாங்கிக் கொள்ளுங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லாவற்றையும் எங்களுடைய கருத்து தந்து இயேசு நாமத்தை வேண்டி கொள்ளுவோம் நல்லதுதாவே ஆமே ஆமே ஆமே
1: ஆமேன் ஆமேன் இதுவரை நேரம் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார் கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள் கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார் அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம் நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம் அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நன்றி அம்மா காட் பிளஸ் யூ ஆமே
0: உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக உங்களோட ஊழியத்தில் அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி வேம்சம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார் இணைந்து ஜபிக்க மறுபோல செல்லுகின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பின்வான ஐயா அவர்களை வரவேற்போம் வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கதடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம் வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பிரசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒளிபரப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கத்தர் தாமே அவர்களோடும் பேசுவாராக இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் வழி நடத்துங்க ஐயா காட் பிளஸ் யூ ஆமேன்
2: ஆமேன் நன்றி ஐயா கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா இயேசுவின் நாமத்திலே ஆமேன் இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறமான கத்துள்ளவர். ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களே அவருடைய நன்மையின் மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கீழாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வழியிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே

தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களிலே எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கும். அதுக்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களிலே எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்களும் இடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களை விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்கிலே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124:8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த

0: உலகத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலேதான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு, அதாவது எப்படி என்று சொன்னா, நமக்கு ஒரு பெலன், அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறது என்று நான் யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலேதான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேய ராக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13 அதிகாரத்திலே 6 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனால அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயை கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இருட்ட கண்டா பயம். இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. பல்லூராட்சியத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், யாத்ராம புஸ்தகம் 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வகையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 7 வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படி ஆனால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்குள்ளே அந்த பாருங்க, அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கு. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள், நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளும்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமை உள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிற வழியில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே, அந்த சூழ்நிலைக்குள்ளே, அந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய எகிப்து தேசத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா ஆறாம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது, சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இன்னைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள். ஒரு மைல் தூரம், ரெண்டு மைல் தூரம், மூன்று மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் பாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, ஒன்று பேர் ஐந்து ஏழு சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வாங்க உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார்கள். போனோட ஜெபம் பண்ணுற வழியே ஜெபம் பண்ணி காரியங்களா முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாக்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜெபமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சேர்ச்சிக்கு வருவாங்க, ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம், பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய உள்ளவர்களே, யோவான் எட்டாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 36வது வசனத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களில் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களில் அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியம், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறோம், அது பெற்றோராயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி. சில வழியில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம்? அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிகர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், மூன்று பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்களில் இயங்காதாம் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களில் அந்த சகோதரி இந்த நாட்களை சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களிலே அந்த நாட்டிலே இருக்கிறார்கள், ஆனால் அருகிலே இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களிலே அந்த வெக்கேஷன் டைமிலே போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே பார்க்கிறோம்? அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறது. நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களில் அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்களிலே, அதாவது இந்த நாட்கள் வயோதிபர்களுடைய மடங்கள்ல இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அரிமான கத்துடர்கள் ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அரிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறபடி ஆதலால் இஸ்ரவேல் கத்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா, அதாவது மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை. யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களில் தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களே தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களே மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரியாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் திருவது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரியாக மாற்றி இந்த நாட்களை அவள் நட சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு, அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கத்துடைய, எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்லை இந்த நாட்களில் ஒன்றுமில்ல, அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம், அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையைத்தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களே இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களே வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களே இருக்கிறது சொல்லி சொன்னார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களே அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளை 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரந்த நாட்களை வெளிப்படுற. அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாகாதிருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப வாருங்க இந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ, ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், வேதத்துல பாருங்கள் எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்திலே அந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள் பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவளை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம் என்று சொல்லி அப்போ சில 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் நீங்கள் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமாம், அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களே என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாடு. அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்கை கொன்றுவான் இந்த நாட்களே, அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அடித்தார்கள், கல்லறி கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே வருமான கத்தோட்ட பிள்ளைங்கள். நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கிறது நாட்களிலே, மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்கு கீழே போகணும் இந்த நாட்களே, அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களே பாருங்க, அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம், சாரி ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களே அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களே அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அருமை பிள்ளைகளே அந்த நாட்களே நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரை ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களே நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களே பிரசங்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரிடத்துல கேட்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லை ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொல்லி சொன்னார், நீ போன்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரெண்டு டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தான் அருமையான கத்திர பிள்ளைகளை. அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினதுன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கத்தர் என்ன நித்திர கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கத்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள், எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்துல பாருங்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியில பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட் கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது, எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்து போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள் கத்தருடைய ஊழியத்தை சுயத்தை சொல்கிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயத்துக்கு அவர்கள் எதிர்த்திருந்த ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயிலே இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார் சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே அப்படியே அது பெரிய மரமா அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிற்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அருமையான கத்தோட வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள் அந்த அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்தராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்களிலே அநேகர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம் அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியால் ஆகிய அவர்களுக்குள்ள பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களில் கட்டி வைத்திருக்கிறான். தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள் ரிச்சர்ட் டும்ப்ராயன் பாருங்கள், இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களை இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்து நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் இந்த நாட்களை வந்தாம் அந்த சிறைச்சாலையில. என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான, ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்றோர் என்ன செய்வேன், நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களே நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர், ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவர் அவருக்கு என்ன செய்தார் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து இந்த நாட்களே கொடுத்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் அப்ப இந்த சுவிசேஷத்தின் இந்த பிரசன்னமான நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால், குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சோதனை சௌதரி, அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள், இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனே அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரர் கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் இருந்து சாபங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் கலாத்தியர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்தில் நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களே கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் நாட்களே உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக அந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் யோவான் புத்தர் சொல்லப்பட்ட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபிரேய ராகத்திலே பார்க்கிறோம் தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களே ஜெயம் பெற்றவரா இந்த நாட்களே இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரிக்காமல் இந்த நாட்களே காரியத்தை செய்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்களே அவனிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள் பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களே நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 1வது அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள் அந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் பாருங்கள் நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார் நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் நாட்களே ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள் அவருடைய துறைத்தனங்கள் அவருடைய அதிகாரங்கள் அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஒன்று யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களே ஐந்தாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைக்கு பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்குள்ள பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம், உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ளே இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்களை என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரஜராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த இருபதாம் வசனம் சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால், இன்றைக்கு எதன் மேலே இந்த நாட்கள் அந்த நம்பிக்கையை வைத்து நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசியின் இந்த நாட்களே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவர், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஐயா. அடியேனே மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருங்களை உரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவர்கள் நிகழ்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக ஃபேஸ்புக்கு கூடாக எக்ஸ் தளத்துக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
1: விளங்கில் ஐயா,
0: இன்னைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமேன் பாட்டு. ஓகே, நன்றி ஐயா. God bless you. ஆமேன்.
0: God bless you.
1: ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையானவர்களே. இதுவரை நிரமங்களுடன் ஊழியர் சுசேஷரேட்டின் வானரர்கள் ஜெயமன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக எதிர்க்கு விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
2: Recording stopped.
1: நான் இந்த வேளையில் இந்த ஊழியர் பாஸ்டர்
2: Recording in progress.
1: காரண அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் தேவ ஊழியரை வரவேற்போம். கத்துரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்துடைய தாமே அவர் கூட வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே அவரே ஒப்புக்கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: பிரைஸ்லோ பிரதர்.
1: ஆமீன். நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள், உங்களுக்கான நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you.
3: Okay. God bless you brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதியில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 Timothy 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தேயு என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தவும் அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கத்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கத்தர் உதவி செய்கிறார், கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார், கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான், குடும்பத்திற்கு தீமை செய்கிறான், கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து, உனக்கு வருகிற தீமை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமை அனுபவிக்க முடியும், இந்த உலகத்துல தான் தீமை தொடரும், இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது. இது பூலோகம், பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார், பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதா. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னையும் என்னையும் மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவளே, வேதம் சொல்லுகிறது 34 சங்கீதம் 17 வசனம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்திலிருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டிலிருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கத்த செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார், தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி, இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றும் உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னதான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நொறுக்குகிறான், பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம்

அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களை ஒரு போதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91:9-10. கத்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கத்தர் உன் அடைக்கலமானால்

நாள் தீங்கு உன்னை அணுங்காது. வாதேவன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதேவன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொற்று நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி எடுத்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே. உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையா இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நிச்சிலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக.
அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுன்னாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் அவ எப்படி தடுத்து நிறுத்துறார், சகாயம். இது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி. ஆண்டவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸ் விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவத்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சோதனையிலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்.

0: உன்னை மேற்கொள்ளாது. எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தி நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். ஏன் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவ இருக்க, வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய, கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அனுப்பிவிடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார், அவர் கூட இருக்கிறாரு, எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லாத்தையும் என்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கத்தரவ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெறும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமீன், ஆமீன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் மறு ஒலிப்பிலை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதறி கருத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதறி கருத்திலே போய்க்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 6:30 ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30?
1: ஆமாம்,
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே என்னைக்கு? ஆமாம்,
0: ஆமாம். அதுல வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல்
1: ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்ட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்றோம்.
0: Okay. God bless.
1: Amen.
0: God bless.
1: Amen. Amen. Amen. Amen. Amen. Amen.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: என்று ராஜாக்கள் 8 அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவர செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபின்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபின்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாயிருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்யப்போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது, அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமுமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல், ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படிக்கும், நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும், உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உமை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்தென்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே, அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்கிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். பின்பு ராஜாவும் அவனோட இருந்த இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 21,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதா இருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோட இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறே 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு
1: எரேமியா 34ஆம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆள்கைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை அக்கினியால் சுட்டரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும், அவன் வாய் உன் வாயோடே பேசும், நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். உனக்கு முன்னே இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் சொன்னான். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லாகீசுக்கும் அசேகாவுக்கும் விரோதமாகவும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் இவைகளே மீந்திருந்தவைகள். ஒருவனும் யூத ஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீ ஆகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் கர்த்தராலே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாயிருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன், ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் பறிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே, இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்களிலெல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2 துண்டித்த கந்துக்குட்டியைப் போல் ஆக்குவேன். கந்துக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்கினியினால் சுட்டரிப்பார்கள். யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவைகளில் குடியிராதபடி பாழாய்போக பண்ணுவேன் என்று.
0: மார்க்கு 8 அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக் கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீஷரோட கூட படவில் ஏறி தல் மானுதாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவருடைய தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவரிடத்தில் 1 அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்?
2: ஆமென் ஆமேன். இன்று 12 8 ஆகஸ்ட் 12 ஆவணி மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவன் இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வீட்டிலிருந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று உபாகமம் 33:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாபத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் இன்றைய நாளுக்கான வாசிப்பு 1 Kings 7 Jeremiah 33 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து Mark 7 கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒளிபரப்பு செய்து பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது அபிஷேக ஆராதனை நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஆயத்தமாயிருக்கிறார்கள். அதே வேளையிலே எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணபாலன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். எங்களுடன் சௌரி மெலீனா அவர்கள் வவனியா இலங்கையிலிருந்து கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்துவார். அதனை தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்காக ஊழியர்கள் அவர் இணைவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள். இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரேசலோடுமா? ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன்.
3: ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை.

ते पुष्पिक्कुम हालेलूया தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயராச்சா. ஆண்டவராகி தேவனே, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதவுடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா. ஆண்டவராகி தகப்பனே, இந்த வேளையிலும் என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பை ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய வாஞ்சையின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் கரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக தகப்பன் ஆகிய தேவனே. அப்பா, எங்களை தீமைக்கு விலக்கி காத்து கொள்வீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்களை போதித்து உணர்த்தி வழி நடத்துவீராக ராஜா. தகப்பனே, இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பார்வைக்கு நலமான

ஹலிலூயா, பிள்ளையே இல்லை, பேரன் பூமன். ஹலிலூயா, பாருங்கள் அவளுக்கு பிள்ளையே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹலிலூயா, களஞ்சியத்திலே அங்கே விதைத்தானியம் உண்டோ? ஹலிலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே சொல்லப்படுகிறது, பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளையே இல்லை. ஹலிலூயா, கடனை கட்ட முடியவில்லை, சுகத்தை காண முடியவில்லை, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியவில்லை. இப்படி அநேகமான காரியங்கள் ஊடாக நீங்க கடந்து செல்லலாம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மிகவும் சிம்பிளான சொல்யூஷன் என்ன, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஹலிலூயா, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சிங்க சாங். ஹலிலூயா, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ந்து பாடு. ஏன் மகிழ்ந்து பாடு? ஏன் ஹலிலூயா, கம்பீரமாய் பாடி ஆழ்ந்து சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதை ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சூழ்நிலை மாறும்படி ஹலிலூயா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை அங்கும் இங்கும், அந்த ஊழியக்காரரா, இந்த ஊழியக்காரரா, அந்த விசுவாசியா, இந்த விசுவாசியா, இங்கு அலைந்து திரிவதை பார்க்கிலும் மகிழ்ந்து துதிப்பாடு. ஹலிலூயா, கர்த்தரை அங்கே துதித்து கீர்த்தனம் பாடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹலிலூயா, இந்த வேளையிலே நாங்கள் ஆராதிப்போம். ஹலிலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே.

சர்வவல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹலிலுயா. ஆண்டவராகிய தேவனே, ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினப்பா. ஈசாக்கு ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே, எகிப்துக்கு போக ஆண்டவரே, அப்பா ராஜா ஆண்டவரே, அவன் வாஞ்சித்த வேளையிலும் கூட தேவரீர் அவனை இடமறித்து இந்த தேசத்திலே குடியிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே தேவனை ஆசீர்வதித்த மாத்திரத்திலே தகப்பனே ராஜா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் பஞ்சகாலத்திலே. அங்கே தேவன் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஹாலேலூயா. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், கற்பத்தின் கனிகள் கயிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனைப்படாதவளே, கற்ப வேதனைப்படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹலேலூயா. அவங்களுடைய வருமானங்கள் அதிகம். ஹலேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதிகம். ஹலேலூயா. ஊழியத்தின் பாதையிலே ஆத்துமாக்கள் அதிகம். ஹலேலூயா. ஆண்டவரே சரீரத்திலே சுகம் அதிகம். தகப்பினியுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹலேலூயா. இல்லாதவர்களை அழைக்கின்றது இவனே மக்கு சோத்திரமையா. எல்சடாய் தெய்வமே.

இந்தரே ரெகோபோத் தொடங்கியதே எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே ரெகோபோத் தொடங்கினதே எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே ரெகோபோத் தொடங்கினதே எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே நம்மை பெருக செய்பவரே ஹாலேலூயா எங்களை பெருக செய்கிறவர் ஹாலேலூயா. ஏழு தடவை எரிகோவை சுற்றி வந்த மாத்திரத்திலே எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது, வழிகள் அங்கே ஆரம்பித்தது. ஹாலேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம், எங்களை பெருக செய்கிறவர் நீங்க தானப்பா, எங்களை பெருக செய்கிறவர் நீங்கள் தானப்பா, எங்களை பெருக்கமாக்குறவர் நீங்கள் தானப்பா, எங்களை பெருக செய்கிறவர் நீங்கள் ஆண்டவரே, எங்களை பெருக்கமாக்குறவர் நீங்கள் தானப்பா, எங்களை பெருக்கமாக்குற தெய்வமே நீங்கள் தான் ஐயா, எங்களை பெருக்கமாக்குறவரே நீங்களப்பா ராஜா தேவனே. அப்பா நீங்க எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாருங்கோ ராஜா ஆண்டவரே, எங்கள் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல வாருங்கோர் ராஜா, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாருங்கோ ஆண்டவரே. அப்பா எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே வந்து வாசம் பண்ணுங்கோ தகப்பனே. அப்பா பிதாவே எங்கள் சூழ்நிலையில வாருங்கோ, எங்கள் திருச்சபைக்குள்ளே வாருங்கோ ஐயா ராஜா ஆண்டவரே. அன்றைக்கு கல்யாண வீட்டிலே வந்து ஆண்டவரே அப்பா இல்லாத திராட்சை ரசத்தை உருவாக்கி கொடுத்தீங்களே ராஜா ஆண்டவரே. தேவனே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை உருவாக்குற சக்தி உம்மிடத்தில் தான் உண்டு அப்பா ராஜா. உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. எங்கள் வீடுகளுக்குள்ளே வாங்கோ ஐயா, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்கோ, எங்கள் பேங்க் அக்கவுண்டுக்குள்ளே வாங்கோ ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்கோ ஆண்டவரே தகப்பனே, எங்கள் திருச்சபைக்குள்ளே வாங்கோ ராஜா தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா ஆண்டவரே. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவரே, வெறுமைய ஆண்டவரே நிறைவாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் தான் ஐயா, குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தெய்வம் நீங்கள் தான் ஐயா. என் பாத்திரங்கள் நிரம்பி வழியுது என்று தாவீது சொன்னார் ஐயா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதப்பா, எங்கள் திருச்சபைகள் நிரம்பி வழிகிறதப்பா ராஜா ஆண்டவரே, எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்பி வழிகிறதப்பா, சரீரத்திலே சுகம் நிரம்பி வழிகிறது தகப்பினியுமுக்கு சூத்திரம் ஐயா ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. வெறுமைகளை மாற்றுகிற தெய்வம் அப்பா, பெருக்கத்தின் ஆண்டவர் அப்பா ராஜா. எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்களை பெருக செய்கிறவரே சோத்திரம், எங்கள் பெருக செய்கிறவரே சோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்களும் சொன்னவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அற்புதமானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஆறுதல் தேவனே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா ஆண்டவரே. நிறைவாக்குகிறவரே, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்கள் சுபாவங்கள் மாற்றப்படுவதாக ராஜா, எங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதாக, எங்கள் எண்ணங்கள் மாற்றப்படுவதாக, எங்கள் சிந்தனைகள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே. தேவனே உமக்கு உகந்த பலியாய் நாங்கள் இருப்பதாக ராஜா தகப்பினே துதிக்கிறோம் ஐயா. அற்புதமானவரே, உம்முடைய கரத்தியங்கள் மேல் வையும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தியங்கள் வீடுகளிலே வையும், உம்முடைய கரத்தியங்கள் பிள்ளைகள் மேல் வையும், உம்முடைய கரத்தியங்கள் திருச்சபையிலே வையும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தியங்கள் ஊழியத்திலே வையும் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே. ஓரபக் கரதுரு வர வர வர பக்கெருதுரு வர வர வர பக்கெருமணி. ஹாலேலூயா. அற்புதமானவர், ஆறுதல் தருகிறவர், விடுதலை தருகிறவர், விண்ணப்பங்களை கேட்கின்றவர், அற்புதமானவர், ஆறுதலானவர்.

0: ஆமீன்.
1: ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. கத்தாவே துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா. தகப்பனிய சோத்ரம் ஐயா. மகாதேவனிய சோத்ரம் ஐயா. கிருபை நிறைந்தவரே சோத்ரம். கிருபி அருளுகிறவரே சோத்ரம் ஐயா. உம்முடைய கிருபி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கிருபி எங்களுக்கு தேவையப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபி எங்களுக்கு தேவையப்பா ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவிந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையின் மனதுற கத்தர் சொல்லுகிறீர் ஐயா. நீங்கள் எங்களுக்கு தேவையப்பா. உம்முடைய கிருபி எங்களுக்கு தேவையப்பா. உம்முடைய கிருபி எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையப்பா ராஜா. உம்முடைய கிருபி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபி எங்கள் திருச்சபையில தேவையப்பா. உம்முடைய கிருபி எங்களுடைய வாழ்க்கையில தேவையப்பா. உம்முடைய கிருபி எங்களை ஆவிக்குரிய காரியங்களை உபதில ஆண்டவரே. உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. தகப்பனே மக்கு சோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. ஹாலேலூயா. என் வாழ்க்கை
0: ஆமீன் ஆமீன். ஊழியருடைய தொலைபேசியிலே அழைப்பிலே தடி ஒன்று வந்திருக்கிறது. இந்த வயலே அவர் திரும்பமாக இணைவார்.
2: தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ரெகோபோ தொடங்கினதே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல. மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எந்த குறையெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி

உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் வீவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஹலிலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணம் உண்டு. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். எங்கள் கூடாரத்தின் இடத்தை நாங்கள் விசாலமாக்குகிறோம். எங்கள் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகிறது அப்பா, நாங்கள் தடை செய்ய மாட்டோம். எங்கள் கயிறுகளை நீளமாக்கி எங்கள் முளைகளை உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெறுகிறோம். எங்கள் சந்ததிய ஆண்டவரே, ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். ஆண்டவராகிய தேவன், எங்கள் சந்ததியாரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் ஆண்டவரே ஈசாக்கை ஆண்டவரே பலிபுடத்திலே வைத்தான் ஐயா, பாவனையாய் திரும்ப பெற்று கொண்டாரப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், எங்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் எழுந்து உம்முடைய ஆலயத்தை கட்ட வேணும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, லேவியருடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியங்களை செய்ய வேணும் ஆண்டவரே அப்பா. இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமம் ஆண்டவரே தேவனே அப்பா. பிதாவே உமக்கு சூத்திரம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கமடைகிறோம். எங்கள் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களில் குடியேற்றி வைப்பார்கள். ஹாலேல் ஊயா. ஆண்டவரே, குடியேற்றி வைப்பவன் என்று பேர் பெறுவாயர் சொல்லி கூட உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. பாழாய் கிடந்தவைகளை மறுபடி கட்டுகிறவர்களப்பா, பாழாய் கிடந்த வாழ்க்கை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் சந்ததியை நீர் உருவாக்க விடுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபி ஆண்டவரே சிருஷ்டித்து ஆண்டவரே இஸ்ரவேலா உருவாக்கின தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்க தான் சிருஷ்டித்தீங்களா ஐயா, அவர்களை நீங்க தான் உருவாக்க வேணும் தகப்பன். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் உன் பிள்ளைகளை. என்னிடத்துல புவியன் சொன்னீரே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனை எழுந்து பிரகாசிக்கட்டும் ஐயா. உம்முடைய ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் ஐயா. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே ஆண்டவரே சுடர்களாய் பிரகாசிக்க கிருபதாரும் ஐயா ராஜா. என் தகப்பனே, எங்கள் சந்ததிகளை எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே தேவனை பிரவேசிக்க வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தீரே ஐயா ராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தீரே தகப்பனே. அதே போல எங்கள் சந்ததியாருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரவேசிக்க வேணும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்திய நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹாலேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். ஹாலேலூயா. நீரங்கள் மீட்பரப்பா, நீரங்கள் மீட்பரப்பா. இந்த நாளிலும் ஐயா ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் உண்டோ அந்த குறைவுகளை நீர் மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். உம்முடைய நாமம் மீட்பெறும் சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்முடைய நாமம் மீட்பெறும் சொல்லி இருக்கிறீர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், உன் மீட்பர், உன் மீட்பர். எங்கள் மீட்பர், எங்கள் மீட்பர். எங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுகிற தேவன், எங்கள் சந்ததிகளை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா. உம்முடைய ஜனங்கள் என்னென்ன குறைவுகளுக்கு கூடாக கடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே, டிப்ரெஷன்லே கடந்து செல்கிறார்களோ அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடும், விசுவாசத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போதித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை

ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இல்லத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உன்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு

கயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார் மறவாமல் நினைக்கின்றார் எங்கள் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே எங்கள் கத்தர் செய்த நன்மைகளை

0: ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நீர் நன்மை செய்கிற தேவனே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீரே எங்களுடைய அடித்தளம், நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தரண்டை துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, தேவ வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களுக்கு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிஸ்னஸ் காரியங்களிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. சபை காரியங்களிலும் வழிநடத்துவாராக. அதே வேளையிலே எங்களுடன் இணைந்த சகோதரன் இமானுவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you.
1: Amen. Amen. Amen. Amen. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார். கத்தர்தாமே அவர்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. போக்கிலும் விரத்திலும், குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சர்ச் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும், நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கத்தர்தாமே வழிநடத்துவாராக. ஆமேன். இன்று 12ஆம் தேதி, 8ஆம் மாதம், 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 12ஆம் தேதி ஆவணி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, அத்தோடு 92 ரேடியோக்களிலே எங்களை இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர்தாமே அவற்றுக்கூடாக கேட்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைக்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். வாகமும் 33:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கின்ற அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 7, எரேமியா 33, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மார்க்கு 7வது அதிகாரம் பெற்ற நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாக வந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஆரம்பிப்போம். சமர் காலங்களிலே ஹொலிடே காரியங்கள், ட்ராவல் காரியங்களினாலே பலர் இணைய முடியவில்லை. எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து கனடாவில் இணைந்தார். அதனாலே அவர் நாளில் இணைய முடியவில்லை. ஆனாலும் இந்த வேளையிலும் நாங்கள் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சவுதி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். முதல் முதலாக எங்களுடன் பல வருடங்களுக்கு பின்னதாக சவுதி மெலினா பேர்னட் அவர்கள் ஓபனியா பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சவுதி டோலியிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர், ஆமீன். நினைஞ்சுக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேடமாக இலங்கைக்காக ஜெபியுங்கள், மீதியான ஜெபங்களுக்கூடாக சபைகளுக்கூடாக வழி நடத்துங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உங்களை இந்த வேளையிலும் கத்தடி சபை பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேடமாக அந்த இலங்கை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சபைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சித்தத்தை செய்து அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண நீர் உதவி படியாக ஜெபிக்கிறேன். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், எங்களுக்காக யாவற்றையும் அந்த சிலுவையில செய்து முடித்தவர். அந்த இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளும் ஜெபிக்க ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒரு சுகமத்தை கொடுக்கும்படியாக, அந்த தேசத்தில் இருக்கிற தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக, உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேல நீட்டப்படும்படியாக, ஆண்டவரே அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும்படியாக, மோசேயுடைய கோலுக்கூடாக செங்கடலை இரண்டாக பிரித்திரே, யோர்தான் நதியை பின்னட வைத்தீரே, அந்த முடியாத எரிகோ கோட்டையை நீர் தகர்த்தீரே. அதே போல இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும், அந்த மக்கள் சமாதானத்துக்கான தடைகள், ரட்சிப்புக்கான தடைகள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற தடைகள் ஒவ்வொன்றையும், அந்த மதங்களூடாக வருகிற ஒவ்வொரு தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த பெரிய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இலங்கை தேசத்தின் மேல அனுப்பும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று, நன்மையான இவுகளும் பரிபூர்ணமான மரங்களும் அந்த தேசத்தில் உள்ள சபைகளுக்கூடாக, அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கூடாக, அந்த தேசம் முழுக்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்முடத்துல திரும்பும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சுகமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, மன உருக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த கடினமான இருதயங்களை எல்லாம் மாற்றிவிடும்படியாக ஆண்டவரே, மேலும் கடினப்படாதபடி அந்த தேச மக்கள் உம்மை தேட, நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த தேச மக்கள் அறிந்து கொள்ள நீர் இடப்படும்படியாக எம்பிக்கிறேன். ஆண்டவரே, அந்த அழகான தேசத்திலே அந்த புயல்களுக்கூடாக, வெள்ளப்பெருக்குகளுக்கூடாக அந்த தேசம் பாதிக்காதபடி அந்த ஏழை மக்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பகுதிகளை சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு அபிவிருத்தியோடு அந்த மக்கள் செயற்பட, அந்த தீமைகளினால வருகிற தடைகளை எல்லாம் நீக்கும் போடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விசேடமாக ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த தேசம் ஒரு சுமமான தேசமாக, நன்மைகளை பெற்றுக் கொள்கிற தேசமாக நீர் மாற்றப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு உம்முடைய கரம் கூட இருந்து அந்த ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளேயும் உம்முடைய ஊழிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அந்த தேசங்கள்ல கிருகை செய்த மக்களும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனசர்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுடைய ஊழியத்தை நீர் கரம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்துல உம்முடைய அன்பு விதைகள், உம்முடைய கனிகள், வரங்கள் செயற்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: எனக்கு பிரே பண்ண முடியும்.
1: ஆமென், ஆமென். டாலி நீங்க ஜபம் பண்ணுங்கள், அதனை தொடர்ந்து ஸ்ரீ மேகலா அவர்கள் வழி நடத்துவார்கள், நீங்கள் ஜபியுங்கள்.
3: ஆமே, நன்றி நன்றி இயேசுவே. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்க இருந்து உங்களுக்குள்ள வாழ்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தையில் ஆண்டவரே ஜீவன் உள்ளது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தங்களுக்கு உங்களோட வாக்கு தத்தங்களின் படி நடப்பதற்கு எங்களுக்கு உங்களோட வெளிப்படுதலையும் உங்களோட அன்பையும் தெரிவி இன்னும் அதிகமாக கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சபைகள் ஆண்டவரே உங்களோட அன்பு குறியாத வண்ணமாக சபைகளை கட்டி எழுப்புறவர் நீங்கள் ஐயா, சங்கமம் வானொலியை கட்டி எழுப்புறவர் நீங்க ஐயா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவி மட்டுமே எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க ஜபாவி மூலமாக அப்பா. அதிகமான ஜபாவியை ஆத்மா பாரத்தை எல்லாருக்களையும் கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. ஆத்மாக்கள் அழிந்து போற காலத்துல ஆண்டவரே எங்களை அப்பா ஏசியாவின் வாயை தொற்றது, ஏசியாவின் வாயை தொற்றது போல ஆண்டவரே எங்களோட வாயின் தொடுங்க ஆண்டவரே. எங்களோட வாயில் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக உங்களுக்கு ஏற்றவர்களாக நடப்பதற்கு ஊழியர்களை கடைசி காலத்துல இன்னும் அதிகமான ஊழியர்களை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கமம் வானொலியின் நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற நீங்களே உண்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா. நாங்க அப்பா அங்க எங்கள் வினத்தின் நிமித்தம் நாங்க சோர்ந்து போனாலும் எங்களுக்குள்ள பலம் கொடுக்கிற தகப்பன் நீங்க அப்பா. பலத்தினாலும் மேல பராக்கிரமத்தினாலும் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துல அப்பா அவ்வளியோ ஜீவன் உள்ளது ஆண்டவரே அப்பா. நேற்று ஒரு பாஸ்டர் அந்த நெஞ்சு வழி வந்து எப்படி அவர் கத்தர் வழி நடத்துறாரோ அதே போல எனக்கும் என்ன என்ன இருக்கிற பலவீனத்துல கத்தர் நடத்தி கொண்டு வர மக்கா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஊழியக்காரர்கள் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இளைஞர் தேசத்தில் ஆண்டவரே சபைகளை கட்டி எழுப்புவதற்கு அப்பா அதிகமான புதிதான ஊழியர்களை அனுப்பி உங்களுடைய அபிஷேகத்தினால உலகம் அங்கங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங் அப்பா. அந்த வல்லமையின் அதிகமாக பொழிந்தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு ரிவைவலை கொடுங்க ஐயா அப்பா. நாங்க அப்பா அங்கேயோ இருந்து தெரிந்தெடுத்த எங்களை ஆண்டவரே உங்களுக்கு உகந்த பாத்திரராக உங்களுக்கேற்றவர்களை சிந்திப்பதற்கும் உங்களுக்குரியவர்களாக நடப்பதற்கும் எங்களை அப்பா உங்களோட சித்தத்தின்படி நாங்கள் யாவரும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க, உங்களோட கிருபையை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய அப்பா உங்களோட வல்லமையிலையும் உங்களோட அன்பிலும் குறைவே இல்லை. ஆனபடிய அன்பு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. அன்பு விசுவாசம் நம்பிக்கை இவர்களில் அன்பே பெரியது. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையா இருந்து ஒருவருக்கு ஒருவர் உங்கள் மேலே அதிகமாக அன்பு கூறுவதற்கு உங்களுடைய அன்பை அதிகமாக ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. முதலாவது அவருடைய ராஜ்யம் அவருடைய நீதியன் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று கூறி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களை அழைத்து உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி வாழ்த்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் வேலையில் இருந்தாலும் இணைந்து ஜபித்து ஆசீர்வித்து உங்களை கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நித்திய வெளிச்ச நேரத்தில் நேற்றைய நாளை நடத்தினீர்கள், அதே வேளையில் இந்த வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், சகோதரன் குணபாலன் அவர்கள் லண்டன் நூற்றி அறிவிலிருந்து இணைந்திருக்கிறார். நாங்கள் இந்த வேளையில் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். பேசலோட்டமா? இணைந்திருக்கிறார்கள். பல காலத்துக்கும் பின்னதாக அவருடைய எல்லா காரியங்களையும் கத்த நிறைவேற்றி கொடுத்திருப்பார் என விசுவாசிக்கிறோம். வாலி பிப்பன் அவர் இலவில காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அந்த வகையிலும் கத்தர் தாமை வழி நடத்துவாராக. அவருக்காகவும் அவருடைய சபைக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அதே வேளையிலே மீதியான காரியங்களுக்கு ஊடாக ஜெபிக்க அவரை அழையுங்கள். மெலினா பேர்னட் பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ப்ரீஸ்லோட் சிஸ்டர் மெலினா, பிரைஸ் லார்ட். இணைந்திருக்கிறோம், அவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் மகளா அழைத்து அவரை அழைத்து ஜெபத்தை கொடுங்கம்மா.
4: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமா ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஜெப வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நீ நடத்துவீராக ஆண்டவரே, மனுஷிகமாய் அல்ல ஆண்டவரே, நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஆமேன். இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொருவரு காரியமா ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பொருளாதார காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல அதிகமாக இந்த ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல ஹெரோயின் நிமித்தமாய் வாலிபருடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள், வெச்சாரம் வேசித்தனம் அதிகமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல ஒவ்வொருவரும் நடவடிக்கை, திருமணமானவர்கள் கூட பிள்ளையான நடவடிக்கையில போது நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தேவனுடைய கரத்தினாலதான் இந்த காரியங்கள் ஆகும். அதனால் நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். ஹீரோயின் எல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும். அதெல்லாம் எங்கு கண்டுபிடிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலேயே அது அழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கண்டுபிடிக்கப்படுகிறது, ஆனால் என்ன அதுக்கு பின்பதாக அது அழிக்கப்படுகிறதா என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அப்படி இல்லாதபடிக்கு அது அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். சிறுவர்கள் வாலிபர்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். அவர்கள் இந்த வேசித்தனமான காரியத்துக்குள்ளேயோ விபச்சாரத்துக்குள்ளேயோ இந்த ஹீரோயின் காரியத்துக்குள்ளேயோ போகாதபடி தேவன் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் படிப்பு விஷயங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் முன்னேறி சென்று இனி வருகிற ஜெனரேஷன் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக சிஸ்டர் மெல்லினா பேன ஜெபித்துக் கொள்ளுங்க.
5: நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்று கூடவும் ஆண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் நீர் இந்த வேளையை எங்களுக்கு ஏற்படுத்தினக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன், நீங்க எங்களுடைய தேசத்தை காத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேசத்திலே சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக குறிவைத்திருக்கிற எல்லா பிசாசின் கண்ணிகளையும் தேவன் தாமி முறியடித்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை எங்களுடைய தேசத்திலே நீங்க எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே கிரியை செய்கிற போதை வஸ்தி நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகளுக்குள்ளே இந்த பாவமான காரியங்கள், போதை பொருள், அதே போல தேவையற்ற காரியங்களுக்கு அடிமைத்தனங்களுக்குள்ளே சிக்கி கொண்ட ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து கொண்டு எங்களுடைய தேசத்தின் எதிர்கால சந்ததி அநியாயமாக போகத்தக்கதாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாதாவியின் கிரியையிலும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகளுக்குள்ளே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய சுவிசேஷங்கள் கொண்டு செல்லப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்பட நீங்க கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் வேதத்திலே காண்கிறோமே, எங்களுடைய சந்ததிக்குள்ளே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல, எங்களுடைய சந்ததிக்குள்ளே தேவன் செய்த கிரியைகளை நன்மைகளை அறிவிக்க நீங்க வலுக்கட்டாயமாக நீங்க அதை அநேக இடங்களிலே அப்பா நீங்க வலியுறுத்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், தேசம் எங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தெடுக்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேத ஞானத்திலே வளர்த்தெடுக்க, ஒவ்வொரு சபைகளும் தங்களுடைய சபைகளில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மட்டிலே கருத்துள்ளவர்களாய் நடந்து அவர்களை நல்வழிப்படுத்தவும், முதலாவதாக அவர்களை வேதத்திலே சரியா வளர்த்தெடுக்கவும், தேவன் பெற்றாருக்கும் சபைகளில் இருக்கிற நடத்துறவர்களுக்கும் நீங்க உங்களுடைய கிருபையை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் சிறு பிள்ளையிலும் உம்முடைய வார்த்தைகளை சரியாக பிடித்து கொண்டு மற்றவர் மத்தியிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும், அநேக பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாம் ஆண்டவரே. சபைகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் உமக்குள்ளாக வளர தேவன் உம்முடைய கிருபையை ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் அந்த நேர்மையோடு செயற்பாண்டவரே. அப்பா, இந்த லஞ்சம் போன்ற காரியங்களினால் இந்த சரியான சட்டம் கடைபிடிக்கப்படாத நீக்கப்படவும் ஆண்டவரே. சரியான தண்டனைகளும் அதுக்கு முறையான சட்டங்களும் சரியான முறையிலே அது செயற்படுத்தவும் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். கடவுளுக்கு பயந்த தேசத்தை நீதியோடு ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்களை தேசத்திலே நீங்க உண்டு பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எதிர்கால சந்ததியை கெடுத்து போடத்தக்கதாய் தேசத்திலே கிரியை செய்கிற சகல அசுத்தாவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான தேசத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள்

0: हेलो। हेलो।
1: हाँ प्लीज स्लो
0: ओ प्रेज
1: डाउन।
0: लॉर्ड जीसस। हाँ प्रे பண்ணுங்க அம்மா।
2: எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே, தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நீங்க வெறுக்கிற காரியங்கள்ல இருந்து நாங்கள் மனம் திரும்ப, ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதப்பா, உம்முடைய வருகைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே நிறைவேறுகிறதா காலமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையிலே தேசம் எங்கிலும் உள்ள சபைகள் தங்களை தாழ்த்தி, தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி, அவருடைய இருதயத்தில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு வழிகளையும் விட்டு விலகி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே, அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற தேவன் நீங்க கிருபை செய்ய முடியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. கல்வி கற்கிற சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு பிள்ளைகளும் வழிதப்பி போகாத படிக்கு நல்ல ஒழுக்கத்திலேயும் நற்காரியங்களிலும் வளர்க்கப்படத்தக்க சட்டங்களும் அதற்குரிய நடைமுறைகளும் எங்களுடைய தேசத்திலே கொண்டு வரப்பட தேவன் உதவி செய்ய முடியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இலவச கல்வியை தேவன் எங்களுடைய தேசத்திலே பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த கல்வியை பெற முடியாத படிக்கு தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தடைகளை உடைத்து நீங்க வழிவாசலை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, அப்பா இந்த இலவச கல்வியிலே ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையை சரியா செய்யவும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும், பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த ஞானம் அவர்கள் நட்பிரஜைகளாய் விளங்க அது அவர்களை வழிநடத்தும்படியாகும் தேவன் நீங்க வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை மீண்டுமாய் உங்களுடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. பாவ பிடியிலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அடிமைத்தனத்திலே வாழ நீங்க எங்களை அழைக்கவில்லையப்பா. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ள தேவன் நீங்க வந்து இந்த உலகத்தில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட ஆண்டவரே, அவர்களுக்குள்ளும் உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படவும், பரிசுத்தமுள்ள ஒரு எழும்பவும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு இளம் சமுதாயம் எங்களுடைய தேசத்தில் உண்டாகும் தேவன் நீங்க கிருபை செய்ய முடியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய படிப்பு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் உங்களுடைய பெற்றோர் ஆவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாய் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில இந்த கவர்மெண்ட்ல எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், பிழையான காரியங்களை, பிழையான அந்நிய மத போதனை எடுக்காத படிக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்கார ஒருவன் ஒருவர் அந்த இடத்துல நியமிக்கப்பட வேண்டும். அது என்ன ஆலோசனைகள் எடுக்கிறாரோ அந்த பெரிய பெரிய ஆலோசனைக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் நின்று அந்த இடத்துல சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். கவர்மெண்ட்ல எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதிக்கும்படியாகவும், அதே நேரத்துல சரியான சகோதரி ஜபித்தது போல சரியான வேலை வாய்ப்பு யார் யாருக்கு கிடைக்க வேணுமோ அந்த வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேணும். லஞ்சம் அதுகளுக்குள்ள போகாத படிக்கு படிப்பு காரியங்கள் நிமித்தமாய் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும். அதே நேரத்துல தோட்டங்கள் விவசாயங்கள் செய்யறவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டும். அது நிமித்தமாக தான் அது நாங்க தமிழ்ல படிச்சிருக்கிறோம். வரப்புயர நீருயர வயல் வரப்புயரும் வரப்புயரத்தான் கோன் உயர்வாண்டு கோன் உயர்ந்தா தான் அப்ப கவர்மெண்ட் உயர்ந்து வந்தா தான் இது தேசம் வந்து ஆசீர்வதிக்கப்படும். அதே போலதான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்துல செழிப்பு வர இந்த வறுமையெல்லாம் மாறும். மக்கள் சந்தோஷமா இருப்பார்கள். இந்த தேவையில்லாத காரியங்களுக்குள் அவர்கள் நுழைய மாட்டார்கள். அந்த பணம் இல்லாத நிமித்தமாக எப்படியாவது நாங்கள் என்னத்தை வித்தாவது நாங்கள் முன்னுக்கு வருவோம் என்ற புள்ளியான நோக்கங்கள் எல்லாம் மறைந்து போயிடும். அதற்காக நாங்கள் ஒருமனப்படுவோம். இதற்காக பிரதர் குணா ஜபித்துக் கொள்ளுங்க. பிரதர்
3: அக்கா விண்ணப்பத்தை திருப்பி சொல்லுங்க.
0: என்னென்ன ஸ்ரீலங்காவை ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிப்போம். அந்த கவர்மெண்ட்ல நடக்கிற திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசகர் இருப்பார். அந்த ஆலோசகர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல விவசாயிகள், தோட்டம் செய்கிறவர்கள், பயிர் செய்கிறவர்கள், புதுசா ஃபேக்டரிஸ் எல்லாம் திறந்து நல்ல முறையில ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்யறவர்கள் எல்லாம் முன்னேறி வர வேணும். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க வேணும், அவர்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கிடைக்க வேணும் என்று நாங்கள் ஒரு மனப்படுவோம். படித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர்.
3: ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லம் உள்ள தேவனே உமை சோதரிக்கிறோம் ஐயா. முந்தினவர்களோடு இருந்தவராகிய தேவனே, நீங்கள் பிந்தினவர்களோடும் இருக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தேசத்துக்காக, ஸ்ரீலங்கா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்துல கத்தாவே அதிகாரிகளாக நீங்க நியமித்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாரிகளை கத்தாவே இந்த மக்களுடைய வாழ்வியல்கள் வாழ்வாதாரங்களை கவனிக்கும்படிக்கு நீங்க நியமித்தீர்கள். ஆனால் அவர்களோ தங்களுடைய விருப்பத்தின்படியும் தங்களுடைய சுய ஆண்டவரே இச்சைகளின்படி அந்த தேசத்தை நடத்துவதற்காக தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் அவனவன் பார்வைக்கு தான் செய்கிறது சரி என்று சொல்லுகிறபடி செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளுடைய கண்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளில உண்மையும் உத்தமமான உக்கிரானக்காரரை போல இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவர்கள் செய்ய அவர்களுடைய இருதயங்களை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இரக்கங்களை காட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தயவுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையும் உத்தமமா இருந்து ஜனங்களை கவனிக்கவும் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கவும் ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதான நல்ல எண்ணங்களையும் ஆண்டவரே நல்ல கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே மக்களுடைய சீரழிவுகளையும் மக்களுடைய பொருளாதார வீழ்ச்சியையும் மக்களுடைய ஏழ்மை நிலைகளையும் கவனித்து ஆண்டவரே அந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வியலுக்கு ஆண்டவரே தேவையானவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக இந்த அதிகாரிகளுடைய கண்களில் தயவுகள் உண்டாக்குவீராக செபிக்கிறோம் ஐயா. அந்த அதிகாரிகள் கர்த்தாவே இரக்கம் உள்ளவர்களாய் மாறி தங்களால் செய்யக்கூடியதை மக்களுக்கு செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களோடு கூட ஆண்டவரே ஆலோசகர்களாக இருந்து ஆலோசனை கொடுக்கிறவர்கள் கர்த்தாவே நல்லவர்களாக இருக்கவும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே வேண்டாத ஆலோசனைகளை தள்ளிவிட்டு கர்த்தாவே நல்ல ஆலோசனை உள்ளவர்களாக தேசத்தை செழிப்பாக கொண்டு வரத்தக்கதாக பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரத்தக்கதாக அநேகர்கள் கர்த்தாவே தகப்பனின் நன்மையினால் திருப்தியாகத்தக்கதாக அந்த தேசத்துல நடக்கிற சூழல்களை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஏழ்மையான சனங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக பொருளாதார பிரச்சனையில இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக தொழில் செய்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே எல்லாரையும் ஒரு ஊக்குவிக்கிற தன்மைகளை அந்த அதிகாரிகள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். நல்ல ஞானங்களை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்க. தொடர்ந்து பயணிக்கிறவர்கள் சேர்ந்து பயணித்து ஒத்துழைத்து காரியங்களை செய்யத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் படித்து ஆண்டவரே தகப்பனே வேலைகள் இல்லாமல் ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல தேசம் கர்த்தாவே ஆண்டவரே அந்த தேசத்துல எல்லா வளங்களும் உண்டு, அவைகளை ஆண்டவரே அந்த மண்ணை பண்படுத்தி அந்த தேசத்துல செய்யக்கூடிய பொருட்கள் ஆண்டவரே ஆண்டவரே செய்யக்கூடிய விவசாயங்களை செய்து அந்த தேசத்துல ஆண்டவரே ஒரு நல்ல முயற்சிகளை எடுக்கத்தக்கதான கிருபைகளை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அது மாத்திரமல்ல அந்த தேசத்துல செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், விலங்கின வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் யாவும் ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த தேசத்துக்கும் சுற்றி இருக்கிற தேசங்களுக்கும் கொடுத்து ஆண்டவரே உதவத்தக்கதான கிருபைகளை அந்த தேசத்துல கத்தர் ஆசிர்வதித்து தரும்படியாக நாங்கள் செவிக்கள். பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. வேண்டாத காரியங்களிலிருந்து பிள்ளைகள் தப்பிக்கொள்ளத்தக்கதான வழிகளை கத்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவருடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் தாமே ஆசிர்வதிப்பீராக. எல்லாரும் கத்தரை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செவிக்கிறோம். சங்கமம் ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி எண்ணம் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து எண்ணம் அவர்களை சத்தியத்தினால் நிரப்பி அநேகர்களை தட்டி அனுப்பி ஆயத்தப்படுத்த தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். சங்கமம் ஊடகம் கேட்கப்படுகிற விடுதலுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுதலைகள் உண்டாகி ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அநேகருக்கு இந்த ஊடகத்தை கொண்டு செல்லுகிற கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே லெஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் தம்மை தொடர்ந்து பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தேவ குடும்பங்களுக்காக செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், உம்முடைய ஆவியினாலே சேர்த்து கொள்ளப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு கூட ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் சுகபல ஆரோக்கியங்களோடு இருந்து கர்த்தாவே எண்ணம் அதிகமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், எண்ணம் அதிகமாய் உம்மை துதிக்கவும் பாடவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக, சுகபல ஆரோக்கியங்களோடு ஒவ்வொருவரும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன், ஹலேலூயா, ஹலேலூயா. தேங்க்யூ பிரதர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய தேவைகள் யாவையும் தேவன் சந்தித்து இந்த நாட்கள்ல பெரிதான ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறபடினாலே அவருக்கு கொடான கொடி சோத்திரம். ஜெபித்த உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலக நாடுகள் முழுவதும் நாங்க பாக்குற நேரத்துல ஒவ்வொரு இப்ப ஏழு கண்டங்கள் இருந்தாலும் ஆறு கண்டத்தில் இருக்கிற ஜனங்களும் ஒவ்வொருவரு வித்தியாசம் வித்தியாசமான விக்கிரகங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். ஒவ்வொரு இந்த ஸ்ரீலங்காவை பார்த்தா அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு, சைனாவை பார்த்தா அங்கு ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியாவில பாத்தீங்கன்னா அங்க எலும்பு கூடு வணக்கங்கள் என்று நிறைய காரியங்கள், மனித வழக்கங்கள், அப்படி நிறைய காரியங்கள் காணப்படுது. நாங்க ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த விக்கிரக ஆராதனை நிறுத்தப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவினால் இந்த ஜனங்கள் நிறைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை எந்த இடத்துல செல்றதோ அந்த இடமெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும். ஒவ்வொரு ஜனங்கள்ல மனதிலையும் ஒரு தேவனை குறித்து, கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து ஒரு தெளிவு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். விக்கிரக ஆராதனைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல பேய் வணக்கங்களுக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போகிறார்கள், வாலிபர் அதற்குள்ளாக எழுப்புண்டு போகிறார்கள். அதே நேரத்துல பிள்ளையான முறை, தவறான முறை திருமணங்களுக்குள்ளாக வாலிபர் கடந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறது. இந்த ஆறு கண்டங்கள்லையும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அழிந்து போக வேண்டும். கத்திரி அறிகிற அறிவினால் இந்த ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். அதற்காக பேர் தெரியாது,
1: சிஸ்டர் ஐரீன் கொழும்பு இளைஞர், ஐரீன்
0: சிஸ்டர் ஐரின் ஜெபிச்சு கொள்ளுங்க இதுக்காக.
4: ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இருக்கத்தின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். கிட்டாவே சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கிட்டாவே. அப்பா தேசம் முழுவதுமாய் இருக்கிற விக்கிற தோப்புகள் கிட்டாவே அழியப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் அறியாத படிக்கு கட்டாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விக்கிர ஆராதனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கட்டாவே. இதெல்லாம் பொய்யான காரியங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் கட்டாவே அப்பா. ஒவ்வொரு சிலை வழிபாடுகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கட்டாவே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டாவே. இது உயிர் இல்லாத இந்த உருவங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று உணர கத்தனான நல்ல உணர்வுகளை தேவன் கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கட்டாவே அப்பா பேய் வணக்கங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் கட்டாவே அப்பா தேவனையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாம் கட்டாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனையுடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் அவர்களோடு பேசும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிலை வணக்கங்கள் உமக்கு அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா அதை உணர்ந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இதே போல கட்டாவே அப்பா ஜோசியம் பார்க்கறது கட்டாவே. இன்னும் பிள்ளை சூனிய கட்டுகளிலே மாந்திரியங்களிலே கட்டாவே அகப்பண்டு சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விக்கிரக கட்டுகளில இருந்து பிள்ளைகளை தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இடைய நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல பகுத்தறிவை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனிதனால் செய்யப்பட்ட இந்த சிலைக்கு ஒன்றுமே இல்லை என்று உணரத்தக்கதான இந்த கிருபையை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சிலை வழிபாடுகளுக்கு கூடாக கடந்து போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தடுத்து நிறுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கும் பாதுகாப்பு கரம் கூட இருக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு விதமான கட்டாவை வழிபாடுகளை கட்டாவை விக்கிற ஆராதனைகளை தேவன் அப்பா முறியடிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப
5: வணக்கம் நேர்களே.
4: உண்மையான தேவன்

0: ஈடுபட்டு கொண்டிருக்கிற கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த நிமிஷத்திலே தொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரமானவரே, அவர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. உண்மை உண்மையான தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய கல்வாரி அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒருவரை நாங்கள் மறந்திருக்கிறோமே என்ற அந்த உணர்வை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அவர் எல்லார்களுக்காகவும் கர்த்தாவே தேவன் உங்கள் ஜீவனை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டு இருக்கிறீங்க ராஜாவே. அதற்கா ஸ்தோத்திரம். அவரே இந்த உணர்வை உங்களுடைய சிபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. விக்கிற ஆராதனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய தேவ அன்பை உடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படியா சிபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா.
1: நீங்கள் இணைந்திருப்பது
0: சௌத்திரம் ஆண்டவரே. உண்மை பின்பற்றி வர தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலே அவர்கள் வளரவும் கர்த்தாவே அப்பா. சௌத்திரம் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளவும் தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற எல்லா விக்கிரக தொகுப்புகளும் அழிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. சௌத்திரம் ஆண்டவரே. இது உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதிலே கர்த்தாவே அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லஸ்லியன்னா ரீட்டா சகோதரி குடும்பத்தையும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வானலியானது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேக ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் நீ உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். ஜன சகோதரிக்காய் சுபிக்கிறேன். மகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகள் போயிருக்கிற எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் கிரமமாய் நடத்தி முடிச்சுட்டு வர தேவன் உதவி செய்யுங்க. மகளோடு கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அதை போல கத்தாவே இந்த இணைப்பிள்ளை வந்து இணைந்து ஜபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமே மாமே என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் முதுகரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனோட நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்லவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். கர்த்தர் சாமி இந்த ஜெபத்தை கேட்டுபடினால் அவருக்கு கொடான குடி சூத்திரம். ஜெபித்த சகோதரி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் காரியங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய மன விருப்பங்கள் யாவற்றையும் தேவன் தாமே அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி சோத்திரம். சிஸ்டரை கூட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அமேன். அடுத்தா நாங்கள் ஜெபித்து தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தா நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த ஆறு கண்டங்களையும் காணப்படுகிற வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எந்த மூளை முடுக்கில் பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஜனங்களினால் நிறைஞ்சு போயிருக்கு. அதே நேரத்தில் வீடுகளில் போய் நாங்கள் கதைக்கிற போகிற நேரம் ஏதோ ஒரு வியாதி ஒரு படுக்கையில் யாராவது இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் அறிந்தவர்களுக்காக நாங்கள் அறிந்தவர்களை குறித்து நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்தில் ஆறு கண்டங்களையும் இருக்கிற ஜாதி ஜனங்கள் பாஜக்காரர் மத்தியில் தேவனுடைய அதிசயம் விளங்க வேணும். எந்த இடத்துலேருந்து ஜனங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு போய் இந்த ஊழியர்கிட்ட போய் நான் ஜெபிக்கிற நேரம் எனக்கு சுகம் பெற வேண்டும் விசுவாசத்தோட போகிறார்கள் அந்த இடத்துல சுகம் பெற வேணும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். அதே நேரத்தில் இந்த வியாதியில இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற வேணும் சொல்லி ஜெபிப்போம். அதே நேரத்துல முக்கியமா ஜெபிக்க வேண்டியது இந்த ஹாஸ்பிட்டல்களுக்காக. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மனிதனுடைய உயிரை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவர்கள் தன்னுடைய உயிரை போல அவர்கள் யோசிக்க வேணும், நினைக்க வேணும். நினைத்து அந்த மருந்துகளை சரியான முறையில கொடுக்க வேணும். குடும்ப பிரச்சனை காரணமாக டாக்டர் வந்துட்டு பிள்ளையான மருந்துகளை கொடுக்காதபடி ஞானம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் கீழ செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு டாக்டர்ஸுடைய கரத்தையும் தேவ கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதே போல நர்சஸ் ஒவ்வொரு மருந்து கொடுக்குற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதற்காக இந்த வேளையில சிஸ்டர் அருந்ததி ஜெபித்துக் கொள்ளுங்க.
2: நாங்கள்
3: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு
2: கனேடிய மண்ணில் இருந்து எங்களுக்கு முன்பாக

0: நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்று
1: 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும்.
0: உனக்கு வரப்பணத்தர் நானே என்று சொன்னபடி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. வாதி கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவரே, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குண்ணமாகிறோம் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளால் அவருடைய சரீரங்களிலே படும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைப்பேன் என்று சொன்ன தேவர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறோம். உடைய வசனத்தின்படி அவர்களை உயிரும் ஆண்டவரே, உடைய உயிர் தெளிந்த இந்த வேளையிலே ஆண்டவரே, கட்டிலே படுத்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரே சரீரத்திலே தொட்டும்படியாய் ஜபிக்கிறேன். ஒருவரும் எழும்பி ஆண்டவரே மறுபடியும் உடைய ஊழியங்களை செய்யும்படியாக ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆவியை அமரப்படும்படியாய் ஜபிக்கிறோம். கேன்சர் கட்டிகள் கரைந்து போவதாக, குழந்தைகள் மேல் இருக்கிற எல்லா நோய்களும் ஆண்டவரே அகன்று போகும்படியாய், சுகமும் ஆரோக்கியம் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டவழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தை கட்டவழ்த்து ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்திலே ஜீவன் உண்டு ஐயா. அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொட்டுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்கொண்டு ஆசீர்வதிங்க ஆண்டவர். இறுதிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், சுவாசத்தினால் ஆண்டவரே கத்தாவை என்ன கோளாறுகள் காணப்படுகிறோம், எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி சீராக இயங்கும்படி ஆண்டவரே, நாடி நெற்றம்பு எல்லும் ஊன் மச்சை பகுதிகள் எல்லாம் கர்த்தருடைய ஜீவ ரத்தம் பாயும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும், உம்முடைய அன்பு கடந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொரு ரப்பும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவர் நோயாளிகளையும் உடைய கரங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம் சுவாமி. உடைய பலத்த கரமும் ஓங்கும் புயமும் தொட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, அங்கு வேலை செய்கிற டாக்டர்ஸ் மார் தாதிமார் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரியாக டயக்னைஸ் பண்ணவும் சரியான மருந்துகளை கொடுக்கவும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஆலோசனை கத்தரே நீரே பொருட்படுத்தி நடத்துங்கப்பா. இந்த ஆத்துமாக்களை இசிக்கவும், அவர்களோடு இரக்கமாய்
1: தமிழ் கிறிஸ்தவம்
0: அன்பாய் விசாரிக்கவும் ஆண்டவரே. அதன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய அன்புகளுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம். கற்பிணி தாய்மார்கள் இருந்து, கருவில் இருக்கிற குழந்தைகள் இருந்து ஆண்டவரே, வாலிபர்கள், வயதிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கும் வீராக இருளில் இருக்கிற அந்த பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஆக்சிடென்டினால் ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரே உடலின் அங்கங்களை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அவருடைய எதிர்காலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய நாமர்கள் கூட மகிமைப்படுத்துங்க. ஊழியக்காரர்கள் எழுந்து மறுபடியும் ஊழியத்தை கட்டும்படியா ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில செய்யப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே தங்களுடைய ஊழியத்தை மறுபடியும் செய்யத்தக்கதாக பெலப்படுத்துங்க. பலவீனமான கைகளை திட்டப்படுத்துங்க. தள்ளாடும் முடங்கால்களை பெலப்படுத்துங்கப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதை செய்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் பரிகாரியாய் கர்த்தரென்று ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. சகலரும் அறியும்படி சாட்சியாய் ஆண்டவரை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற சங்கமும் பல்வழி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேர் பேராய் குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகம் தங்கும்படி ஜெபி. சங்கமங்களை தாழ்த்தி மரத்திலே தந்து கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும்படியாக ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருவருக்காய் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய
1: இந்த வானொலியானது மார்க் 16
2: பிள்ளைகளையும் நீங்க உங்களுடைய குடும்பத்துல தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எதுவும் தடைபடாதபடி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த அதிகமா நாங்க பாக்குறோம், இந்த உலகம் முழுவதிலுமே யுத்தத்துக்கான ஆரம்பங்கள் நடக்கிறது. எந்த இடத்துல போனாலும் நாங்க அறிந்து கொள்கிறோம், இந்த அமெரிக்கா மினால் யுத்தம் நடத்தப்படுது.
1: 15:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த
2: வேலையிலிருந்து காசமாய் அழிவுகள் வர வேண்டும் என்று அதற்காக நாங்கள் இதுல சிஸ்டர் ஜெனட் அவர்கள் அந்த புத்தக வெளியீடு நடத்தி இருக்கிறார்கள். அந்த
1: சங்கமம் வானொலியானது 24
2: புத்தகத்தை ஒரு ஒரு கிருபையான காரியம் பெருக வேண்டும், அவர்கள் தேவனுக்குள்ள இன்னுமா அதிகமாய் வளர வேண்டும் என்று நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்துல பிரதர் நடத்துற ஊழியங்கள், லெஸ்லி பிரதர் அண்ட் சிஸ்டர் ரீட்டா நடத்துற ஊழியங்கள், மகேந்திரன் ஐயா நடத்துற ஊழியங்கள் எல்லாம் வளர்ச்சியாக வேணும். அதாவது சங்கமும் வானொலியை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் மத்தியில் ஒரு கத்தரை குறித்து ஒரு பயம் பெற வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஊழியர்களுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்காக நாங்கள் கரிந்து மன்றாடி ஜெபிப்போம். அதற்காக புதுசா ஒரு
3: வந்திருக்கிறாங்க
2: சிஸ்டர் தயா, ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த காரியங்களுக்காக.
4: ஊழியர்களுக்காக
2: இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்களுக்காக சிஸ்டர் வெளியீடு புத்தக வெளியீடு பண்ணி இருக்கிறோம். அதற்காக அதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களுடைய திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, தகப்பனே, என சிஸ்டரப்பா ஒரு புத்தகம் மட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க தகப்பனே, அந்த புத்தகத்தை அப்பா வாங்கி அப்பா அதை வாசிக்கிற ஒவ்வொரு தரம் அப்பா அந்த அந்த வார்த்தை ஒவ்வொரு தரையும் தொடும்படியாக ஆயிடுச்சு அப்பா. தந்தையப்பா, அந்த வசனத்தை கேட்டு அதன்படி அப்பா ஒவ்வொரு தரம் நடக்க கிருப செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த புத்தகங்களை வாங்க அதிகமான எனங்களப்பா விரைந்து வரவும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. தந்தையை நீங்கள் பொறுப்பிடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா, உலகம் முழுவதும் அப்பா அப்பா தகப்பனே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஊழியங்களுக்கு செல்லும் போதப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க அப்பா. கொல்லாத மனிதர்கள் கண்கள்ல இருந்து தயவை கொடுங்க அப்பா. தந்தையப்பா, காரருக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகுமே என்று சொன்ன வார்த்தை படியப்பா நீங்கள் அவர்களோ ஒவ்வொருத்தரே அப்பா தகப்பனே போகும்போது அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பயணத்துல கூட இருங்க அப்பா. தந்தையப்பா, வீட்டுல பிள்ளைகளோடு கூட இருங்க அப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அனைத்து ஊழியர்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க தந்தையா. ஆண்டவரேப்பா, உலகம் இப்ப தகப்பனே யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தம் நடக்கிற தேசத்திலே அப்பா அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. நீங்களே
1: மணி நேரமும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற
4: செய்யுங்கப்பா. யுத்தங்கள் நிறுத்துற தேவாதி தேவனப்பா நீங்கள், சமாதான பிரபுவப்பா நீங்கள் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா தந்தையப்பா. அந்த இடத்திலேயப்பா அமைதியை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரேப்பா, இந்த யுத்தத்தை விட்டு விட்டு சமாதானத்தோடு வாழ எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்பா அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற இருதயங்கள்ல பேசும்படியாக சொல்லிக்கிறேன்ப்பா. தந்தையை யுத்தத்தை நிறுத்துவதற்கான இருதயத்தை அப்பா தகப்பனே நீங்களே அப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் பேசுங்க தந்தையப்பா. யுத்தங்கள் தொடராத படிக்கப்பா. ஆண்டவரேப்பா, யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு உணவு உடை இல்லாத ஒவ்வொருத்தரையும் அப்பா பொறுப்படுங்க, காத்துக்கொள்ள வழி நடத்துங்கப்பா. யுத்தங்கள் நிறுத்தினதற்காக நன்றி அப்பா. தந்தையை நான் இந்த நீடிய சமாதானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா, ஒவ்வொரு தேசத்தை நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. தந்தையை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்து
1: என்பதை
4: அப்பா தகப்பனே. யுத்த தேசங்களை அப்பா நீங்கள் அமைதிப்படுத்துறதற்காக நன்றி. எவத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, மூன்று விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் ஆமன்று பதில் தந்திருக்கிறீர்கள் தந்தையே. எல்லாவும் கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரத்துல எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். அடுத்தா நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம்.
1: உலகியர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: உலகம் முழுவதும் இருக்கிறோம் என்பது ஒரு ஒரு ஒரு ஆபீஸ்.
1: கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில்
2: வேலை செய்யறது பாஸ்டர் தலையிலதான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். ஏன் அவர்கள் அந்த அந்த பொறுப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற, அவர்கள் அந்த அதுக்கு பொறுப்பானவர்கள். அதே போல இந்த சங்கமம் வானொலியில ஊழியம் செய்யறவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு அநேகம். நாங்க பாக்குறோம் அவங்க ஒரு ஸ்டேஷன் நடத்துறாங்க அவ்வளவுதான் நாங்க பாக்குறோம். ஆனா அவங்க எத்தனை காரியத்துக்குள்ளாக, எத்தனை பேரோட கதைக்க வேணும், எத்தனை காரியங்களுக்குள்ளாக கடந்து போறாங்க. அவனோட வாழ்க்கை குடும்ப பிரச்சனையை பார்க்க வேணும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த இதெல்லாம் கவனிக்க வேணும், அவளுடைய வாழ்க்கையை கவனிக்க வேணும், அதே நேரத்துல ஊழியத்திலையும் சரியான முறையில நடத்த வேணும். அப்ப என்ன தேவன் சொல்லியிருக்கிற, அசதியாய் ஊழியம் செய்யாதபடி ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி. அப்ப ஜாக்கிரதையா நாங்க ஊழியம் செய்ய வேணும். அப்ப அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் பிறந்து மன்றாட வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. உலகம் முழுவதிலும் அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். ஒரு 10 பேரை வைத்து கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். வீதி வீதியாக சென்று ஒரு தங்களுக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் இல்லாதபடிக்கும் வீதி வீதியாக போய் அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுவோம். அதே நேரத்துல விழுந்து போய் பிரச்சனையின் நிமித்தமாய் விழுந்து போய் அவருடைய சுயினம் நிமித்தமாய் விழுந்து போய் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜபிப்போம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜபிப்போம். தேவன் அந்த காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிப்போம். விண்ணப்பத்துக்காக நான் ஜபித்துக் கொள்கிறேன். பரலோக பிதாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, யாபேஸ் ஜெபித்தது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கங்களை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டி கொண்ட வேளையில தேவரீர் தாமே அந்த விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தது போல இந்த சங்கமம் வானொலியில யார் யார் இந்த ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துல ஒரு புதிதான ஒரு ஒரு புதிதான ஒரு இதயம் பிறக்க வேண்டும். அவருடைய மனதில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், நோய்கள் எல்லாம் மறைய வேண்டும். இதுல கொடுக்கப்படுற வார்த்தைகள், ஜபங்கள் எனக்கு என்று ஒவ்வொருவருமாய் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் வெலப்படும்
1: சங்கமம்
2: எல்லா ஸ்தானங்களிலும் இருந்து வந்து ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஸ்தானத்துல ஜபிக்கப்படுகிற ஜபங்கள் அனைத்தும் உம்முடைய சன்னிதானத்துல வந்து எட்டுகிறபடியினாலும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தையும் தொடுகிறபடியினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தகப்பனே இந்த வேளையில ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், பசி, பட்டினி, வேதனை, ஆண்டவரே காயங்களோடு இருந்து மறந்து கட்ட முடியாத நிலை, ஆண்டவரே பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் இல்லை என்ற வேதனை, ஆண்டவரே எத்தனை துன்பமான காரியம் அப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து இந்த யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். நீ சொன்னீர் யுத்தத்தை நிறுத்துகிறவர் நீர் அல்லவோ ஆண்டவரே, நீர் நிறுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஐயா ஆண்டவரே. அந்த இடத்துல இருக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த வாலிபர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலத்தில் விளைகிற விளைச்சல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மிருக ஜீவன்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த தேசமே ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டும். எவ்வண்ணமாய் ஆண்டவரே அந்த தேசங்கள் அழிவுக்குள்ள, இடிபாடுகளுக்குள்ள போய் போனதோ தகப்பனே, அதை விட ஆண்டவரே மென்மேலுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு எழும்பத்தக்கதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்கள்ல ஜப்பான்ல எவ்வளவுமா யுத்தம் ஏற்பட்டு ஆண்டவரே அந்த நகரமே அழிந்து போயிருந்தது. ஆனால் ஆண்டவரே ஒரு நாள் வந்தது, அந்த நகரம் எவ்வளவுமாய் அழகாய் எழும்பி ஆண்டவரே ஒரு பிரதேசமாய் அழகாய் ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொண்டு முன்னேற்றமாய் காணப்பட்டார்களே. அதே போல ஆண்டவரே இந்த யுத்தங்கள் நடந்த பூமிகள் அனைத்தும் செழிப்பதாக என்று இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அங்கு ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு முன்னாக நிற்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. யார் யார் அந்த இடத்துல உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவரே ஒருவரும் அழிக்கப்படாதபடி யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த இடங்கள் முழுவதும் நடக்கட்டும் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே இந்த வேளையில ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுடைய ஆண்டவரே வேலை பெரியது கர்த்தாவே. ஆண்டவரே மோசே தனியனாய் நின்று ஊழியம் செய்த வேளையில ஆண்டவரே அவனு கண்களுக்கு கீழாக ஆண்டவரே 1000 பேர், 100 பேர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பிரிவு பிரிவாய் வைத்து ஒவ்வொருவரையும் கவனித்தது போல இந்த நாட்கள்ல அநேக ஊழியர்களை உலகம் முழுவதும் நீர் எழுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அக்கினியாய் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே பயிட்டுவரே. ஏனோ தானோ என்று எடுக்காதபடி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இது எனக்கு எனக்கு என்று சொல்லி எடுத்து ஆண்டவரே அதுல உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்களாக. காடுகள் மலைகள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே காடுகள் மலைகள் என்று பார்க்காதபடி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் படுகிற பிரயாசத்துக்கு தக்கதாக நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் அவர்களை தலைமையில் எப்பொழுதும் இருக்கட்டும் தகப்பனே. அதே போல் ஆண்டவரே இந்த நாட்கள்ல வியாதியின் நிமித்தமாய், வேதனையின் நிமித்தமாய், வறுமையின் நிமித்தமாய், மற்றவருடைய பேச்சு நிமித்தமாய் விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள்ல நாங்கள் எழுப்புகிறோம். அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. நீ சொன்ன வார்த்தையின்படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஐயா. அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. ஆரம்பத்தில் ஒப்பந்தமாய் ஆண்டவரே ஊழியம் செய்தார்களோ அத்தீ வண்ணமாக இந்த நாட்களிலும் எழும்பி ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. இந்த நாட்கள்ல நாங்கள் அறிந்திருக்கிறோம் எத்தனையோ பகுதி உள்ள ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகளும் ஆண்டவரே கெத்தாவ வெள்ளங்களும் மண் சரிவுகளும் ஏற்பட்டு ஜனங்கள் அழிந்து
3: கொண்டே.
2: அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. அந்த இடமெல்லாம் ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம் அப்பா. நீர் அற்புதம் செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக சங்கமம் வானொலி ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நடத்துகிற சகோதரனுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இதோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்.
5: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் சௌரி மங்களாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து வழி நடத்தினார். சௌரன் பாலன் நிற்கிறீங்களா? சௌரன் பாலன் ப்ரைஸ் லோட் ஐயா, உங்களோட சத்தம் கேட்கவில்லை. இல்லை ஐயா, சத்தம் சரியான குறைவாக இருக்குது, லோவாக இருக்குது. Praise the Lord, Sister Amy.
6: Praise the Lord, brother.
5: நீங்கள் உங்களுடைய சத்தம் கேட்கல, ஏனென்றால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் அப்படியே நில்லுங்கள், நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலையை நிறைவு கொண்டு வருவோம். சௌரி ஏமிக்கு இணைய முடியவில்லை, அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாக. வழி நடத்திய சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் அதே வேளையில் இன்றைய நாளை முதல் முதலாக இணைந்த சௌரி மெல்லினா பெர்னட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அப்படியே இணைந்திருங்கள். நாங்கள் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் அவரை இன்னும் ஒரு லைன்லே கனெக்ட் பண்ணுவோம். அவருடைய சத்தம் கேட்கவில்லை. கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஏமி நிறைவு ஜபங்களை எடுத்து வர அழைத்தேன், அவர் இணையவில்லை. பார்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரன் குணம்
7: ஜீசஸ் கிரைஸ்ட்
5: அவர்கள் லண்டன் யூகே லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்தார். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார். சௌரி அருந்ததி அவர்கள் கால வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல பாஸ்டர் ஆண்டன் டாசனயம் அவர்கள் இணைந்தார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரன் பாலன் அவர்களை நினைப்பு கொண்டு வருவோம். பிரதர் இப்ப கேக்குதா? ஆமேன் ஆமேன். நீங்கள் இன்றைய நாளிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்குமாக ஜபியுங்கள். எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே காலை வேளையிலே 8 மணி தொடக்கம் இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவர்களுக்காகவும் ஜபியுங்கள். அதனை தொடர்ந்து நீங்கள் ஒரு பாடலோடு இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
6: Recording stopped. Recording in progress.
7: அன்பான தாகப்பனே, ராஜா நாளை தந்த கிருபைகளுக்காக கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி தாப்பனே. தாப்பனே இந்த அதிகாலை காலம் முழுக்கம் தாப்பன் இதுவரை தாப்பனே ஜெய விண்ணப்பங்களை எடுத்த அன்பான சகோதரிகள் சகோதரர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தாப்பனே. அப்பா எடுக்கப்பட்ட ஜெய விண்ணப்பங்களை நீங்க தாப்பனே நீங்கள் ஆம் என்று மாமேன் என்றும் ஆசீர்வதித்தமைக்காகவும் இயேசுராஜனுக்கு கோடான கோடி கோடி நன்றி தகப்பன், நன்றி ராஜா. தேவ நடத்துகின்ற சங்கமம் வானொலியின் சகோதர குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே, நிறைவாக அனைத்து தேவைகளையும் சந்திங்க ராஜா, தேவைகளை சந்திங்க ராஜா, தொடர்ந்து மனிதத்துக்கு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம் தகப்பனே. உங்களுக்கு கூடிய நன்றி செலுத்தும் ராஜா. தகப்பனே சங்கம் மாணவியிடத்தையும் நடத்துகின்ற அந்த அன்பான சகோதர குடும்பத்தையும் இவருடைய ஊழியம் செய்கிற குடும்பங்கள், ஊழியம் செய்கிற மற்றும் சகோதர சகோதர குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகில் சங்கம் மாணவியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணியை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகில் ராஜா குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திரங்கள் சூனியங்கள் செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. அதுக்காக நினைச்சவன் தகப்பனே மற்றும் ராஜா உலகளா ரீதியில் ராஜா நிரந்தரமான சமங்கலத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் கொண்ட பொறுமைக்கா நன்றி ராஜா. இந்த நாடு அதிபர்களோடும் பிராணவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசு ராஜா, இறந்த சமாளத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படியே நீங்க கொண்ட பொறுமைக்கா மீண்டும் நன்றி செலுத்துவோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே
8: ஆமென்.
7: போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், உவற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், இத்தப்பாமல் கனி கொடுப்பாய், வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்ப

0: போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். தினம் பாடி மகிழ்வார்கள். பூவற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். அப்பா தினமும் நடத்திடுவார், ராஜா தினமும் நடத்திடுவார். இவ்வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, அங்கே சுகமாக வாழ்ந்திடுமே, அங்கே சுகமாக வாழ்ந்திடுமே. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய். காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கு ஊடாக வழிநடத்தினீர்கள். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் என்று கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பாடலுக்கு ஊடாக பாடல் வரிகளுக்கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தராவே உங்களையும் எல்லோரையும் நிறைவாக என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் ஆல்.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் சவரன் பாலன் அவர்கள் எங்களுடன் இணைந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. அடுத்து நாங்கள் ஓரிரு நற்சிந்தனை கூட கடந்து சென்று ஜப வழிக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஜப ஊழியர் வழி நடத்துவார். சௌகரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழி நடத்துவார். ஆமேன். ஆயத்தமாவோம். முன்னதாக நாங்கள் ஒரு நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன். தேவனிடம், தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போமா? ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 12th of August 2026, and the topic for today is You Are Blessed in Christ. The opening scripture is taken from 1 Peter 3 verse 9. Not returning evil for evil or reviling for reviling, but on the contrary, blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. As a child of God, you are called to live a life full of blessings. The Bible says you are called to inherit a blessing. This means God wants good things to work in your life. When you receive Jesus, you become a new creation and you belong to God's family. No curse, fear, or power of darkness can control your life. God has already blessed you in Christ. So instead of being afraid, remember who you are. You are God's child. You are God's child and His blessing is upon you. Walk with joy and confidence every day because you belong to the Lord. Hallelujah. Let's look into another scripture from Ephesians 1 verse 3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. Glory to God. Please say this after me. I am blessed in Christ. God's blessings work in my life, and I live in joy, victory, and peace every day. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப வசனமாக 1 பேதுரு 3:9 பார்ப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. இதன் அர்த்தம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடைபெற விரும்புகிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது புதிய சிருஷ்டிகளாகிறோம். மேலும் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகிறோம். எந்த சாபமோ பயமோ இருளின் வல்லமையோ நம்முடைய வாழ்க்கையை இனி ஆள முடியாது. தேவன் ஏற்கனவே நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பயப்படுவதற்கு பதிலாக நாம் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துடனும் தைரியத்துடனும் நடப்போம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கின்றன. நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திலும் வெற்றியிலும் சமாதானத்திலும் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. உங்கள் வசனத்தின்படி என் அன்பு அப்பாவே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் புது சிருஷ்டிகள். அவருடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இனி எல்லாம் புதிதாயின என்ற அந்த வசனத்துக்கேற்ப நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த அந்தகாரத்துக்கும் இனிமேல் இவர்களின் வாழ்க்கையில் இடமில்லை. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சகலதும் புதிதாகவும் சகலதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் வாழ்க்கை இருப்பதற்காக நன்றி. எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசு ராஜாவை இன்றைய நாளிலும் என் அன்பு அப்பாவை உங்கள் கிருபையால் முடிசு விட்டுங்க கத்தாவை. எல்லாவற்றையும் என் அன்பு ராஜாவை உங்கள் கிருபையால் அவர்களுக்கு வெற்றியாய் நீங்கள் முடித்துக் கொடுப்பதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். See you tomorrow.
2: Recording stopped. Recording in progress.
4: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 6 வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்தியும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்காக நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். 2 புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால் மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில் அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைகோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள். இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம். தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழியில்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம். சீரியருடைய இராணுவத்திடம் சென்று ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பிப்பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தறிகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளரவிடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போஸ்தலர் 6:8. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் ஸ்தேவான் பந்தி விசாரணையின் ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவன் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற அந்நாட்களில் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி அவன் மேல் பொய் சாட்சி சொல்லி அவனை ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தி இறுதியில் கல்லெறிந்து கொண்டார்கள். தனது மரண நிமிடத்திலும் கூட அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாயிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தான். மரண வேதனை கொடிய உபத்திரவத்தின் மத்தியிலும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக அவனால் எப்படி ஜெபிக்க முடிந்தது? இயேசுவின் சுவிசேஷத்திற்காக தன் உயிரையே ஒப்பு கொடுக்கும்படியான பலன் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அது மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்களை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக ஞானத்தோடும் தைரியத்தோடும் நேர்த்தியாகவும் எடுத்துரைக்கக்கூடிய ஞானம் அவனுக்கு எவ்வாறு கிடைத்தது? அவனுக்கு ஞானத்தையும் வல்லமையும் தேவையான பலத்தையும் தேவனாகிய கர்த்தர் தகுந்த வேளையில் அருளி செய்தார். பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு இருக்கும் பலவீனம் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி நீங்கள் போராடி கொண்டிருக்கும் காரியங்களை குறித்து தேவனிடம் ஜெபியுங்கள். ஸ்தேவானுக்கு அருளப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களோடும் இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க தேவையான பலனை அவர் நிச்சயமாக அளிப்பார். ஆகையால் உங்கள் பலவீனத்திலே நிலைத்திருக்காமல் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானோரு இணைந்து செயல்படுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: Recording stopped.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற
0: Recording in progress.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 2026 கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே தேடி வருகிறது. இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1:28 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தை யார் யாருக்கு கொடுத்ததென்றால், அங்கே கர்த்தராலே அனுப்பப்பட்ட தூதர் இந்த நாட்களிலே வந்து மரியாளை நோக்கி இப்படியாக பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அங்கே காப்ரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தம் ஆகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனாலே அனுப்பப்படுகிற தூதர்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்மை வந்து இந்த நாட்களிலே சந்திக்க வல்லவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார். யதார்த்தமாக சில வேளைகளிலே நாங்கள் தூதர்களை சந்தித்திருக்க கூடும், ஆனாலும் இந்த நாட்களிலே அவர்கள் தூதர்கள் என்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த நாட்களிலே முடக்கப்பட்டு, கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஒரு வாழ்த்துதலை பரத்திலே இருந்து இந்த நாட்களிலே அங்கே தேவனத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாக சொன்னால், வேதம் சொல்லுகிற காரியம், கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் தேவனிடத்திலே இருந்து இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதைவிட மேலாக இருக்கிறதாம் கர்த்தருடைய அந்த மகத்துவமான கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே சந்தோஷமாகவோ ஒரு சமாதானத்தோடு வாழ முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அவனிடத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரிடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவனுக்கு அந்த கிருபைகள் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை என்ற வார்த்தை இந்த நாட்களில் தூதர்கள் சொல்லுகிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு கலக்கம் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையிலே கலங்கி இந்த வார்த்தைதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் திடீரென்று தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அந்த வார்த்தையை கொடுத்து வார்த்தையை குறித்தே நாங்கள் இந்த நாட்களை சிந்தித்து கொண்டிருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே கிருபை பெற வேண்டும். தேவனிடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் கிருபை பெற்றால்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே கடந்து வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் இந்த நாட்களில், ஏனென்றால் அந்த கிருபை, தேவனுடைய கிருபை என்ன செய்யும் என்றால், மறைக்கப்பட்ட சில காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்திலே நடக்க இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதான அவரோடு ஐக்கியப்படுங்கள், அவரோடு பேசுங்கள்.
2: மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும்,
1: அங்கே ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகிக் கொள்ளும். இந்த வாக்குகளை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்குள்ளே தேவனுடைய கிருபை அபரீத விதமாக பெருகும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தர்தானே இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
0: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். வாக்குத்தத்தத்தை கூட கடந்து சென்றோம், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகள் கூட வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி கேம்ஸ் அம்மா அவர்களை இலக்கிய இருக்கிறோம். அவர் ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். கத்திரதாமே வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன். நாங்கள் ப்ரைஸ் லோட்டம்மா,
1: ப்ரைஸ் லோட் ஐயா,
0: ப்ரைஸ் லோட். இந்த வேளையிலும் இன்னும் ஒரு புதிய நாளிலே கத்தர் உங்களை இணைத்திருக்கிறார். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன். சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். கோடி ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், எண்ணுக்கடங்காத ஸ்தோத்திரங்கள். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேராவிங்கள் கேராவிங்கள் போற்று பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், பாதபடியிலிருந்து துதிக்கிறோம். ஆயிரம் நாவு கோடி நாவு போதாதப்பா, போதா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம், நாங்கள் மாத்திரம். சாப்பினே எங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உங்களோட மகிமை, உங்களோட மகத்துவம், உங்களோட வல்லமை அப்பா, சொல்ல முடியாத ஈவுகள் அப்பா. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா, கிருபை கிருபையப்பா, மட்டுமாய் தாங்கி வந்த கிருபையப்பா. கோடான கோடி நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி மட்டுமா என் தகப்பனை நடத்தி வருகிற கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகுதியற்ற எங்களுக்கு கூட கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா, அப்பா நாங்கள் குறைவுள்ளவர்கள். ஆனாலும் உங்களோட கிருபை எங்களை ஆண்டவரே தாங்குறதப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறதப்பா, எங்களை நடத்துறதப்பா. அவ்வளவு பெரிய தேவன் நீங்கள் ஆண்டவரே. சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தயவேளைக்கா ஸ்தோத்திரம், த நேரத்துக்கா ஸ்தோத்திரம், த நாளுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தந்த சுவாசத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்பாண்டவர்களிடம் ஆண்டவரே, பொல்லாங்கனின் காலம் ஆண்டவரே, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற காலமாயிருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் சுவாமி, அங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் அப்பனே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி. எந்த அப்பனே இந்த இனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று படித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, தங்களுடைய பாவங்களை விட்டு, தங்களுடைய அசுத்தங்களை விட்டு இந்த கபனே உங்களுடமாய் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்னை போல இருக்கங்கள் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, மன்னிங்க சுவாமி, இறக்கம் செய்யுங்க சுவாமி. உங்களோட கிருபை ஆண்டவரே இவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. இது கிருபையின் காலம் ஆண்டவரே, இதான குரோ காலம் ஆண்டவர். இந்த நாட்களிலாவது ஜனங்கள் இந்த கிருபையை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளத்தக்கதா கிருப்படியோ வேணும்படியை வைக்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா பிதாவே, என் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் ஐயா. உங்களை வருகை மிக சமீபம், காலங்களும் சூழ்நிலைகளும் ஆண்டவரே நேரங்களும் அப்பா தப்பனே எங்களோட வருகையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சுவாமி. அப்பப்பனே எங்களோட வருகையை பிதா ஒருவர் தவிர யாரும் அறிய முடியாது சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே நீங்க வருகிறவரா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா ஜனங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், ஐயா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஆசத்தம் உள்ளவர்களாய் மாற வேணுமணி இருக்கிறோம் சுவாமி, மாற வேணுமணி இருக்கிறோம். சத்தியம் இந்த நாட்களில் உண்டு சுவாமி, கேட்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, இது வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. எங்கும் வார்த்தை உண்டு சுவாமி ஆண்டவரே, எங்கும் வசனம் உண்டு சுவாமி தகப்பனே. ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு அறிவு ஆண்டவரே, ஒரு கண் ஆண்டவரே, குருட்டாட்டமெல்லாம் நீங்கிற அறிவு இந்த ஜனங்களுக்கு வர வேணுமணி விற்கிறோம், ஜனங்களுக்கு வர வேணுமணி விற்கிறோம் சுவாமி. ஐயான ஜனங்களுக்கு வர வேண்டும் பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. ஒருவர்தானும் ஆண்டவரே எங்களுக்கு மறைவாய் இருப்பதில்லை ஆண்டவரே, அவர்கள் கட்டு போவது உங்களோட சித்தம் அல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க. தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நல்லவர், அந்த முறை பெறான குமாரனை ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஈவனை அடையும்படி அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட தேவன், இந்த அன்பை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக, இந்த அன்பை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக சகப்பனே. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி சகப்பனே. இருக்கம் செய்யப்பா, உங்களுக்கு கிருபையான அப்பா வேணும், வேணும், வேணும் அப்பா. நன்றி அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் அல்லப்பட்டு ஜனங்கள் அங்கும் இங்கும் ஆண்டவர் அழகிற மக்கள் ஆண்டவரை கண்ணீரோடு வாழ் ஆதாரங்கள் எல்லாம் இழந்து சுவாமி உயிரில போல ஆண்டவரே அங்கங்களை இழந்து ஆண்டவரே எவ்வளவு துன்பத்து கூட போய் கொண்டிருக்கிற மக்கள் தாவே, இவர்களுக்கு ஒரு விஷயம் அண்ணீங்க அப்பா, மாண்டீங்க. இவர்கள் மனம் திரும்ப வேணும், இவர்கள் மனம் திரும்ப வேணும். இவர்களுக்கு காரணமாக இருக்கிற எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தானப்பா ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தை தானப்பா ஆசீர்வாதம் அப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொண்ட மக்களுங்க எல்லாம் இருக்கிறாங்க சுவாமி, தண்ணீர் எல்லாம் துடைத்து இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஜனங்கள் இந்த நாட்களுக்கு படுகிறவளாய் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் தங்களுடைய வாழ்வா.

அப்பனே, இவர்களுக்கு வியாதிக்கு காரணமா இருக்கிறவருடைய சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே, இவர்கள் விடுதலை பெற வேண்டும் வைக்கிறோம் சுவாமி. ஐயா, வேதத்தை காண்கிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், கீழ்படுகிறவர்களாய், இவர்களை நோக்கி பார்க்கிறவர்களாய் மாறட்டும். வேதத்தில உண்டு சாமி. தகப்பனே, நாட்கள் உங்களிடத்தில் வந்த வியாதியஸ்தர் ஒருவராலும் பொறுமையாய் போனதில்லை. அந்த ஒருவரை தொட்டு குணமாக்கினது சுவாமி. வியாதியஸ்தரை கொட்டு துணமாக்குறது சிங். மாறாதவராய் இருக்கிறீங்க சிங். நீங்க மாறாதவர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது ஆண்டவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும். பரிகாரிய கத்தன் நீங்க தான், சோத்தை தருகிற கத்தன் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவரை கீழ்ப்படிந்து, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே, வியாதிகளிருந்து விடுதலை பெறுவார்களா, வியாதிகளிலிருந்து சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. அப்பா, அந்த வியாதிஸ்தர்கள் நான்குற தேவனையே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம். அப்பா, தகப்பனே, வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, அநாதரவாய் ஆதரவன்றி கிடக்கிற முதியோர்கள், வைத்தியசாலைகள் நிரம்பி கிடக்கிற முதியோர்கள், தகப்பனே கண்ணோக்கி சாருங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசாறுதலை கட்டளை எழுந்து சுவாமி. தகப்பனே, இந்த வியாதியஸ்தர்களுக்காக வேண்டி கல்லூரம், இவர்களுக்கு நீங்க தானப்பா பரிகாரிய கத்தர், சுகம் கொடுக்கிற கத்தர், சமாதான கத்தர் நீங்க தானப்பா. இவர்களை ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு இறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம். இவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே சந்திக்கிற தக்க உதவிகளை குத்தா சொல்லி கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா, இவர்களுக்காக வேண்டி கொள்ள மரண தருவாயில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, தங்களுடைய ஆத்மாவை எப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும். அப்பா, தங்குடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே மன்னித்து பெற்று தங்களுடைய ஆத்மாவை எப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாபனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம். ஐயா, தலைவர்கள் ஆண்டவர் தேசங்களை ஆண்டவர் ஆண்டு ஒன்று தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் தலைவர்கள் மத்தியிலே ஒரு தேவ பயம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும். எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லை ஆண்டவரே. தலைவர்கள் மத்தியிலே குழப்பங்களும் ஆண்டவரே, அவர்களுடைய வழிகளில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. உண்மையான நிலைமையில ஆண்டவரே அவர்கள் திரும்பட்டும் சுவாமி. தேவனுக்கு பயந்து அநீதிக்கு பயந்து வேதத்தை ஆண்டவரே காண்கிறவர்களாய், வாசிக்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவள ஒவ்வொரு தலைவர்களும் இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி. மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். தலைமத்துவத்தில் இருக்கிற அதிகாரங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. அதிகாரங்களை எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தேவன் சுவாமி. நன்மைக்கு எதுவாகவே ஒவ்வொரு அதிகாரங்களையும் நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவரே. இப்படியாக தேசங்களிலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக ஒரு விஷயம் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. நீங்க தானப்பா எல்லாவற்றுக்கும் பதில், எல்லாவற்றுக்கும் பதில் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம். அந்த அதிகாரத்திலுக்கு ஒருவருக்காக வேண்டிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே நீதிகள் புரட்டப்பட்டு அங்கலாய்க்கிற மக்கள், சாவிக்கிற மக்கள் ஆண்டவரே எங்கும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார் சுவாமி. ஐத்திய ஆண்டவரே, நீதி ஸ்தலங்களிலும் ஆண்டவரே காரிய அவருடைய காரியங்களிலும் திரட்டப்பட்டவர்களை அழகிற மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு தவிக்கிற மக்கள் ஆண்டவர், இவர்களுக்கு எல்லாரும் நீதி கிடைக்கிற தலைவர்கள். தேசங்களை ஆளட்டும் சுவாமி, தேசங்களை ஆளட்டும் சுவாமி, தேசங்களை ஆளட்டும் ஆண்டவரே. தேசங்களில் நிற்கிற தேசங்களில் இந்த நாட்களுக்கு யுத்த காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, இராண வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் பொறுப்புடன் நின்று ஆண்டவரே தேசத்தை காத்து கொள்ள வேண்டிய
பகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு உண்டாக்கும்படியாய்

சுவாமி. அவருடைய ஆத்மா ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த இடங்களில் நிற்கவும், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும். அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. இந்த நாட்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவர், கடைசி நாட்கள் இன்னைக்கு ஊழியர்கள், புள்ளாத போராட்டங்களின் காலங்களில் இருக்கிற ஊழியர்காரர்கள், பிசாசின் வஞ்சனையில் நிற்கிற ஊழியர்காரர்கள் ஆனா ஆண்டவரே, இந்த காலத்தில் நிற்கிற ஊழியர்கா ஒவ்வொருவருக்கா மாண்டிக்கொள்ளும். தேவம் மேலாம் இவர்களை நிறப்பட்டும் ஆண்டவரே, தேவம் பயம் இவர்களை நிறப்பட்டும் சுவாமி ஆண்டவரே. நல்ல குரான காரணாக ஆண்டவரே, சேத்தத்தை ஆண்டவரே நிற்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. நல்ல ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் சுவாமி. அப்போ ஸ்தோத்திரம் உன்னை உள்ளவர்களாக நிற்கட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எந்தெந்த நிலையிலாம் நிற்கிற அந்த இடங்களில் ஆண்டவரே, வேண்டிய வெள்ளத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டிடம் இடுங்க சுவாமி. பாதுகாப்பை கட்டிடம் இடுங்க சுவாமி. அபிஷேகத்தை கட்டிடம் இடுங்க சுவாமி. இவருடைய கருவுறக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி நாட்களில் நிற்கிறார்கள் சுவாமி. எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே, சங்களில் நடக்கிற காரியங்கள், விசாசின் வஞ்சனையான காலம் ஆண்டவரே, உபதேசங்கள் ஆண்டவரே, தகப்பனேவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நிற்கத்தக்க வேலனை காட்டில் எழுங்க சுவாமி. நிற்கத்தக்க வேலனை காட்டில் எழுங்க சுவாமி. ஊழியக்கார ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஊழியக்கார ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எந்த ஊழியிலும் ஆண்டவரே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகளில் எல்லாம் ஜனங்கள் ஆயத்தப்படட்டும் ஆண்டவர். அப்பா, அவங்களை வருகையில எடுத்துக்கொள்ள போலத்தான் அப்பா இந்த சபைகள் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளுகிற சபைகளாக, மனவாட்டிகளாக, பரிசுத்தமல்லவர்களாக ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஆயத்த சபைகளின் உண்மையும் ஆண்டவரே, பரிசுத்தமும் உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும். ஒருவர் இருவர் நேசித்து சபையை காட்டுகிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், குடும்பம் குடும்பமாக சபைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இவ்வளவு வருகையில் நிற்கத்தக்கது ஆய ஒரு சபைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சத்துருவானம் மேற்கொண்டுவிடாதபடி தகப்பனே, எங்களுடைய கிருபை ஆண்டவரே, சபைகளை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நிற்கிற போது மறுபடியக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. பொறுப்புள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், சபையை கட்டுகிறவர்களாயும், ஜனங்களை மேய்க்கிறவர்களாய் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பர்களாய் ஆண்டவரே, கவனிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, அவர்களை நடத்துங்க சுவாமி. நடத்துங்க சுவாமி. வேண்டிய சுக வேளாண் ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க சுவாமி. பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாய் நடத்துங்க சுவாமி. போதவர்மார்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளும் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாவே, விழுந்து போன ஊழியர்கள் அநேகம் ஆண்டவரே. ஆண்டவரே, விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம் இந்த நாட்கள் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே, பெற்ற ரட்சிப்பின் மகிமை ஆண்டவரே, இவர்கள் துச்சம் என்று மதிக்காதபடி திரும்பமாய் ஆண்டவரே, அவர்கள் உள்ளமாக வந்து சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தன்னை போல இரக்கங்களும் உண்டு, மண்ணை போல இரக்கங்களும் உண்டு. திரும்பவும் கட்டப்படட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் கட்டப்படட்டும் சுவாமி.

0: திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்கம்மா. ஆண்டவரே, எங்களோட மகத்துவத்தை திரும்பவும் காணும்படியாய், ஆண்டவரே, எங்களோட நாமத்தை மாய்மைப்படுத்துகிறவளாய், அப்பா சத்துருவானவன் தூசிக்காதபடி ஆண்டவரே, இவர்கள் திரும்பவுமா திரும்பவுமா எங்களை பாதபடியும் மண்ணை போல இறக்கங்களும் வெற்றி குளியத்தை செய்யட்டு சுவாமி. விழுந்த நிலையில் இருந்து எழும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களை எல்லாம் சத்துருவானவன் அழித்து விடாதபடி ஆண்டவரே காத்து கொள்ளுங்கள். இவர்களுக்காக வேண்டிக்கொள்வோம் ஆண்டவரே. தேசங்களை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. பஞ்சங்கள் அப்பா, அப்பா தேசங்களில் வேலை இல்லை அப்பா, போராட்டம் அப்பா. ஆண்டவரே தேசங்களில் நடக்கிற யுத்தத்தினாலும் ஆண்டவரே, வறட்சியினாலும் ஆண்டவரே, கால சூழ்நிலைகளினாலும் தகப்பனே, தேசங்களில் எல்லாம் பஞ்சம் அப்பா. ஜனங்களுடைய கூக்குரல் போராட்டங்கள் அதிகமானவர்களுடைய கூக்குரலும் போராட்டங்களும் நீதிக்கு தக்கதாய், எங்களுடைய நோக்கி கூப்பிடுவதாய் அவர்களுடைய போராட்டங்கள் இருக்கட்டும் சுவாமி. எங்களை நோக்கி கூப்பிட்டு சுவாமத்தை பெற்றுக் கொள்வார்களா? சுவாமத்தை பெற்றுக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கீழ்ப்படிவார்களாக, எங்களை வேதத்துக்கு உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா? இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே கோடி உண்டு சுவாமி. பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் கொடுமை ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க, மன்னிங்கப்பா. இவர்கள் பசிக்கும் பஞ்சத்துக்கும் காரணமாயிருக்கிற சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கட்டளையிடுங்க சுவாமி. மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவாளாக, மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். போஷிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர், உணவளிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். இவர்கள் கண்டுகொள்வார்களாக, கண்டுகொள்வார்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்வார்களுக்காக. வேதம் ஆண்டவரே இவர்களுக்கு மண்மாதிரியாக இருக்கட்டும். வசனம் உங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மண்மாதிரியாக இருக்கட்டும். மனம் திரும்பட்டும் சுவாமி. அப்பா பசி கொடுமை ஆண்டவரே, நீ ஜனங்களை போஷிக்கிற சேவன் நீ ஆண்டவரே. இவன் உள்ளோர் எல்லோருக்கும் அகாரம் கொடுக்கிற தேவன் அப்பா. உங்களோட அன்பு ஆழம் உயரம் இல்லாத அன்பு ஆண்டவரே. அவ்வளவான அன்புள்ள தேவன் சுவாமி. ஆறாதவர் அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வாப்பா, இறக்கம் செய். சகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா நீங்க சொல்ல இருக்கிறீங்க சுவாமி. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லி யாதிகளுக்கு அறிவிக்கப்பட அப்பொழுது முடிவு வர அப்பா அந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர். ஒருவர் தான் கட்டு போக கூடாது ஆண்டவரே. இந்த காலத்தில் எவ்வளவு வழிகளை தெரிஞ்சு வந்திருக்கிறீங்களப்பா. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு ஆண்டவரே, டெலிவிஷன்கள் உண்டு, போன்கள் உண்டு ஆண்டவரே. எவ்வளவு அதமா சொல்லக்கூடிய வழிகள் உங்களை வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகல யாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சுவாஞ்சையின்படி ஆண்டவரின் தகப்பனே, எங்களுடைய சித்தத்தின்படி இந்த காலத்தை நடத்துகிறீங்க சுவாமி. இதை நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதே வாஞ்சியோடு உங்களோட சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாய், பிறவொழிவிறப்பவர்களாய் அவர்கள் நடக்கட்டும் சுவாமி. தங்களுடைய சுயத்துக்கு தங்களுடைய வழிகளுக்கு அல்ல சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொறுப்போடும் தாகத்தோடும் ஆண்டவரை உற்சாகத்தோடும் ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி, செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் அழுக்கிற மக்களும் ஆண்டவரே காங்கிற மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லட்டும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் ஆண்டவர் என்ற ஒரு வார்த்தையாவது காங்கிறவர்களுக்கு சொல்லட்டும். வேலைத்தளங்களில் சொல்லட்டும், பாடசாலைகளில் சொல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாயிலும் உங்கள் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் வைக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கொள். என்னமா ஆண்டவரே அழைக்கப்பட்ட பட்டணம், இருந்த தேசங்கள், கிராமங்கள் எல்லாம் உண்டு. இங்கெல்லாம் நிற்கிற ஊழியர்கள் சுவிசேஷர்கள் ஆண்டவர மிஷனரிகளுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக்கொள்ளுறோம். நன்றி ஆண்ட தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எவ்வளவு கண்ணீரோடு துன்பத்தோடு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. குடும்பங்களை எல்லாம் தாங்குற பாதுகாக்கிறது நீங்க ஆண்டவர். ஐயா, இங்குள்ள ஊழியக்காரர்களை தாங்கி பலப்படுத்தி ஆசையில் நீங்க அந்த இடத்து மக்களும் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இவருடைய வார்த்தைகளுக்கு வேதத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. உதாரணத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க, உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. தேவை உண்டு சுவாமி. எத்தனை ஊழியக்காரர்கள் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளுக்கெல்லாம் உதவி செய்யற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா. ஜனங்களை எழுப்பி ஊழிய ஸ்தாபனங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஊழியத்துக்கு தேவையாண்டவரை, பொருளாதாரங்கள் தேவையாண்டவர் அப்பா. பூமியின் செல்வமெல்லாம் இவர்களுக்கு தேவையாயிருக்கிறது சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு எப்படியாவது தேசங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே நன்றி சொல்லுறோம் அப்பா. அந்த நாள் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படி கடைசி நாட்கள் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அன்பில்லை அப்பா, அன்பில்லை, அன்பில்லை. ஒரு வருடத்திலாவது உண்மை இல்லை ஆண்டவரே. போட்டியும் பொறாண்மையும் சண்டைகளும் பிரச்சனைகளும் தகப்பனே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே கடித்து துப்புறவர்களாய் இருக்கிற மக்கள் அப்பா அன்பில்லை ஆண்டவர். இந்த அன்பு வேணும் சுவாமி. நீங்க தானப்பா அந்த அன்பு, நீங்க தானப்பா. அன்பில்லாதவன்தேவனே அறியான் என்று சொன்ன பிரகாரம் இந்த அன்பில்லாதவர்களாய் இருக்கிற இந்த மக்களுக்கும் கூட அன்பு வேணும் சுவாமி, அன்பு வேணும் சுவாமி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்பு குடும்பங்கள் அப்பா. இருந்த நிலையில் இருக்கிற குடும்பங்களின் கொடுமை, கண்ணீர், வேதனை, தவிப்பு அப்பா இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. இவர்களுக்கு வேண்டிய கீழ்ப்படி பரிசுத்தம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாக வேணும் நியமிக்கிறோம் சுவாமி. அங்குடைய இருதயங்கள் எல்லாம் கடினப்படுத்தாதே. ஒருவர் மன்னித்து எல்லாரும் ஒன்றாக ஒரு மரமாய் குடும்பத்தை காட்டுகிறவர்களாய் மாறட்டும். பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேரட்டும், பெற்றோர்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். தகப்பனே அன்பினால் நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்கப்பா. அந்த கடைசி நாட்கள் எங்களை வருகைக்கு முன்பாக பின்மாரியாக பரிசுத்தாவியானவரே எங்களை அன்பு ஆண்டவரே தூற்றப்பட வேண்டும் நியமிக்கிறோம், நியமிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே ஒரு விஷயம் இறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். குறிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் வந்து சேரட்டும் சுவாமி. நீங்க ஒருவராய் ஒரு குடும்பத்தை கட்டப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஆலய பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் அசிசுங்கள் ஆண்டவரை பறிக்கொண்டே போறது ஆண்டவரே. சத்துருவானவனுடைய வலையில ஆண்டவரே தவிக்கிற வாழ்வுல தகப்பனே மட்டுக்கொள்ளுங்கப்பா, மட்டுக்கொள்ளுங்கப்பா, மட்டுக்கொள்ளுங்கப்பா. வாலிய பிள்ளைகளும் கூட ராஜ்யத்துக்கு தேவை, கூட ஊழியத்துக்கு தேவை ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு தேவை. நீங்க கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இவர்களை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. அந்த வாலிய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. மனுஷனால் முடியாது ஆண்டவரே. எந்த சகலத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுற தேவன் நீங்க ஆண்டவரே. சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. ஆகும் ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளையோட பெற்றோர்கள் கீழ்ப்படியட்டும், உடைய வேதத்துக்கு கீழ்ப்படியட்டும், உடைய வார்த்தையை கீழ்ப்படியட்டும். இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை வேண்டுதல் சீர்களாய் மாறட்டும், மாறட்டும். இவருடைய கண்ணீர் ஆண்டவரே கூட சமூகத்தில் எட்டுவதால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சாப்பிட. எப்படியா ஆண்டவரே அவர் தேசங்களுக்கு ஆயிருந்த தேசங்களை சா வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காணும். கடைசி நாட்கள் உங்களை வருகிற தேசம் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும். ஜனங்கள் எல்லாம் இருளிலிருந்து அந்த வாரத்திலிருந்து விடுதலையாக வேணும், விடுதலையாக வேணும். தகப்பனே விடுவிக்கிறது ஐயா. அவர்கள் மீது இறக்கம் செய்யும்படியாக வேண்டும் அப்பா. நீங்க நீதி உள்ளதா? நீதி என்னடிதான் அப்பா? அதின் காலத்துல எல்லாவற்றை நேர்த்தியாக செய்யற தேவன் நீங்க ஆண்டவரை நடத்தி கொண்டு வாரீங்கதான் அப்ப. நாளைக்கு அந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுறோம், அந்த காலங்களுக்காக நன்றி சொல்றோம், அந்த காலங்களுக்காக நன்றி சொல்றோம். சகோபன் எப்படியா இருந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்கிற அப்படின்னால் நன்றி சொல்லுறாங்க. ஜெபிக்கிறோம் ஆண்டவர், எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்துல வருகிற சுவாமி நீங்க அதினதின் காலத்து அதினதின் காலத்து தகப்பனே எல்லாவற்றில் நேர்த்தியா செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். அன்று சொப்பியா தேசங்களும் ஒன்றுக்கா வேண்டி கொள்ளுறோம், தேசங்களும் ஒன்றுக்கா வேண்டிக்கிட்டே இருந்த கனடா தேசத்துக்காக வேண்டிக்கா. ஐயா இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்வாதாரம் பெற்று எங்களை உறவுகள் எல்லாம் வந்து வாழ்வு பெற்ற தேசம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். நன்றி ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் இந்த தேசத்துக்கு நன்மை செயல்களாய் மாறட்டும். தேசத்தில் உள்ள எல்லா அருவறுப்போடும் நீங்கள் எங்களுடைய
1: கிறிஸ்தவ வானொலி
0: மக்கள் ஆண்டவரே தேசத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நன்றியுள்ளவர்களாய் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விக்கிரகங்களை விட்டு ஆண்டவரே தங்களுடைய சம்பிரதாயங்களை விட்டு ஆண்டவரே இந்த தேசத்தை காக்கிறவர்களாய் மாறட்டும் சார். எப்படியா எங்களுடைய உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிற அந்த இடங்களும் அப்படியான ஆசீர்வாதத்தை வாழட்டும் சுவாமி, வாழட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். எங்களுடைய கண்டா தேசத்தின் தலைவர்களுக்கு ஒரு தேவ பயம் உண்டாவதாக, தேவ நீதி உண்டாவதாக தகப்பனே. இவர்கள் அதன்படி ஆண்டவரே இந்த கனடா தேசத்தை ஆளுகைக்கு கொண்டு வரட்டும் சுவாமி. இது உங்களுடைய தேசம் ஆண்டவர், இது உங்களுடைய தேசம், ஜீவனுள்ள தேவனுடைய தேசம் ஆண்டவரே. இது கிறிஸ்தவனாடுவோம் நாங்கள் அறிக்கை செய்யறோம் சுவாமி. இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம் ஆண்டவர், தேசமாண்டவர் எல்லா இருளின் ஆதிக்கங்களும் எல்லா ஆதிக்கங்களும் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், எங்களுடைய தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, எங்கள் தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா சிறை இருப்புகளும் ஆண்டவரே இவர்களை விட்டு நீங்கி வாழ்கடைய வேணுமென்று ஜெபிக்கிறோம் சுவாமி. வேணும் ஆண்டவரே தேசத்தின் ஜனாதிபதியும் ஆண்டவரே அவரோடு இருக்கிற மந்திரியும் சபையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். நீதி நியாயம் உள்ள வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மனமா உங்களோட தேசத்தை ஆண்டு கொண்டட்டும் சுவாமி, ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. கருவி அப்பா அப்படியா ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பா அந்த சங்கம்காக வேண்டிக் கொள்ளும். இந்து குடியந்தர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம். அவர் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தகப்பனே அவர்களை காண்கிற தேவன் நீங்க, நீங்க, நீங்க ஆண்டு. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் இந்த பொல்லாங்கான காலத்தில் ஆண்டவரே இந்த உபத்திரவமான காலத்தை தாங்கிக் கொள்ளுகிற தேவன் நீங்க ஆண்டவர். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி. எங்களை பிள்ளைகள் குடும்பங்களை எங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் சுவாமி. நடத்தி வருகிற தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க தான். ஐயா உங்களை சட்டையின் மறையில் வைத்திருக்கிறவர் நீங்க சுவாமி. அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை சமாதானத்தோடு நிரப்பி எங்களை ஆளுகை செய்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கனவும் துதியும் மாயமே நீங்க தானா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுவோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன் வருங்க.

அவனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. அந்த ஜபங்கள் கத்தர் கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமீன்.

வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.

0: கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் 1 யோவான் 4:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 4:13, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். கவனித்தீர்களா? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் எப்படி நிலைத்திருக்கிறோம்? தூய ஆவியானவரின் அன்பே அதற்கு காரணம். இது மனிதனுடைய அன்பல்ல. நீங்களோ நானோ இதை செயல்படுத்த முடியாது. ஆனால் ஆவியின் கனி எது என்பதை குறித்து கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். ஞாபகத்தில் இருக்கிறதா? சேர்ந்து சொல்லி பார்க்கிறீர்களா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், அன்புதான் இந்த அட்டவணையிலேயே முதலில் இருக்கிறது. அநேகர் இன்று விசுவாசிக்கும் ஒரு உண்மை சத்தியம் என்னவென்றால், அன்புதான் ஆவியின் கனி, மற்ற அனைத்துமே அன்பிலே காணப்படும் அந்த காம்புகள்தான். நீங்கள் 1 கொரிந்தியர் 13 வாசித்து பார்த்தால், சந்தோஷமும் சமாதானமும் அன்பிலிருந்து வருகிறது என்ற முடிவிற்கு தெளிவாய் வருவீர்கள். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக சீனாவிலே ஆட்சி செய்து வந்தார் சங் கை செக் என்பவர். இவர் வெளிப்படையாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக அறிவித்தார். அவருடைய ஆத்மாவிலே உண்மையாகவே ஆண்டவர் செயல்பட்டார். காலம் காலமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இதை குறித்து ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? அவர் வெளிப்படையாக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதற்கு பல காலங்களுக்கு முன்னதாகவே அவருடைய மனைவி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒருமுறை தனது மனைவியினிடத்திலே அவர் சொன்ன காரியம், இந்த கிறிஸ்தவர்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, ஏனென்றால் அவர்களை இந்த தேசத்திலே மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், அநேகர் கொலை செய்யவும் படுகிறார்கள், பயப்படத்தக்க விதத்திலே அவர்கள் பாடுபடுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களிலே ஒருவர் கூட எதிர்த்து ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. சீன சரித்திரத்தை பார்த்தாலும் எந்த காலகட்டத்திலேயும் எந்த ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்தவளோ எதிர்ப்பதில்லை. அது மட்டுமல்ல, சீன தேசத்திற்காக எந்த நேரத்திலே எதையும் செய்ய அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். சீன மக்களுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவருடைய மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் கிறிஸ்தவத்தின் சாராம்சம். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலேதான் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று கூறினாளாம். பார்த்தீர்களா? கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே வெளிப்படுவது ஏன்? தேவன் அதை விரும்புகிறார். கிறிஸ்தவ அன்பு வெளிப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயத்தை தொடும் அன்பாயிருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நம்மை சுற்றி வாழுகிற கிறிஸ்துவை அறியாத எண்ணற்ற மக்கள் கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும். இன்றைக்கு இது ஒரு ஒதுக்கப்பட்ட செய்தியாயிருக்கிறது. இதை குறித்து கடைசியாக உங்கள் ஆலயத்திலே எப்பொழுது ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீர்கள்? வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதே முக்கியமானது என்பதை இறுதியாக எப்பொழுது கேட்டோம்? எத்தனையோ கருத்தரங்குகளை குறித்து கேள்விப்படுகிறோம். அன்பை மையப் பொருளாக வைத்து எப்பொழுதாவது கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறதா? இதுவே அடிப்படையான சத்தியமாகும். மிக முக்கியமான சத்தியமாக எப்பொழுது போதிக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அன்பு ஒரு குடும்பத்திலே இருக்குமென்றால் ஒரு மனைவி அந்த குடும்பத்திலே என்ன நிலையிலே இருக்கிறாள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவள் தனது கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது கணவன் தான் குடும்பத்தின் தலைவனா, இப்படிப்பட்ட வாக்குவாதங்களுக்கு அங்கே இடமே இல்லை. எபேசியர் 5:25 அப்போஸ்தலனாகிய பவுல், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவன் அவளை நேசிப்பான் என்றால் மனைவிக்காக ஜீவனை கொடுக்கவும் அவன் ஆயத்தமாயிருப்பான் என்றால், மனைவியும் தன் முழு இருதயத்தோடும் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்வாள் என்றால், அவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருப்பாள் என்றால், அந்த குடும்பத்திலே சட்டத்திட்டங்கள் தேவையில்லை. இங்கிலாந்து தேசத்திலிருந்துதான் ஒரு காலத்திலே மக்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே போய் குடியேறினார்கள். அப்படி குடியேறும் பொழுது ஒவ்வொரு இடமாக கைப்பற்றி ஆங்காங்கே இருந்த செவிந்தியர்களை அப்புறப்படுத்தி குடியேறினார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அநேகருக்கு மாதிரியாயிருந்த ஒரு குடும்பத்தை சிலை வடிவத்திலே செய்து வைத்திருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், வெயில் மறைவிற்காக தொப்பி போன்ற ஒன்றை அணிந்திருக்கிறாள். அவளுடைய அந்த காலத்து பெரிய உடையை பிடித்துக் கொண்டு 5 சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவளுக்கு முன்னாலே துப்பாக்கியை ஏந்தியவனாக கணவன் கடந்து போகிறான். இவளுடைய கரத்திலேயும் ஒரு துப்பாக்கி இருக்கிறது. அவன் சுடும்பொழுது இவள் துப்பாக்கியை அடுத்த முறை சுடுவதற்காக ஆயத்தப்படுத்துகிறாள். இந்த கணவன் அவளுக்கு முன்னாலே சென்று அவளை பாதுகாக்கும் வண்ணமாக போகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த குடும்ப உறவிலே சரீரப்பிரகாரமான அன்பை குறித்து அவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா? அவளுக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தான் அவள் ஒரு வகுப்பு எடுக்க வேண்டும். தனது கணவன் தன்னை விட்டு போய்விடாதபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அவளை தன்னோடு வைத்துக் கொள்ள அந்த கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அன்பின் கயிர்களால் கட்டப்பட்டிருந்தார்கள். ஆம், அன்பு எத்தனை அருமையானது! தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் எளிதாக கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 4:13 நாம் வாசித்தது என்ன? அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம். இதே அதிகாரம் 4:13 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று யோவான் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருப்பதினாலே இன்று பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பை உங்கள் இருதயத்திலேயும் உண்டாக்க முடியும். உங்கள் சொந்த முயற்சியிலே இந்த அன்பை நீங்கள் உண்டாக்க முடியாது. என்னுடைய சொந்த முயற்சியிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த அன்பை உருவாக்க முடியாது. என்னுடைய இயற்கை சுபாவம் என்னவென்றால், என்னை யாராவது அடித்தால் நான் திரும்ப அடிப்பதுதான். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்போம் என்றால், அவர் நம்மிலே வாசமாயிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அன்பை நீங்களும் நானும் உலகத்திற்கு காண்பிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் தெருவிலே இப்படிப்பட்ட அன்பை பிரதிபலிக்கிறீர்களா? உங்கள் குடும்ப உறவிலே கணவனும் மனைவியுமாக, மனைவியும் பிள்ளைகளுமாக, உங்களுடைய வார்த்தையிலே செயல்களிலே இப்படிப்பட்ட அன்பை மற்றவர்கள் பார்க்க முடிகிறதா? அது இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் பிரதிபலிக்க முடியும். இப்படிப்பட்ட அன்பு உங்களிலே வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் இன்னமும் கிறிஸ்துவை அறியவில்லை. 1 யோவான் 4:14 பாருங்கள். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இதுதான் நற்செய்தியின் சாட்சி. இந்த செய்தியைத்தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமது அன்பின் நோக்கமும் இதுதான். கிறிஸ்தவ அன்பு என்பது அறிவற்ற உணர்ச்சி பெருக்கல்ல, அது பால் உறவும் அல்ல, சமுதாயத்தை சார்ந்ததல்ல, உங்கள் ஆலய வளாகத்திலே நீங்கள் பங்கு பெறும் விருந்தல்ல. பாவத்திலே வாழும் உலக மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல உங்களை உந்தி தள்ளும் ஒன்றுதான் அன்பு. நமது அன்பை இவ்வாறுதான் நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட அன்பை புரிந்து கொள்வது கடினமானது. எந்த தேசத்திலே தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் நீங்கள் போய் அமர்ந்திருப்பீர்கள் என்றால், அவர்களோடு பேசுவீர்கள் என்றால், அவர்கள் பணி செய்யும் மக்களிலே அவர்கள் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி அவர்களை நேசிக்கும் மக்களை நாம் பார்ப்போம் என்றால் உண்மையாகவே அவர்களிலே அன்பு கூறுவது கடினமானது போல தோன்றும். ஆனால் அப்படிப்பட்ட மக்களையும் அவர்கள் அதிகமாக நேசிப்பதுதான் அவர்கள் அந்த இடத்திலே கர்த்தருடைய பணியை செய்ய அவர்களை தாங்குகிறது. இது மிகவும் அற்புதமான ஒரு காட்சி. பிரியமானவர்களே, இது தங்கள் சொந்த குடும்பங்களை விட்டு, சொந்த ஊரை விட்டு ஏன் அப்படி போய் மற்றொருள் மத்தியிலே ஊழியர்கள் இருக்கிறார்கள்? அவர்களும் நித்தியத்தை வந்து அடைய வேண்டும் என்ற அன்புதான் காரணம். அவர்களுக்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்கத்தக்க இவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வது என்ன? சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இயேசுவே இரட்சகர் என்ற நற்செய்தியை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அதை செய்யும்படியாகத்தான் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். முதல் முறையாக அவர்கள் அந்தந்த இடங்களிலே போய் சேர்ந்தபொழுது அந்த மக்களை அவர்கள் இவ்வளவு தூரம் நேசித்திருக்க மாட்டார்கள். ஆனால் பணி செய்ய துவங்கிய பின்னர் அவர்கள் மேல் உள்ள அன்பானது பெருக ஆரம்பித்திருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. இப்பொழுது 1 யோவான் 4:15 பார்ப்போம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல துவங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறோம். கன்னிப்பிறப்பு முக்கியமானது என்று சொல்கிறது மட்டுமல்ல, நற்செய்தி என்றாலே கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். தான் யார் என்று அவர் சொன்னாரோ அவ்வாறு அவர் இல்லை என்றால் அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழாவிட்டால் தான் யார் என்று அவர் சொன்னாரோ அவராக அவர் இருக்க முடியாது. ஆனால் எல்லா சான்றுகளும் அவர் பக்கம்தான் இருக்கிறது. தாம் கூறியபடியே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார் என்பதற்கும் இதுவே அடையாளமாயிருக்கிறது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் மீது தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தேவன் சொன்னதையே நான் செய்கிறேன் என்று கூறினார். யோவான் சுவிசேஷம் 5:24 பாருங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி முடியும்? யோவான் 5:19 பாருங்கள். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்தாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பப் போகிறார். மரித்த எல்லாரையுமே அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால், இன்று நீங்கள் அவரிலே விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்பொழுது யோவான் 4:16 வாருங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதபடி ஒன்றோடொன்று இணைத்து பின்னப்பட்டதாயிருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் காலத்திலே உங்கள் சகோதரர்களை நீங்கள் பகைத்துக் கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சும்மா சொல்ல முடியாது. இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்திலே இரண்டாவது முறையாக யோவான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை ஒன்று யோவான் நிருபத்திலே எங்கெங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எளிதாக நீங்கள் நினைவிலே வைக்கலாம். ஏன் தெரியுமா? 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இரண்டாக பெருக்குங்கள், அங்கே 8 வசனத்திலேயும் அதை இரண்டாக பெருக்குங்கள், 16 வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் அன்பாயிருக்கிறார். இப்பொழுது யோவான் 4:17 பார்ப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பரிபூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது என்று சொல்லும்பொழுது அது முழுமையடையும் அன்பை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருப்பதன் பொருள் என்ன? நீங்களும் நானும் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், நம்மோடு கூட விசுவாச சகோதர சகோதரிகளை நேசிப்போம் என்றால், இந்த அன்பானது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறதுனாலே நியாய தீர்ப்பை குறித்து நாம் எந்த விதமான பயமும் இல்லாதவர்களாக வாழ முடியும். இதை வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறோம். எப்படி? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். எனவே நாமும் அந்த ஜீவன். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். நாம் கிறிஸ்துவிலே இருக்கிறோம். எனவேதான் நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். எனவேதான் யோவான் தொடர்ந்து சொல்கிறார், 1 யோவான் 4:18 பாருங்கள். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரியமான சகோதரனே சகோதரியே, மனிதனுடைய இருதயத்திலே பயத்தை போல அவனை அதிகமாக பாதிப்பது வேறு ஒன்றுமில்லை என நான் சொல்லுகிறது சரிதானே? உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பயந்த சூழ்நிலைகளை சற்றே எண்ணி பாருங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளை வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்த பொழுது உங்கள் கணக்குகள் எல்லாமே முடிக்கப்பட்டுவிட்டது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் பயத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் உண்மையாகவே அனுபவிக்க முடியாது. அன்பின் ஒரு விளைவுதான் சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்கள் சக விசுவாசிகள் மேலே அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பயமானது நீக்கப்பட்டிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பயம் இருக்கும் என்றால் அன்பின் நிலையை சற்றே எண்ணி பாருங்கள். அன்பு பூரணப்படும் பொழுது பயம் புறம்பே தள்ளப்படும். இப்பொழுது ஒன்றியோவான் 4:19 வசனத்திற்கு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் நேசிக்கத்தக்கவர்களாய் இருக்கும் பொழுதே தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். அவர் ஒருவரே நேசிக்கத்தக்கவர். எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து நேசிக்கப்படத்தக்கவர். நமது அன்பிற்கும் பணிவிடைக்கும் அவர் ஒருவரே பாத்திரமானவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கும்பொழுது முதலாவது அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்துவிட்டார். எனவேதான் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஏன் அவரை நேசிக்கக்கூடாது? சற்றே எண்ணி பாருங்கள். ஒன்றியோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற
1: சங்கமம்,
0: தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பிரியமானவர்களே, நான் இதை சொல்லவில்லை, யோவான் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நான் கடவுளை அதிகமாக நேசிக்கிறேன், அவர் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் சக விசுவாசிகளை பகைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிக்கவில்லை என்றுதான் பொருள். கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுவான் என்று சொல்ல முடியும்? அது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. திருச்சபையின் வட்டத்திற்குள்ளேயும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் ஒரு பக்கம் வந்தால் மறுபக்கம் திரும்பிக் கொண்டு போகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நமக்கு தெரிகிறது. உண்மையாகவே நாம் ஆண்டவரை நேசிக்கிற ஒருவராக இருப்போம் என்றால் நம்முடைய பகைஞரையும் நம்மால் நேசிக்க முடியும். நம்மை குறித்து குறைவாக பேசுகிறவர்களையும் நாம் நேசிக்க முடியும். நம்மை தவறாய் புரிந்து கொள்கிறவர்களையும் நாம் நேசிக்க முடியும். தேவனுடைய அன்பு நம்மிலே பூரணப்பட்டிருக்கும் என்றால், உண்மையாகவே நாமும் அவரை நேசிப்போம் என்றால், நமக்கு கஷ்டம் விளைவிக்கிறவர்களை குறித்தும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலேயும் எரிச்சல் இருக்காது. அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாததை குறித்து நீங்கள் துக்கப்படலாம், ஆனால் பகை எழும்பாது. எனவே நம்முடைய சகோதரர்களிடத்திலே, சகோதரிகளிடத்திலே நமக்கு அன்பு இல்லை என்றால் நாம் தேவனை நேசிக்கவில்லை என்றுதான் பொருள். ஒன்றியோவான் 4:21 பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை நாம் அவராலே பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, இது ஒரு கற்பனையாயிருக்கிறது. நீங்கள் செய்ய விரும்பினால் என்றோ, நீங்கள் செய்வது போல உணர்ந்தால் இதை செய்யுங்கள் என்றோ சொல்லப்படவில்லை. இது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிற ஒரு கட்டளையாயிருக்கிறது. மகனே, மகளே, இதுதான் என்னுடைய கட்டளை. நான் உன்னை நேசிப்பதனாலே நீயும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். சிலர் தங்களுடைய பணியிலே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம், இந்த பணிக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த பணியிலே அவர்கள் சோம்பலாயிருப்பார்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சேவையிலே நீங்கள் அன்பை பிரதிபலிக்கவில்லை என்றால் கர்த்தருக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்று சொல்வது உண்மையல்ல. கர்த்தரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொன்ன அன்பை உண்மை என்று நிரூபிப்பது நீங்கள் மற்றவர்கள் மேல் காட்டும் அன்பினால்தான். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே உம்முடைய அன்பை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அன்பிலே பூரணப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, நீர் நேசிப்பது போல எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தாலும், உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்தும் பயமில்லாமல் ரட்சிப்பை குறித்த நிச்சயம் உள்ளவர்களாக, எங்களுடைய அன்பை குறித்தும் உம்முடைய அன்பை குறித்தும் உறுதி உள்ளவர்களாக வாழ கிருபை தாரும். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்த அனுதினமும் எங்களோடு சாட்சி பகர கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய பெயரை தரித்திருக்கிறபடினாலே வாழ்கிற இடத்திலே வேலை செய்கிற இடத்திலே, எங்களுடைய குடும்ப சூழல்களிலே உம்முடைய அன்பை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க நீரே கிருபை செய்யும். எங்களை பகைக்கிறவர்களையும் நேசிக்கும் உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பும். கர்த்தாவே, அன்பு இல்லாமல் இருப்பதனாலே உடைந்து போன குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு இல்லாததினாலே குடும்பத்தை விட்டு ஓடி போன மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு இல்லாததினாலே ஒருவரோடு ஒருவர் பேசாமல் ஒரே வீட்டிற்குள்ளே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பை இழந்தபடியினாலே பெற்றோரையும் கவனிக்க முடியாமல் கசந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை உம்முடைய அன்பினாலே நீர் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்பை நீர் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் ஊற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்பை பிரதிபலிக்கத்தக்கதாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீரே உதவி செய்யும். உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 40 46 0. எங்கள் இமெயில் தமிழ் டிடிவி @radio88.

கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். மீகா 4:10. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். மீகா 4:10.

0: God who is in us, God who is righteous, I praise you. God who is rich in mercy, I adore you. God who is amongst us, God who judges the earth, God who knows the secrets of the heart, God who is risen from the dead, I exalt you. God who lifts me up, God who loves us, God who made the world, I worship you. God who meets our needs, I praise you. God who remembers the covenant, God who sets me on high places, God who sees us, I adore you. God who strengthens, God who stretches the heaven all alone, God who turns the captivity, Good Shepherd, I lift you up. Giver and forgiving God, I worship you. Giver of abundant mercy, I glorify you. Giver of everlasting consolation, Giver of eternal life, Giver of a clean heart, I adore you. Giver of life, Giver of health, Giver of might, I worship you. Giver of power over nations, Giver of 10 commandments and statutes, Giver of the crown of life, I praise you. Giver of the hidden manna to eat, Giver of the morning star, Giver of the water of life freely, I lift you up. Giver of victory, Giver of white raiment, Glorious Father, I praise you. Glorious God, I exalt you. Glorious King, I lift you up. Glorious Lord Jesus, I adore you. Great God, I worship you. Great High Priest, I glorify you. Great in counsel and mighty in work. Great in Zion and greater than Jonah. He that is holy and true, I worship you.
1: Recording in progress.
2: அமே நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வச்சநேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியருக்கு இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்போம். அவரையும் அவர் ஊழியத்தையும் குடும்ப காரியங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வத்து வழி நடத்துவாரான வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலும் எங்களுக்காக தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு பரிசுத்தாவியானவரை வரவேற்று கொண்டு அந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் கூடாக நடத்தப்படுகிற ஊழியரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. பாஸ்டர் உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள்.
3: Praise the Lord, brother.
2: Amen. Thank you, brother. Praise the Lord. தொடருங்க பாஸ்டர். God bless you.
3: Okay. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாய் உயர்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய தலைப்பு இந்த மாலை நேரத்தில் என்னவென்றால், தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார். எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அந்த தீமையை சந்திக்கிற சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற கஷ்டங்கள், விடுகிற கண்ணீர்கள், வேதனைகள், ஏன் சில நேரத்தில் தூக்கம் நித்திரை இல்லாதபடி அவதிப்படுவது, இதெல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் போதுமானவராயிருந்து நம்மை காத்து கொள்ளுகிறார். தீமையான நேரங்களில் நம்மை ரட்சித்த, நம்மை மீட்ட, நம்மை பாவ அடிமைதனத்தில் இருந்து விடுதலை கொடுத்த, நம்மை பசுத்தமாக்கின, பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்த, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டு நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராய் மாற்றின இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தீமையான நேரங்களில் நமக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமை பிசாசின் மூலமாக வருகிறது. தீமை அநேக ஜனங்கள், போராமை உள்ள ஜனங்கள், வைராக்கியம் உள்ள ஜனங்கள் நம்ம வளர்வதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலே சகித்துக் கொள்ளாத முறையில் வாழ்கிறவர்கள், யோசிக்கிறவர்கள், அவர்கள் மூலமாக தீமை நமக்கு வருகிறது. சில நேரங்களில் சொந்த குடும்பத்திலே இருந்து தீமை வருகிறது. ஆனா வேதத்தின் வாயிலாக கர்த்தர் எவ்விதமாக தீமையான நேரங்களில் நமக்கு துணை நிற்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், நம்மை காப்பாத்துகிறார், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக தீமையான நேரங்களில் துணையாய் நிற்கிறார் தான் வேதம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 46 சங்கீதம் 1 வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையுமானவர்.

விடுவிக்கிறவராய் நிற்கிறார், போதுமானவராய் நிற்கிறார், தேற்றுகிறவராய் நிற்கிறார், கண்ணீரை துடைக்கிறவராய் நிற்கிறார், துணை நிற்கிறார். அநேகர் ஆபத்து காலத்தில் தான், தீமையான நேரங்களில் தான் எல்லோரும் நம்மை விட்டு கடந்து சென்று விடுவார்கள். எல்லோரும் விட்டு விட்டு போய் விடுவார்கள். ஆனால் நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர், அவர் ஆபத்து காலங்கள் வரும்போது உடனே உதவி செய்ய வருகிறவர் அவர் என்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், போதிய பலனை கொடுப்பார். இப்போ ஆபத்து காலம் வரும்போது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும், பலவீனம் அடைந்து விடும். நம்முடைய ஆத்துமாவில் பலன் இல்லாதபடி சோர்விலும் சோகத்திலும் ஆழ்ந்த நிலையில் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் துணையாய் நிற்கிறார். வந்து நான் இருக்கிற பயப்படாது. அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், வேத வசனத்தின் மூலமாக தேற்றப்படுகிறோம், அவருடைய வார்த்தையின் மூலமாக தேற்றப்படுகிறோம். ஆபத்து நாட்களில், தீமையான நாட்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார் என்றால், நம்மை நாமே அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வரது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், நீ பயப்படாத. தீமையான நாட்கள் வரும், வந்தாலும் பயப்படாது. பிசாசின் மூலமாய் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிற, அடைக்கலத்தை கொடுக்கிற கர்த்தர் நாம். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது, அவருடைய வார்த்தை உயிர் மீட்சி கொடுக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றுகிறது, அவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்துகிறது, அவருடைய வார்த்தையின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மை பலப்படுத்தி மீண்டும் எழும்பி பிரகாசிக்க பலனடைய கிருபை தருகிறது. நீ பயப்படாதே, பயந்து கொண்டு இருக்கிற உள்ளத்தை பார்த்து தான், தீமையான நாட்களில் ஆபத்தான நாட்களில் பயந்து கொண்டு இருக்கிறவனுக்கு ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் கூட இருப்பவரானால் அவர் நம்மை ஆதரிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், துணையாய் நிற்கிறவர், அவருடைய நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான கர்த்தராயிருக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தராயிருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கரத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வரும், உதவி கரத்தை நீட்டுகிறார். அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் என்று அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாக்கு தத்துவத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய வாக்கு தத்துவத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்துவம் உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கும் போது அவர் துணையாய் நிற்கிறார். இந்த இடத்தில் ஏசையா 41:10 திட்டவட்டமாக கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாக, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன். ஆபத்து காலத்திலோ தீமையான காலத்தில் நீ கடந்து செல்லும் பொழுது, வெள்ளங்கள் உம்முடைய மீது புரளும் போது, பிசாசினுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் போது, அந்தகார சக்தியினுடைய கிரியைகள்
உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் விரோதமாக

தீமை செய்ய எழும்பும் போது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ என் பலவீனத்தை நீக்கி என்னை பலப்படுத்துகிற கர்த்தரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை ஆதரிப்பேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். தீமையான நாட்களில் நமக்கு துணையாய் நிற்கும், நம்மை பலப்படுத்தும், நம்மை தேற்றும். இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் துணையாய் நிற்கிறேன், உன்னை தாங்குவேன் வலது கரத்தினால். நீதி, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அதாவது உனக்கு யார் அநீதி செய்ய தீமை செய்ய புறப்பட்டாலும் ஏன் வலது கரம் உன்னை தாங்கும், என் வலது கரம் உன்னை தூக்கி எடுக்கும், என் வலது கரம் உன்னைத்தான் உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தது, அது இனியும் தூக்கி எடுப்பதற்கு கிருபை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாத கர்த்தராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதாவது வலது கரம் என்னோடு கூட இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த கரம் என் மீது நீட்டப்படும் போது என் ஆத்மா பலனடையும், என் சரீரம் பலனடையும், என் ஆவியில் களி கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார், வலது கரத்தினாலே துணை நிற்கிறார், வலது கரத்தினாலே தாங்குகிறார், வலது கரத்தினாலே விடுவிக்கிறார், வலது கரத்தினாலே அவருடைய அற்புதங்கள் நமக்கு நடைபெறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நம்பி விசுவாசித்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமான கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பி வாழ்ந்தபடினாலே இவ்விதமாக விசுவாசத்தோடு பாடல்களை எழுதியிருக்கிறான், விசுவாசத்தோடு பாடல்களை எழுதியிருக்கிறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் அவர், மேலானவர், மகிமை நிறைந்தவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், என்றென்றும் அரசால ராஜாதி ராஜாவர். அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலிலே மகா பரிசுத்தமுள்ள கர்த்தர் அவர். அவர்தான் நம்மை ஆதரிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், துணையாய் நிற்கிறவர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன்
உனக்கும் எனக்கும் தீமையான நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், வியாதிகள் உன்னை வந்து தாக்கலாம், கொள்ளை நோய்கள் உன்னை தாக்கலாம், வேடன் எவ்விதமாக வேட்டை ஆடும் பொழுது அவனுடைய அடிக்கப்பட்ட அந்த புறாவை எடுத்துக்கொண்டு எடுத்து செல்ல ஓடும் பொழுது இன்னொருவர் அதை வந்து எடுத்துக்கொண்டால் அந்த உயிர் காப்பாற்றப்படும். இவனிடத்தில் சென்றாலோ வேடனிடத்தில் சென்றாலோ அந்த உயிர் காப்பாற்றப்படாது, அது அழிக்கப்படும். அதே போலத்தான் கர்த்தர் பிசாசாகிய வேடன் நம்மை தாக்க வரும் பொழுது, அவன் குழியில் நாம் விழும்போது அதே குழியிலிருந்து தன்னை பலியாய் செலுத்தி பலியினாலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய வல்லமையினாலே மீட்டெடுத்து நம்முடைய கரத்தை பிடித்து தீமை செய்கனுடைய கரத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய், காலையிலோ மாலையிலோ இரவிலோ எந்த தீமை உன்னை வந்து அணுங்காது, நான் கூட இருக்கிறேன். அப்பாவினுடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள், அப்பா எவ்விதமாக நம்மோடு இடைப்படுகிறார், அவருடைய வார்த்தை எப்படி நம்மோடு இடைப்படுகிறது, அவருடைய வார்த்தை வைத்து எப்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுங்காது. எவ்விதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் யாராய் இருப்பார் என்றால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுங்காது, அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுங்காது. அதுதான் நம்முடைய கூடாரத்தை காப்பாற்றுகிற கர்த்தர். வாதை, அதாவது இஸ்ரேல் ஜனத்தா எகிப்து தேசத்தை விட்டு விடுதலை அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார், ஆடு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தம் அவருடைய வீட்டின் வாசலில் தெளிக்கப்பட வேண்டும் என்று தெளித்தார்கள். சங்கரிக்கிற தேவன் இரவில் கடந்து செல்லும் போது எந்தெந்த வாசலில் ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டுக்குள் தீமை இல்லை, மரணம் இல்லை, அழுகை இல்லை, இழப்பு இல்லை, அவர்கள் எல்லோரும் காக்கப்பட்டார்கள். அந்த வீடு காக்கப்பட்டது, வீட்டில் உள்ளவர்கள் காக்கப்பட்டார்கள். ஏன்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே எகிப்து தேசத்தினுடைய தீமைக்கு இவர்களுக்கு தீமை அணுங்கவில்லை, தீமை வரவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் தீமையிலிருந்து
விடுதலை கொடுப்பதற்கு அவர் துணையாய் வந்து நிற்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த தீமை உன் கூடாரம், எந்த தீமையும் உன் கூடாரத்துக்குள்ள அணுங்க கூடாது, எந்த தீமையும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்போ இந்த தீமையான நாட்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும், அவர் உனக்கு துணையா நிற்பார், அவர் உனக்கு அடைக்கலமாயிருப்பார், அவர் உனக்கு கேடகமாயிருப்பார், அவரே உன்னை விடுவிக்கிறவராயிருப்பார், அவரே யுத்தம் செய்கிறவராயிருப்பார். ஆகவே கிறிஸ்தவர்கள் இயேசுவை நூத்துக்கு நூறு முழு இருதயத்தோடு நம்பி நம்முடைய வாழ்க்கை முற்றிலமாக, நம்முடைய குடும்பங்கள் முற்றிலமாக அவரை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். கூடாரத்தை ஆசீர்வதிக்க வந்தவர், உன் கூடாரத்தை காப்பாற்ற வந்தவர், உன்னுடைய கூடாரத்துக்குள் சமாதானத்தை கொடுக்க வந்தவர், உன்னுடைய கூடாரத்திற்கு வாழலாம் கிருபை தொடரும்படி உன்னை காக்கிற கர்த்தர் அவர். அந்த கர்த்தரை நம்பும் போது தீமையான நாட்களுக்கு வேறு விதமாக அவர் சொல்லுகிற வார்த்தை, நீடித்த நாட்களை அவனை திருப்தி ஆக்கியன் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், ரட்சிப்பை காட்டுகிற கர்த்தர். தீமையான நாட்களில் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். தீமையான நாட்களில், ஆபத்தான நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஆதரிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை நம்புகிறவர்கள் ஒரு காலமும் அவர்கள் பின்னிட்டு போக மாட்டார்கள். கர்த்தரே அவர்களுக்கு துணையா நின்று ஆதரிக்கிறவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம். அவருடைய தீர்மானம் என்ன? ஜீவனை கொடுக்க அந்த உலகத்தில் வந்தார், இரத்தத்தை சிந்த வந்தார், பலியாய் செலுத்த வந்தார், கிறிஸ்து நமக்காக பாடுபட வந்தார், கிறிஸ்து நமக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் மாறினோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவளாய், அவருடைய வசனத்தின், அவருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டவளாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் மீது நாம் அன்பு கூறும் போது சகலமும் நமக்கு நன்மையாய் மாறும். தீமையான நாட்கள் நன்மையாய் மாறும், ஆபத்தான நாட்கள் நன்மையாய் மாறும், கண்ணீரான நாட்கள் நன்மையாய் மாறும், வேதனையான நாட்கள் நன்மையாய் மாறும். இதுதான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்கு இது. அன்பு கூறுகிறவள், நான் கர்த்தரிடத்தில் அன்பு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தனையோடு முழு மனதோடு நான் கர்த்தரில் அன்பு கூறுவேனானால் எனக்கு நன்மை பெருகும், கிருபை பெருகும். நன்மை தொடரும், கிருபைகள் தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மீது அன்பு கூறும் போது, அவருடைய அன்பில் நிலைத்து நிற்கும் போது நமக்கு
அவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருடைய நாமம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வாசிக்கிறேன் 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. அப்போ எனக்கு எந்தெந்த காலங்களில், எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த நாட்களில், எந்தெந்த சமயங்களில் எனக்கு தீமையை பிசாசு கொண்டு வருகிறானோ, அல்லது மற்ற ஜனங்களின் மூலமாக தீமை வருகிறதோ, ஆண்டவர் யார் என்றால் தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகத்துவமான நாமம், மாறாத நாமம். அந்த மாறாத நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிருபை அதை நம்மை பலப்படுத்தும், நம்மை ஆதரிக்கும். தீமை நின்று என்னை ரட்சிக்கும் கர்த்தர் அவர். தீமத்தியன ஆவிக்குரிய குமாரனுக்கு எழுதுவது. எத்தனையோ தீமைகளை அனுபவித்தவர் பவுல், எத்தனையோ தீமைகளை கிறிஸ்துவுக்காக அனுபவித்தவர் தீமத்திய, இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பணியிலே அநேக தீமைகளை அனுபவித்தார்கள். இருந்த போதிலும் கர்த்தர் அந்த தீமையிலிருந்து அவர்களை ரட்சித்தபடியினால்தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிற துணையாய் நிற்கிற கர்த்தர் காப்பாற்றுகிறார். தீமையான நேரங்களில் காப்பாற்று கரம், அவருடைய கரம் காப்பாற்றுகிறார். அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதால், அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், ஜீவிக்கிற நாம். ஆகவே தீமையான நாட்களில் ரட்சிக்கும் கர்த்தர். விசுவாசிகளுக்கு சோதனை வரும், ஆனால் கர்த்தர் அவர்களை போதும் கைவிட மாட்டார். அது நன்றாக விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை வரும், தீமையான நாட்கள் வரும், ஆபத்தான நாட்கள் வரும், ஆனால் உயிரோடு இருக்கிற கர்த்தர் உன்னை மீட்டவர், உன்னோடு கூட இருக்கிறார் என்பது தான் முக்கியம். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்க இறங்கி வருகிறார். பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வழிநடத்துகிறார். முடிவில் தீமையை வெல்லுவதற்கு பலனை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் நமக்கு
கொடுக்கிற இந்த காரியத்திலே நாம் நம்மை நாமே சிந்தித்து அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை விட்டு தூர போகக்கூடாது. ஜபம் வேத வாசிப்பு இல்லாவிட்டால் நீ தூரமாய் போகிறாய். ஜபம் என்பது நான் அவரோடு பேசுகிறேன், தியானம் என்பது கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் பிசாசு நுழைகிறான் உனக்கு தீமை செய்வதற்கு. முதலாவது நன்மை செய்கிறவனாய் கடந்து வருவான், நன்மையை செய்து உடனே தீமை செய்வான். அதுதான் அவனுடைய பழக்கம், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாசனம். சங்கீதம் 34:11 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது.

நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். அப்போ நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், கண்ணீர்கள் வரும், போராட்டங்கள் வரும், தீமையான நேரங்கள் வரும். தீமை செய்கிறவன் கர்த்தருக்கு விரோதமானவன். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராதபடி அறுத்து போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. பயப்படாது. யார் உனக்கு தீமை செய்ய இறங்கி வந்தாலும், யார் உனக்கு விரோதமாய் தீமை செய்வதற்கு செயல்பட்டாலும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அந்த தீமை செய்தவனுக்கு கர்த்தர் விரோதமாய் மாறுகிறார். அவன் செய்த தீமைக்கு அவனுக்கே தீமை உண்டாகும்படி செய்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளும். நீதிமான்கள் நோக்கி கூப்பிடும் போது எல்லா அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாகி விடுகிறார். எல்லா உபத்திற்கும் நீக்கலாகி விடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை என் நாவிலே உச்சரிப்பதில் மிக பெருமை அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருபோது நம்மை கைவிடாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். அவரை நம்பினோர் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள். வேதத்தினுடைய வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே அவன் காக்கப்படுவான். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். சில நேரத்தில் தீமையான நேரங்கள், ஆபத்தான நேரங்கள், உபத்திரமான நேரங்கள், இந்த நேரங்களில் நமக்கு கலங்கிற நேரத்தில் இருக்கும் போது அநேகர் கர்த்தரை நம்பாதபடினால சமாதானத்தை இழக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். எங்க யோவான் இதுன்னு சுவிசேஷம் 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், கலக்கம் அடைந்திருக்கிற இதயத்தை தேற்றுகிற ஒரே ஒரு கர்த்தர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உபத்திரமோ தீமையோ போராட்டமோ சஞ்சலமோ எது உன்னை வந்து தாக்கினாலும், எது வந்து உனக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும், கண் கலங்கி நிற்கின்ற நேரத்தில் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, உங்களுக்கு உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ள, ஏ நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை வென்றவராய், உலகத்தை ஜெயித்தவராய் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். பயப்படாதே. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன்,
உன்னையும் ஜெயிப்பதற்கு துணையாய் நிற்பேன். என் நாமத்தின் மூலமாக நீ ஜெயம் கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர். அவர் ஒருவர் மாத்திரம் ஜீவிக்கிறவர். அவர் ஒருவர் மாத்திரம் வல்லமுள்ளவர். அவர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தர். அவர் ஒருவர் மாத்திரம் மகிமை நிறைந்தவர். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை, பிறக்க போவதும் இல்லை. சதா காலங்களிலும் பரலோகத்தில் அவர் அரசாளுகிற ராஜாதி ராஜாவாயிருப்பார். ஆகவே அவருடைய வசனத்தை நம்பி வாழ்கிற நமக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் ஜெயம் கொள்ளுவதற்கு, தீமை நின்று ஜெயம் கொள்ளுவதற்கு, உபத்திரத்திலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு, போராட்டத்திலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு, தீமையிலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்றும் ஆசீர்வாதம். அவரை நம்பி வாழ வேண்டும். உலகத்துல அவரை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அவருடைய நாமத்தை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நாமத்தையே நம்பி வாழ வேண்டும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயும் நடந்து உங்களுக்கு இருக்கின்றவைகளை போதும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கத்தை சொல்லுகிறார். விட்டு விலகுவதில்லை. இந்த உலகத்தின் ஆசை உனக்கு இருக்கக்கூடாது. நீ உலகத்தை பின்பற்றி வாழக்கூடாது. உலகத்திற்கு காம்பிரமைஸ் ஆகக்கூடாது. உலகத்தில் நீ அவருக்காகவே வாழ வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், உன்னை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். போதாதா? இவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை போதாதா? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களே, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களே, தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார் என்று அநேக வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் பார்த்தோம். இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், சோதனையில் பயப்படாமல் தேவனை நம்ப வேண்டும். ஜபத்தை விடக்கூடாது. தேவன் சரியான நேரத்தில் உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். சோதனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவாக. யார் யார் குடும்பங்களில் தீமையோ உபத்திரமோ தீமையை கொண்டு வருகிற பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற உபத்திர நிமித்தமாக கண் கலங்கி இருக்கிற உங்களை பார்த்துத்தான் தீமை நின்று உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் உங்களை ஆட்கொள்வதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை துணையாய் நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். உம்முடைய நாமம் என்றென்றும் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம்.
இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த தீமையோ உபத்திரங்களோ அவர்களை ஆட்டி படைக்கமானால் துணையாய் நிற்கிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர், ஆபத்தில் துணையாய் நின்று வழிநடத்துகிற கர்த்தர், இந்த பிள்ளைகளை தீமை நின்று எப்படி தீமைக்கு பவுல் சொன்னாரோ தீமை நின்று உன்னை ரட்சிக்கவார் கர்த்தர் என்று ரட்சிக்கப்பட கிருபித்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளே ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா.

0: Recording stopped.
1: Praise Lord, yeah.
2: Praise Lord, yeah.
1: Praise Lord, yeah. நீங்க தொடருங்க ஐயா.
2: முடிச்சிட்டாங்க பாஸ்டர் நான். பிரதர் நான் முடிச்சிட்டாங்க. ஹலோ.
1: Praise Lord, ஐயா தொடருங்கள்.
2: நான் முடிச்சிட்டேன் பாஸ்டர். பிரதர் நான் முடிச்சிட்டேன் மெசேஜை. ஹலோ ஹலோ ஹலோ
1: பிரைஸ் லோ பாஸ்டர்.
2: பிரைஸ் லோ பிரதர்.
1: என்ன செய்தி? செய்தி தலைப்பு என்ன பாஸ்டர்?
2: செய்தி தலைப்பு தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர். நான் இந்த வேலையிலிருந்து ஊழியர்
3: அதிகமாக நேசிக்கிறீர்கள் அருமைப்பிதாவே. இந்த அருமையான விளைக்கா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கத்தாவே இந்த நாள் ஆண்டவரே தோப்பனே நீர் தாமே கூட நடத்தும்படியா ஆட்சேபிக்கிறேன் ஐயா. கத்தாவே உங்களுடைய கருத்துக்களை முற்றுமுழுதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்தோம் ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள் என்று சொல்லி தலைப்பில் இந்த நாட்களை நான் பார்த்தோம். இந்த நாட்களில் இன்றைய நாட்களிலே அதனுடைய பி பகுதியை இன்றைய நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களில் இந்த நாட்களிலே பார்த்தோம் எபிரேயர் புத்தகம் 10:20 இருந்தும், அதே போலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 22:21 இருந்த நாட்களிலே இந்த ரட்சிப்பின் பாதையின் அங்கே முடிவு பரியந்தம் நடக்க வேண்டும் என்றும், நாம் ரட்சிக்கும்படியாக மூன்று நிலைகளிலே இந்த நாட்களிலே இரண்டு பங்குகள் கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் இந்த நாட்களில் நேற்றைய நாட்களிலே பார்த்தோம். அதாவது அதில் சொல்லப்பட்ட மூன்று நிலைகள் என்னென்னு, முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது இந்த நாட்களிலே மீட்பு, மூன்றாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் இரண்டாவது பகுதியிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பிலே ரட்சிப்பின் ஒரே வழியும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பிதாவை அடைய ஒரே வழி அங்கே கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:14 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை 14:14 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6:00 சொல்லுகிறது எப்படி என்றால், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் அங்கே பிதாவிடத்தை பிதாவினுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அடைய வேண்டுமா இருந்தால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே திறவுகோலாயும் அங்கே பிதாவையும் எங்களையும் இந்த நாட்களில் இணைக்கிறவருமாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இதே குறித்து தான் இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 4:00 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 4:12 வாசிக்கிற வேளையிலே அங்கு சொல்லுகிறார்கள், அவரே அல்லாமல் அவரே அன்றி வேறொருவராலும் அங்கே ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்கே குறிப்பாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் அந்த ரட்சிப்புக்கு வழி ரட்சிப்புக்கு பாதை என்று பார்க்கிற வழியிலே அந்த பாதை இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்றும், அதே வேளையிலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தை கட்டளையிடப்படவும் இல்லை. அப்படி என்ன பாருங்க, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே வெவ்வேறு வழியில இந்த நாட்களை தொழுது கொள்கிறார்கள். அதாவது எத்தனையோ உலகத்திலே எத்தனையோ மதங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரே வழியில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஒருவர் தான் அங்கே ரட்சிப்புக்கு வழியும் அவர் இல்லாமல் அந்த ரட்சிப்பு இல்லை என்பதையும் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த நாட்களை மற்ற ஜனங்கள் இந்த நாட்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆராதிக்கிறவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அது ஒரு விக்கிர ஆராதனை என்ற விதமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இன்றைய நாட்களிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு நிலை பெற வேண்டுமா இருந்தால் அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே மூலதாரமும் திறவுகோலுமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை கூட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு நமக்கு தேவனுடைய அந்த கிருபையினாலே அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை அவர் அங்கே கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே நமக்கு இந்த நாட்களே அது கொடுத்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களே கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களே இந்த காரியத்தை எப்படி கொடுத்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க எப்படி என்று பார்ப்போமா இருந்தால் அங்கே பாருங்கள், எப்படி கிறிஸ்துவின் மூலமா என்றால் ரோமர்கள் 3:24 வாசிக்கிற வேளையிலே அது எப்படி வருது என்றால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே 23 சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆகி இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படி ஆனால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டில பார்க்கிற வழியிலே அந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படையிலையா இந்த நாட்களை பாருங்கள். அதை குறித்து இந்த நாட்களே தெரியாத நிலைப்பாட்டில் இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிருகங்களை கொண்டு வந்து அங்கே பயிரிடுகிறார்கள், பறவைகளை பயிரிடுகிறார்கள், தானந்திரமும் செய்கிறார்கள். இப்படி எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை செய்கிறார்கள். ஆனாலும் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளும் இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் இங்கே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி முதல்லே ஆதாமிலே இருந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே பாவத்திலே இந்த நாட்களை விழுந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் இந்த 21 வாசிக்கின்ற இந்த 3 பாருங்கள், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றும் விசுவாசத்தினாலே இந்த நாட்களை பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளேயும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு மைய பொருள் என்னவென்றால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த நாட்களே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, மனுஷனுடைய அக்கிரமங்கள் அங்கே நீக்கப்படாது, அவர்கள் எல்லாம் பாவிகள் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே 23:24 வாசிக்கிற வேளையிலே பாருங்க, 24 சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அங்கே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியையும் அங்கே காண்பிக்கு பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் விசுவாசமாய் இருக்கிறவனையும் நீதிமானாக்குறவருமாய் விளங்குபடிக்கு இக்காலத்திலேயே தமது நீதியை காணும் அங்கே காண்பிக்கும் பொருட்டாக அங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாங்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று சொல்லி தீர்க்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்படுகிறாங்க சொன்னா எதை விசுவாசிக்கிறார்கள், எப்படி விசுவாசிக்கிறார் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எதை விசுவாசிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே தான் அங்கே அவருடைய இரத்தம் அவளை கழுவி சுத்திகரித்து அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறது என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இங்கே இந்த ரோமருக்கு நிறுவத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த 3 அங்கே 25 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே அது மறுபடியும் வாசிக்கின்றேன், நீதியுள்ள இயேசு கிறிஸ்து இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே அவர் அங்கே கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்படி ஆனால் பாருங்கள், அங்கே அவருடைய மரணத்தின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே இந்த நாட்களில் நீதிமான ரோமர்கள் 5 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாசிப்போம் 5 அதிகாரத்திலே 8 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலும் தேவன் தம்மேலே வைத்திருந்த தமது அன்பையும் விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அங்கே நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கிறது துணிவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாங்கள் பாவிகளா இருக்கிற வேளையிலே கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மிடத்திலே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணார். இப்ப பாருங்கள், ஆண்டவர் நம்மில வைத்துக்கிற அன்புக்கு ஒரு ஐடி, அதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே நாங்கள் பாவிகளா இருக்கிற வேளையிலே கிறிஸ்து நமக்காக மறிக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த மறிப்பின் நிமித்தம்தான் தேவன், அதாவது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்யறார், நம்மையில வைத்த அன்பை எப்படியாக வெளிப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்தெடுப்பில் இருக்கு. ஏன்னா அதுதான் அது முக்கியமான ஒரு அம்சமாகவும் ஒரு முக்கியமான குறிப்பாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, அப்ப இதை குறித்தால் இந்த நாட்களை ரோமர்கள் வழியிலே அப்போஸ்தலர் பவுலிகள் இந்த நாட்களை இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், இந்த ரோமர் 5 அதிகாரத்திலே இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 10 வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலேயே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. பாருங்கள் என்ன வார்த்தைன்னு சொன்னால், நாங்கள் தேவனுக்கு இந்த நாட்களை சத்துருக்காய் இருக்கை சத்துருக்களா இருக்கிறோம்னு சொன்னா ஏன் எப்படியாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், விரோதிகளாகத்தான் இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே குமாரனாய் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார் என்பதை குறித்தான் வேதத்தில் சொல்லப்படுது. என்று அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்படுவோமானால், அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து மரணத்தின் நிமித்தம் அவரோடு நாங்கள் ஒரு ஒப்புரவை இந்த நாட்களை உருவாக்குவோமா இருந்தால் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே நாம் அவருடைய ஜீவனிலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக, ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இந்த நாட்கள். ஏன்னு சொன்னால் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவன் மூலமா இந்த நாட்களை நாங்கள் அந்த ரட்சிப்பை கண்டு கொள்ளுகிறது அதிக முக்கியமாக இந்த நாட்களை இருக்கிறதாம்னு சொல்லி இந்த 5 அதிகாரம் ரோமர்லே 10 வசனத்திலே இந்த நாட்களே பார்க்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து இந்த நாட்களிலே விசுவாசி, அங்கே விசுவாசிகளுக்கு இந்த நாட்களிலே வேண்டுதல் அதாவது ஆகியவற்றின் அடிப்படையிலே அங்கே இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 7 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் எபிரேயர் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுவோம். இங்கே எபிரேயரின் புஸ்தகத்திலே 7 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இந்த 25 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த இடத்திலே இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், அவர் உயிரோடு இல்லை என்று சொல்ல முடியாது. கருமையான கத்துடைய அவர் மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். ஆனா இன்றைய பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவர் இப்ப உயிரோடு இல்லை என்ற நீதிலாம் இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களே ஒரு சில ஜனங்கள் இந்த நாட்கள் நினைக்கிறார்கள் வாழ்ந்துட்டு வார்கள். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல, அவர் என்றென்றைக்கும் மறிக்காமல் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறதுனா இந்த நாட்களே இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனால இங்க சொல்லப்படுவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுறது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவத்தை இந்த நாட்களில் என்ன செய்யற ஆசாரியத்துவம் உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிற சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அப்படி என்றால், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு. அப்ப பாருங்கள், தமது மூலமாய் பிதாவினிடத்திலே போகிறவர்கள் அதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறது. தேவனிடத்திலே தேவன் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால் திருத்துவ தேவனை ஒன்றாக வைத்துதான் இந்த நாட்களை தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கர்த்தர் என்றா காப்பவர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மரியமான கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு பேரை வைத்துக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறவர்கள் ஆண்டு கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவர் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்குது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்பட வேண்டும். அப்படியாக அந்த வேண்டுதல் செய்யப்படுவதற்கு அங்கே அவர் எப்பொழுது உயிரோடு இருந்தால் தான் இந்த நாட்களிலே அங்கே வேண்டுதல் என்று சொல்லி சொன்னா என்ன காரியம், அதாவது தேவான் கண்டது போல பிதாவுடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறதே அங்கே காணக்கூடிய பிதாவுடைய வலது பாரசத்தில் இருந்து என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வேண்டு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் இந்த பிள்ளைகள் ரட்சிப்படைய வேண்டும், இந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அணுகிறோம். இந்த நாட்களை அவர் நமக்காக இந்த நாட்கள் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் குறித்து இந்த நாட்களை இந்த எபிரேயருடைய புஸ்தகத்திலே இப்படியாக தெளிவாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவர் வேண்டுதல் செய்கிறபடியினால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர் அவர்களை முற்றி முடிய ரட்சிக்க வல்லவர்கள். அப்ப ஆண்டவர் உயிரோடு இருக்கிற படியினால்தான் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு ஜனங்களுக்கு அங்கே கிடைக்கிறதும் உருவாக்கப்படுகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறதை ஒழிய, ஆண்டவர் இன்றைக்கு மறைத்திருந்தால் ஒரு மனுஷனுக்கும் அந்த ரட்சிப்பு இந்த நாட்கள் இல்லை என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்ற படியில பாக்குற வேலையில். அப்ப இவ்வாறு இங்கே வேதம் சொல்வது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு இந்த நாட்களிலே ஏற்றவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் அங்கே பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு அந்த சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் அங்கே பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை இந்த நாட்களில் ஒரே தரம் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பார்க்கிறவர்கள் ஒரே தரம் அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆனால் இங்கே என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் அங்கே அவர் தம்மைத்தாமே அங்கே பலியிட்டதன் நிமித்தம் அவர் அங்கே ஒரே தரம் அதை எல்லாவற்றையும் செய்துவிட்டு செய்து முடித்து விட்டார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இங்கே நியாயம் பிரமானது பலவீனம் உள்ளதும் மனுஷர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறதும் நியாய பிரமாணத்திற்கு பின்பு இந்த நாட்களை உண்டான ஆணையோடு விளங்கிய வார்த்தைகளை பார்க்கிற வேளையிலே என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை இந்த நாட்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், குமாராய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே அங்கே உயர்த்துகிறதையும் குமாராய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களில் அந்த இடத்திலே பேசப்படுகிறதையும் நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. இரண்டாவதாக, ரட்சிப்பின் ரெண்டு பக்கங்கள், அதாவது எப்படி என்றால் ரட்சிப்பு கிருபை மூலமாகவும் கிருபை மூலமும் அங்கே கிறிஸ்துவில் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டும் அங்கே பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அப்ப பாருங்கள், ரட்சிப்புக்கு ரெண்டு வாசல்கள் இந்த நாட்களில் இருக்கும். முதலாவது நாட்களை பார்க்கிற வழியிலே ரட்சிப்பு கிருபை என்று சொல்லப்படுகிற ஒரு வாசல் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக, அந்த நாட்களே கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய், அப்ப கிருபையும் விசுவாசம் இந்த நாட்களில் இருந்தால்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த மனுஷனுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை கொண்டு வர முடியுமே ஒழிய, இன்றைக்கு ஆண்டோடைய கிருபை இருக்கையா இல்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லையே, விசுவாசம் இல்லைட்டா எப்படி நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், இதே இல்ல பார்க்கவன். அப்ப ஆண்டவருடைய பங்கிலே வருகிற வேளையிலே அவர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். இப்ப நாங்கள் ஆண்டவருக்கு கிருபை கொடுக்க முடியாது, ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆனால் நம்முடைய பங்கிலே என்ன இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே எதை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய பங்கிலே அந்த விசுவாசம் வருமா இருந்தால்தான் அந்த ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களே நமக்குள்ளே வந்து பரிபூர்ணப்படுகிற வேளையிலே அது எப்படியாக உருவாகிறதுன்னு சொன்னால் ரட்சிப்பு சல்வேஷன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த ஒரு அதாவது ஒரு குழந்தை மாதிரி இந்த நாட்களில் அது உருவாகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே ரட்சிப்பும் கிருவை, அதாவது ரட்சிப்புக்கு கிருவையும் அந்த கிருவையின் மூலமாக கிறிஸ்துடைய விசுவாசத்தையும் கொண்டு இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் மீண்டுமா இந்த நாட்களே ரோமர்களின் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் ரோமர் மூன்றாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அங்கே 22வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, அங்கே தேவநீதியை விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் இவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். அதனாலதான் இங்கே இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லி இந்த நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இந்த இடத்திலே 25வது வசனத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே தேவன் பொறுமையாயிருந்த அந்த முற்காலத்தில் நடந்த இந்த நாட்களை பாவங்களை தாம் அங்கே பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியையும் காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்து இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவரையும் நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை இந்த நாட்களை காண்பிக்கும் பொருட்டாகவும் அங்கே வேதம் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவை அங்கே இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியும் அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே அது நீக்கப்பட்டதே? அந்த எந்த பிரமாணத்தினாலேயே கிரியையின் பிரமாணத்தினாலோ இந்த நாட்களை பாருங்கள் அல்ல, விசுவாசத்தின் பிரமாணத்தினாலேயே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஆதலால் மனுஷன் இந்த நாட்களை நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறான் என்று அங்கே நிச்சயத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அடுத்த வசனத்திலே யூதருக்கு மாத்திரமல்ல அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர் தேவன் புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். அப்படியானால் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாயிருக்கிறார். முந்திர காலத்தை சொன்னாங்களோ அது வெள்ளக்கார கடவுள் என்று அருமையான கத்துடைய பிள்ளைகள் என்னோட சொல்லி சொன்னா, அந்த நாட்களை அவர் இந்த நாட்களை வெள்ளக்கார கடவுளாம் அவரே இந்த நாட்களை நாங்கள் தரிசிக்கூடாது ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனா இங்க கத்துடைய வேதம் சொல்லுகிறது அவர் புறஜாதி யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிக்கும் தேவன் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கும். இதான் அந்த காரியம் அருமையான கத்துடைய. ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். ஏனென்றால் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப ரெண்டு பேருக்கும் அங்கே வருகிற திறவுகோல் என்ன? விசுவாசம். அது இந்த நாட்களை பாருங்க, விருத்த சேதனம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி இல்லை, முதலாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால் விசுவாசம். அப்ப அந்த ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் இந்த நாட்களை மனுஷனுக்குள்ள இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களை செய்ய முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதாவது அது தேவனுடைய தேவன் தேவ கிருபையின்

வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய பரிபூரணத்தினால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் அவர் ஒரு பூரண புருஷர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், அந்த நாட்களிலே அந்த மரிக்கிறவர்களுக்கு என்ன செய்வார்களாம், அவருடைய சடலம் மரித்து விட்டதா, அந்த சரீரம் மரித்து விட்டதான்னு சொல்லி அங்கே அந்த ஜீவன் போகிறதுக்காக மூட்டு எலும்புகளை உடைப்பார்களாம். அவ்வளவுதான், அந்த இடத்துல அடிச்சு அந்த ரோம போர்ச்சுவர்கள் அடித்து அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், உடைப்பார்கள். உடைத்து இந்த முழங்கால உடைத்து கை மூட்டு வலியில உடைத்து இந்த நாட்களே அப்படியா தொங்க விடுகிற வழியிலே உடனே சுருதயத்தில் அவருக்கு ஜீவன் போயிடும். ஆனால் இவர்கள் வந்து பார்த்த காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே அங்கே அவர் ஏற்கனவே மறித்து விட்டார். அதான் அந்த சொல்லப்பட்ட காரியம். அப்ப அப்படி என்று பார்க்கிற வழியிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணமா இந்த நாட்களை மறித்திருக்கிறார். அருமையான அன்புள்ளே, அப்ப சரீரத்திலே அவருக்கு 39 அடிகள் காயங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில் ஒரு பரிபூரணம் உள்ளவரா இந்த நாட்களில் வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு பரிபூர்ணம் உள்ளவரா இந்த நாட்களே, அங்கே மகத்துவமானவரா இந்த நாட்களே ஜனங்களுக்கு தரிசனமாறன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் எல்லாம் அந்த பரிபூர்ணத்திலே பார்க்கிற வேளையிலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறோம், கிருபை பெற்றோம்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்றோம். அப்ப அவருடைய பரிபூர்ணம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய மரணம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நிமித்தம் தான் இந்த நாட்களே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாக இந்த நாட்களை வாழக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படாமல் மறிக்காமல் இந்த நாட்கள் இருப்பாரா இருந்தால் அங்கே நமக்கு அந்த கிருபை இந்த நாட்களை கிடைத்திருக்காத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்க. ஆனா இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் அங்கே யூதரன் மட்டுமல்ல, கிரேக்கரன் மட்டுமல்ல, புறஜாதிரன் மட்டுமல்ல, எல்லாருக்கும் தம்மை தொழுது உள்ளவர்கள் அப்படி இருக்கிறாராம், ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்களில் இருக்கிறாராம் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதன சோதரி, அப்படியானால் பாருங்கள், இந்த யோவானுக்கள சுத புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே, இந்த முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இப்படியாக அந்த நாட்களை அவரை குறி சொல்லப்படுகிறது. அதற்கு அதாவது மனிதாளி, அதாவது மனிதன் அடிக்கும் இந்த நாட்களை, புதிய இந்த நாட்களை விசுவாசத்திலும் விசுவாசத்தினாலும் இந்த நாட்களை வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்க்கிற வழியில் அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிற வழியிலே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுவது. நாங்கள் வாசிப்போம் அந்த அப்போஸ்தலர் புத்தகம் 16:31 31வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவார். அதற்கு அவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் இந்த நாட்களை என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் சொல்லப்படுவோம். அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் அவரை அந்த விசுவாசம், அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த அவருக்கு அவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் விசுவாசத்திலே இந்த நாட்களை பெலப்பட வேண்டும், விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இல்லாத விசுவாசத்தை நாங்கள், இந்த நாட்களை காணாத விசுவாசத்தை நாங்கள் நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கி இந்த நாட்களை அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியே தேவன் அண்டையிலே சேருகிற வழியிலே நமக்கு எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு ஜெயமாக இந்த நாட்களை முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே முதலாவதாக அப்போஸ்தலர் 16:31 படி, இரண்டாவதாக இந்த நாட்களை ரோமர் 1:17 பார்க்கிற வேளையிலே ரோமருக்கு நிறுவனத்திலே எப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி பார்ப்போமா இருந்தால், முதலாம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இங்கே அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், விசுவாசத்தினே நீதிமான் பிழைப்பான், நல்லது இல்லை என்று இல்லை. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த விசுவாசத்தினாலே உண்டாகிற அருமையான அன்பு சோதனை சௌகரிய இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த அந்த காரியத்தை பார்க்கிற வழியிலே விசுவாசத்தினால் உண்டாகிற காரியம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே இந்த 17வது அவசரத்திலே பாருங்கள், விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அந்நிய அதாவது அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம்
வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் அங்கே பவுலுடைய இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களிலே என்ன நிலைப்பாட்டிலே வைத்து இந்த நாட்கள் எப்படியான ஆகமங்களை இந்த நாட்கள் எழுதினார்களோ இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்கள் இறந்து கொள்வார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இதை குறித்தால் இந்த நாட்கள் அந்த விசுவாசத்தை முன்னறிவித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே அருமையான அன்பு

0: இங்கே எபேசியர் புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது ஆனபடியினாலே கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து உங்கள் அன்பையும் குறித்து இந்த நாட்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. இதனாலே அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை இந்த நாட்களிலே நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கும் தேவனும் மகிமையின் பிதாவமானவருக்கு தம்மை நீங்கள் நாட்களை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் இந்த நாட்களை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு இந்த நாட்களை தந்தரல வேண்டுமென்று நாம் தாம் நம்மை இந்த நாட்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்திலே அங்கே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் நிமித்தம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று இந்த நாட்களிலே அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய உலக ஆய்த்தான் எபேசியர் சபைக்கு இந்த நாட்கள் எழுதுகிற வழியில் இந்த நாட்களில் அங்கே எழுதப்பட்ட காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை அப்ப பாருங்கள், இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், எபேசியர் 2:8 சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். எப்படி என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்ல காரியம். அப்ப பாருங்கள், அப்ப இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவென்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையினாலே இந்த நாட்களை நாங்கள் விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களை ரட்சிக்கப்பட்டோம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம், இந்த நாட்கள் இது நம்மாலே உண்டான காரியம் அல்ல, அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்கள் இந்த கிருபையினாலே நாங்கள் காரியத்தை செய்துட்டோம் முடிச்சிட்டோம் சொல்லி சொல்றதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கிருபை, தேவனுடைய கிருபை, தேவன் நம்மையிலே வைத்த அந்த அன்பின் நிமித்தம், தேவன் நமக்கான அந்த கிருபை நிமித்தம் தான் இந்த நாட்களிலே அங்கே நமக்கு அந்த விசுவாசம் உருவாக்கப்படுகிறது, கிரியேட் பண்ணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், சாதாரணமாக இப்போ ஒரு செடியை நடுகிறோம். அந்த செடியை நடுகிற வேலையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செடியை இந்த நாட்களை பாருங்கள், உதாரணத்துக்கு அந்த செடியை நட்டாயிட்டு, ஆனால் அந்த செடி இந்த நாட்களே வளருவதற்கு என்ன காரணம், என்ன வேணும், இந்த நாட்களே அதுக்கு நீர்ப்பாய்ச்ச வேண்டும், அதே வேளையில் அதுக்கு பசலைகள் போடும் இந்த நாட்களை போட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பசலை எப்படியாகனு சொன்னால், இன்னொரு ஒரு தாவரத்திலேயோ இன்னொரு காரியத்திலேயோ இந்த பசலையை உருவாக்குகிறார்கள், உருவாக்கித்தான் அந்த நாட்களை போடுவோம். அதே விதமாகத்தான் இந்த நாட்களே கிருபையினாலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது அங்கே யாரால் உண்டானது, தேவனுடைய ஈவாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்கிறான், அந்த பசலையை மிக்ஸ் பண்ணி அந்த கண்டுக்கு போட்டு இந்த நாட்களை அந்த கண்டு வளரும்படி ஆக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் விசுவாசம் அப்படித்தான் இந்த நாட்களை, மனுஷனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்று சொல்லி சொன்னால், விசுவாசம் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை நினைத்து விசுவாசத்தை உருவாக்க வேண்டும், கத்தடத்திலே இந்த நாட்களை கேட்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச குறைவு இருக்குமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவனிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் சேர முடியாது, அதைத்தான் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது முடியாத காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுது. அப்படியே இந்த நாட்களை விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை இந்த நாட்களை குறித்து சொல்லப்படுது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விசுவாசமும் கிருபையும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அந்த விசுவாசமும் கிருபையும் தான் இன்றைக்கு நம்மை இந்த நாட்களை நடத்தி வருகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இப்படி பாருங்கள், இதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே பார்க்கிற வேளையிலேயே தேவன் இந்த இடத்திலே பாருங்க அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை இந்த நாட்களே நமக்குள் இந்த நாட்களே உருவாக்குறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சோதனை பாருங்கள் பாருங்கள், 2வதாக இந்த நாட்களை ரட்சிப்பின் 3 நிலைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் பார்ப்போம். இந்த நாட்களை பாருங்கள் எப்படி சொன்னால், ரட்சிப்பின் கடந்த கால நிலையில் விசுவாசிகள் தாம் பெற்ற பெரும் நாட்களே பாவ மன்னிப்பின் சொந்த அனுபவத்தை இந்த நாட்களை உள்ளடக்கிறது என்பதைத்தான் குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன காரியம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பினுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த விசுவாசிகளுடைய நிலையையும் அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பு நிலத்தின் காரியங்களையும் குறித்து அந்த சொந்த அனுபவத்தை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சில 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, அப்போ சில புஸ்தகம் நடவடிக்கையின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 43வது வசனம் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் எப்படியாக இருக்கிறான், அவர் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அங்கே அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் சொல்லப்படுவார். இப்ப பாருங்க, ஆண்டவர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா விசுவாசிக்கிற வேளையில எங்க வேதம் சொல்றது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை ஐயா. இன்றைக்கு நான் போய் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணிக்கல, நான் என் பேரை சொல்லி இந்த நாட்கள் அந்த சௌரன் விடுதலை பொறுவாயாகன்னு சொன்னா நடக்குமா? நடக்காத காரியம் அதான் நாங்க பார்க்கணும். அப்படின்னா நான் இது மஜிக் செய்கிறேன் இந்த நாட்களே, நான் ஆண்டவரை ஆராதிக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேதத்திலே அப்போஸ்தலர் சொல்லப்பட்டபடி மாயவித்த காரணம் போல இந்த நாட்களை இருக்கிறோம். அப்ப பாருங்க, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய நாமத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அதைத்தான் ஒன்று யோவான் ஒன்று வேளை சொல்லப்படும், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யுமா, நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். இதானே அது இந்த பிரின்சிபல். பாருங்க, அந்த பிரின்சிபல் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லை என்பதைத்தான் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாக வரும் என்பதை குறித்து பாருங்கள். இன்றைக்கு ஆபிரகாமை எடுத்து பாருங்கள், ஆண்டவரோடு நடந்தாங்க, வயசு இவ்வளவு வயசு போனது, அது கடைசி வயசு வரையிலும் பாருங்கள், 99 வயசுல வந்து அங்க புள்ள பிறந்த நாட்களை வளர்ந்த நாட்களை ஆபிரகாம் சந்தோஷமா இந்த நாட்களை என்ன செய்யற பாருங்கள், அவர் வாழ்க்கையை இந்த நாட்களை அங்க முடிக்கிறதே பார்க்கக்கூடிய அப்படியே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களோட அவரும் இந்த நாட்கள் நெற்று அடைகிறதே பார்க்கும். இப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எப்படியாக இருக்கிறான்னு சொன்னால், அவருடைய கிருபையினாலும் அவருடைய அதாவது இந்த நாட்களே அவருடைய நாமத்தினாலும் இந்த நாட்களே பாவ மன்னிப்பை பெற்று இந்த நாட்களிலே வாழுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் பார்க்க வேண்டிய காரியம். அப்ப பாருங்கள், ஏனென்றால் இங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பாருங்கள், மோசே தேவனோடு வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே ஆண்டவர் சொன்ன அந்த நாட்கள் நீ மறிச்சு போன்னு சொல்லி ஒருவளையே மோசை மறித்த வழியிலே அவரை அடக்கம் பண்ணி காரியங்களை முடிச்சுட்டு போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படி இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற வழியிலே அவரோடு நம்பி அவரை விசுவாசித்து அவரோடு நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே அவருடைய அந்த பாவ மன்னிப்பினுடைய அனுபவம் இந்த நாட்களை கிடைத்திருக்கிறத அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடைய பிள்ளை. இப்ப புதிய ஏற்பாட்டில தான் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களே ஆண்டுடைய ரத்தத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே அந்த ரத்தம் இந்த நாட்கள் என்ன சொல்லப்படுது, யாத்ராமத்திலேயோ அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே பாருங்கள், அதாவது எண்ணாகமத்திலேயோ இந்த நாட்களை எப்படி பார்க்கிற வேலையிலே அங்கே ரத்தத்தை குறித்து அந்த பலியிடுகிற காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட ரத்தம் என்றால் அது மிருகங்களுடைய ரத்தம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதிலே அங்கே தேவன் அங்கே திருப்தி அடையவில்லை. அதனாலே தான் அவர் தன்னுடைய ஒரே புராணம் குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார்ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், ஏசாய தீர்க்கதரிசி 9 அதிகாரம் சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே புராண குமாரனை இந்த பூமியிலே இந்த நாட்களை தந்து என்ன செய்தாராம், இவ்வளவாய் இந்த நாட்களை அன்பு ஊதாரன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அதில் சொல்லப்படுகிறது கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்ட தந்த என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ரெண்டு நிலைப்பாடுகள் இந்த நாட்களை வருகிறது, பிதாவுடைய கரத்திலிருந்து இந்த நாட்களை இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்கள், ரெண்டாவது நாட்களை பாருங்கள், அவர் ஒரு எப்படி கொடுத்திருக்கான்னு சொல்லி சொன்னார், அவரை இந்த நாட்களை பாருங்கள் ஒரு பரிசு பொருளாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த நாட்களை வந்து அந்த ஆண்டவர் தான் இந்த நாட்களை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு காரியத்தையும் இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறதே இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறோம். என கத்திருப்பிள்ளைகள், அப்ப அந்த ரட்சிப்பினுடைய மூன்று நிலைப்பாடுகளை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே பாவ மன்னிப்பினுடைய அனுபவம் இந்த நாட்களை உண்டாகிறது மட்டுமல்ல, அதை குறித்தான் அப்போ சிலர் 10:43 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நாங்கள் அடுத்ததாக இந்த நாட்களை பார்ப்போம். இந்த நாட்களை பாருங்கள், இன்னொரு காரியத்தை ரோமன் 4 நான் வாசிக்கின்றேன். அங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமர் கடிதம் 4 அதிலே 4 சொல்லப்படுகிறது, 6வது 8வது வசனம் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு பாருங்கள், எப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ இவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்படுவார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஐயா நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜாவாக ஏற்றுக்கொண்டு வாரந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எழுதப்பட்ட நியமனமும் அங்கே அந்த காரியம் சொல்லப்பட்ட காரியமும் இருக்கு. ரெண்டா பூமியிலே பிறக்கிற மனுஷன் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும் என்பது தேவோடைய விருப்பம், தேவோடைய சுத்தமாக அந்த நாட்கள் இருக்கு. தற்செயலாக இல்லை. அப்படியானால் நாங்கள் என்ன காரியத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால், அந்த வேத பகுதியிலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்கள் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக எண்ணப்படுகிற மனுஷன் பாக்கியவானாக என்ன காணும் பொழுது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படி என்று பார்க்கிற வேளையிலே எவருடைய அக்கிரமங்களை தேவன் முதலாவது மன்னிக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அவர் நம் நாங்கள் செய்த அநியாய அக்கிரமங்களை மன்னித்து மறந்து இந்த நாட்களை விடுகிறார். இப்ப பாருங்க, இதை வைத்துக்கொண்டு ஆதிகாமத்துல வாங்க. ஆதிகாமத்துல ஆதாம் ஏதோ பெரிய பாவம் செய்தாரா? ஆதாம் கொலை செய்தாரா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப காயினாவில் இந்த விஷயம் அதை தாண்டி வந்த காரியம். இப்ப ஆதாம் இந்த நாட்களே கொலை செய்தாரா, களவெடுத்தாரா, விபச்சாரம் செய்தாரா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான பாவங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அதாவது இந்த நாட்களை பாவம் செய்கிறது, இந்த நாட்களை பாருங்கள் விபச்சாரம் செய்கிறது, இப்படியான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் ஒரே ஒரு காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் ஆண்டவுடைய சத்தத்திற்கு செவிகூடாமல் மீறினது நிமித்தந்தான், புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட கனியை புசித்தது நிமித்தந்தான் சாவக்கேட்டை இந்த நாட்களை அங்கு உண்டாக்கினார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படி ஆனால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுது இவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மன்னிக்கப்படுகிறதோ இவர்களுடைய பாவங்கள் மூடப்படுறதோ அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லு. இப்ப அவர்களுடைய பாவங்கள் இந்த நாட்களே மன்னிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களே அவளை தூக்கி ஏதோ தொடர்ந்து பலியால் எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவள் செய்த ஒரு தவறு என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே நாங்கள் இதை அறியாமல் செய்திட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னியுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த நாட்களை சொல்லியிருந்தவாரு சொன்னால், இன்றைக்கு இந்த பூமியில கூட இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்களே வந்திருக்காது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஜனங்கள் எல்லாம் கத்தரையே தொழுது கொண்டு இந்த நாட்களை இருப்பார். ஒரே ஒரு சின்ன வார்த்தை ஐயா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள சில காரியம் இருக்கு ஐயா. விசுவாசி விசுவாசியை மன்னிக்காம இருக்கிறான், பாஸ்டர் மூப்பரை மன்னிக்காம இருக்கிறார். அங்க பாருங்க, ஆலயத்துக்கு சண்டேல சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பாஸ்டர் மேடையிலிருந்து முளைக்கி அடிப்பார், மின்னல் பொறி பறக்கிற மாதிரி இருக்கும் மெசேஜ் ஆன. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த எல்டரோட அவருக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பிடிக்காது. அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து சரி இருக்கிறோம்னு சொல்லி போட்டு பக்கத்துல ஒரு இடத்தை ரெண்டு இடத்தை விட்டுட்டு அங்கால போய் தள்ளி இருப்பார் மூலைக்குள்ள அவருடைய குடும்பம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், எந்த சின்ன காரியம் வந்தாலும் உடனுக்குடன் மன்னிச்சு கொள்ளணும். எனக்கு ஒரு மனுஷன் இன்றைக்கு படுக்கையில போய் படுக்கையில படுத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவன் விடிய காலம் எழும்பில்லைன்னு சொல்லி சொன்னால், அவன் என்ன காரியத்தை மன்னிக்காம இருக்கிறானோ, உப்புரவாக இருக்கிறானோ, அவன் அங்கே தேவனுடைய சமூகத்தில் கடைசி வரையும் போக முடியாது. மறுபடியும் அவன் உயிர்த்தெழுந்து வந்து போறதா? இல்லை. அருமையான கத்துடைய, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் முதலாவது படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக என்னென்ன காரியம் இன்றைக்கு செய்தமோ, பரத்துக்கும் உங்களுக்கும் விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய், அவருடைய சமூகத்தில் வைத்து இந்த நாட்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னித்து அந்த காரியத்தை மறந்து இந்த நாட்களை நிம்மதியாய் போய் படுக்கையில படுக்கிற வேளையிலே தேவன் அந்த காரியத்தை மன்னிப்பேன். இன்னும் ஒரு விசேஷித்த காரியம் உண்டு பாருங்கள், நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு நான் எனக்கும் இன்னொரு பிரதருக்கும் ஒரு பிரச்சனை. அப்படி என்றால் நான் இந்த நாட்களில் என்ன செய்யறேன், இன்றைக்கு நேரம் இல்லை அப்படின்னால சில சொல்றேன், ஆண்டவரே நான் இந்த பிரதரை ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் நாளைக்கு போய் அவரோட உப்புரவாகி அவருடைய போய் ஒரு காஃபி சாப்பிட்டு இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை நாங்கள் உப்புரவாகிறோம் ஆண்டவரேனு சொன்னால், கத்தர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை கேட்பார். என்னன்னா, நீ ஏற்கனவே இதை ஒரு அறிக்கை பண்ணி விட்டா, கன்ஃபர்மேஷன் செய்து விட்டா, ஏதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய வாயாலே இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே நான் உப்புரவாக போறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிற வழியிலே கத்தர் இந்த நாட்களை அந்த காரியத்தை கேட்பார். என கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இங்கே வேதம் சொல்லுவது இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அவருடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாய்க்குவாங்க. ஆனால் எவர்களுடைய பாவத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறாரோ, இரண்டாவது போகுது. இப்ப பாருங்க, மூடப்படுகிறது வேற விஷயம், எண்ணாமல் இருக்கிறது வேற விஷயம். அப்ப இவர்களுடைய பாவத்தை கத்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவீது இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தர் பிள்ளைகளே, இவ்விதம் அதாவது இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் அங்கே நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமோ, அது எப்பொழுது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டதென்றால், அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதே, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்கும் போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதில் அல்ல, விருத்த சேதனமாய் அதாவது இல்லாமல் இருந்த போதில் இல்லாமல் இருந்த போதே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு விருத்த சேசனம் என்று சொல்லி இந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே, அது பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள், பத்து கற்பனுடைய காரியங்கள் இந்த நாட்கள் விருத்தத்தை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு விருத்த சேசனம் எங்கே வரவன்னு ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல வரவன். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், மன்னிக்கிறதுலே முந்திக் கொள்ளுங்க. எந்த காரியமா இருந்தா நீங்க மன்னிக்கிறதுலே முந்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் மருமையான கத்துரை பிள்ளைகள். அப்ப நீங்க மன்னித்து மறந்து விட்டீங்கன்னு சொன்னால் அப்படின்னா உங்க இதயத்திலே என்ன வருகிறது? விருத்த சேதனம் பெறுகிறது என்பதை தான் குறித்து. ஏன்னா இதயத்தில் இன்றைக்கு விருத்த சேதனம் இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு. அருமையான கத்துரை பிள்ளைகள், அந்த நாட்களில் பாருங்கள், அந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அந்த நாட்களில் வைத்திருந்தார்கள். அருமையான கத்துரை பிள்ளைகள், அதனாலதான் பாருங்க இந்த நாட்களிலே அங்கே யாக்கோவனுடைய புள்ளியருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அந்த அவருடைய மகளை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் இந்த நாட்களை பலவந்தம் படுத்தி அந்த காரியத்தை செய்ததுக்கு பின்பாக சம்பவம் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அவருடைய சகோதரர்கள் போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் இந்த எங்களோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள, உங்களுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியே சொல்லிவிட்டு தான் அவர்களை அங்கே கொண்டு குவிக்கிறாங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அந்த நாட்களே அது ஒரு முக்கியமான காரியமாக அந்த நாட்கள் யூதருக்கு இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அருமையான கத்துடைய பிள்ளை. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே இங்கே எப்படியாக சொல்லப்படுறதா, விருத்த சேசனம் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அது எப்பொழுது அவனுக்கு இங்கே எண்ணப்பட்டது என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப மேலும் விருத்த சேசனம் இல்லாத காலத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேசனம் ஆகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவரும் நீதியாய் அங்கே நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் நாட்களை தகப்பனாய் இருக்கும்படிக்கு, விருத்த சேதனத்தை பெற்றவர்கள் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலும் அடைந்த விசுவாசமாகிய விசுவாசமாகிய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களாகவும் தகப்பனாகவும் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார்னு சொல்லி இந்த நாட்களை. அப்ப விருத்த சேதனம் அந்த நாட்களில் ஒரு அடையாளமாக ஒரு செம்பூலாக அந்த நாட்களை இருந்தது. இன்றைக்கு எல்லாம் உள்ளுக்களை மூட மறக்கப்பட்ட விதம், ஏனென்றால் இருதயத்தினாலே இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இருதயத்திலே விருத்தத்தினை அடைந்து கொள்ள வேண்டும். அது எப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லா காரியத்தையும் நாங்கள் மன்னித்து மறந்து விட்டுருவோம். இதுதான் முக்கியமான காரியம். வந்த நாட்களில் பாருங்கள், ஒரு பாவம் செய்தால் அந்த நாட்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமோட ரீதியிலே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த நாட்களில் இங்கே விருத்த சேசனம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு, அதாவது நாங்கள் இன்னும் இந்த தேவனுக்கு அடிமை என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறதற்கு அச்சாரமும் அடையாளமாக அந்த நாட்களில் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இருதயத்தினாலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே அந்த காரியம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னா ரோம 10 9 என்னவென்றால், கத்தராய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோன்றிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதானையே அந்த விருத்த சேசனம் இப்பொழுது காலத்துல, அந்த நாட்களே அப்படி இல்லை வேற மாதிரி. அப்ப இருதயத்துல விசுவாசிக்கிற வழியிலே உனக்கு என்ன வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. அந்த நாட்களே விருத்த சேதத்தின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது என்பதே அங்கு அந்த நாட்களே ஒரு கொள்கையாக அந்த நாட்களே இருந்தது. ஆனால் நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும் என்று சொல்லி அங்க பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப இதிலே பாருங்க, அந்த நாட்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே, ஜூதரென்றும் கிரேக்கரென்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் கத்தரை, கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படியா இருக்கிறாராம், ஐஸ்வர்ய சம்பூர்ணா இருக்கிறார். இதை பார்க்க வேண்டும் நாங்கள். அப்ப கத்தரை நாங்கள் தொழுது கொள்ளுகிற வேளையிலே அதுல சொல்லப்படுகிறது, முந்தி யூதர் மட்டும்தான் ஆண்டவரை அங்கே இதென்ன முடியும், ஏன்னா அது யூதர்களுடைய கடவுள், யூதர்களுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய தெய்வம் சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாருங்கள். அதனால பாருங்கள், இந்த ரோம போர்த்தியவர்கள் ரோமருடைய காலத்துல பாருங்கள், அவர்கள் அந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியும்படியாக அவருடைய ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க. அவங்க இந்த நாட்களை சொல்லி இந்த காரியத்தை முடிச்சாலும், ஆனா பாருங்க ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொன்னால், ஆண்டோட சிலுவையில போட்டிருக்கு INRI என்று சொல்லி, அதாவது இதோ யூதருடைய ராஜான்னு சொல்லப்படுது. அப்ப இவங்க காரியம் என்னன்னு இவர் எங்களுக்கு ராஜா இல்ல, அந்த போட்டை கலட்டுங்கன்னு சொல்லி சொன்னா. ஆனா அவர் சொல்றார், அரசன் என்ன சொல்றார், நான் சொன்னா சொன்னதான் சொல்லி நாக்கு. ஏன்னு சொன்னா அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதைத்தான் இங்க சொல்லப்படுறது. அவர் அந்த நாட்களில் பாருங்கள், யூதருக்காக வந்தார் என்பதை குறித்து தான் ஜனங்கள் அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உலக ரட்சகர் என்பதை குறித்து இந்த நாட்களில் அவருடைய ஜனங்கள் அறிவே இல்லாமல் இந்த நாட்களில், அதைத்தான் வேதம் சொல்லுவது, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாய் இந்த நாட்களை போகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்ப இங்கே பாருங்கள், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லாமல், அருமையான வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும், அதாவது கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம், ஐஸ்வர்ய சம்பூர்ணரா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானா இந்த நாட்கள் இருக்கிறார் என்பது, ஏனென்றால் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இவனும் அங்கே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான் என்பதைத்தான் இங்க சொல்லப்படுவதை பார்க்கும். ஒருவழியா சொல்லி முடிக்கிறாங்க, பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பாயா இருந்தால் நீ அங்கே விடுவிக்கப்பட்டுட்டா என்பது அதனுடைய காரியம். அருமையான கத்து, அதுக்கு எந்த விதமான தடைகளோ இந்த நாட்கள், ஏனென்றால் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அங்கே அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி இந்த நாட்களை கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடு. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, அதை குறித்து ஏசாயா கர்த்தர் ஏசாயா மூலமா இந்த நாட்களிலே கேள்விப்பட்டதை விசுவாசியாதவன் யார் என்று இந்த நாட்களை சொல்லுகிறான்னு சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி இந்த நாட்களில் இதனுடைய வசனத்தினாலே இந்த நாட்களே வரும். பாருங்கள், விசுவாசம் எப்படி வருகிறது, கேள்வி. இரண்டாவது அந்த அதாவது இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே கேள்வி எதிலால வருதுன்னு சொன்னா தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது என்பதை குறித்து சொல்லப்படுது. அப்ப தேவனுடைய வசனம் அங்கே நம்மை என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் அந்த விசுவாசத்தை கிரியேட் பண்ணுகிறதுன்னு சொல்லி இந்த நாட்கள், இல்லாத அந்த விசுவாசத்தை உருவாக்குறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் என்ன நிறமையா, எங்கிருந்து அந்த விசுவாசம் வருது, நம்மளால கண்டுகொள்ள முடியுமா, எந்த களஞ்சியத்திலிருந்து வருகிறது, எப்படியாக வருது என்று கண்டுகொள்ள முடியுமா, இல்லை. அந்த விசுவாசம் அனுதினம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடிய பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போற ஒரு பாலிவன் எடுத்து பாருங்க, வாலிபன் நாட்களை சின்ன வயசுல 16 17 வயசுல போய் இந்த நாட்களே நான் இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்த நாட்களே நான் பங்கு பெற்றுன்னு சொன்னால் துவங்கிடுவான். அந்த நேரத்தில் என்ன செய்ய, எக்ஸசைஸ் துவங்கிடுவாங்க, ஓடு ஓடு ஓடு ஓடி இந்த நாட்களே சைக்கிள் ஓடி காரியங்களை ஓடி இந்த நாட்களே இந்த நாட்களே பாருங்கள் இப்படியா ஓடி ஓடி ஒரு ஒரு பிராக்டிஸ்க்கு இந்த நாட்களே வருகிற வேலையிலே கணக்காக அந்த நாட்களை பாருங்கள், அதுக்கு முன்பாக சின்ன சின்ன அந்த ஓட்டப்பந்தயங்கள் வருகிற வேலையிலே பகிர்ந்து கொண்டு அதுல போய் அங்கு அந்த பாயிண்ட்ஸ்களை எடுத்து வெட்டி வெட்டி காரியங்கள் செய்வார். கடைசியாக அந்த நாட்களை பாருங்கள், எல்லாம் சரி என்று சொல்லி நியமிக்கிற வழியிலே எங்கே போற ஓட்ட பந்தயத்துக்கு இந்த நாட்களை போகிறார். அருமையான கத்தோட பிள்ளைகள், அந்த ஓட்ட பந்தயத்துக்கு போகிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னார், அங்கே அவருக்கு இன்னொரு உற்சாகம் வருது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவருக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஐயா என்ன விசுவாசம் இருக்குது, நான் ஓடி ஓடி நான் பழக்கப்பட்டு நான் இந்த நாட்களை என்ன செய்து விட்டேன், நான் என்னுடைய விசுவாசத்தை அதாவது என்னுடைய தைரியத்தை இந்த நாட்களை நான் அங்கே என்ன செய்ய உருவாக்கி விட்டேன், நான் ஓடி வெள்ளுவேன் என்ற தைரியம் வந்துடுது, அவள் களைப்பில்லாம ஓடுவேன் என்ற வெள்ளி களைப்பு இது வருகிறது. அந்த வேளையில இந்த நாட்களை அவர் வந்து கலந்து கொண்டு ஓடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் விசுவாசத்தினாலே அவன் இந்த நாட்களை வெற்றி பெறுகிறான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்தோட. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தால் தான் இந்த நாட்களிலே அவருடைய காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களிலே மற்றும்படி நாங்கள் எப்படித்தான் காரியங்களை செய்தால் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்திடப்படுது. அப்படி இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவர்கள் சத்தம் பூமி எங்கும் அவருடைய அவர்களின் அங்கே அவைகள் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அருமையான பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நாட்களில் இந்த பூச்சக்கரம் அதாவது பூமியினுடைய எல்லை வரைக்கும் போகுதா. அருமையான கத்தோம், இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இடத்துல அப்படி இருக்கிறாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு நமக்கு தெரியாத எத்தனையோ பாசக்காரர் இருக்கிறாங்க உலகத்துல, நாம அந்த கேள்விப்படாத காரியமே இந்த நாட்களில் இருக்கு அருமையான கத்திரப்பிள்ளைகளை. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த சுவிசேஷம் போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வார்த்தையிலே இவ்வளவு வல்லமை இருக்கு என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்திரப் பிள்ளைகளை. அதனாலே அருமையான கத்திரப் பிள்ளைகளை இந்த நாட்களில் இந்த வாசியில் பார்க்கிற வழியிலே ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் கூட இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்திரப் பிள்ளைகளை. அப்ப இங்கே பார்க்கிற வழியிலே அதோடு கூட இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய அந்த மரணத்துக்குரிய ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளானவர்கள், மரணத்திலே இருந்து ஜீவனுக்குள்ளானவர்கள் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட இந்த நாட்களே, ஒன்று யோவான் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒன்று யோவானுடைய புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் பதினாலாவசனம் சகோதரத்திலேயே அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை நீக்கி, மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே இந்த நாட்களை நிலை கொண்டிருக்கிறான். அருமையான அன்பு சோதனை சகோதரன் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே நம்முடைய சொந்த சௌரம் என்று சொல்லி சொல்லு, அப்படி இல்லை அருமையான கத்திரவர்கள். சௌரம் எதை குறிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒன்றில் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி, அவன் சகோதரன். ஏனென்றா நாங்கள் இப்ப பாருங்க ஆலயத்தில் அந்த இடத்துல இப்ப பாருங்க என்ன பிரதர் ரெண்டு தான் கூப்பிடும் அப்படின்னா சாரு சகோதரன். அதே மாதிரி இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் நேசிக்கிறவர்கள் இனிமா வேலை செய்யற இடங்கள்ல நம்மோடு வேலை செய்யறவர்கள் கூட சகோதரங்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களோட கூட இந்த நாட்களை ஒரு எரிச்சலை வச்சுக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் வேலை செய்வோமா இருந்தால் இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடையவர்களை பாருங்கள், நாம் சகோதரத்திலே அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே இந்த நாட்களில். அப்படியானால் அருமையான கத்துடையவர்களே, தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலோ அன்பு இன்னதென்றும் அறிந்திருக்கிறோமே, நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, சகோதர சிநேகிதம் நாட்களே முக்கியமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வரங்களா வேதம் சொல்லு, யூதர் ரெண்டும் கிரேக்க ரெண்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த நாட்களே அவரை தொழுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராக இருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரிடத்திலே பாச பிரச்சனை இன்றைக்கு நாங்கள் மறிச்சு இந்த நாட்கள் அங்க போனோம் என்ன செய்வோம், அங்க தேவனுடைய சமூகத்துல போனோன்னு அங்க போனே இங்க இந்த மாதிரி ஒருதன் தமிழ் கேட்பான், ஒருதன் இங்கிலீஷ் கேட்பான், ஒருதன் ஹிந்தி கேட்பான், ஒருதன் தன்னை தெரிஞ்ச பாசைகள் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அப்படி அல்ல, அங்க எல்லாம் இந்த நாட்கள் ஒரே பாசைதான் இருப்பேன். கத்திடவில்லை ஆதியிலே துவங்கின இந்த நாட்களை அந்த பாசை அவ்வளவு ஆண்டோடைய பாசைதான் இந்த நாட்களை பேச முடியும். ஏனென்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில் இந்த நாட்களை தெளிவான காரியத்தை நாட்கள். அதனாலே பல காரணமான கத்துடைய பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்பு நாளில் கூட இந்த நாட்களை நாங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு பாச விளங்கலையே ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லலாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், நீங்க சொல்ற எனக்கு விளங்கலன்னு சொல்லலாது. ஏனென்றால் தெளிவாக கத்தர் அந்த இடத்துலே நம்மோடு பேசுவார். எல்லாரும் ஒரே வாசையை தான் பேசுவாங்க. அதே வழியில பாருங்கள், அங்கே எல்லாரும் ஒரே விதமாக இந்த நாட்கள் அந்த இடத்துல இருப்பார். அங்க கூட அந்த நாட்கள் ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒருவன் மஞ்சள் ரூ போட்டிருந்தா அந்த நாட்கள் அங்கே கட்டாயம் பிரச்சனை. அதனால பாருங்கள், தேவதூரில் போல அந்த நாட்கள் என்ன நடக்கும், அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்த அந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களையும் அந்த இடத்திலே நடக்கும்படியாக அந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே எப்படி என்று சொன்னால், பாவத்தின் வல்லமையிலே இருந்து வல்லமைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அங்கே வல்லமைக்குள்ளும் நாங்கள் இந்த நாட்களை அங்கே வருகிறேன் இருக்கிறது. அப்ப சாத்தானின் அதிகாரத்திலே இருந்து ஆதிக்கத்திலே இருந்து தேவனுடைய ஆதிக்கத்துக்கு நாங்களே.
1: வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும்
0: விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் அங்கே இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு இவரிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய
1: வானொலி சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால்,
0: கண்களை திறக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை இந்த நாட்களை அனுப்புகிறார்னு சொன்னால், அந்த ஜனம் விடுவிக்கப்பட்டு இந்த நாட்களில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குருட்டாட்டமான ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலதான் அவர்களுக்கு இந்த சத்தியம் பாருங்கள், சத்தியத்தை குறிச்சு பேசினால் சத்தியம் அவர்களுக்கு ஏறாது. கடைசி வரை ஒரே நாட்டுக்கெல்லாம் வந்து ஆராதனைக்கு வந்து போவாங்க, நல்ல மெசேஜ் சொல்லிட்டு போவாங்க. ஆனா வந்து பாக்குற அடுத்த போயிட்டு போகுது என்ன மெசேஜ் கொடுத்தா தெரியாது சொல்லி போடுவாங்க. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எப்படியாக அந்த நாட்களை செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். அப்ப சாத்தாவுடைய அதிகாரத்திலும் தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை என்ன செய்கிறோம்னு சொன்னா, இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை கடந்து வருகிறோம். அது நமக்கு, அதாவது நமக்கு தேவனோடு ஒரு தனிய ஒரு தனிய ஒரு புதிய தனிப்பட்ட ஐக்கியத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்களே, அந்த ஐக்கியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கள் சுவிசேஷத்திலே பார்க்கிறவர்களிலே அங்கே அந்த ஐக்கியம் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் முதலாம் அதிகாரத்திலே 12 வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த அதிகாரத்தை இந்த நாட்களே கொடுத்திருக்கிறார். இதானையா அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் கருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அதிகாரங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றே நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ருச்சிப்படைய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களை வரும் வருமான கத்திரவர்கள். ஒருவனுக்கு விருப்பம் இல்லாதபடி சத்தியத்தை நாங்கள் திணிக்க முடியாது. அல்ல, இந்த நாட்கள் ஒருவன் தான் ரசிக்கப்படவும் சரி, தான் விரும்பினால் கூட இந்த நாட்களை ரசிக்கப்பட முடியாது. ஆலயத்துக்கு வரலாம், போகலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம் இந்த நாட்களே. ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு எதை குறிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய பரிபூரணத்தை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப ஒரு வடிவாக அந்த நாட்களில் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி சொன்னால் அவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு ஓட மாட்டான். அவன் அப்படி அவரோடே அந்த நாட்களை நிற்பான். எந்த நிலப்பாடு இருந்தாலும் அவரோடய நின்று கொண்டே இருப்பான். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி இந்த நாட்களை வருகிறாங்களே அவங்க என்ன செய்வாங்க சொன்னால், ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்ன விட்டு வருகிடுவாங்க. ஆக்களை காண கிடையாது. என்னடா பிரதர், எனக்கு நேரம் இல்லை பிரதர், எனக்கு அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு சொல்லி ஏதாவது காரியத்தை சொல்லி போடும். ஆனால் இந்த உண்மையான அந்த ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷன், அதைத்தான் ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், முடிவு பரியந்த நிலைநிற்பவரே ரட்சிக்கப்படுவான் சொன்னால், அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தவன், அந்த பாதைக்குள்ளே, அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுற அந்த பாதைக்குள்ளே வெளிக்கிட்ட அந்த நாட்களை பாருங்கள், அந்த முடிவிலே மட்டும் இருக்கும். இப்ப இங்கே நாங்கள் இங்கே இருந்து இந்த நாட்களை பாருங்கள் வெளிக்கிறோம். இப்ப நம்முடைய தேசத்துல இருந்து நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் துபாய்க்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப துபாய்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் போகிறேன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த துபாயில போய் சேர்ந்ததுக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை என்ன செய்ய முடியும், நான் என்னுடைய பயணத்தை முடித்து விட்டேன்னு சொல்லி நினைக்கக்கூடியதாக இருக்க மாதிரி எனக்கு கத்துருவேன். அதை விட்டுட்டு நான் இடையில போயிட்டு எங்கேயோ போய் இறங்கி நின்றோன்னு இந்த நாட்களே நான் துபாயில வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா சரி வருமா? அதே மாதிரி தான் அந்த ரட்சிப்பு தொடங்கின எந்த இடத்துல இந்த நாட்களை தொடங்குறோமோ, ஆனா அது எந்த இடத்துல முடிக்க போறோமோ, அந்த இடத்துல போகிறவளே முடிகிறவளே தான் அங்கே அந்த ரட்சிப்பு பரிவு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்த நிலநிப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இங்கிருந்து வழிக்கிட்டு டுபாயில போய் சேர்ந்து ஏர்போர்ட்டு விட்டு வழியால ஊற வழியில தான் அந்த அது பரிபூர்ணப்படுது என்பதை இன்றைக்கு நாங்கள் அதே விதமாகத்தான் அருமையான கத்துடைப்பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு சாதாரண காரியம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களை பாருங்கள், அதைத்தான் இங்கே பவுலடி சொல்லுகிறார் ரோமர் 1:16 கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் அங்கே விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவருக்கு இந்த நாட்களை ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு மனுஷனுக்கு இன்றைக்கு தேவ பலனாய் இருக்கிறது மட்டுமல்ல, மனுஷனுக்கு இந்த நாட்களே ஒரு ஐக்கியத்தை இந்த நாட்களே கொண்டு வருகிறது அங்கே என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரர், அதனாலே இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்துடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நாங்கள் அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படும்படியாக, ரட்சிப்பை கரைப்படுத்தாதபடியாக இந்த நாட்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே வேண்டும் சொல்வது, ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் மூலமாய்த்தான் இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எளிய எல்லா வார்த்தைகளும் வந்து இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை ரட்சிக்காது. அப்ப அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகளை அறிகிற வழியில், அந்த வார்த்தைகளை கேட்கிற வழியில், அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களை கொடுக்கும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையும் ஜோம் மூலம் விளக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே ரட்சிப்புக்காதவான வீத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக, பகுதிகளை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரும். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை நான் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகளை மறுபடியுமா இந்த நாட்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தொடர்ந்தும் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த சங்கமணியத்திலத்தை உடைய ராமத்தினுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுல வந்து இணைந்து ஊழியங்களை செய்கிற ஜபங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல் முடியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். நல்ல பிதாவே ஆமேன். நன்றி ஐயா. கிறிஸ்துவோட ஐயா
2: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கத்துடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதத்திற்கிறீர்கள். ரட்சிப்புக்கு இதான வார்த்தைகளுக்கு கூடாக நாங்கள் ரட்சிப்பு மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பிரசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
2: ஆமென்.
0: நாளைக்கு இது இருக்கா ஐயா?
2: நாளைக்கு பைபிள்
0: கோட்ஸ் இருக்கா?
2: நாளைக்கு பைபிள் குயிஸ் இருக்காது, நீங்கள் அந்த நேரத்தில் செய்தி எடுத்து வாருங்க. அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கத்தருதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமே.
3: Recording stopped.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 13/8/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக உசுபெகிஸ்தான் குடியரசு, சுபேக்கியம் நாடு, ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு நிலச்சொல் ஏழ்மை உள்ள நாடு ஆகும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். உஸ்பெகிஸ்தான் தேசத்தில் இருக்கும் இனக்குழுக்கள் 54.64% உசுபெக், 26.8% தஜிக்கு, 2.5% கசாக், 2.3% உருசியர், 2.2% கரகல் பாக்கு, 4.4% ஏனையோர். எல்லா இன மக்களும் ஒற்றுமை சமாதானத்தோடு இருக்க ஜெபிப்போம். உசுபெகிஸ்தான் தேசத்தில் இருக்கும் சமயங்களான 96.3% இஸ்லாம், தேவனை அறியாத எல்லாரும் அறிந்து ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். உசுபெகிஸ்தானி அரசு தலைவர்களுக்காக பிரதமர் அப்துல்லா ஹரிப்போ, உசுபெகிஸ்தான் தேசத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் நீதி நல்லாட்சி நடத்த ஜெபிப்போம். உசுபெகிஸ்தானில் கிறிஸ்தவ விசுவாசம் மற்றும் சுவிசேஷம் பகிர்வது கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கெடுபிடிகளுக்கு சட்ட வரம்புகளும் மாற ஜெபிப்போம். மறைந்திருக்கும் விசுவாசிகள் வெளிப்படையாக கூட முடியாத சூழ்நிலையில் வேறுகளிலும் ரகசியமாகவும் கூடும் விசுவாசிகள் பாதுகாப்பாக இருக்கவும் அவர்கள் விசுவாசத்தில் வேரூன்றி வளரவும் ஜெபிப்போம். ரகசிய திருச்சபைகளை வழிநடத்தும் போதகர்கள் மற்றும் கிறிஸ்தவ தலைவர்களுக்கு ஞானம், தைரியம் மற்றும் பலம் கிடைக்க ஜெபிப்போம். தாய்மொழியில் வேதாகமங்கள் மற்றும் கிறிஸ்தவ இலக்கியங்கள் தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட ஜெபிப்போம். நாட்டின் அதிபர் மற்றும் அரசாங்க தலைவர்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை, குறிப்பாக மத சுதந்திரத்தை மதிக்கத்தக்க மனநிலையை பெற ஜெபிப்போம். நாட்டின் பெரும்பான்மை சூழலில் வளரும் இளைஞர்கள் மாற்று வழிகளை தேடும் போது அவர்களுக்கு உண்மையான தேவ அன்பு சமாதானமும் வெளிப்பட ஜெபிப்போம். வாலிபர்கள் தங்களின் கல்விக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், வேலையில்லாதவர்களுக்கு உரிய வழிகள் திறக்கப்படவும் ஜெபிப்போம். சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் வாலிபர்களுக்கு தேவையான ஞானம், முதலீடு மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க ஜெபிப்போம். சம்பாதிக்கும் பணத்தை விவேகத்துடன் செலவழிக்கவும், எதிர்காலத்திற்காக சேமிக்கவும், ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் தேவையான சுய கட்டுப்பாட்டை தர ஜெபிப்போம். தவறான பழக்க வழக்கங்களினாலோ அல்லது அவசர தேவைகளினாலோ கடனில் சிக்கியுள்ள வாலிபர்கள் அந்த சுமைகளில் இருந்து விடுபட ஜெபிப்போம். குறுகிய காலத்தில் பணக்காரராக வேண்டும் என்ற தவறான வழிகளுக்கும் சூதாட்ட மோசடிகள் போன்றவை குறுக்கு வழிகளுக்கும் வாலிபர்கள் விலகி இருக்க ஜெபிப்போம். சோம்பலை தள்ளிவிட்டு கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கள் உழைப்பின் மூலமாக வாழ்வில் முன்னேற கிருபை கிடைக்க ஜெபிப்போம். தங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் இருந்து வேலையில் இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய தாராள மனசையும், தேவ சமூகத்திற்கு தசம பாகம் செலுத்துவதில் உண்மையாக இருக்கவும் ஜெபிப்போம். உஸ்பெகிஸ்தான் தேசம் காற்று, மழை, வெள்ளம், காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.
0: Recording stopped.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் அப்பாஞ்சலுக்கு
0: ஆமீன். இணைந்திருக்கோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. புதன்கிழமை மாலை வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905.
1: நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த நாளுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தையும் இந்த நாளையும் எங்களுக்கு நீங்க தான் பிரித்து தந்தீர்கள் ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பாதம் தான் தஞ்சம், நீங்க தான் தஞ்சம். எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க தான் எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீங்கள். எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, வாக்கில் மாறாத தேவனே, வாக்கில் உண்மை உள்ள தேவனே, வாக்காகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா. நிர்மூலமாகாமல் இருப்பதே உங்களோட கிருபை. உங்களோட கிருபதானங்களை தாங்கிறது, உங்களோட கிருபதானங்களை நடத்துகிறது ராஜா. எங்களோட பலவீனத்திலும் உங்களோட பூர்ணமாக உங்களோட கிருபை விளங்குறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளை மனுக்குலம் முழுதையுமே உங்களோட சாயலாக நீங்க சிருஷ்டிட்டீர்கள். அப்படிப்பட்ட ஓரபட்சம் இல்லாத தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி. மனுக்குலம் முழுதையும் உங்களோட சாயலாக சிரித்தும் உங்களை அறியாமல் இருக்கும் ஆத்துமாக்கள், வழுதப்பி போய்கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள், வழி விலகி பின்வாங்கி போயிருக்கும் ஆத்மாக்கள், ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. இன்னும் அறியாமல் சிருஷ்டிப்புகளை வணங்கி கொண்டிருக்கும் அந்த மக்களையும் உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இவர்கள் மத்தியில் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் சாட்சிகளாக நின்று எழுந்து நின்று நிற்கத்தக்கதாக, உங்களோட ஒளி எங்களில் வீசத்தக்கதாக, உங்களோட ஒளியே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வீசத்தக்கதாக, உங்களோட கிருவியை ஊட்டி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கிறாங்க. விசேஷமாக இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட ஆவி ஆத்மா சரண் சிந்தன் செய்ய பேச்ச போன்றே உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஆராய்ந்து பார்த்து வேதனை தரக்கூடிய காரியங்கள் எண்ணங்கள் இருந்தால் தயவாக எங்களை உணர்த்தி இன்னும் பரிசுத்த பாதையில் எங்களை நடத்துங்க ராஜா. இந்த உலகத்தில் இருக்கும், மாம்சத்தில் இருக்கும், எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத இதையும் செய்யாதபடி காக்கிறது அவன், பேசாதபடி காக்கிறது அவன், நீங்கள் சிந்திக்காதபடியும் உங்களால் தான் காக்க முடியும். காக்க வல்ல தேவனே, பரிசுத்தமாங்கள் பரிசுத்தமாங்கள் என்று சொன்ன தேவனே, நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செய்து கொண்டு பாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிறீங்கள் ஐயா. உயிரோடு இருந்து தேவனுடைய வலது பாசத்தில் இருந்து உங்களோட பிள்ளைகளுக்காக பரந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சங்கமம் மொழியலையே நீங்க தடதாமதமின்றி கால தொடங்கி இதுவரை நேரம் நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இதை நீங்க தொடக்கின நோக்கத்தை இதுக்குள்ளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இதில் இணைந்திருந்து உங்களோட அன்பை பெற்ற பிள்ளைகள், உங்களோட ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள், உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு நீங்க கொடுக்குற சந்தர்ப்பத்துக்காக அவர்கள் நன்றி உள்ளவர்களாயிருந்து நச்சதியை பரப்புறவர்களாய் இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரையும் கூட ஆயுதங்களாக பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாங்க, பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அன்பின் வினய தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைய வாசிக்க வேண்டுமென்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து ஆண்டவரே, இந்த வார்த்தையை வாசிக்க முடியாம நிலையில் இருப்போருக்கு, நேரம் இல்லாமல் இருப்போருக்கு, பிலவினமா இருப்போருக்கு இந்த வார்த்தைகளை இருந்த இடத்திலிருந்து கேட்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக ஆண்டவர பிள்ளைகள் மனதில் ஏவி, சதுர மனதில் ஏவி நீங்க வழிநடத்துற கிருபைக்காக வழிநடத்தி கொண்டு வரவரே, வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கத்தக்கதாக எந்தெந்த ஆத்துமாக்கள் கேட்டார்களோ அந்த கேட்ட ஆத்துமாக்களின் ஆண்டவரே ஊனியம் உடம்பையும் ஊடுருவி சென்று நூறுத்தனையாக முளைத்து பலன் கொடுக்கத்தக்கதாக, அறுபதாக, நூறாக, நாற்பதாக பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் தெரிய செய்து கொண்டு வர்றதுக்காக, மர்வப்படுத்தி மனமழ்ச்சியை கொடுத்து கொண்டு வர்றதுக்காக, உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்து கொண்டு வர்றதுக்காக இவனுள்ள தேவனே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க தேவாதி தேவன் ஐயா, ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தன், அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகிற அருள்பெரும் சோதி ஐயா, வானம் உங்களோட சீமை சிங்காசனம், பூமி உங்களோட பாதுபடி எல்லாம் உங்களுடையது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து ஐயா அந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, மாத்துமாக்களுக்காக, வார்த்தை கூடாகவோ பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ என்னும் ஆண்டு விரிய இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்த போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ரட்சிப்பின் நிச்சயத்துக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி, கொடுத்த தாளங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், வரங்கள் கனிகளுக்காக நன்றி சொல்கிறோம். இப்படி இதை எங்களுக்கு பாவிக்க கிடைத்ததுதான் அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தத்தக்கதாக எந்த விதத்திலும் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்கிறாயா, இடகட்டி வழிநடத்துங்கோ. தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவனாயிருந்து எங்கெங்கிருந்து அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறார்களோ நீங்க ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட நாமத்தை உயர்த்தி உங்களை மாமப்படுத்த எப்படி சத்தமா கிடைத்தது என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து இந்த நச்செய்தியை மற்றவர்களுக்கு பரப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் அவர்களே அவர் குடும்பம் அவர் ஐக்கியப்படும் சபை சமுதாயம் ஒவ்வொன்றிலும் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி ஒரு ஆத்மாவையும் வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க உறங்காமல் தூங்காமல் காக்கிறது ஐயா, உங்களுக்கு ஒளிபொருளாக ஒன்றுமே இல்லையே ஐயா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. நீங்க நல்லவர் ஐயா, வல்லவர், நீங்க போதுமான தேவன், உங்களோட நித்தியவையா உங்களோட நம்பின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆதாரமா இருக்கிறதுக்காக ஆண்டவரே நீங்க நல்ல மேய்ப்பரா இருந்த ஒரு பிள்ளைகளையும் புல்லுள்ளடங்கள் மேய்த்து அமர்ந்ததன் இலண்டில் வழிநடத்துற நல்ல மேய்ப்பரா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் இத்தனை வருஷ காலமாக உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படுந்து உங்க அன்பர் சுத்த சௌதரன் சௌதரியும் இந்த சங்கம மொழிகளையே நடத்தத்தக்க ஆண்டு எல்லாமே கொடுத்தீங்களே, ஞானத்தை கொடுத்தீங்களே, நேரத்தை கொடுத்தீங்களே, சுகலத்தை கொடுத்தீங்களே ராஜா, எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட அழியாத அன்புனால் நிரப்பி வழிநடத்துறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். நாங்கள் கண்டு உயிர் உள்ள தேவனே, எங்களை இனசன பந்துக்கள் காண வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும், அன்பானவர் அயலா ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற வாஞ்சிய நீங்கள் மனதில் உண்டு பண்ணி இந்த சங்கமம் என்ற ஒளியிலேயே நடத்தத்தக்கதாக சங்கமம் என்ற பேரையே நீங்க கொடுத்து இத்தனை வருஷ காலமாக தலதாமதம் என்று நடத்தி கொண்டு வர கிருபைக்காக அவருடைய வாஞ்சியை நீங்க நிறைவேற்றினதுக்காக நாங்க நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வாஞ்சியை நிறைவேற்றினது கூடாக அவருடைய வாழ்க்கையில் ராஜா அன்பானவர் அறிந்தவர்கள் அயலாயிரின சின்ன பந்துக்கள் சம மக்கள் இந்த சங்கம மொழிகளில் இணைந்து கதைப்போர் ஒவ்வொருதும் அவருடைய வாழ்க்கையில் உங்களோட அன்பையும் உங்களோட தாழ்மையையும் உண்மையையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை அபிஷேகத்தை கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த காலங்கள் கூடாக எங்கெங்கெல்லாம் உங்களை மாமப்படுத்த முடியுமோ மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆண்டவரே ஒன்றாக விளங்கி வைத்து நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. எங்கள் தேவனை விசேஷமாக கொடுத்த மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், அவனோட வாழ்க்கைக்காக நன்றி ராஜா, அவன் உங்களை நேசிக்கிற பிள்ளையாக உங்களை ரட்சிப்பி சத்தியத்தை பெற்று நீதியின் வெர்த்தத்தை உடுத்தது கூட உங்களுக்கு சாட்சியா இருந்து உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்கு ஆண்டவரே கை கொடுத்துருவதா உதவுறவாக நீங்கள் ஆயுதமாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி. அவருடைய சிறுசின் மயிர் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி. பொருட்படுத்த ஆசீர்வைத்து என்ன உங்களுக்கு காரியத்தை செய்யத்தக்கதாக பரலோக ஞானத்தினால் நிரப்பிய நடத்தி கொண்டு வர வல்லதர்வ நடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து சந்ததி ஆசீர்வதித்து அந்த சந்ததியும் உங்களை நெருங்கி வாழத்துக்கு வாழ்வு சந்ததியாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி.

கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட மகிமையை அவர்கள் மேல் ஊட்டி ஆசீர்வதிங்கிறாங்க. ஆசீர்வதிங்கோ வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், வேலஸ்தனங்கள் சவரும் சவரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம், விசேஷமாக இந்த சங்கமம் ஒளி அலை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தாக மூடி காத்துக் கொள்ளுங்கோ. இருத்தல் ஒலும்புதல் ஒவ்வொன்றையும் அறிகிற தேவனே, எங்கு எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர்கள் முன்னும் பின்னும் வலதும் இடரும் சுட்ட இருந்து சுட்ட முட்டை இருந்து நீங்களே அவர்களை பாதுகாத்து கொண்டு வருகிறவைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. நீங்க தான் எல்லாமா இருக்கிறதுக்காக நன்றி. உங்களோட ஒளி அவர்களில் வீசிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த இருள் சூழ்ந்த மக்கள் அந்த ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்ய வல்லவரே. மங்காத ஒளியில் வாசம் பண்ற, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்கள் தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்கோ, ஆசீர்வதிங்கோ. இதை மீதியான சங்கமம் மொழியிலே நடத்தத்தக்க வல்லமையை நீங்க கொடுத்து ராஜா இல்ல. ஆர் ஆறு தொடர்பு கொன்றாலும் ஆரோடு பேசினாலும் அவர்களோடு அன்போடு கதைக்கத்தக்கதாக தாழ்மையையும் உண்மையையும் அவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வதிங்க ராஜா, என்னும் ஆசீர்வதிங்க. ஆபிராமின் ஆசீர்வாதம் அத்தனையும் கொடுத்து அவர்களை உங்களால் ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். ஆசீர்வதிக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தொடர்ந்து அப்பா இந்த சங்கம் மொழியில் இருந்து உங்களை செய்தியை கொடுக்கும் தாசர்களுக்காக உங்களிடம் வருகிறோம். எங்கெங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுக்கு நீங்க கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. ஆண்டு விரைவு வரங்கள் சனியலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்படி சான்றிதழ் இணைந்திருந்து செய்திகளை கொடுக்க பொக்கிஷங்களை வெளிப்படுத்த நீங்கள் அவர்களை பாவிக்கிறீங்கள் என்று அவர்கள் தங்களை தாழ்ந்து உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நேரத்தை தவறு விடாதபடி வந்து ஆம் என்று சொன்னதுக்கு உடன்பட்டவர்களாக உண்மையாக நடக்கத்தக்கதாக அவர்களும் அவருடைய குடும்பம் அவருடைய சபை ஒவ்வொன்றையும் போத்து மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன் வராது அண்ணுகாதபடி தொட்டாதபடி ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வரல வரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நாங்க பிறந்த குழந்தந்த சிறிய தீவுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அந்த தேசத்தில் ஆண்டுகளே உங்களோட பிள்ளைகள் நிலைத்திருந்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்க கொடுத்து கொண்டு வர சுதந்திரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை ஆளும் தலைவருக்காக உங்களை அண்டில் வருகிறோம் ராஜா. உங்களோட அறியாத மகன் தான் ஐயா, விக்கிரகங்களை ஆறாது மனசரை ஆராதிக்கிற மகன் தான் என்றாலும் மக்களுக்குள் மக்கள் சமாதானமாக இருக்கத்தக்கதாக நீதியோடு நடத்தத்தக்க நீதியை நீங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தி அந்த நீதியின் பாதையில் நடத்தத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வாருங்கள் ஐயா. ஏதோ விதத்தில் அவன் உங்களை அறிய வேணும், அந்த மனுரா உங்களை அறிய வேணும், அறிய வேணும் என்ற வாஞ்சியோடு அவருக்காக உங்களை வேண்டுகிறோம். அங்கிருந்து நிறத்திருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகள் சாட்சியாக இருந்து உங்களை மகமப்படுத்தி ஊழியத்தை செய்யத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா. கிருபை செய்யுங்கோ. நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்கோ. ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்க தப்பனே, ஆசீர்வதிங்க. அவர் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி அவர்களை இடகட்டி நீங்க வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. அந்த மட்டக்கிழப்பு சபை ஊழியக்காரனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவரை அபிஷேகத்தினால் நிறைத்து நீங்க காத்து வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி. என்ன மிஸ்ஸஸ் ராஜேந்திரா செய்யும் ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி செய்கிறோம். ரொம்ப வயசு என்ற நேரத்திலும் ஐயா உள்ள தாழ்மையோடும் உண்மையோடும் அந்த ஊழியத்தை செய்து அந்த சபையில அன்னு தினமும் மாற்று மாக்கள் வந்து சேரத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக நன்றி. எப்படி நீங்க தாழ்மையோடு ஆண்டவரே கால்களை கழுவி நீங்களோ ஆத்து மக்களிட கால்களை கழுவி நீங்களோ அதே போல ஐயா உங்களை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கால்களை கழுவி அந்த தாழ்மையை வெளிப்படுத்தத்தக்கதாக அவனை இங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்.
நாங்கள் கண்ணால் காணவில்லை ஐயா, காதால் கேட்டுவிக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனம் ஒத்துழைப்பை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவரையும் உங்களோட அபிஷேகத்தை நான் நிறைத்து நீங்கள் காத்துக்கொண்டு வர கிருபிக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. அந்த கூட்டத்தினையில் தொடங்கின அந்த ஊழியத்துக்காக நாங்கள் நான் புது சபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரோட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக அந்த சபையை உங்களால் ஆண்டு

பிள்ளைகளை கட்டி எழுப்ப முடியும். கட்டி எழுப்ப வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிகளும் என்ன அன்பின் தேவனே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை சாப்பிட்ட ஊழியத்தை, ஆண்டவரை இல்லாத நேரம் பாச ஜோஷா என்ற ஊழியத்தை மகன் பொறுப்படுத்த செய்யத்தக்கதாக அவருக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக சின்ன சின்ன சபைகளை நாட்டி அதுகளை நடத்தி ஓடி ஓடி அதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, புது சாகசமான தொடங்கின சபைக்காக நான் சொல்லாம இருந்த தேவன் இந்த அதுக்களுக்கூடாக என்ன மூடத்தனமாக அறியாமல் ஆண்டவரே விக்கிரங்களை அரத்து கொண்டிருக்கும் இருப்ப பிரபஞ்சத்து மக்களை நீங்க தொட்டு தொட்டு சிருஷ்டிகர்த்தராகிய உயிருள்ள தேவனை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த விக்கிர தோப்புகள் எல்லாவற்றையும் உடைக்க நல்ல உடைக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அந்த சாம் ராஜசூரியர் விட்டுட்டு போன ஊழியத்தை, பாடசாலையை ஆண்டு தொடர்ந்து நடத்தத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த உற்சாகமுள்ள ஆவிக்காக அழைப்புக்காக போத்தடுத்து விடாதோடு உண்மையோடு அன்பாக நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை நீங்க பாவித்து கொண்டு வாரதுக்காக, நடத்தி கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட வார்த்தையை பரப்ப வேணும், உங்களோட வசனத்தை பரப்ப வேணும், உங்களோட பாடல் துதிகளுக்குள்ளால் வெளிப்படுத்த வேணும் என்று ஆண்டவரே பெறப்படும் உங்களோட பாடல்கள், வசனங்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றையும் மக்கள் இரவு பகலாக கேட்கத்தக்கதாக அந்த நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக அதுக்கு ஒரு தடை இல்லாதபடி காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். என்னும் அந்த மனதுருக்கன் ஸ்தாபனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 28 வருஷ காலமாக அதை நடத்தி கொண்டு வரது உங்களுக்கு நன்றி. உங்களை காண வேணும் எனக்கு உண்மை உள்ள கடவுளை காட்டுங்கொண்டு கேட்ட பாஸ்டர் தொர்ராஜாவையும் மனைவியையும் 27 வருஷ காலமாக அதை நடத்தத்தக்க பலனை கொடுத்தீங்களே ராஜா. இப்போ பலவீனத்தினால் அவர்கள் கனடா வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து இன்னும் எப்படி உங்களை மாமப்படுத்தி வெளிப்படுத்தினாரோ அதே போல அவர் தொடர்ந்து உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக, பொக்கிஷங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக அவரை வல்லமையாக இந்த வயசு நேரத்தில் நீங்கள் உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கணும். இப்பொழுது புறப்படுத்தும் நடத்தும் ஆசோரையும் புறப்படுங்க ராஜா. அங்க போல் நன்மை பெறும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க தொட்டு குணமாக்கி உங்களோட பிள்ளைகளாக நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கொண்டு அழைப்பு கொடுத்து வழி நடத்துற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. எங்களோட தேசத்தில் ஐயா உங்களோட செல்வ குழி பறக்க வேணும் என்று வாஞ்சியோடு அந்த சிறிய தீவுக்காக உங்களை வருகிறோம். எப்படி அற்புதத்தை செய்த தேவன் அல்லவா, ஒரு போராட்டத்தை சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்று போராட்டத்தை உண்டு பண்ணி ஆத்மாக்களை நீங்க உலகம் முழுதும் சிதறிக்க பண்ணினீங்களே. விசேஷமாக இந்த கனடால வந்து சிதறிக்க பண்ண ஆத்மாக்களை எப்படி தொண்டு குணமாக்கி உங்களோட பிள்ளைகளாக எங்களோட கண்களுக்கு முன்னால உங்களோட பிள்ளைகள் ஆக்கின மட்டுமல்ல அபிஷேகம் பண்ணி உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் ஒவ்வொரு சபைக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அது கூட ஆக இன்னும் அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவி அந்த தேசத்துக்கு வேண்டிய ஆண்டவர பிள்ளைகளுக்கோ வனாத பிள்ளைகளுக்கோ வயது வந்தவர்களுக்கோ கை கொடுத்து உதவத்தக்கதாக ஆண்டவரை நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. பாஷவின் அந்த பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தப்படும் அந்த வொக்கேஷன் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக மட்டக்களப்பில் நடத்தப்படும் அதுக்காக நன்றி சொல்கிறோம். அதை நீங்க தான் நடத்துவீங்க, தொடக்கிறீங்க. அதில் வந்து நன்மை பெறும் பிள்ளைகள் ஒன்று பெறுவதையும் பின்வாங்கி போய் விடாதபடி தொட்டு தொட்டு தொட்டு அபிஷேகம் பண்ணி ஆளாக்காமல் வாளாக்காமல் தலையாக்கி கொண்டு வரதுவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். அப்பா அந்த தேசத்தை ஆட்கொள்ளுங்கோ. சிறுங்க கொடி அல்ல ராஜா, சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்தில் வந்து ஆண்டு சேர்ந்திருந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நீங்க நிரப்பி ராஜா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அவர்களும் அவர்களும் சந்ததியாக செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. இவர்களுக்கு நீங்கள் உண்டு பண்ற ஐக்கியத்துக்காக நன்றி.
இந்த 60 சமைச்ச வேலைக்கு ஒரு மாத்து குறுக்கா கூடி ஐக்கியப்பட்டு ஆண்டவரே உங்களை மாமப்படுத்தி எப்படி உள்ள ராஜ்யத்தை வளர்க்கலாம் கட்டி எழுப்பலாம் என்ற உணர்வோடு அவர்கள் ஐக்கியப்படத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக நன்றி. அவர்களையும் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதிக்கும் ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாது. எங்கெங்கு சபைகளை நாட்டி வைத்திருந்தாலும் அந்த சபைகளை ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்து கொடுங்க. சந்ததி சந்ததியாக அவர்கள் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி உங்களோட ரத்தத்தால் முத்திரவோடு காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க வெள்ளவரே காத்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கருங்கால வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ராஜா. இந்த வாலிப சந்ததி வழி தப்பி போய்விடாத எப்படி காத்து கொடுக்கிறாப்பனே. அருமையாக நீங்க கொடுத்த இந்த சந்ததி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனசன மத்தியிலோ மத்தியிலோ சமுதாய மத்தியிலோ ஊழியக்காரர் மத்தியிலோ இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைக்கும். கூட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கள உணர்வோடு தப்பினி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டு எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைத்து வருங்காலத்தில் இவர்கள் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு கட்டி எழுப்புவதற்கு அவர்களையும் உங்கள் ஆயுதங்களாக பாவிக்க உங்களால் முடியும் பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எதும் வயது வந்த பிள்ளைகள் ஐயா, வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை அன்றை வருகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் பரலோகத்தில் நிச்சயத்தை வெளிப்படுத்தி பொறுமையோடு காத்திருந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட நேரத்தில் உங்களோட சன்னிதானத்தில் அவர்களை ஒரே மாமசமாக இணைத்து நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் மாமப்பட வேணும், மாமியை விரும்புகிற தேவனே உங்களுக்கு மாமியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அவர்களும் பெற்றாரும் பொறுமையாக இருக்கத்தக்கதாக பொறுமையை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வாரங்க வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்பின் தேவனை விசேஷமாக படித்து பட்டம் பெற்று 2 டிகிரி மாஸ்டர்ஸ் அப்படி எல்லாம் செய்து எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று மனச்சோரோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஞானத்தை கொடுத்தீங்க, படிக்கத்தக்க வல்லமையை கொடுத்தீங்க, நீங்க ஒரு வழியை திறந்து கொடுப்பீங்கள் என்று அந்த உணர்வோடு பொறுமையோடு அவர்கள் இருந்து நீங்க காட்டும் வழியில் அவர்கள் இறங்கத்தக்கதாக நீங்க தான் வழிகாட்டி நீங்க தான் வழி திறப்பீங்கள், நீங்க தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற உணர்வோடு அந்த பிள்ளைகள் ஆத்மாக்கள் அந்த பிள்ளைகளை ஜீவிக்கத்தக்கதாக நீங்க தான் ஐயா ஒரு பிள்ளைகளையும் ஆண்டு பரமகரத்தினால் தாங்கி அவர்களை நடத்தி அவர்களுக்கு நல்லதை செய்வீர்கள் என்ற விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி ஒரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக அவங்களுக்கு இருக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். ஒவ்வொரு தேச தலைவர்களையும் பொறுப்படுங்க ராஜா. விசேஷமாக உங்களை நேசிக்கும் தலைவர்கள் அந்த தேசத்தை உங்களுக்கு உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டு எந்த விதத்திலும் பதவியை நினைத்து பெருமை கொள்ளாதபடி தாழ்மையோடு அந்த தேசங்களை அவர்கள் ஆளத்தக்கதாக ஆண்டு ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். விசேஷமாக ஆண்டு இஸ்ரேல் தேசத்து தலைவரை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவரை பொறுப்படுங்க ராஜா. எந்த விதத்திலும் அவர் சுயத்தில் எதையும் அவர் தீர்மானிக்காதபடி ஆண்டவரே நீங்க தான் அவரோடு பேசி எப்படி இந்த பொறுப்பை எடுத்தாரோ அதே வண்ணம் அவர் அந்த பொறுப்பை செய்யத்தக்கதாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அன்பின் தேவன் இந்த நேரத்தில் அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக விசேஷமாக உங்கள் அண்டில் வருகிறோம். அந்த தேசம் உங்களோட தேசம் எத்தனை ஆத்மாக்களை எழுப்பின தேசம் ஐயா. இன்றைய தினம் ஆண்டவரே அந்த தேசம் எத்தனை விதமான பொருளாதாரத்தில் குன்றி கொண்டு போகிறது என்று சொல்கிறார்கள். அன்பின் தேவன் அந்த தேசம் யாருக்கும் அடிமையாய் போய்விடாதபடி அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்க ஞானம் அறிவு பாதுகாப்பு வழிநடத்தல் ஒவ்வொன்றையும் அந்த டொனால்ட் ட்ரம்புக்கு நீங்க கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் பிறவி எல்லா தேசங்களோடும் சமாதானமாக இருக்கவனும்
சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக போராட்டம் உங்களுடையது, எங்களுக்காக நீங்கள் போராடுவீர்கள் என்ற உணர்வோடு யுத்தத்தை நடத்தத்தக்கதாக ஒரு கிருபியை ஊட்டி வழி நடத்த உங்களால் முடியும் ஐயா. வழி நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திருக்கிறோம். சந்ததி சந்ததியாக அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ராஜா. அவர்களையும் அபிஷேகத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்கோ. காத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி பணத்துக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேண்டும் என்ற ஒத்தே நோக்கத்தோடு அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க நடத்த உங்களால் முடியும். எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ராஜா. ஒவ்வொரு சபைகளிலும் எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. இந்த எழுப்புதலுக்குடாக ஆத்மாக்கள் ஓடி வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எழுப்புதலை உண்டு பண்ண உங்களால் முடியும். முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. விசேஷமாக இந்த நாளில் தகப்பனே எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவரே பிரயாண வசதிகளை வாய்க்கப்பின்ற தேவன் நீங்கள், போக்கையும் பெருத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள். உங்களோட பிள்ளைகளை ஐயா எங்கு பிரயாணம் பண்ணினாலும் அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து உங்களோட ரத்தத்தால் மூடி அற்புதமாக ஆச்சரியமாக நீங்கள் கூட்டி கொண்டு வந்து அவர்களை சேர வேண்டிய இடங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களுக்கு உங்களை வேண்டுகிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை கஷ்டம் இருந்தாலும் அற்புதமாக அந்த சௌகரியம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக, தடை இருந்தாலும் நேரம் பிந்தினாலும் பாதுகாப்போடு நீங்கள் கூட்டி கொண்டு வந்து சேர்க்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஓடும் வாகனங்களை பொறுப்படுங்க ராஜா, விமானங்களை பொறுப்படுங்கோ. சைக்கிளோ பைசைக்கிளோ ஆரோ மோட்டர் சைக்கிளோ எல்லாவற்றையும் பொறுப்படுங்கோ. இதை ஓட்டுவோ ராஜா, ஆண்டவரே உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் சட்டத்துக்கு கீழ்ப்படுந்து நடத்தத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்து வழி நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியில் எங்கள் பொறுப்படுத்து ஆண்டவரே உங்களோட திருக்கரத்தினால் தாங்கி ஆண்டவரது வல்லமையோடு உங்கள் பிள்ளைகளுக்கு கூட உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்குவோம் திராவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా స్తుతికరమయ్యా స్తోత్రం అన్బిందువనే మీకు స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం.
1: நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி மிசஸ் குலேந்திரன் டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்தினார். ஜெபங்கள் கூடாக அந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு வானொலி கூடாக இணைந்து ஜெபித்த ஒருவரும் அதே வேளையிலே மறுவலிப்பிலே கேட்கப் போகின்ற பொழுதும் அதே வேளையிலே 97 ரேடியோக்களுக்கு கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற 2000 மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் பாடல்களுக்கூடாக கடந்து சென்று அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன் ஆமேன். ஆயத்தமாவோம்.

0: Praise the Lord, Pastor.
1: Praise the Lord.
0: Amen.
2: Recording in progress.
0: Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். டொரண்டோ நேரம் 2 மணி. இந்த வேளையிலும் யூகே நேரம் மாலை 7 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கத்தடி வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியார் வருவானே வழி நடத்துவாராக. வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாச, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: இயேசு கிறிஸ்துவின் இணையத்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறது. ஆமேன். அவ்வளவு மேன்மையான மகிமையான தகப்பன் நமக்கு உண்டு. இன்றைய நாளிலும் தேவ வசனத்துக்காக ஜெபிப்போம். எங்களை அது மேற்கொள்ளட்டும். அந்த வசனத்தின் ஊடாக வர வேண்டிய சகல ஆசீர்வாதம் நம்மை மேற்கொள்ளட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை குணப்படுத்துகிறது, எங்களை தாங்குகிறது, எங்களை தப்புவிக்கிறது, எங்களை எல்லா விதத்திலும் பலிகி பெருக பண்ணுகிறது. அந்த வார்த்தை இன்றைய நாளில் எங்களை மேற்கொள்ளட்டும். எங்களுடைய மாமிசங்களை மேற்கொள்ளட்டும். எங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் உம்மை அறிகிற அறிவினால் பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம் பிரியமானவர்களே, வாசிப்போம். நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம், தேவன் எங்களை உருவாக்கும் பொழுதே ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆசீர்வதியம் என்று கேட்பதை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று நான் விசுவாசத்திலே செயல்படுவேனானால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும் என்று என்பதாக நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் அதே போல தேவன் எங்களை எப்படியாய் அழைக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1 to 3 3 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, முதலாவதாக அவர் சொன்ன வார்த்தை, இவைகளை விட்டு நீ போகும் பொழுது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இரண்டாவதாக உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவதாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நாலாவதாக நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 5வதாக பார்க்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 6வதாக உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 7வதாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். கவனியுங்கள், 7 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமேன். அப்ப தேவன் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். நாங்கள் முன்னாடி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருளின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த இருளின் ராஜ்யத்தினால் எங்களுக்கு என்ன வருகிறது, சில நம்பிக்கைகள் வருகிறது, சில வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு இருளுக்குள் இருக்கும் பொழுது தேவன் வந்து நம்மை அழைக்கிறார். கவனியுங்கள், ஆபிரகாம் அவன் விக்கிரகங்களை செய்து விக்கிரவனாய் இருக்கிறான், விக்கிரகங்களை வழிபடுகிறவனாய் இருக்கிறான், விக்கிரகங்களை மற்றவர்களுக்கு விற்கிறவனாய் உருவாக்கி விற்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஆனால் தேவன் வந்து, நீ எங்கெல்லாம் புலவிடுகிறாய், எங்கெல்லாம் தவறு விடுகிறாய், நீ விக்கிரகங்களை கும்பிடுகிறவனாய் இருக்கிறாய், நீ மாத்திரமல்ல மற்றவர்களையும் விக்கிரகங்கள் கும்பிடும்படி சிலைகளை செய்து விக்ராய் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்துகிறவராய், அவனை தண்டிக்கிறவராய் வராமல் அவர் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கிறவராய் அங்கே வருகிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே தண்டிக்கும்படி, எங்களை குற்றப்படுத்தும்படி வராமல் அவர் அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஆமே. ஒருவன் தவறான வழியில் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கே தெரியும் அவன் தவறான வழியில் தான் போய்கொண்டு இருக்கிறான், ஏனென்றால் எல்லை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறான், பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே போய்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சாப வாழ்க்கையிலே, சாபமான வழியிலே நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்பது அவனுக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கூட சில காரியங்கள் என்னவாக இருக்கிறது, தடையாக, தாமதமாக, பிசாசின் கிரியையாக நமக்கு தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை வரவில்லை. ஆகவே இந்த இடத்திலே பிசாசு கிரிகை செய்கிறான் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். சுயினங்கள் வரும் பொழுது நாங்கள் ஏன் எங்களுக்கு வருகிறது, இன்னத்துக்காக நாங்கள் இப்படி ஒரு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்கிறது என்று நமக்கு கேள்வி வரத்தான் செய்கிறது. ஆனால் அநேக வேளைகளிலே இது சத்துருவினால் வந்தது என்பதை அறியாமல் தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஈவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சில இடங்களிலே தேவன் தான் அனுமதித்தார் என்று அவர்கள் தவறாக விசுவாசித்தார்கள்.
3: 07-0583 அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123 மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494
1: காலத்திலே நீங்கள் அறியாதவர்களாய் அந்த நாட்களிலே இருந்தார்கள். பூமி தட்டை என்று நினைத்தார்கள், உருண்டு என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆகவே காலையில் எழும்பி பார்க்கிறார்கள், சூரியன் கிழக்கே இருக்கிறது. மாலையில் பார்க்கிறார்கள், சூரியன் மேற்கே போகிறது. ஆகவே சூரியன் தான் சுத்துகிறது, ஆகவே சூரியனே நில் என்று சொன்னார். நீங்கள் பிரசங்கியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இதே காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் தான் சென்ற இடத்துக்கே மறுபடியும் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். புலம்பலிலே நீங்கள் அதை வாசிக்கலாம். அப்ப கவனியுங்கள், இவைகளை அவர்கள் தவறாக அவர்களுக்கு பிரசங்கிலே நீங்கள் இதை வாசிக்கலாம். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், காலையில எழும்புகிறார்கள், அது கிழக்கு பக்கம் இருக்கிறது, மாலையிலே அது மேற்கு பக்கம் போகிறபடினால் சூரியன் தான் என்ன செய்கிறது, சுற்றி வருகிறது என்று விசுவாசித்தார்கள். அதை வைத்துத்தான் பேசினார்கள். சாலமோன் இவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்தாலும் பிரசங்கியிலே அவர் அப்படித்தான் சொல்லுகிறார், சூரியன் உதித்த இடத்துக்கே மறுபடியும் திரும்பி வருகிறது, எல்லாமே ரொட்டேஷனாய் நடந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. பூமி சுற்றுவதனால் தான் என்ன செய்கிறது, இரவு பகல் உருவாகிறது என்று நமக்கு தெரியும், ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே வேதத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு பொழுதும் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, யாருக்கும் தீமையை அனுமதிக்கிறவதும் அல்ல. அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொன்னார், இந்த கனியை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாவீர். அப்ப நாங்கள்

மாறாக அவனை உருவாக்குகிறவராய், அவனுடைய சந்ததியை குறித்து கரிசனை உள்ளவராய் அங்கே வருகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாங்கள் தவறான இடங்களிலே அநேக வேளைகளிலே இருக்கிறோம். தேவன் என்ன சொல்லவில்லை, உன்னுடைய தாய் தகப்பனை ஒறுத்து விட்டு வா என்று சொல்லவில்லை. அநேகர் அப்படியாய் தவறாய் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அப்படி சொல்லவில்லை. மாறாக நாங்கள் சில ஆலோசனைகளுக்கு கீழே நாங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆலோசனைகள் தான் நம்மை நடத்தும். ஆனால் தேவன் நம்மை நடத்த வேண்டுமானால் அந்த ஆலோசனைகளில் இருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும். முதலாவது எந்த இடத்திலே நான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பது மிகவும் முக்கியம். ஆகவே ஒரு கட்டுக்குள்ளே இவர்கள் இருக்கிறார்கள், ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நீ அதை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே கவனியுங்கள், இலங்கை தேசத்தில் இருந்து நாங்கள் அநேகர் புறப்பட்டு வெளிநாடுகளுக்கு வந்தோம். ஆனால் வெளிநாடுகளுக்கு வந்த பிறகுதான் நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் இலங்கையிலே ஒரு கட்டுக்குள்ளே, ஒரு கிராமத்துக்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது தேவ செய்தியை நாங்கள் கேட்பதும் இல்லை, அதை பொருட்டாக எண்ணுவதும் இல்லை. யாராவது நற்செய்தியை பிரசங்கித்தால் கூட அதை நாங்கள் என்ன செய்கிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. நாங்கள் செய்கிறதான் சரி, நாங்களுடைய கடவுள்தான் சரி என்பதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய நம்பிக்கைகள் உடைக்கப்பட்டது, பாதுகாப்பற்றவர்களாய் போனோம். போர் யுத்தம் வந்து என்ன செய்தது, எங்களுடைய நம்பிக்கைகளை உடைத்தது. அப்ப நம்பிக்கை உடைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்கிறோம், வெளி தேசங்களுக்கு புறப்பட்டு வருகிறோம். அங்கே தேவன் நம்மை சந்திக்கிறார், அங்கே தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதே போலத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டில் இருந்து, இப்படியான ஆலோசனைகளில் இருந்து, இப்படியான பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளை விட்டுவிட்டு புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். அப்படியாக ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான் என்று பார்க்கிறோம். அப்ப அப்படி புறப்பட்டு வரும் பொழுது என்னெல்லாம் உனக்கு நடக்கும், இவைகளை நம்பாமல், நீ இதுவரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்களை நம்பாமல் என்னை நம்பி நீ புறப்பட்டு வருவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை மேற்கொள்ளும், உன்னுடைய சந்ததியை மேற்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் சந்ததியை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியா. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன, நாங்கள் இப்படியே வாழ்ந்து விட்டு போவதல்ல, நம்முடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், தேவனால் மேற்கொள்ளப்பட்டவர்களாய், தேவனோடு வாழுகிறவர்களாய், தேவனுடைய சந்ததியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாய் உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். கவனியுங்கள், தேவன் யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ அவருடைய நோக்கம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே, தேவனுடைய சமாதானத்தில், தேவனுடைய சந்தோஷத்திலே, தேவனுடைய வரங்கள் வல்லமைகளிலே, ஆமென், தேவனோடுள்ள உறவிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிலே பலிகி பெறுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அப்ப நம்மை அழைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கூறித்தான் அழைக்கிறார். ஆமென். ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ அப்படி அழைக்கும் பொழுது அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்துத்தான் அழைக்கிறாரே அல்லாமல் தாபத்தையோ தடைகளையோ தாமதங்களையோ சொல்லி அழைக்கவில்லை. ஆமென். அழைத்த தேவனுக்கு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன, தேவ சந்ததி உள்ளவர்களாய் தேவனோடு உற

0: உள்ளவர்களாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாய், மகிமுள்ள சந்ததியாய், மேன்மை உள்ள ஒரு சந்ததியாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமென். ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. ஆபிரகாம் தேவனை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கவில்லை, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்றைக்கு அநேக ஓலைகளிலே ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தெரிந்திருக்க வேண்டியது என்னென்றால், அவர் எங்களை அழைத்த பொழுதே எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறார். நேற்றைய நாளிலே பார்த்தோம், நாங்கள் உருவாக்கப்பட்ட பொழுதே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்க, ஒரு நல்ல தகப்பனுடைய விருப்பம் என்னென்று சொன்னால் தன்னுடைய மகனுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு நல்ல தகப்பனுடைய வாஞ்சு. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். நான் அவன் கேட்கல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பீரா, என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பீரா, என்னுடைய பேரை பெருமைப்படுத்துவீரா என்றெல்லாம் அவன் கேட்கல. ஆனால் இவருடைய வாஞ்சியை சொல்லுகிறான், இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் என்னுடைய அன்பு, இப்படியாய் நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அழைத்தவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார். ஆனால் அநேக ஓலைகளிலே நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ஐயையோ ஆண்டவரே என்ன பெருமைப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பெருமை வந்துடும் ஆண்டவரே. அவ்வளவு தவறான காரியம். தேவன்தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று ஒருவனுக்கு தெரிந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்கவே இருக்க முடியாது. ஆனால் நான் தான் இவைகள் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன், இவைகள் எல்லாம் என்னால் தான் நடக்கிறது என்று நினைக்கிறவன் தான் பெருமை பாராட்டுவான். ஆமே. நாங்களோ என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் இருந்தாலும் தேவனை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருப்போம். ஆமே. ஆனால் எங்களுடைய நாமத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தம், இது அவருடைய திட்டம். அப்ப நாங்கள் ஒரு அற்புதத்தை செய்தால், எங்கள் மூலமாய் ஒரு அற்புதம் நடந்தால், எங்கள் மூலமாய் ஒரு விடுதலை நடந்தால், நிச்சயமாய் அங்கே என்ன செய்கிறது, அந்த நாமத்துக்கு உங்களுடைய பேருக்கு பெருமை வருகிறது. இன்ன பிரதர் இப்படி ஜபித்தார், அதனால் எனக்கு இப்படி நடந்தது என்று நிச்சயமாய் அநேகர் சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவில்லை. உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலக ஜனங்கள் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். உங்களோடு தேவன் இருக்கும் பொழுது இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஊட்டி வர வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமேன். ஆகவே என்னை தேவன் ஆசீர்வதித்தார், எனக்கு தேவையான வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், சுகங்கள் இவைகள் எல்லாம் என்னோடு கூட இருக்கிறது. ஈவன் தேவனே என்ன செய்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் என்று நான் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அநேக வேளைகளிலே தேவனை விட்டுவிட்டு என்னையும் தேவனையும் இணைக்காமல், இணைத்து பேசாமல், செப்பரேட் பண்ணி நாங்கள் பேசுகிறவர்களாயிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அநேக வேளைகளிலே அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டு பேசாமல், நான் ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே என்று நான் தவறாக தியானித்து கொண்டிருக்கிறேன். அவரோடு இணைத்து கொண்டு நான் பேசவில்லை. நான் பாவி ஆண்டவரே என்று நான் சொல்வேன், ஆனால் அவரோடு இணைத்து நான் பேசவில்லை. அவர் பரிசுத்தராயிருக்கிறார், அவர் பரிசுத்த எனக்கே அவர் என்னவாக என்னுடைய பரிசுத்தமாக அவர் மாறியிருக்கிறார். அப்ப அவரோடு இணைக்கப்பட்டவனாய் நான் பேசுவேனானால் தான் அந்த இணைப்பின் கிரிகை கிரிகை செய்யும். அவரோடு இணைக்கப்பட்டவனாய் நான் என்னுடைய மனக்கண்களிலே பார்த்து தியானித்து அப்படியாக நான் பேசும் பொழுதுதான் அவைகள் என்னை மேற்கொள்ள முடியும். அப்படி இணைக்கப்படாமல் நான் பேசுவேனானால் மாமிச கிரியைகள் தான் என்னை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் ஆவிக்குரிய தேவனுடைய வல்லமையோடு, தேவனுடைய மகிமையோடு, தேவனுடைய பிரசன்னத்தோடு நான் என்னை இணைத்து கொள்ளவில்லை. நான் இணைத்து கொள்ளாமல் பேசுகிறபடினால் அவைகள் என் மூலமா கிரியை செய்ய முடியாது. மாமிச சிந்தை மரணம். ஆவியாகிய தேவனோடு இணைக்கப்பட்டு ஆவிக்குரியவனாய் நான் பேசும் பொழுதுதான் ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வல்லமைகள் நம்மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு வரத்தை தார், வரத்தை தார், வரத்தை தார். தேவன் உங்களோடு இருக்கிறபடினால் சகல நீங்கள் தேடுகிற சகல வரங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்து பேசி பாருங்கள். சுகயனமே வெளியேறு என்று பேசி பாருங்கள். விசுவாசித்து குறைவு இல்லாமல் போவதாக என்று பேசி பாருங்கள். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் போகிற இடங்களில் எல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிறது என்று பேசி பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அற்புதம், அதிசயம் நிச்சயமாய் நடக்கும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இது தேவ சித்தம். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ தேவனுடைய வல்லமைகள், வரங்கள் உங்கள் மூலமாய் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய நாமங்கள் பெருமைப்படுத்தப்படும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் காண்பார்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் காண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஜாத்ராமம் இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார், வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஜாத்ராமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை. கவனிங்க, கவனிங்க, இது சாதாரண வசனம் அல்ல. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஆமென். காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கு. பூமி எங்கிலும் இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களை உனக்கூடாக செய்வேன் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அல்லேலூயா. ஆகவே எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, மிகவும் பெரியவர் என்பதை அனுதினமும் நான் உணர வேண்டும். அனுதினமும் அதை நான் தியானிக்க வேண்டும். அனுதினமும் அதை அறிக்கை பண்ண வேண்டும். நாங்கள் அஜாக்கிரதையா இருக்கிறோம். உலகம் எப்படி இந்த காரியங்களை, அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறது, அநேக காரியங்களிலே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இரவும் பகலும் தியானிக்கிறார்கள் அதை குறித்து. ஆனால் நாங்கள் அப்படி செய்வதில்லை. ரைட் சகோதரர்கள் எழும்பின என்ன செய்யவில்லை, உடனடியாக பிளைட்டை உருவாக்கி பறக்கவில்லை. மாறாக எத்தனையோ முறை அவர்கள் தங்களுக்கு செட்டைகளை கட்டி உயரமான இடங்களில் இருந்து பறப்போம் என்று சொல்லி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி விழுந்து கையளை உடைத்து கால்களை உடைத்து இப்படியெல்லாம் பல முயற்சிகளுக்கு பிறகுதான் அவர்கள் சரியாக செயல்பட அல்லது உருவாக்க ஆரம்பித்தார். அப்ப அதே போல நாங்கள் தேவனை நம்பி இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை முதலாம் தரம் இரண்டாம் தரம் ஜெபிக்கும் பொழுது எதுவுமே நடக்காதது போல தோன்றலாம். ஆனால் தொடர்ச்சியாக வார்த்தை உண்மை உள்ளது, சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆகவே அதற்கு தேவையான சகலத்தையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். என்று விசுவாசித்து மறுபடியும் மறுபடியும் அந்த நம்பிக்கையிலே நான் பேசுவேனானால் பிசாசினால் எதிர்த்து நிற்க முடியாது, அவன் ஓடிப்போ. ஆமென். ஆனால் நான் முயற்சி செய்யும் பொழுது பிசாசு சில ஃபெயிலியர்களை கொண்டு வருவான். ஏனென்றால் அதை நான் விசுவாசிக்காதபடி சில தடைகளை தாமதங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அதை நம்பி செயல்படாமல் நான் முயற்சி செய்தேன் பிரதர், ரெண்டு மூன்று தரம் ஜெபித்து பார்த்தேன் பிரதர், நடக்கல பிரதர் என்று சொன்னால் நான் உண்மையாக என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. எலியா கவனியுங்கள், அவன் சொல்லுகிறான், நான் சொன்னாலே ஒழிய மழை வருவதில்லை என்று சொல்லி மூன்று வருடங்கள் மழை வரவே இல்லை. இப்பொழுது மறுபடியும் தேவன் சொல்லவில்லை, தேவன் சொல்லவில்லை மழை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி தேவன் மறுபடியும் எலியாவுக்கு சொல்லுகிறார், போய் ஜபி, மழை வரும்படியா ஜபி என்று சொன்ன பொழுது, ஏனென்றால் நீ சொன்னால்தான் நடக்கும், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பூமியிலே எதை செய்ய வேண்டுமானாலும் எது நடக்க வேண்டுமானாலும் மனுஷரு கூடாகத்தான் தேவனால் செய்ய முடியும். ஆமேன். அதனால்தான் இயேசுவே மனுஷனாக வர வேண்டியிருந்தது. அல்லேலூயா. அப்ப மனுஷரு கூடாகத்தான் நடக்க முடியும். ஆகவே எலியாவிட்டே சொல்லுகிறார், போய் ஜெபி என்று சொன்ன பொழுது அவன் ஜெபிக்கிறான், ஆனால் மழை வரவில்லை. அவனுடைய ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறான், எந்த கருமகங்களையும் என்னால் காண முடியவில்லை என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இன்னும் ஏழு முறை நீ போய்ப்பான். அல்லேலூயா. அப்ப ஏழாவது முறை, அப்ப ஆறு முறை போய் பார்த்தும் அது ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியராகத்தான் தெரிகிறது, அப்படியாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் ஏழாம் முறை போய் பார்க்கும் பொழுது அங்கே சின்னொரு கையளவு கருமுகத்தை காண்கிறார். அப்ப கவனி, அப்ப சின்னொரு கையளவு தான் இருக்கிறது என்று எலியா நினைக்கவில்லை. பெண்ணாம்பெரியும் மழை வருகிறது என்று அவன் சொல்லுகிறான். பெரிய கருமகம் தானே, ஆகவே எங்கேயோ ஒரு இடத்துல நாலு துளிதான் விழும் என்று அவன் நினைக்கவில்லை. மாறாக பெருமழை வருகிறது என்று பார்க்க. அல்லேலூயா. அநேக வேளைகளிலே தேவ ஆசீர்வாதங்களை நாங்கள் சின்ன ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். இல்லை, இது பெரிய ஆசீர்வாதம், தேசத்தை நிரப்பத்தக்கதான், வருகிறது மேற்கொள்ளுகிறது என்று பார்த்து பேசுவோமானால் அவைகள் நிச்சயமாய் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமேன். கவனிங்கள், நாலாவதாக நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூறிவிட்டார், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஆமேன். ஆகவே சத்துரு சொல்லுகிற பொய்களை நம்ப கூடாது. ஐந்தாவதால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் நிச்சயமாய் பல மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவார். மாத்திரம் அல்ல, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். சாபம் எங்கிருந்து வருகிறது? பிசாசினிடத்தில் வருகிறது. ஆகவே பிசாசின் கிரியைகளை உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே மனிதகுமாரன் புறப்பட்டு வந்தார். ஆகவே எங்களை சபிக்கும்படி முயற்சி செய்கிற பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். அல்லேலூயா. ஏழாவதாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மேன்மையான மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூறியிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, ஆபிரகாமை அழைத்தது போலத்தான் நம் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை கூறியும் இருக்கிறார். ஆமென். ஆகவே விசுவாசிப்போம், அதிலே பலிக்கு பெருகுவோம். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் மூலமா ஈவன் சொல்லுகிறேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலங்கள், அவர்களுடைய ஜெனரேஷன் முழுவதும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று எழுந்து பிரகாசிப்பார்களாக, உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பெருகுவார்களாக, உம்முடைய சாயலால் உம்முடைய ரூபத்தின்படி அவர்களை உருவாக்கி இருக்கிற உம்முடைய குணாதிசயங்கள் அவர்களை மேற்கொள்ளட்டும், உம்முடைய அன்பு அவர்களை மேற்கொள்ளட்டும். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். நீர் ஒரு பொழுதும் அவர்களை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் கூட நீர் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் வள்ளிப்படுவீரால், உம்முடைய மகிமை வள்ளிப்படுவதால், உம்முடைய வல்லமை வரங்கள் வள்ளிப்படுவதால், உம்முடைய குணாதிசயம் வள்ளிப்படுவதால், இவர்களை காண்கிறவர்கள் உம்முடைய அன்பை காணட்டும், உம்முடைய வல்லமையை காணட்டும், உம்முடைய விடுதலையை காண்பார்களால், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதால், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர். நாங்கள் நாளே நாளே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களிடந்து ஓலியர் பாஸ்டர் அண்டர் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஓகே, ஜஸ்ட் இன்டர்நெட். I don't want the others, just the internet.
3: Was it rain?
1: Pardon? Yeah, yeah.
3: Okay. Sure, sure, the internet. Okay.
1: Just the internet.
4: North America toll free 866-350-0821. Sangamam என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி.

சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பண்ணி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதனும்
1: உலக ரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பனே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர்
2: சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த தேவர்கள் தெய்வம் ஆயிடுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டாங்க மக்கள். நம் நாட்டில் இருக்கிற நம் ஜனங்கள் 33 கோடி தேவர்கள் அப்படின்னும் பொழுது, தேவர்களை போய் தெய்வமாக நம்ம வணங்குறோமே, தெய்வம் ஒருத்தர் தான். இந்த உலகத்தை அந்த சராசரத்தையும் படைத்த ஒரே தெய்வம் மெய் தெய்வம், அது யார்? அதான் இங்க ஏசாண்டு அறிமுகப்படுத்த, ஒன்றான மெய் தெய்வமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். நித்திய ஜீவனை நீ நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தினுடைய காரியத்துக்கு தான் நம்ம போகணும்னு நம்ம ஆண்டுகிட்ட வந்திருக்கிறோம். எல்லா மதங்களும் அதை தான் போதிக்குது. ஆனா மதங்கள் வாயிலாக ஆன்மீகத்தை போதித்தாலும் அவர்கள் போகிற வழிகள் எல்லாம் ஒன்றாக போகின்றாங்க. இல்லை என்பாங்களே, ஒரே மெய் தெய்வமாகிய பிதாவாகிய கர்த்தராகிய யெகோவாவாகிய அவரை அறிந்து கொள்வதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் தான் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க போகிறார். அப்ப நம்ம சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், இந்த மூவரை குறித்து நாம் ஒழுங்காக அறிந்து கொண்டால்தான் நாம நித்திய ஜீவனை பெற முடியும். உண்மையிலே நாங்கள் எபிரேய வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. அதுல படிக்கிறது நாங்க ஒரே ஒரு வசனம் தான், ஆதியாகமும் 1:1. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசான், அவர் எபிரேய மாஸ்டரு, அவர் 7-8 வருஷமா படிக்கிறார். அவருக்கு அவங்க ஆசான் கற்றுக் கொடுக்கிறது ஆதியாகமும் 1:1 தான், 7 வருஷமா நடத்துறார். அந்த ஆதியாகமும் 1:1 அவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது. அப்ப ஆதியாகமும் 1:1 பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அழகாக சொல்லி இருக்கிறதை நாங்கள் அறிந்த உண்மை. இவர்களை அறிகிற அறிவிலே நாம வளர வளரதான் அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். எல்லாரும் எப்படி ஆகிலும் பரலோகம் போகணும், அதுதான் அல்டிமேட் எய்ம் நமக்கு. இந்த உலகத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொசுறு மாதிரி, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கொசுறுன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். 1 கிலோ கத்திரிக்காய் நம்ம வாங்கணும் காசு கொடுத்து அப்படின்னாக்கா, ஒரு கத்திரிக்காய் என்ன செய்வாங்க, ஓசுல போடுவாங்க, அது பேரு கொசுறு. அதே போலதான் கடவுள்கிட்ட இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எது அப்படின்னாக்கா அந்த நித்திய ஜீவன், அதுதான் எவர்லாஸ்ட் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. முடிவில்லாத வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை, என்ன வேணாலும் சொல்லலாம். நிறைய பேர் நிறைய காரியம் சொல்றாங்க. வீடு பேர் முக்தி அடையிறது, வீடு பேர் அடையிறது, முக்தி அடையணும், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லா மதமும் தலையை பிச்சுக்குது. அபாவம் அவன் இஷ்டத்துக்கு சொல்லி தராங்க. ஆனா நீ உண்மையிலே ஒரு சாட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது, கைலாக மகரிஷின்ற ஒருத்தருடைய சாட்சி. அவர் பிறப்பால் முஸ்லீம், பாகிஸ்தான் தேசத்துல பிறந்தவர். அவர் முக்தி அடைய வேண்டும், எப்படியாவது நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவருடைய குரானை புரட்டி புரட்டி தலைகளை வாசிச்சார். வாசிட்டு அவருக்கு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த இமாம் அப்படின்னு அதுல பெரிய பெரிய சாமியாருங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்கிறார் முக்தி அடைய வழி என்ன, அதுதான் நானும் தேடிட்டு இருக்கிறேன் எங்களுக்கும் தெரியலன்றான். விடாபிடியா தேடுறதுனால அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்களாம், எதுக்கு நீ இமயமலை சாரலுக்கு போ, அங்க நிறைய முனிவர்கள் இருக்கிறாங்களா, அவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்க, அவளை கேட்பாரு அப்படின்னாலாம். இவரு உடனே இமயமலைக்கு வந்து இமயமலையில் இருக்கிற அநேக சாமியார்கள் முற்றும் துறந்த முனிவர்களை கேட்க ஆரம்பித்தார். அவர்களும் அதான் சொன்னாங்களாம், அதை தேடிட்டு தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கும் கிடைக்கல அப்படின்னா. ஒத்த காலில் நின்றுட்டு தவம் இருக்கிறவரு, தலையே நின்றுட்டு தவம் இருக்கிறவரு, தண்ணியில தவம் இருக்கிறவர், என்னடி யாரார பார்த்து கேட்கணுமோ அத்தனை பேர் கேட்டார், கிடைக்கல. இவரு பேயல நாயால அலைகிறாரு, முக்தி வழி என்ன, முக்தி வழி என்ன, எல்லாத்தையும் கத்துக்கிட்டார். இந்து மாதத்துல இருக்கிற தவம் பண்றதெல்லாம் கத்துக்கிட்டார், என்னன்னோ செய்யறார், ஒன்னும் கிடைக்கல. கடைசியில ஒரு ராஜா அந்த பக்கமா போறாருன்னு கேள்விப்பட்டு இவர் ஓடி போய் சரி ராஜாட்டாவது கேட்டோம், முற்றும் திறந்த முனிவர்களுக்கு தெரியல, இல்லறத்துல இருக்கிற ராஜாவுக்காக தெரிஞ்சிருக்குமே அவரு அப்படின்னுட்டு போய் கேக்குற. அந்த ராஜா அழகா சொன்னாராம், முக்திக்கு வழி வேணுமா, விடா பொடி அப்படின்னு சொல்லி கையில தன்னுடைய கையில இருந்த தோல் சுருளை நீட்டா எடுத்து வந்து கொடுத்து இத படி நீ முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போட்டார். அந்த தோல் சுருளை எடுத்துட்டு வந்து இவர் உட்காந்து படிச்சு பார்த்தாக்கா அதுல அந்த தோல் சுருள்ல மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்ற நான்கு சுவிசேஷங்கள் அடங்கின தோல் சுருள் அது. அதை படிச்சாரு படிச்சாரு முக்தி அடைஞ்சாரு, இயேசுவை பெற்றுக்கொண்டார். பிதாவை அறிகிற அறிவிலையும் குமாரனை அறிகிற அறிவையும் பரிசுத்த ஆவியானவர் அறிவையும் அவர் அறிந்து கொண்டதனால முக்தி பெற்றார். இன்றைக்கு உயிரோடு இன்னைக்கு அநேக நூற்றுக்கணக்கான எத்தனை வருஷமாக உயிரோடு இருக்கிறார் என்று தெரியவில்லை. சாது சுந்தர் சிங் அவர் நேரடியா போய் பார்க்கும் போது அவருக்கு 400-500 வயசு இருக்கணும்னு சொல்றாங்க. இயேசுதான் முக்திக்க வழி, முக்திக்கு வழி அவர், அதுதான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வர முடியாது, பரலோத்து வர முடியாதுன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு உலகம் மறந்து போச்சு, இல்லைன்னா உலகத்துக்கு அறியல. அந்த இன்னைக்கு அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், அவரை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நீ நானும் அவரை அறியணும்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னும் போது எனக்கு உண்மையிலே ரோமருக்கு எழுதின நிருபம் சாரி நிருபம் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் எழுதின ரோமாபுரிக்கு பவுல் எழுதின நிருபம் அதுல முதல் அதிகாரத்துல 28வது வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால். அப்படின்னா தேவனைனா என்ன, ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவை, அவர் அனுப்பின குமாரனை, அவருக்குள் மறைந்து கிடக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த திரியேக தெய்வத்தை அறிகிற அறிவை நீ நானும் பற்றி கொண்டிருக்க மனசு இல்லாதனால தேவன் அவர்களை தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தான்றார். இன்னைக்கு நாட்டில் ஏன் கேடான சிந்தையில மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் இந்த ஒரே காரணம் தாங்க, அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டில்லை. அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கேடான சிந்தை என்பது எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. நான் அவங்களுக்குள்ளதா இருக்குது இவங்களுக்குள்ளதா இருக்கு நான் சொல்லவே மாட்டேன். கிறிஸ்துவை பைபிளை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற நம்மிடத்திலும் அது இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு கிறிஸ்தவன்னாக்கா ஏமாற்றக்கூடாது, ஒத்த வேஷம் போடக்கூடாது. அதான் பவுல் சொல்றார், ஒரிஜினாலிட்டியை நீ காட்டணும், நீயும் காட்டணும் நானும் காட்டணும், பேசுறோம் நான் மட்டும் ஓகே கிடையாது. அதனால இன்னைக்கு கேடான சிந்தைக்கு ஏன் ஒப்பு கொடுத்தார், அது என்ன கேடான சிந்தை அப்படின்னாக்கா, சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசினாலும் குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வன்மத்தினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுகளுமாய் தேவ பயங்கருமாய் துராயிரம் பண்ணுகளுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறலுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதலுமாய் உணவில்லாதலுமாய் உடன்படிக்கை மீறலுமாய் சுபாப அன்பு இல்லாதவருமாய் இணங்காதலுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அன்பாலே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீ நான் செய்யறது இல்லாம அதை செய்யறவனை கூட்டாளியா சேர்த்துக்கிறோமா? அதனாலே இதிலிருந்து நாம தப்பிக்கணும்னா தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் அவர் தந்த அருளின பரிசுத்த ஆவியானவரையும் நாம அறிகிற அறிவிலே பற்றி கொண்டிருக்க வேண்டும். இதைதான் இங்க பவுல் அழகா சொல்றார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் மனதில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் மனதில்லாதனால தாங்க இன்னைக்கு உலகத்தை அறியறதுக்கு போறோம், உலகத்தை அறிஞ்சுக்கிறோம், உலகத்துல இருக்கிற எல்லா கிரிமினல் காரியத்தையும் அறிஞ்சுக்கிறோம், உலகத்துல இப்ப புதுசு புதுசா என்னென்ன கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் அறிஞ்சுக்கிறோம். செல்போனை அறிகிற அறிவுல கூட இன்னைக்கு பைபிள் அறிகிற அறிவு இல்லை. பைபிளையே செல்போன் கிட்ட போய் கேட்கிறான். அதனால இன்னைக்கு நீ வேதத்தை அறி. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யூதர்களுடைய கலாச்சாரத்தின் படி பார்த்தோம்னா அவங்க அந்த நிச்சயதார்த்தம் என்று ஒரு வைபோகம் நடத்துவாங்க. பெண்ணை பார்த்து பெண் படலம் அப்படி பாக்குற படம்லாம் முடிஞ்சு நிச்சயதார்த்தத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுப்பாங்களாம், கெத்துபான்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துக்கு பேரு எபிரே பாஷ். அதுல பிதாவை பத்தி எழுதியிருக்குமா, அதாவது அந்த கல்யாண மாப்பிள்ளையனுடைய அப்பாவை பற்றி எழுதியிருக்குமா, மாப்பிள்ளையை பற்றி எழுதியிருப்பாங்களாம், மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு என்னென்ன தேவைன்னு எழுதியிருப்பாங்க. அந்த பொண்ணு அதை படிச்சு பார்த்துட்டு கல்யாணத்துக்குள்ள பிரிப்பேர் ஆகணும். பிதான்னா யாரு? அதே தான் இங்க கெத்துபாவை நமக்கு கொடுத்துட்டு நிச்சயதார்த்தம் போட்டு போயிட்டாரு ஏசாண்டவர். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் இந்த கெத்துபாவை நம்ம படிச்சு பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல நாம இன்னும் ஊடாரி படித்து இன்னும் அதையே கவனமாக வேதத்தை தியானித்து நாம் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரும் நாம் அறிந்து கொள்றோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கெத்துபா நீ கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தை நாங்கள் படித்து பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை கடந்தருளும். நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை புரிந்து கொள்ள உதவி செய்ய அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: And I say to you that many will come from east and west and sit down with Abraham, Isaac, and Jacob in the kingdom of heaven. Then he touched their eyes, saying, According to your faith, let it be to you. But when they deliver you up, do not worry about how or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. And you will be hated by all for my name's sake. But he who endures to the end will be saved. Therefore do not fear them, for there is nothing covered that will not be revealed, and hidden that will not be known. Are not two sparrows sold for a copper coin? And not one of them falls to the ground apart from your Father's will. Therefore whoever confesses me before men, Him I will also confess before my Father who is in heaven. He who finds his life will lose it, and he who loses his life for my sake will find it. He who receives a prophet in the name of a prophet shall receive a prophet's reward. And he who receives a righteous man in the name of a righteous man shall receive a righteous man's reward. And whoever gives one of these little ones only a cup of cold water in the name of a disciple, assuredly I say to you, he will by no means lose his reward. Come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. take my yoke upon you and learn from me. For I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. Then the righteous will shine forth as the sun in the kingdom of their Father. He who has ears to hear, let him hear. So it will be at the end of the age. The angels will come forth, separate the wicked from among the just. And I also say to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades shall not prevail against it. And I will give you the keys of the kingdom of heaven. And whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. For the Son of Man will come in the glory of his Father and his angels, and then he will reward each according to his works. So Jesus said to them, I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. Therefore, whoever humbles himself as this little child is the greatest in the kingdom of heaven. Whoever receives one little child like this in my name receives me. Assuredly, I say to you, whatever you bind on earth will be bound in heaven.

இருக்கும். நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள்

0: Presto, assiste Dolly.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென், பிரைஸ் லார்ட். நன்றி. இந்த நேரம் கர்த்தரங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். சிறிய ஜெபத்தோட ஜபி ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். அனைபடியா கர்த்தரத அற்புதங்களை நினைக்கும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர் என்று நாங்கள் ருசித்து பார்த்தால் தெரியும். அவர் இன்னும் அதிகமாக அவர்களை நாங்கள் மறைந்து மகிழ்ந்து இருப்பதற்கு கர்த்தர் பெரிதான அற்புதங்களை செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அவர் பேசின வார்த்தைகள் நாம் சங்கீதம் 19:7 ஏழாவதும் 8வது வசனங்களும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறவர்களாக இருக்கிறார், ஞானி ஆக்குறார். அப்படினால் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறவருமா இருக்கிறார். ஆமேன். சாரி, மன்னிக்கவும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆமேன். நன்றி அப்பா. உங்கள் கண்களை திறந்து அப்பா, பேதையா இருந்தவர்களை அப்பா எங்கள் கண்களை திறந்து உங்களை காணக்கூடியதாக தந்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. என்ன மன்னிக்கவும். சிறு சிறு வார்த்தையால் தப்பா சொன்னாலும் வார்த்தை அவருடைய வார்த்தையை கூறும் பொழுது அது சத்தியமா இருக்கிற பொழுதியா தெளிவாக நாங்கள் கூற வரும். அனுப்படியா நாங்கள் கத்தரோட வார்த்தையை வாசிக்கும் பொழுது நடுக்கத்தோடும் தேவ பயத்தோடும் கத்தாவே உங்களோட வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள நிறைத்திருக்கிறதுக்கு தந்த இந்த பெரிதான அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எங்களுக்கு உங்களோட ஞானத்தை உங்களுடைய ஞானியாக எங்களை நீங்க உங்களுடைய ஞானத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே, நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள வாசம் செய்யற கிருபைகளுக்கான நன்றி. ஆபிரகாமின் தேவனின் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனின் நீர்தானையா, யாக்கோப்பின் தேவனின் நீர்தானையா, எங்களுடைய தேவனின் நீர்தானையா, அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க வர இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட காரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்களே அப்பா நல்லவரும் போதுமானவராம் இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிரவளை பாதுகாக்கிறார். அவரை ருசித்து பாருங்கள், அவர் எவ்வளவு நல்லவர், போதுமானவர். சிங்கக்குட்டிகள் பசியா இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் எங்களுக்கு நன்மையை கொடுத்து எங்களுக்கு சரியான ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் அப்பா. பசி இல்லாதவருக்கு அவரோட சத்தியத்தை அவரோட வார்த்தையை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. அவரை நாங்கள் முழு மனதோடும் முழு அன்போடும் அவரை நேசிக்கும் பொழுது கத்திரங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவரோட கிருபைகளை கொடுத்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சித்தத்தின் படி நடத்துங்கப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவராய் இருக்கிற அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்துள்ள உங்களோட வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர்கள் ஆண்டவரே. வேதம் உங்களோட வார்த்தை எங்களை வெட்கத்துக்குள் போட விட மாட்டாது. அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்கு கொடுக்க வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நன்றி உள்ள தகப்பன் ஆண்டவரே, நீங்க ஒருபோதும் கைவிடாத தகவன் அப்பா. தாய் தன் சேயை மறந்தாலும் எங்களை மறக்காமல் வழி நடக்கிற உங்களோட மகா பெரிதான கிருபேலுக்கான நன்றி செலுத்துறேன். நான் இன்றும் என்றும் மாறாதவரை, இன்றும் அப்பா உயிரோடு இருந்த எங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்து எங்கள் மத்தியில் உங்களோட சமூகத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களோட பிரசனத்தை நாங்கள் தேடி உங்களோட பிரசனத்துக்குள் நாங்கள் இருந்து உங்களது அன்புல அனுபவிப்பதற்கு தந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்தாவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும். அப்படி அவரை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்குள்ள இருந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் ஒருதற்குமே கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த எங்களுக்கு சமாதானத்தை ஒருதற்குமே பற்றி கொள்ள முடியாது. அப்படி அந்த சமாதானத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலமாக இப்பொழுது நாங்கள் ஆரம்ப ஜபம் எடுத்து சிஸ்டர் கருணாவை ஆரம்ப ஜபம் எடுத்து பாடல் பாடுவதற்கு வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கருணா.
0: கருணா வரையில சிஸ்டர் நான் செய்கிறேன்.
1: ஓ ஓகே, பிரைஸ்லா ஐயா. மகேந்திரன் ஐயா இருக்கார், பாடல் ஜபங்கள் எடுத்து வருவார்கள். நன்றி, நன்றி ஐயா.
0: ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே சங்கம வானொலி நிலையத்திலே நடக்கின்ற இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை கத்தாவே இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சுவாமி உலகமெங்கும் வார்த்தைகள் பாடல்கள் விதைக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதிலே வந்து தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், வேதத்தியாகத்தை நடத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் ஒன்றை மயப்பட வேண்டும். நீரே ஒன்றானமை தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீரங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் தந்து நீரங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளை கலந்து கொண்ட பிள்ளைகளை ஒரு வீசை நிரந்தரலி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்தை முது பாதப்படியிலே வந்து ஜெபிக்கிறேன். வார்த்தை தந்த நாடு சுவாமி, அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, இந்த வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்குமாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடைய கூட இருப்பேன் என்று சொன்னவரே, அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எந்த ஒரு தீங்கி வராதபடி நீர் ஒரு தூதர்களை கற்றவற்று ஆசீர்வைத்து வளர்த்த வேண்டுமாக வச்சிருக்கேன் ஐயா. அது மட்டுமில்ல ஆண்டவரது நேரத்தில் யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ எனக்காக ஜபிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி. தலைமுறால் குணமானோம், தலைமுறால் குணமான வார்த்தை அந்த வியாதியோடு உள்ள பிள்ளைகளுக்கு மேலே தெரிவிக்கிறேன் சுவாமி. நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கற்றை கொடுக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன். அவர் நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவரின் பிராணனை அழுவிக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார் என்ற வார்த்தை இந்த வியாதியர் மேலே தெளிக்கிறேன் சுவாமி. ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டில் கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறேன். தொடர்ந்து சுவாமி இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால ஜபிக்கிறேன்

0: விலகுவதில்லை அம்மாண்டோரே. நீர் எங்களை விட்டு விலகில்லாத தேவன். நீர் எங்களை கரம் பிடித்து வளர்த்துகிற தேவன். எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தெய்வம். வலது பக்கம் சாயும் போதும் உளவு பக்கம் சாயும் போதும் வழி இதுவே என் சத்தியத்தை கேட்க பண்ணுகிற தெய்வமே. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இன்றைய நாளை ஆசீர்வதி தந்துடுவாங்க. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். ஐயா, அழகான பாட்டை பாடினீர்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமேன். அருமையான பாட்டு. ஆமேன். கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மனுஷர் பாக்கியவர்கள். ஆமேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு குறைவு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான பாட்டை கர்த்த மகேந்திரன் ஐயா பாடி ஜபித்தார்கள். எல்லா கனமகிமையும் அவருக்கே உரியது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இன்னும் அதிகமாக கர்த்தர் புதிய பாடல்களை அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை வரவழைப்போம். சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: ஆமேன் ஆமேன். சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சன் வாருங்கள், வந்து உங்களோட ஆராதனை பாடல் பாடல்களை எடுத்து வாருங்கள். கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிதாவே உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, பத்து நரம்பு வீணையினாலும் அண்ட ஆண்டவரே தகப்பனே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உண்மை துதிக்கும் போது தாவிது உண்மை துதிக்க துதிக்க துதிக்க ஆண்டவரே இவ்வளவு கட்டுக்கள் உடைய தக்கதாக துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டும் அடிந்தார்கள். அந்த துதி பாடல்கள் அநேக கிருப பெருகும். துதி சோஸ்திரத்தினாலே கிருப பெருகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே ஆண்டவரே துதிக்க உண்மை ஆராதிக்க என் தேவாதி தேவனை உயர்த்தத்தக்கதாக நீர் இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதிய ஞானி ஆக்குறதுமா இருக்கிற கர்த்தருடைய நியாயங்கள் தொம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிற அந்த உள்ளான கண்கள் பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்கள் பிரகாசம் அடைய இந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும் போது பாடலுக்கூடாக செய்திகளுக்கூடாக அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரே இந்த இருள் அடைஞ்சிருக்கிற இருதயங்கள் ஆண்டவரே பிரகாசமாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அலங்கார வாசலாலே பிரவேசித்து

ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோப தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவகே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதேம். ஆலயம் செல்லுவதேம் அது மகிழ்ச்சியை தந்திடுதேம். என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவ இயேசுவையே. பலிக

ஐக்கியத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோபதேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவஜே.

நேரங்களில் உம் கிருபை தந்தீர் ஐயாம். பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீர் ஐயாம். ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும்

0: நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உண்மையை உயர்த்துகிறோம், உண்மை பாடுகிறோம் ஆண்டவரே, உண்மை போற்றுகிறோம். என் தேவனுடைய நாமம் ஆண்டவரே, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல ஆண்டவரே இணைந்து செய்யற ஒவ்வொருதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே, நீர் வழி நடத்துற எத்தனையோ தேசங்களுக்கு உம்முடைய வார்த்தை செல்லுகிறது. வார்த்தை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே செல்லும் போது பரவிட்டது, மேற்கொண்டது, விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களும் கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே, மனக்கண்கள் திறக்கப்பட பிரகாசமாக்கப்பட ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக நீ செய்யறதுக்காய் நன்றி. என்னை தொடர்ந்து நடக்க போற ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியாளுக்காக, பைபிளை கொடுக்கிற பிள்ளைகள், செய்திகளை கொடுக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி செலுத்தி, இயேசுவின் நாமத்தினால துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றியாக ஜெபித்தீர்கள். நன்றி பாடல்கள். சோஸ்திர பலிகளை கத்தருக்கிட்டு கத்தருக்கு கொடுத்து அவர்களை கத்தரை சோஸ்திரித்து அருமையாக பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். கத்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்களையும் கத்தர் மென்மேலுமாக உங்களது தேவையை சந்தித்து கத்தர் ஆசீர்வதிப்பதாக. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. இப்போ ரஞ்சினி அவர்கள், நாங்கள் ஜப வேண்டுகளுக்காக கடந்து செல்ல போகிறோம். ரஞ்சினி அவர்கள் வந்து ஜபித்து ஜப வேண்டுகளை ஏறெடுப்பார்கள். நன்றி. ரைசலா சிஸ்டர் ரஞ்சினி கேட்டுக்கொண்டவர்கள் ஜபித்து. ரைசலா சிஸ்டர் ரஞ்சினி,
2: ரைசலா சிஸ்டர்
1: ஜப வேண்டுகளுக்கு கடந்து செல்ல போகிறோம்.
2: ஆமென், ஆமென், ஆமென். Thank you, thank you, thank you, Lord. Yes, Lord, even as we come, Lord, into the next session, Lord. பர்வதத்தின் மேல் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்குள் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம். பிரதர் மகேந்திரன் எங்களோடு அணைந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் இத்துடன் வரவழைத்து இப்பகுதியில் நிற்கிறோம். எல்லாருக்குமாக ஜபிக்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபித்து விட்டு அதற்குள் செல்லலாம். ஆமீன், ஆமீன். Thank you, thank you, thank you, Savior, Lord, Master, my Jesus. You have been ministering to us, Lord, so beautifully through the power of your Holy Spirit, Lord, the anointing power of the Holy Spirit, Lord Jesus. And I thank you, Father, for the worship that has been going on, Lord, and also Brother Mahindran, who has been also worshiping and opening up in prayer, Lord. And so thank you, Lord, for the time of worship, Lord. That you, Lord Jesus, inhabit the praises of your people. And you're so well pleased by it, Lord. Because that is exactly why you even created us. For the very fellowship that we will have with you. To worship you, Lord. And enjoy your presence, Lord. With us, Lord. Right from the Garden of Eden to, Lord, how you brought us, Lord, to this very place. Where we can now have that fellowship with you and worship you, Lord. So we thank you, Lord. If we do not worship you, you said you will raise up the rocks and the stones, Lord. That they would even show forth the praises of our God. The creation, that is the highest creation of all beings, are the creator beings that you created in your own image, in your the fashion you have fashioned us, Lord. So, Lord, we thank you, we praise you, we worship you, we give thanks to you. Lord, we bless, Lord, all of those that have come, Lord, and joined us, Lord Jesus, at this time from many nations of the world, oh God, from different time zones that they have come and joined us, Father. So we thank you for each and every one of them, Lord. Father, we, Lord, bring them to you, Lord. Lay them at thy feet and at thy altar, Lord. They are precious to them that believe you, Lord. You have called us precious, Lord. And you are precious to us, Lord, because we believe in you, Father, in the name of Jesus. Because of the work of Calvary that you sent your only begotten Son to accomplish for us, by which we are saved, by which we have received salvation. And Lord, we pray, Lord, for the very places, Lord, that you emanate through 97 stations that have joined us, Lord, to go into many places, many nations, Lord, that they are representing, Lord, oh God, that many, Lord, that are still, Lord, standing on the wayside, Lord, not knowing, Lord, which way to turn, how to approach this Creator God, that we are praying and worshiping and praising Him and exalting Him and adoring Him. Lord, let them see and know and be touched by you, Lord, at this very moment, Lord Jesus, that you are ministering to them, Lord, each and every one of them, that, Lord, you said when you knock on the hearts of their door, Lord, they will open up their hearts and they will receive you and they will know the anointing power of the Holy Spirit. That is the power that emanates, the power of salvation that is coming into them, Father, even at this very moment. And also, Lord, for all that the Lord Jesus have prepared themselves to come and bring forth, even as the worship had already gone on. And as Sister Dolly, who is hosting today, Lord, be with her, leader and guider, and also anoint her, Lord Jesus, and all the worship that is going on, Lord, from Brother Ramahendran, Sister Grace, you have been coming, Lord Jesus, the time of worship and adoration coming forth before you, Lord, and all that has been said and done, Lord, everything belongs to you. Everything comes from who the Creator, Lord Jesus, that you created with, Lord, belongs to you, Lord. If we do not, Lord Jesus, create the Creators, Lord Jesus, that you created, Lord, through the way you have inhabited us, Lord Jesus, is the way, Lord, you have asked us, Lord. So we, Lord, bring forth, Lord Jesus, many nations, many hearers, many listeners, Lord, that they would also come into the place of worship and adoring you and worshiping you in spirit and in truth, Lord. And we, Lord, pray also for their requests, Lord, whatever they might be, Lord, even as we go into the next half an hour, Lord, of the session that we are going to spend, Lord Jesus, praying and standing in the gap, Lord, for those, Lord, standing in need, and for those, Lord, in the world's situation, Lord Jesus, everything that we as a community, Lord, that we represent in the countries that we live in, Lord, that they can call in, they can bring forth their requests, Lord, and give it to us, Lord, that we can stand in the gap and pray for them, Father. So we thank you for that, Lord, even as this very moment, Lord, the team workers that are joining us together, Lord, and we are praying, Lord Jesus, with Brother Leslie and Sister Rita also in the background, with their services already going on. They are agreeing together with us as we agree in Jesus' name that you are touching them, saving them, and bringing forth the power of salvation that I had already mentioned in by faith. The just shall live by faith, and they will receive this by faith, none other but by faith alone, Lord, that the power of salvation is emanating, Lord, as they open up their hearts and lives, and you will, Lord Jesus, touch them, save them, and Lord, bring them into that way of life that we have known you, Lord. Lord, not by might nor by power, but by my spirit, saith the Lord, in which, Lord, you come through. You will make your name known, your ways known to them, Lord Jesus, none other, Lord. So we thank you for that. No idolatry, no pictures, Lord, or anything else, Lord, oh God, that we can worship on, and Lord, images that we can look upon and worship as life, to answer our call, answer our prayer, see our tears, accept a living God who have put his living breath into us, and he's the living God who can come into our living beings. He is a creator God. That is why, Lord, you have the way to, Lord, come into our lives, Lord. And that's you have said, Lord, that when we come into your presence and worship you in spirit and in truth, and you give us that word, Lord Jesus, you inhabit, Lord Jesus, that very praises by which you come and, Lord, answer our call and our request, Lord. Many that have been waiting upon you, Lord, and Lord, and even thinking, when am I going to get my prayer answered, my request coming in? Lord, let them know, Lord, when we come in, Lord Jesus, the kingdom of God suffers violence, and the violence takes it by force. That is the kingdom power and authority that you come in, Lord, and you would bring forth, Lord, that joy, love, and peace, Lord, that you have already promised, Lord, when we accept you as our Lord and our Savior. So we thank you, Jesus, as you are working upon their hearts and lives and touching them, setting them free, touching their bodies mentally, physically, emotionally, and setting them free, Lord. And also, Lord, all the physical situations, Lord, whatever the conditions they might be in, Lord, in hospitals, in their own homes, Lord, if they are in sick beds, Lord, you are able to, Lord Jesus, according to your word that you have given us, Lord, in Isaiah 53, Lord, by thy stripes we are healed. And they are indeed touched and healed as your virtues are flowing through them at this very moment, Lord. So we thank you, Lord. Lord, supply their needs as well, Father. Whatever needs there might be, you have said, Lord Jesus, you have overcome all our infirmities, Lord, and we are gone before us, Lord. And the blessings of the Lord maketh rich and addeth no sorrow. And you have said, I have blessed you abundantly, even though the enemy has come to steal, kill, and destroy. I have come that they might have life and have it more abundantly. So I thank you, Lord. I decree and declare that very word upon the lives of people, Lord, that they will find this freedom, Lord. Where the Spirit of the Lord, there is victory, there is freedom. And they are enjoying that very peace and love and joy upon their lives. In Jesus' name I pray. Amen and amen. கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் வந்திருக்கிறோம். பர்வதத்தின் மேல் ஏறெடுக்கும் பகுதியில் வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது பிரதர் மகேந்திரனை முதலாவதாக வந்து இதில் பங்கு கொள்கிறபடியால் அவருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக. அவரை நாங்கள் இப்பொழுது முதலாவதாக வந்து இந்த கொலம்பியாவில் ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்திருக்கிறது. அதே போல உலகத்துல எத்தனையோ எர்த்குவேக்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். சின்னதா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்படியான பகுதிகளில் ஆக்கள் எத்தனையோ பேர் இந்த கொலம்பியாவில் 700 பேர் மடிந்து போயிருக்கிறார்கள் என்றாலும் அந்த இடத்துல கூட எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அவைகளே என்ன மாதிரி நான் கூட இந்த சர்ச்சஸும் மினிஸ்ட்ரிஸும் வந்து அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ப்ரே பண்ணுங்கள் பிரதர் மகேந்திரன். அத்துடன் உங்களுக்கு கத்தர் என்ன மாதிரி நடத்துறாரோ அதுகள் எல்லாத்திற்காகவும் நீங்கள் முதலாவதாக ஜபியுங்கள். காட் பிளெஸ்.
3: ஆமென், ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கொலம்பியா எர்த்குவேக் பூமி அதிர்ச்சி உள்ள இடங்களுக்காக பாடுபட்டு ஜபிக்கிற நேரத்தை தந்தவரே அந்த கிருபைக்காம துதிக்கிறோம் ஐயா. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருந்து ஜபிக்கும் பொழுது சுவாமி நீர் அற்புதங்கள் அடையாளம் செய்கிற தேவனே அந்த கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசி வரும்

0: ஆமாண்டவரே, தேவனே, கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ற தலைப்பிலே இந்த பூமி அதிர்ச்சி நடக்கிற நாடுகளுக்காக பாடப்பட்டு ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இந்த பூமி அதிர்ச்சி ஏன் வருகின்றது? இன்றும் பலவிதமான இயற்கை அர்த்தங்கள் ஏற்படும் போது நாம் எமது பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவரத்தில் மன்றாட வேண்டும். இந்த பூமி எழுச்சி காரணத்தை நாம் அறியாவிட்டாலும் நமது பாவத்தின் அக்கறத்தால் கூட இது ஏற்படலாம் அல்லவா? எப்போதும் பூமி எழுச்சி ஏற்படும் போது நாம் இயற்கையின் தேவனை நோக்கி கதற வேண்டும். ஆண்டவரே, ஏர்த்குவேக் வந்துவிட்டது, பூமி அதிர்ச்சி வந்துவிட்டது சுவாமி, உலகத்தை அசைக்கிறவன் அந்த பூமி அதிர்ச்சியை நிப்பாட்டும் என்று கதற வேண்டும், ஜபிக்க வேண்டும். யார்? நாங்கள் இல்ல, கொலம்பியா நாட்டு மக்கள் ஜெபிக்க வேண்டும். எங்கெங்கே பூமி அதிர்ச்சி இருக்கின்றதோ நடக்கின்றதோ அந்த நாட்டு மக்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், எப்போதும் அனர்த்தம் ஏற்படும் போது நாம் இயற்கையை தேவனை நோக்கி கூப்பிட கதற வேண்டும். காரணம், இயற்கையை கட்டுப்படுத்தவும் அதை அமர்த்தவும் அதை சரியானபடி நிர்ணயிக்கவும் கர்த்தருடைய வல்லமையினால் மட்டுமே முடியும். பாருங்கள், இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய போது சீசர்கள் காற்றும் கடலும் இதற்கு கட்டுப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார். எனவே ஜபிக்க வேண்டும். எந்தெந்த நாட்டிலே பூமி அதிர்ச்சி வருகின்றதோ, சுனாமி வருகின்றதோ, அந்த இடத்தும் அந்த நாட்டு மக்கள் ஜபிக்கணும். ஆண்டவரே, எங்க நாட்டிலே ஒரு பூமி அதிர்ச்சி வந்திருக்கு, இதை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது, உம்மால் தான் கட்டுப்படுத்த முடியும் என்று அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு பார்த்தோரும் கண்ணீரோடு ஜபங்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த பூமி அதிர்ச்சி நிற்கப்படும். காரணம், இது ஆண்டவராலே வருகிற காரியம். ஒரு நாட்டிலே அநியாயம் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்தால் அல்லது தேவனின் நாமத்தை மயப்படுத்த விட்டால் அல்ல சபைக்கு போகாமல் உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கோபத்தினால் பூமியை அசைக்கிறார். எந்தெந்த இடத்திலே பூமியை அசைக்கிறாரோ அந்த இடத்திலே பாவம் பெருகியிருக்கிறது. எனவே தேவனை நோக்கி கத்தர வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். பூமி அடிச்ச நாட்டிலுள்ள மக்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு சமாதானம், ஒரு அதிர்வு நிற்கும். இது மனுஷரால் முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். இன்று உலகிலே எவ்வளவோ காரியங்கள் நடக்கின்றன, போர்கள் நடக்கின்றன, அதாவது சுனாமி வருகின்றன, காற்றினாலே எத்தனையோ பேர் மறுத்து போகிறார்கள், புயலினாலே மறுத்து. காரணம், அந்த நாட்டுக்கு ஒரு சாபம். இந்த சாபத்தை போக்க வேண்டுமானால், அந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமானால் அங்குள்ள மக்கள் ஜபிக்க வேண்டும். உலகத்தார் அல்ல, அங்குள்ள மக்கள் ஜபிக்க வேண்டும். கனடா தேசத்துக்கு ஒன்று நடந்தால் கனடா தேசத்து மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு ஜபிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாட்டிலே பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகும் பொழுது, நான் நீண்ட பெருமை பெருகும் பொழுது, ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, சபைக்கு ஒழுங்காக போகாமல் இருக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, அந்த நாட்டில் ஒரு பூகம்பம் வரத்தான் செய்யும், சுனாமி வரத்தான் செய்யும், புயல் காட்டு வரத்தான் செய்யும். அது கர்த்தருடைய திட்டம். எனவே ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும். எத்தனையோ மக்கள் மறித்து போகிறார்கள், ஆண்டவர் அறியாமல் மறித்து போகிறார்கள். எத்தனையோ மக்கள் இடிபாடுக்குள்ளே கிடந்து தவிக்கிறார்கள். குழந்தைகள், முதியோர் எல்லோரும் துடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். உலகம் உதவி செய்துதான் நன்று, ஆனால் எல்லோரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். அங்கே ஊழியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, மக்கள் எல்லோரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி கதற வேண்டும், இரவு பகலாக கதற வேண்டும். அப்பொழுதுதான் அங்க ஒரு விடிவு உண்டாக முடிய. ஜெபம்தான் முக்கியம். ஜெபத்தினாலே முடியாத காரியம் ஒன்று இல்லை. ஒரு மனம் ஐக்கியப்பட்டு பரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கிற தேவன். இந்த இனக்கொத்தாசரும் பரதங்களுக்கு நேராக நாங்கள் ஜபங்களை எடுக்கும்போது அந்த ஜபத்தை கேட்கப்படுகிறார். இந்த ஜபம் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்கின்றது. இந்த கொலம்பியா மக்கள் ஒன்று சேர வேண்டும், தேவனை ஆராதித்து துதித்து கதற வேண்டும். அப்படிதான் அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும். எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்களோ, எந்த இடத்துல ஆண்டவரை சொஞ்சச்சொரா ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை நோக்கி போக்குற எந்த நாட்டிலும் பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும், தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே எல்லோரும் ஜபிக்க, கொலம்பியா நாட்டுக்காக நாங்களும் ஜபிக்கிறோம். எத்தனையோ உயிர்கள் பறிபோகின்ற பாவங்கள், அறியாதவர்கள், இந்த பிசாசானவன் இதே நேரத்தில் அநேக மக்களை கொள்ளுகிறான். யோவான் 10:10 சொல்ற, கொழுக்க அவன் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தேவ பிள்ளை நாங்கள் எல்லோருமே சங்கமமானொழிலே ஒன்று சேர்ந்து பாரப்பட்டு கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கொலம்பியா நாட்டு மக்களுக்கு ஒரு சமாதை கொடுப்பார். இந்த கொலம்பியா நாட்டு மக்கள் நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் ஒன்று சேர்ந்து ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா ஆண்டவரே, இந்த இயக்கங்கள் வருவது உமது சித்தம். ஆண்டவரே, உமது சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது சுவாமி. ஐயா, மலைகள் சீர்கின்றன, இருமலைகள் சீர்கின்றன, சுனாமிகள் சீர்கின்றன. காரணம், அந்த நாட்டிலே பாவம் பெருகினால் உபத்திரவம் உண்டு சுவாமி. ஐயா, இவர்களெல்லாம் மன்னித்து கர்த்தாவே, நீதான், நீர் ஆண்டவரே, இரவுக்கும் பகலுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனே, அந்த மக்களுக்கு ஒரு சமாதை கொடுத்து நீர் அவர்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, தொடர்ந்து வருகிற ஜெபிக்கிற பிள்ளைகள், எனக்கு ஒன்காசை வரும் பர்வங்களுக்கு நேரான தலைப்பிலே யார் யார் வந்து உம நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை கட்டளெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காமக்கு நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துடணுமாக. எல்லாம் இல்லை, இயேசு கிறிஸ்து அதிகாரம் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன்.
1: தேங்க் யூ பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றாக ஒரு விளக்கத்தை கொடுத்து பாரத்தோடு ஜபித்தீர்கள். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து குடும்பத்தாருக்காக ப்ரே பண்ணி அத்துடன் பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றும்படி எத்தனையோ அடல்ட்ஸ் கூட வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திகையில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகள்லையும் இதே நடந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிட்டிஸ் என்றபடியால் அந்த இடங்கள்லையும் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏசியன் கண்ட்ரிஸ், அதை விட 5 கண்டங்கள்லையும் இருந்து இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. என்றபடியா குடும்பத்தாருக்காகவும் அவங்களோட கம்யூனிட்டி சர்ச் விஷயங்கள் அந்த எல்லா வயசுக்குள்ள உயிர ஆனவர்களுக்கு கூட எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு கப் ப்ரே பண்ணி விடுங்கள், ஜபியுங்கள். காட் பிளஸ்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அப்பா கேட்கறதுக்கு அதிகமாக எங்கள் பதில்கள், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நெருக்கத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் உண்மையில் தகப்பனாக ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தம் செய்தவரே அப்பா. ஆள் கடலில் அலைகளினால் அசையும் போது அப்பா என் படகில் ஆத்ம நம்பர் இயேசு உண்டு என்று நாங்கள் கூறும் பொழுது ஆண்டவரே, உங்களோட சமூகத்துக்குள்ள நாங்கள் இருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, இவன் மை நீஸ், அவள் அந்த 35 அதுக்குள்ள அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் வந்து பிரிந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட எத்தனையோ வாலிபர் மத்தியில் ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே, தங்களுக்கு ஏற்ற கணவர்களை தெரிந்து கொள்ளாத வண்ணமாக உலகத்துக்கு ஏத்த வாலிபர்கள் உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேசம் தரித்து அவர்களுக்கு ஆண்டவரே அலைந்து திரிந்த வாலிபர்கள் ஆண்டவரே, சரியான பார்ட்னர்ஸை கொடுப்பதற்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறா, அவர்களோட கண்ணீரை துடைக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்காண்டி வருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, தாய் தகப்பன் ஆண்டவரே, அவர்கள் அன்பா இருந்த ஆண்டவரே, அந்த வாலிபர், அந்த சிறு பிள்ளைகளே அப்பா, அனைத்து அவர்களுக்கு தேவையான அந்த அவங்களது நினைவுகளின் படி ஆண்டவரே, அவர்கள் வழித்தப்பியும் போகும் பொழுது அப்பா உங்களுடைய அன்பால நிறைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தாம் பெற்றோர்களுக்கா பெற்றோருக்காண்டியும் ஜெபிக்கிறேன், பேரண்ட்ஸுக்காண்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கே ஒரு ஒரு தேவ பயத்தையும் ஒரு தேவ மனப்பாரத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, வாலிபர்களை தூக்கி வீசாத வண்ணமாக, வாலிபர்கள் ஏனோ தானமாக அந்த நடுத்தரவில் இருந்து ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு போக இடமில்லாமைக்கு அலைந்து திரிகிற வாலிபர்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேப்பனா இருக்கீங்க ஆண்டவரே அப்பா. அந்த கட்ட குமாரனை எவ்வளவாக அன்பாக நீங்க நேசித்து அப்பா அவன் வழித்தப்பி போய் ஆண்டவரே அந்த பண்டிகளுக்குள்ள சாப்பாடுகளை சாப்பிடும் பொழுது ஆண்டவரே நீங்க அவனுக்கு அவருக்கு பின்னால் அவங்களுக்கு பின்னால போய் அந்த வாலிபர்களை அந்த அந்த அந்த பையனை நீங்க தூக்கி எடுத்த தகப்பான் அப்பா, இப்பொழுது இந்த வாலிபர்களுக்கு பின்னால உங்களோட கரம் கூட இருக்கப்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபமே ஜெயம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, எங்களோட வாலிபர்களுக்கு ஆண்டவரே ஒரு சரியான டிசிஷன் எடுத்து அப்பா யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் திரியிற அந்த வாலிபர்களுக்கு பின்பாக உங்களோட சமூக அவங்களுக்கு முன்பாக போகும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே அப்பா, நீங்க உண்மையில தேவன் ஆண்டவரே அப்பா, நீங்க பாவிகளை ரட்சிக்க வந்த தகப்பனே, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார்னு சொன்னீரையா அப்பா. குறைகள் எல்லாற்றையும் நிறைவேற்ற தகப்பன், மனதுருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா, அவர்களது பாவங்களை மன்னித்து உங்களுடைய சமாதானத்தை அவர்களுக்குள்ள கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் தகப்பனாக இருந்து தாயாக இருந்த ஆண்டவரே, யார்தான் அவர்களை மறந்தாலும் நீங்க மறவாமைக்கு அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க, உங்க ரத்தத்தை அவங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் தள்ளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க ரத்தத்துல மற்றும் தான் எங்களுக்கு ஜெயம் உண்டு அப்பா. பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம், எந்த வாலிபர்களை விழுங்கலாம் எடுத்து கெட்டித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவியானவரே நீங்க அவர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எத்தனை இளம் குடும்பங்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா, எதிர்காலத்துக்கு நன்மையாக நினைத்து கனடா தேசத்துக்கு அன்று வந்தவர்கள் ஆண்டவரே, அவர் ஒரு தேவ பயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட தேவ பயம் மட்டுமே அவர்களை சரியான வழியில நடத்தும் ஆண்டவரே. நீங்க சாந்தமுள்ள தகப்பன் அப்பா, பதில் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆபத்து காலத்துல நாங்க கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. இந்த இந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. தேவையில்லாத வழிகளில் போய் கொண்டிருக்கிற அப்பா குடும்பங்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறார். அவர்களோட தேவைகளை சந்திங்க, மனதுரு முடியவரே, மன்னிப்பதில் வல்லவர், அவர்களை குறை குற்றங்களை மன்னித்து உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவங்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நோயில் நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கான வருகிறேன் ஆண்டவரே அப்ப. நேரே வழியின் சத்தியம் ஜீவனும் ஆனவர் ஆண்டவரே, நோய்கள் எல்லாத்தையும் நீங்கள் மட்டும்தான், உங்களால மட்டும்தான் நீக்கி விட முடியும் ஆண்டவரே. நீக்கிறவரே இப்பொழுதும் எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஜெபங்கள் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதிகமாக இந்த ஜனங்களை, இந்த குடும்பங்களை, இந்த வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை நீங்க வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் பாடசாலையில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஆண்டவளே, ஆரம்பமாக கிண்டர் கார்டனுக்கு போற பிள்ளைகளுக்கான வருகிறேன் அப்பா, கிரேட் 1, 2, 3 பிள்ளைகளுக்கான வருகிறேன் அப்பா. அவர்களுக்கு ஒரு புட்ட வால புரொட்டெக்ஷன் ஆனவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆனவரே அப்பா. அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று நம்பி அவர் உங்களுக்குரிய பிள்ளைகளாக தேவ பயத்தோட பெற்றோர் வளர்ப்பதற்கும் உலகேற்ற வேஷம் தெரியாமைக்கு ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து அவர்கள் உங்களுக்கென்று உரியவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா பிள்ளைகளையும், எல்லா வாலிபரையும், எல்லா குடும்ப பார்த்தாரே அப்பா, நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஒரு தரம் கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா, உங்களால மனுஷரால முடியாத காரியம் உங்களால மட்டும் தான் முடியும் ஆண்டவரே. அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நாங்கள் உங்களை அதுக்கு நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறின கர்த்தரே, உங்களுக்கு அதிசயமான காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தரே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறேன். எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து ஆயிரம் ஆயிரமாக யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக இந்த வாலிபரின் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒரு காலம் உங்களுக்கு என்று சாட்சியாக நின்று உங்களுக்கு உரியவர்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எங்கள் ஜெபம் விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரிய என்று கூறி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியன் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் அவருக்கே உண்டாவதாக என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஜபித்தீர்கள், பாரத்துடன் ஜபித்தீர்கள். கத்தர் உங்களோட கண்ணீரையும் கேட்டார், உங்களோட பாரத்தை நீங்க ஜபிக்கிற ஜபத்தையும் கேட்டிருக்கிறார். அதே போல பிரதர் மகேந்திரன் கூட அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டாண்டிங் த கேப் என்று சொல்லி அது நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் அவர் நிமித்தம் நாங்கள் நின்று அதுதான் அந்த சர்ச்சுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் அவருடைய சரீரத்திலிருந்து நாங்கள் அப்படியே நாங்கள் அவர் தங்களை தலையாக இருக்கிறபடியா நாங்கள் அவரோட சேர்ந்து அவருடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் அவருடைய பரிசுத்த ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டு நாங்கள் அப்படி பாரத்துடன் ஜபிக்கிற நேரம் அவர் கட்டாயம் அதுக்கு அந்த கட்டளை எழுக்கங்களுக்கு அதை நிறைவளிப்பார் என்றபடியால் தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ போத். நான் இப்பொழுது எந்த பாரத்தையும் நான் கர்த்தரிடம் கொண்டு வரேன். எனக்கு முதலாவதாக எனக்கு எங்களுடைய டீம்ல உள்ள விஷயங்களுக்காக எனக்கு பெரிய ஒரு பாரம் இருக்கிறது. என்ன மாதிரி நாங்கள் அடுத்த நிலவரத்துக்கு கர்த்தரங்களுக்கு கொண்டு போயிருக்கிறார், ஒரு பெரிய ஒரு விஷயங்களை செய்து நடத்தி கொண்டு வருகிறார் நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேப்பரை கொடுத்து 97 செஷன்ஸையும் கொடுத்து எங்களை வீக்கெண்ட் மீட்டிங்ஸையும் உண்டாக்கி பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லிக்கு கூட அந்த பாரத்தை கொடுத்து ரெண்டு புதிய மீட்டிங்ஸில் நாங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். பிரதர் மகேந்திரன் இவ்வளோ டைமை கொடுத்து மண்டேலேருந்து சண்டே மட்டும் அப்படி கமிட்டடாக வந்து அந்த மீட்டிங்ஸ் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்றபடியாக இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் கத்த நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் அந்த சாத்தான் பார்த்து என்ன மாதிரி வந்து அவங்களோட குடும்பங்களுக்கும் டீம் விஷயங்களுக்கும் வந்து என்னத்தை செய்யலாம்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்காக நாங்கள் சரியான பாரத்தோட இவைகளை வைத்து நான் உங்களுக்கு கூட நான் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் பார்த்தேன் வெளிச்சம் வீக்கெண்ட் மீட்டிங்ஸ் கூட்டங்கள் நடக்கிறது சாட்டர்டே சண்டே எல்லாத்துக்குமாக சேர்த்து நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். பிரதர் லெஸ்லி, பிரதர் ரீட்டா, பிரதர் மகேந்திரன் மற்றும் பணி நாங்கள் வந்து சேர்ற எல்லா ஊழியர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் எல்லாரும் வந்து சேர்றார்கள், மற்றும் பாஸ்டர்ஸ் வந்து சேர்றார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்களை ஜெப டைம்ஸ்ல நீங்கள் வந்து அதை நேரங்களில் அவர்களுக்காகவும் ஜபியுங்கள். நான் இப்பொழுது நான் ஜபிக்க போகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர் Father, we thank you, Lord. Father, this is your work. This is your kingdom, power, and authority. This is what you do, Lord. From let thy will be done on earth as it is in heaven. Means, Lord, you bring forth your will, your purposes, and which you, Lord Jesus, have delightly, Lord, how you have been so well pleased, O God, to bring forth, Lord, your purposes to fruition, Lord, with this very way you have called us out, Lord Jesus, into this Sangamam Radio, Tamil Gospel, to go inland, join hands together with 97 stations, to go into the nations of the world, O God. We cannot say or tell until you come, Lord Jesus. ஜீசஸ், ஒன் த டே யூ வில் ரிவீல், ஒன்லி ஹெவன் கேன் டெல் ஹவு மெனி பீப்புள் ஆர் டச், ஹவு மெனி பீப்புள் ஆர் கம்மிங் இன் டு த கிங்டம் ஆஃப் காட், ஹவு மெனி ஹவ் பீன் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் பை லார்ட் த்ரூ த ப்ரேயர்ஸ், ஸ்டாண்டிங் இன் த கேப் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ஆல்சோ லார்ட் வர்ஷிப் லார்ட் ஜீசஸ் அண்ட் ரிசீவிங் த பிளஸிங்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் கம்மிங் இன் டு த லைஃப்ஸ் லார்ட் அண்ட் செட்டிங் தம் ஃப்ரீ அண்ட் பிரிங்கிங் த லார்ட் இன் டு த ஹார்வெஸ்ட் ஆஃப் சல்வேஷன் கம்மிங் இன் டு த ஹார்ட்ஸ் அண்ட் லைஃப்ஸ் லார்ட். திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்லி த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் and the anointing power of the Holy Spirit that can accomplish such a task. So I thank you, Lord, for your protection, Lord, upon each and every one of us, Lord, from the team members, Lord. We thank you, Lord, for the families, Lord. You would give such protection in their going out and in their coming in, and Lord, oh God, in Jesus' name. I also thank you, Lord. We remember Sister Subha at this time, Lord, oh God, for her household, Lord, for her very way, Lord. We have called her out, Lord Jesus, as a woman of God for service, Lord, that the enemy, Lord Jesus, has no right into that family, has no way that he could attack, Lord, through any kind of sickness or anything, Lord, and especially, Lord Jesus, on behalf of her husband, that he will, Lord Jesus, see the glory of God. He will, Lord, see the power of salvation upon his own very life. This is for a purpose, Lord. Lord, even though, Lord, you are not a God who hurts anybody to bring salvation, you have already finished and paid that price on the cross of Calvary. But, Lord, sometimes, Lord Jesus, these are the things that gets our attention, Lord. So, Lord, I pray, Lord Jesus, that you would rain down with your love, grace, and mercy upon that very family and upon this gentleman, Lord. I pray, oh God, that you would completely heal him from the crown of his head to the soles of his feet, Lord. And, Lord, bring him, Lord, in alignment with your word and your will and your obedience to Christ alone in the name of Jesus. Because there is power, there is mercy, there is grace, there is the working of the Holy Spirit that is going on in that home, in that very home that they are living together as a family, Lord. Unit of the family is your will and your power and your purpose. None will come out of that will and that purpose, Lord. This man is the head of that home, and you will align him with that will and that purpose in that home. And he will know you, and he will, Lord Jesus, confess your name in his mouth, Lord, and call you as his Lord and his Savior, and be saved in Jesus' name. We agree together on his behalf. He's going to get healed, and he's going to come and, Lord, bring forth the word of your the testimony through his mouth, Lord, bringing forth all honor and glory to you, Lord, as you touch him and completely heal him. And Lord Jesus, raise him up for your honor and for your glory, I pray. Thank you, Lord, for the strength you're giving, Lord Jesus, to Sister Subha at this time, Lord, with your grace and your strength. Sustain her, Lord, at this time to be able to, Lord Jesus, uphold everything, Lord, in the household matters and taking care of her husband at this time, Lord, and her children, Lord. And Lord, as a unit, Lord, give them, Lord Jesus, what it only can come from you, Lord, for that grace and that strength, Lord, and all the power and the wisdom they need, Lord, how to, Lord, maneuver through this situation at a time of difficulty, Lord. You are there. You are working with them. You are covering up your blood is upon them, Lord. So I thank you for that in Jesus' name. Now I pray, Lord Jesus, for many other situations, Lord. You have put a burden for the church, Lord. The church is your very body, Lord. The church is the way, Lord, to go. For the very community's power, the very community's strength, the very community's entity to come and have anything to happen in a community is the strength of the body of Christ. Is the strength of the church to stand still, to stand tall and say that this is the word. This is the word of the living God that comes through the very body of Christ that he has already said, I will build my church in the gates of hell shall not prevail against it, means that the Lord of glory, power, and holiness, and righteousness, and justice, and mercy, and glory, and power is coming through his very body, speaking through his very body, standing in the gap through his very body. Lord, they all stand, Lord, through this universal church, Lord, and they will all come into their own communities, representing this very church that you have called it your body, Lord, oh God. They are the most powerful entity you have left behind, oh God. Until you come, Lord, nothing can touch it, nothing can bypass it. And just like you have called the God of Israel, who gives like the mountains of Israel surround Israel, is the way that God comes through with his presence surrounding, like you have promised, Lord, to Jerusalem. You have promised, Lord Jesus, that for the body of Christ, Lord, wherever they are, Lord, in the very face of this earth, Lord, where your body is, where your church is, Lord, forming in your name, Lord, and gathering together in your name, where only two or three are gathered, you are in the midst of them. You are giving them that grace, that power, that way way in which you come through, Lord, and show forth your glory, power, and Lord Jesus, the miracles to perform and to come, Lord, and healings to perform and show forth your word, Lord, in a mighty way, Lord Jesus, to perform that miraculous way, Lord, to extend your arm, Lord Jesus, through your church, through the people, Lord, that would call them in your name, Lord, shall do the exploits you said, Lord, oh God. So I thank you for that, Lord. In Jesus' name I pray. There's nothing impossible with you, Jesus. When we call upon your name, you are there in the midst of them. You would perform that through your church, the body of the living Jesus Christ, I pray. In Jesus' name, amen and amen. இப்பொழுது நாங்கள் பர்வதத்தின் மேல் கண்களை ஏறெடுக்கும் பகுதி நாங்கள் முடிகிற டைம் ஆகிவிட்டது என்றபடியால் நாங்கள் முடிவு ஜபத்துடன் நாங்கள் முடிக்கலாம். பிரதர் மகேந்திரன், நீங்கள் ஒரு முடிவு ஜபத்தை எடுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.
0: ஆமீன், ஆமீன். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே ஜபத்தை கேட்கிற தேவனே, அந்த கிருபை காண்டு ஐயா, அந்த ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். நாங்கள் உண்மையாக உத்தமமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நான் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பரத்தோடு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனே, எனக்கு உத்தாசம் பர்வதங்களுக்கு நேராக இந்த தலைப்பில் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபங்களையும் நீ கேட்டிருக்கு, அதுக்கு பதில் கொடுக்க சாமி, அந்த கிருபைக்கா அன்றி தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீ ஆசீர்வதி தந்துட வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது பகுதிக்குள் செல்லலாம். கர்த்தருடைய ஊழியர்கள் வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர் டாலி.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. ஆமேன். நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளை நான் சொல்ல மறந்துவிட்டேன். இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், பெரியவர், போதுமானவர். இவ்வளவு நேரம் துதி பாடல்களை எடுத்து வந்தார்கள். ஜெபித்தம், மற்ற நாடுகளுக்கான ஜெபித்தம், எல்லார் குடும்பங்களுக்கான ஜெபித்தம், அந்த ஜெப வேண்டுதல்களையும் எடுத்து வந்தோம். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது 8 மணி ஆகிவிட்டது. அதனப்படியா இப்பொழுது 2 மினிட்ஸ் இருக்குது, என்ன 3 மினிட்ஸ் இருக்குது. தரோன்ற டைம் 8 மணி ஆக போகிறது. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் மாணவர் அவர்களை வரவேற்போம். 8 மணியிலிருந்து 8 மணி 7:30 8 மணியிலிருந்து 8:30 வரையும் சிஸ்டர் பிரிண்டா அவர்கள் செய்தியில் எடுத்து வருவார்கள். 8:30 9 மணி வரையும் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு பாஸ்டர் அன்டன் ராசநாயமர்கள் செய்தியில் எடுத்து வருவார்கள். கத்தர் நல்லவர், அவர் அதிகமாக கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி. சிறிய ஜெபத்தோட ஊழியர்காரர்களுக்கு ஜெபித்து விட்டு நான் முடிக்கிறேன். நன்றி, நன்றி. இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர், அழைத்து வந்த அப்பா தாசர்களை நான் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்க, அழைத்து வந்த அப்பா, நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, நீங்க புதிதான காரியங்களை செய்யற வல்லவராக இருக்கப்படியா. நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கொண்டு வர போற ஒவ்வொரு செய்தியையும் அப்பா நீங்க வல்லமையினால நிரப்பி எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா இவர்களுக்கு எல்லாத்துக்களையும் அப்பா ஆத்மா தாகத்தை கொடுத்து அப்பா உங்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காண்டவரே அழைத்து வந்த எல்லா ஊழியக்காரங்களையும் நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு அப்பா உங்களுடைய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்படி அதை வல்லமை நிறைந்த மகிமையை இவர்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்தேன். யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். கர்த்தருடைய நாமமே மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் இரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க. பொது ஸ்பெஷலாக பிரதர் லெஸ்ரி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் திறந்து கொடுத்த சுவிசேஷம் உபவாச சுவிசேஷ ஆராதனைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை அழைத்து வந்து எங்களுக்கு இந்த வானொலியை திறந்து கொடுத்த இந்த அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் தகுதி அற்றவர்களை நீங்கள் தெரிந்து கொடுத்தீர்கள், அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உங்களையும் எங்களுக்கு நாங்கள் எங்கேயோ இருந்த எங்களை தெரிந்தெடுத்து உங்களோட உன்னதத்தில் நாங்கள் நிற்பதற்கு தந்த இந்த சாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் வானர் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
0: சிஸ்டர் எஸ்தரை கூப்பிடுங்க.
2: ஓகே வாணி ரெண்டு போட்டு. ஓகே சிஸ்டர் பிரெண்டா, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் எஸ்தர்,
3: யா பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி
2: ஆமே
3: இருக்கீங்க?
2: பிரேஸ் எல்லாம் கூட குரலக்கே வல்லமே அப்படியே தெரியுது. அது அப்படியே கர்த்தருங்களின் அதிகமாக உபயோகிப்பாராக. நன்றி சிஸ்டர், வாருங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, காட் பிளேஸ் யூ.
3: தகப்பனே, நன்றியோடு உன் துதிக்கிறோம், உன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏகவாதேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ராஜா. இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இதோ ஆவியானவரே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலமாய் மாறினவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எதிராளிகளை மடங்கடிக்கிறவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு தப்பித்து கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வகை காட்டினவரே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை விடுதலை செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இதோ எங்களை ஆளுகிற ஒரு கூட்டமாய் எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. இதோ உங்களுடைய சொந்த ஜனமாய் எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. இதோ எங்களுக்கு சகலத்தையும் செய்து முடித்தீரே, எங்களுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் சாபங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தவரே, எங்கள் வியாதியில் இருந்து எங்களை ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தினவரே உமக்காய் நன்றி அப்பா. இதோ உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களை நிரப்பி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல அழைக்கிறோம் ராஜா. இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றே. இதோ ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் அழைக்கிறோம் தகப்பன. இந்த வேலையில ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. இதோ உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இதோ எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதி இருட்டாய் இருக்கிறதோ எங்கள் உங்களுடைய நன்மையை காண முடியாத படிக்கு எங்களுடைய கண்கள் ஆண்டவரை குருடாய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இதோ எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் பரவட்டும் என்று கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே இருளிலே இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வெளிச்சம் அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய் நீர் கிருப செய்யுங்கள் அடிகால் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில